0: ஆண்டுகள் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்கள் அடுத்து ஒரு பாடல்கள் இன்று எல்லோருடைய உள்ளத்திலும் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நாடு எங்கே போகின்றது, மக்கள் வாழ்க்கையின் பயணம் எப்படி போகின்றது என்று எண்ணும் வேளை தெளிவான கருத்தோடு வரும் பாடலாக அன்று வந்த தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து சத்தியம் பொய்யாக்கும் தர்மம் பொய்யாக்கும் என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல். வேலூர் மாவட்டம் பாலப்பாங்கம் அன்பு மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கிறீர்கள் மகளே, ஒலிக்கின்றது அந்த பாடல் விழிப்பான உணர்வோடு.
1: ஆங்கிலேய சபதத்தால் பாரத போர் ஏற்பட்டது. பாரத போரின் விளைவினால் பாருக்கெல்லாம் பகவத்கீதை கிடைத்தது. கிருஷ்ணாவதாரத்தோடு 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 10வது அவதாரம் எதுவோ?
2: கல்கி அவதாரம்.
1: அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்?
2: கலி முற்றும் போது.
1: கலி முற்றிவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது?
3: சத்தியம் பொய்யாகும் தர்மம் தலை சாயும் அறநெறிகள் அலைமா

நஞ்சை.

உறவுகளாக உறவோடு உறவுகளாக ஆத்திலே தண்ணி வர என்ற ஒரு பாடல் வண்ணக்கிளி திரைப்படுத்து பாடலாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்.

சாத்தியமா போவதுங்கே. பாட்டி கட்டி நாத்து நட்டு பலன் எடுக்கும் நாளையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமா போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா கலப்பை புடிச்ச

பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று என் சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவது என் சொன்னம்மா. பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று என் சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவது என் சொன்னம்மா. காத்திருக்கும் அத்தை மாவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மாவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை.

எடுத்து சொல்லம்மா. ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா, அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்மா.

நான் பாடும் பாடல் பாடவா உன் பாடலை என்று கேட்டு எழுதியிருப்பவர் அன்பு மகள் ரேவதி, கே கே நகர், சென்னையிலிருந்து அன்பு பேரன் ரித்விக் அவர்களை இணைத்து நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடவா உன் பாடலை என்ற வகையிலே பாட வைப்போம் அந்த பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இன்றைய பாடல்களுள் நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் அவர்கள் அழகூரில் பூத்தபலே என்ற பாடலை திருமலை திரைப்படத்திலிருந்து பாட வைத்து எங்களையும் கேட்க வைக்கின்றார்.

பாடல்கள் எல்லாம் போதும் எனது பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்று நினைத்தது யாரோ என்ற வரி கொண்ட பாடலை பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் அனுப்பி வைத்து கேட்டு எங்களையும் மகளை வைக்கின்றீர்கள் இனிமையான இந்த பாடல்களை. அற்புதமாக

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

இனி தொடர்வது மும்மத பாடல். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். விநாயகருக்கு உகந்த கிழமை. இந்தியாவிலேயே

பேடா போன்றவற்றையும் நிவேதனமாக படைப்பர். கடைசி நாளில் கணபதி பப்பா மோரியா என்னும் கோஷம் எழுப்பி வழி அனுப்புவது உள்ளத்தை உருகச் செய்வது ஆகும். மங்களம் தரும் விநாயக பெருமானை இன்று சென்று வரும் ஆண்டில் திரும்பி வருக என்பதே இதன் பொருள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வைகரைநாதம் பகுதியில் இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்த பாடல்களை கேட்கலாம். விரதம் இருந்த புண்ணியம் உங்களுக்கே வேண்டுமா? சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, பிரதோஷம், கார்த்திகை, திருவோணம் போன்ற நாட்களில் வீட்டில் விரதம் இருப்பது நல்லது. இந்த சமயத்தில் வெளியூரில் தங்கி உறவினர் அல்லது மற்றவர்களின் வீட்டில் சாப்பிட நேர்ந்தால் விரத பலன், அதாவது உபவாச புண்ணியம், உணவு கொடுத்தவரை சென்று சேரும் என்கிறது சாஸ்திரம். காசி, கயா, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்வது பெரும் புண்ணியம். இத்தலங்களில் தரிசனம் முடித்து மற்றவர் தானம் அளித்ததை சாப்பிட்டால் யாத்திரை செய்த பலன் உணவு அளித்தவரையே சேரும். வேதம், இராமாயணம், பாகவதம், திவ்ய பிரபந்தம் போன்றவற்றை படிக்கும் பொழுதும் முன்னோர் வழிபாடு செய்யும் காலத்திலும் அவரவர் வீட்டில் செய்த உணவை சாப்பிட்டால்தான் அவருக்கு புண்ணியம் உண்டாகுமா? கோவில் உண்டியலில் பணம் போடுவது ஏன்? எல்லாமே இறைவனால் தரப்படுகிறது என்கிறார்கள். அப்படி இருக்க அந்த பொருளை செலவழித்து இறைவனுக்கு எதற்காக நைவேத்தியம் படைக்க வேண்டும், ஏன் உண்டியலில் போட வேண்டும் என சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கான விளக்கத்தை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஒரு தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டும் பொழுது அது சிரித்து கொண்டோ விளையாடி கொண்டோ அடம் பிடித்து அழுது கொண்டோ சாப்பிடுகிறது. திடீரென சோற்றை கையில் எடுத்து தனக்கு ஊட்டும் தாயின் வாயில் தான் கொடுக்கிறது. அம்மா அந்த பிஞ்சு கரங்கள் தரும் சோற்றை அமுதம் என வாங்கி சாப்பிடுகிறாள். இதுபோலத்தான் இறைவனுக்கு நாம் அளிக்கும் உணவும், அவன் நமக்கு அன்போடு தந்ததை அவனது பிள்ளைகளான நாமும் அன்போடு திருப்பி அளிக்கின்றோம். அதை அவன் தாய் போல ஏற்றுக்கொள்கிறான். அவன் தந்ததை அவனுக்கே அர்ப்பணம் செய்தல் என்ற தத்துவமும் இதில் இருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு இறைவன் கொடுத்ததில் ஒரு பகுதியாவது அவனுக்காக செலவிடலாம். அடுத்து, யமகண்டத்தில் கிளம்பணுமா? பரிகாரம் இருக்கு. வெளியூர் அல்லது சுப நிகழ்ச்சிக்கு கிளம்பும் போது நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து புறப்படுவது வழக்கம். அன்றைய தினம் அவரவர் நட்சத்திரம் அல்லது ராசிக்கு சந்திராஷ்டம நாளாகவோ அல்லது யமகண்டம் ராகுகால நேரமாகவோ இருந்தால் பரிகாரம் செய்துவிட்டு கிளம்பலாம். அருகிலுள்ள கோவிலில் உள்ள விநாயகருக்கு சிதறுக்காய் உடைத்து வழிபடலாம். இல்லாவிட்டால் பசுவிற்கு வாழைப்பழம் தந்துவிட்டு புறப்படலாம். இதனால் பயணம் தடையின்றி இனிதாக அமையும். அன்றாட பணிகளை செய்வதற்கோ அலுவலகம் செல்வதற்கோ நல்ல நாள் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்து மதம் சொல்கிறது. இணைந்திருங்கள், இப்பொழுது இந்து மத பாடல்களை கேட்கலாம்.

இனி தொடர்வது ஒரு கிறிஸ்தவ பாடல். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிறார் இயேசுநாதர். ஆனால் சில சமயங்களில் ஆண்டவரிடம் ஒருவர் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் பல விஷயங்கள் நிறைவேறாமலேயே போய்விடுகின்றன. இதற்கு காரணம் என்ன? ஜெபம் செய்தாலும் பொதுநலம் இல்லாமல் தங்களது இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாக ஜெபிக்கிறார்கள் சிலர். உண்மையிலேயே தூதர் சொல்வது போல ஏராளமானோர் ஆண்டவரை நினைப்பதே இல்லை. நினைப்பவர்களோ சுயநல சிந்தனையுடன் உள்ளனர். பொதுநலம் கருதி எப்பொழுது பிரார்த்தனை செய்யப்படுகிறதோ அப்பொழுதுதான் நமது நலன் பற்றி ஆண்டவர் யோசிப்பார். எனவே நம் பிரார்த்தனை நமக்கென ஒரு வீடு, நம் கை நிறைய பணம், நம் பிள்ளைகளுக்கு மட்டும் நல்வாழ்வு என குறுகிய நோக்கத்துடன் இருக்க வேண்டாம். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்கலாம்.

அடுத்து வருவது ஒரு கிறிஸ்தவ பாடல். பைபிள் பொன்மொழிகள், என்ன செய்ய வேண்டுமென உன் கை கண்டுபிடிக்கிறதோ அதை முழு பலத்துடன் செய். பிறர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமென்று ஆவல் கொள்கிறார்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அன்பு ஒன்றே கடவுளை அடையும் எளிய வழி. இணைந்திருங்கள்

தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். அதற்கு முன்பு அறிவோம் இஸ்லாம். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகிய பண்புகளையும் சிறந்த குணங்களையும் கொண்டவர் நபிகள் நாயகம் அவர்கள். மக்களின் இதயங்களில் ஆழத்தில் நபிகளாரின் கண்ணியம் வேரூன்றி இருந்தது. இறை தூதர் ஆவதற்கு முன்னரே அவர்களது வாழ்க்கை தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தது. இளமை பருவத்திலேயே நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர்கள். எதிரிகள் கூட அவர்களை குறை கூறியது இல்லை. அவர்களுடைய பரம எதிரி அபு ஜஹல் ஒரு முறை, "முகமதே, நீர் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நான் பொய்யாக கருதுகிறேன், ஆனால் நீர் பொய்யர் அல்லர்" என்று கூறினான். ஒருமுறை ரோம் மன்னர் ஹிர்கில் அழைப்பின் பேரில் நபிகளாரின் எதிரிகளில் ஒருவரான அபு சுபியான் அவரை அவரது அவையில் சந்தித்தார். அப்பொழுது அபு சுபியானிடம், "இஸ்லாத்தை பற்றி கூறுவதற்கு முன்பு அவர் பொய் பேசியுள்ளார் என்று நீங்கள் பழி சுமத்தியுள்ளீர்களா?" என்று மன்னர் கேட்டார். அதற்கு அபு சுபியான் பதில் அளிக்கையில், "அவ்வாறு அவர் ஒருபோதும் பொய் பேசியதில்லை" என்று பதிலளித்தார். இதன் மூலம் மக்களின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் வாய்மையாளர்களாகவும் நபிகளார் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று புலனாகிறது. நாம் இறைவனையும் அவனது திருமறையையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களது வாய்மையும் வாழ்வின் தூய்மையும் மட்டுமே போதுமானதாகும். ஆட்சித்தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் மகத்தான அதிகாரமும் செல்வாக்கும் பெற்றிருந்த நபிகளார் இறுதி காலம் வரை எளிமையாகவே இருந்தார். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவின் ஆட்சியாளராக இருந்த நேரம் அவர்களை சந்திப்பதற்காக உமர் அவர்கள் சென்றார். அங்கே அவர் கண்ட காட்சியை உமர் விவரிக்கிறார். இதோ அதை நாமும் கேட்போம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் அதை கேட்கலாம்.

நபிகளாரின் நற்பண்புகள். நபிகள் நாயகம் பாயின் மீது எதையும் விரிக்காமல் படித்திருந்தார்கள். இதனால் விலாபுரத்தில் பாயின் அடையாளம் பதிந்திருந்தது. கூளம் நிரப்பப்பட்ட தோல் தலையணியை தலைக்கு வைத்திருந்தார்கள். அவர்களின் கால் மாட்டில் தோல் பதனிட பயன்படும் இலைகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. தலைப்பகுதியில் தண்ணீர் வைக்க பாத்திரம் தொங்கவிடப்பட்டிருந்தது. இதை கண்டதும் நான் அழுதேன். ஏன் அழுகிறீர் என்று நபிகள் கேட்டார். கிஸ்ராவும் கைசரும், அதாவது பாரசீக மன்னரும் இத்தாலிய மன்னரும், எப்படி எப்படியோ வாழ்க்கையை அனுபவிக்கும் போது அல்லாவின் தூதராகிய நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்று நான் கூறினேன். அதற்கு நபிகள், இவ்வுலகம் அவர்களுக்கும் மறுமை வாழ்வு நமக்கும் கிடைப்பது உமக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று திருப்பி கேட்டார்கள். வலிமை மிக்க வல்லரசின் அதிபர் வாழ்ந்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் உண்மை நிகழ்வு இது. நபிகள் நாயகம் அவர்கள் மற்றவர்களை விட அதிகம் பணி உடையவர்களாக இருந்தார்கள். மன்னர் வரும்போது அவர் முன்பு மக்கள் எழுந்து நிற்பதைப் போன்று தனக்கு முன் எழுந்து நிற்பதை தடை செய்தார்கள். நலிந்தோர்களையும் நோயாளிகளையும் நலம் விசாரிப்பதை அன்றாட நடவடிக்கையாக வைத்திருந்தார்கள். ஏழைகளோடு ஏழைகளாக சேர்ந்திருப்பார்கள். தோழர்களுடன் அவர்களில் ஒருவராக அமர்ந்திருப்பார்கள். அடிமை விருந்திற்கு அழைத்தாலும் இன்முகத்தோடு ஏற்றுக் கொள்வார்கள். தனது காலணிகளையும் ஆடைகளையும் அவரே தேய்த்துக் கொள்வார்கள். தனது ஆடைகளை அவர்களே சுத்தம் செய்வார்கள். ஆட்டில் அவர்களே பால் கறப்பார்கள். உங்களில் ஒருவர் வீட்டு வேலைகளை செய்வது போன்று நபிகளாரும் தனது வீட்டில் வேலை செய்வார்கள். தோழர்களோடு தாமும் ஒருவராக பணிகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு பயணத்தின் போது சமையல் வேலை தொடங்கியது. ஆளுக்கு ஒரு வேலையில் அவர்கள் ஈடுபட்டனர். அப்பொழுது நபிகளார் விறகுகளை சேகரித்து வர புறப்பட்டார். இதை அறிந்த தோழர்கள், இறைவனின் தூதரே, உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? நாங்கள் இதை செய்து கொள்கிறோம் என்றார். உடனே நபிகளார், உங்களால் செய்ய முடியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் உங்களில் என்னை தனியே உயர்த்தி காட்ட நான் விரும்பவில்லை. ஏனெனில் ஒருவர் தனது தோழர்களில் தனியாக வேறுபடுத்தி காட்டுவதை இறைவன் வெறுக்கிறான் என்று கூறி விறகு சேகரிக்க சென்றார்கள். மக்கா நகருக்கு தென்கிழக்கே சுமார் 70 மைல் தூரத்தில் உள்ள தாயிப் நகருக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜைது அவர்களை அழைத்து கொண்டு நபிகள் சென்றார். அங்கு செல்வாக்கு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்துக் கூறினார்கள். அவர்கள் நபிகளாரை கேலியும் கிண்டலும் செய்தனர். அதோடு அவர்கள் நிற்கவில்லை. சிறுவர்களை ஏவி நபிகளாரை கற்களாலும் சொற்களாலும் தாக்கினார்கள். இவ்வாறு 10 நாட்கள் பாடாய் படுத்தினார்கள். 11ஆம் நாள் அவர்கள் இருவரும் தாயிப் நகரத்தை விட்டு வெளியேறினார்கள். அப்பொழுதும் அந்த கொடிய மனம் கொண்டோர் ஓட ஓட விரட்டினார்கள். அவர்கள் நபிகளாரை கல்லால் அடித்தார்கள். அவர்கள் உடலில் காயங்கள் ஏற்பட்டன. இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. அருகில் தென்பட்ட ஒரு தோட்டத்திற்குள் இருவரும் தஞ்சம் புகுந்தனர். வேதனையை பொறுக்க முடியாமல் நபிகளார் கீழே சாய்ந்தார்கள். பக்கத்தில் இருந்த ஜைத் அவர்களை தாங்கியபடி, நாசக்காரர்கள் நாசமடைய இறைவனை பிரார்த்தித்தால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளார், நான் மக்களிடம் அன்பு பாராட்டவும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யவும் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு வேதனையை வழங்குவதற்காக அனுப்பப்படவில்லை. இன்றில்லாவிட்டாலும் நாளை இவர்கள் நேர்வழியில் வருவார்கள். இவர்கள் வராவிட்டாலும் இவர்களுடைய வழி தோன்றர்கள் நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்றார்கள். நபியே, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணம் உடையவராகவே இருக்கின்றீர் என்ற இறை கூற்றுக்கு ஏற்றவராக நபிகளார் விளங்கினார்கள். இப்பொழுது இன்னொரு இஸ்லாமிய பாடலை நாம் கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது என்டிஆர் நேரம். உங்களோடு காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, ஆரம்ப கல்வி முதல் பட்ட படிப்பு வரை அனைவருக்கும் ஆன்மீக விஷயங்களை போதிப்பது மிக அவசியம். அறிவியல் இல்லாத ஆன்மீகம் மூடத்தனம், ஆன்மீகம் இல்லாத அறிவியல் ஆணவத்தின் அடையாளம். அறிவு நூல்களை கரைத்து குடித்திருந்தாலும் ஆன்மீக அறிவு இல்லாவிட்டால் அனைத்தும் வீணாகிவிடும். இதயபூர்வமாக கடவுளை தேட வேண்டியது மனிதனின் அடிப்படை கடமை. சுயநலம் இல்லாமல் பிறருக்கு சேவை செய்தால் நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். மனிதனின் குணத்தை உருவாக்குவதில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. சில நேரங்களில் பேசுவதை காட்டிலும் மௌனம் காப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். வெளியில் தெரியும் வறுமையை விட மனதில் இருக்கும் வறுமையே அபாயகரமானது என்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். 12 ஆண்டுகள் தொடர்ந்து எண்ணம் சொல் செயலால் உண்மையை கடைபிடிப்பவனுக்கு வாக்கு சித்தி உண்டாகும். அவன் சொன்னதெல்லாம் பலிக்கும். அன்புமிக்க தாய் தந்தையாக கடவுள் இருக்கிறார்கள். அவரே நம்மை விட்டு அகலாத உயிர் தோழனாகவும் இருக்கிறார். வழிப்போக்கனை போல உலகில் வாழ்ந்தால் ஆசைகள் குறையும். ஆசை இல்லாவிட்டால் கடவுளை எளிதாக அடையலாம். நல்லொழுக்கம், மன அடக்கம், இரக்கம், மக்கள் சேவை போன்ற உயர்ந்த பண்புகளுடன் வாழ்வதே தெய்வீக வாழ்வாகும். பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம். பகைவரையும் நேசியுங்கள். அன்பே பகைவெல்லும் ஆயுதம். வாழ்க்கையில் எளிமையை பின்பற்றுங்கள். குறிக்கோளில் உயர்ந்த சிந்தனை கொண்டவராக இருங்கள் என்று அறிவுறுத்துகிறார் இமய ஜோதி சிவானந்தர்.

இது தகவல் அறியும் நேரம். இன்றைய தகவல் அறியும் நேரம் பகுதியில் ஜேம்ஸ் திவார் பற்றி நாம் அறிய இருக்கிறோம். நம் வீடுகளில் டீ மற்றும் காஃபியை சூடாக வைத்திருக்க பிளாஸ்கை பயன்படுத்துகிறோம். மருத்துவமனையில் யாரையாவது சிகிச்சைக்கு சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய முக்கிய பொருள் பிளாஸ்க். உண்மையில் பொருட்களை குளிர்நிலையிலேயே வைத்திருக்கும் ஒரு பொருளை கண்டுபிடிக்க முயன்றார் இவர். ஆனால் கிடைத்ததோ சூடான நிலையில் வைத்திருக்கும் பிளாஸ்க். உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும், இந்த குடுவையை அமைத்தவர் ஜேம்ஸ் திவார். ஸ்காட்லாந்தில் உள்ள கின்கார்டைன் என்னும் கிராமத்தில் 1842 பிறந்தவர். ஸ்காட்லாந்திலும் இங்கிலாந்திலும் கல்வி கற்றார். கேம்பிரிட்ஜில் உள்ள ராயல் கல்வி நிலையத்தில் வேதியியல் துறை பேராசிரியராக பணியாற்றினார். 1897 ஹைட்ரஜன் வாயுவை குளிர்வித்து திரவ நிலையாக மாற்றும் ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. இரட்டை சுவர் கண்ணாடி குடுவையில் வெற்றிடத்தோடு மேலும் சில மாறுதல்களை செய்தபோது குளிர்நிலையில் மட்டுமல்ல வெப்பநிலையிலும் பொருட்களை பாதுகாக்க முடியும் என்பதை கண்டறிந்தார். வெற்றிடத்தின் வழியாக வெப்பம் கதிராக வெளியேறிவிட முடியும் என்பதால் குடுவையின் உட்புறம் வெள்ளி முலாம் பூசி அதில் சிறிதளவு வெப்பமும் வெளியேற வாய்ப்பின்றி தடுத்தவர் திவார். விரைவில் கார்டைட் என்ற வெடிப்பொருளை கண்டுபிடித்தார். லண்டன் ராயல் கல்வி நிலைய ஆய்வகத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். திடப்பொருளை வெப்பப்படுத்தினால் திரவப்பொருள் ஆகிவிடும், மேலும் வெப்பப்படுத்தினால் திரவப்பொருள் வாயுவாக ஆகிவிடும். வாயு பொருளை குளிர்வித்தால் திரவமாகும், திரவப்பொருளை மேலும் குளிர்வித்தால் திடப்பொருளாகிவிடும். வாயுக்களை நேரடியாக குளிர்வித்து திடப்பொருள் ஆக்க முடியுமா? இந்த கேள்வியுடன் எப்பொழுதும் ஆய்வு கூடத்திலேயே நேரத்தை செலவு செய்தார். ஹைட்ரஜன் வாயுவை குளிர்விக்க திரவ ஹைட்ரஜன் கிடைத்தது. ஆஹா, நல்லது! இப்பொழுது அதை திடப்பொருள் ஆக்க மீண்டும் மீண்டும் முயற்சித்தார். வாயுவான ஹைட்ரஜன் திரவ ஹைட்ரஜன் நிலையில் இருக்க 200 சென்டிகிரேடு வெப்பநிலை தேவை. ஆய்வகத்தில் அப்போதிருந்த எந்த இடத்திலும் அந்த திரவ ஹைட்ரஜனை பத்திரப்படுத்த முடியாது. அதற்கு மேல் எந்த வெப்பநிலையிலும் அந்த திரவ வாயு கருப்பாக மாறுவதை தவிர்க்கவும் முடியாது. எனவே தேவையான வெப்பநிலை அந்த திரவத்தை பாதுகாக்க ஒரு கண்ணாடி குடுவை தேவை. மிக குறைந்த வெப்பநிலையில் வாயுக்களை குளிர்வித்து திரவ நிலையில் பெற்றால் விஞ்ஞான உலகிற்கு அவை பல விதங்களில் பயன்படும் என்ற தீவிரத்துடன் முயன்றார் இவர். ராயல் கல்வி நிலைய அதிகாரிகள் திவாரிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று கூட சந்தேகித்தனர். இரட்டை சுவர் பாத்திர வடிவமைப்பை கண்ணாடி குடுவையாக பயன்படுத்தி பலவித வாயுக்களை அந்த இரண்டு சுவருக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் அடைத்து வைத்து உள் இருக்கும் திரவத்தின் குளிர் வெப்பம் மாறா தன்மையை சோதித்தார். திடீரென ஒரு சிந்தனை உதித்தது அவருக்கு. வாயுவை வெளியேற்றி இரு சுவருக்குமான இடைவெளியில் வாயுவே இல்லாத வெற்றிடத்தை உண்டாக்கி சோதித்து பார்த்தால் என்ன? அப்போது கிடைத்தது தான் நம்முடைய பிளாஸ்க். கிட்டத்தட்ட உலகின் எல்லா நாடுகளிலும் திவாரின் குடுவை பிரபலமான பிறகும் அதற்குரிய பெருமைகள் அங்கீகாரங்கள் அவருக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படாதது ஒரு துரதிருஷ்டமே என்று இன்று கூட விஞ்ஞான விமர்சகர்கள் வருந்துகின்றனர். விஞ்ஞான உலகம் கண்டுகொள்ளாத ஜேம்ஸ் திவார் 1923 காலமானார்.

ஒரு மோட்டார் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து அந்த தொழிலின் எல்லா நுட்பங்களையும் அறிந்து கொண்டார். பின் வேலையை விட்டுவிட்டு திருப்பூரில் ஒரு பருத்தி தொழிற்சாலையை நிறுவினார். இவருடைய வர்த்தக திறமையால் குறுகிய காலத்திலேயே பெரும் செல்வந்தர் ஆனார். போக்குவரத்து துறையில் கால் பதித்து பொள்ளாச்சி பழனி வழித்தடத்தில் பேருந்து இயக்கினார். வாகனங்களின் அதிர்வு சோதிப்பான், கேமராவில் தூரம் சரி செய்யும் கருவி, பழச்சாறு பிழிந்தெடுக்கும் கருவி, சவரக்கத்தி, பிளேடு, இயந்திர கால்குலேட்டர், விதைகளில்லா நார்த்தங்காய், ஆரஞ்சு பழம், 39 கதிர்கள் கொண்ட மக்காச்சோளம் என ஏராளமானவற்றை உருவாக்கினார். வாகன ரேடியேட்டருக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்ற தேவையில்லாத தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடித்தார். இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கான உரிமையை பல வெளிநாடுகள் ஏராளமான பணம் கொடுத்து கேட்டபொழுதும் வழங்க மறுத்தவர். அவற்றை நம் நாட்டிலேயே தயாரிக்க எண்ணி இந்திய அரசிடம் நிதி கோரினார். அரசாங்கம் ஒத்துழைப்பு தரவில்லை. தன்னால் கண்டுபிடிக்கப்பட்டவை அனைத்தும் தேசத்திற்கு சொந்தமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதற்கும் காப்புரிமை வாங்கவில்லை. இந்திய அரசு காட்டிய அலட்சியத்தால் விரக்தி அடைந்து தான் கண்டறிந்த பிளேடு தொழில்நுட்பத்தின் காப்புரிமையை அமெரிக்க நிறுவனத்திற்கு இலவசமாகவே கொடுத்தார். நாயுடு கண்டறிந்த வீரியமிக்க பருத்தி செடிக்கு ஜெர்மனி நாடு நாயுடு காட்டன் என பெயரிட்டு பெருமைப்படுத்தியது. பல லட்சம் மதிப்புள்ள பேருந்துகளை அரசுக்கு இலவசமாக வழங்கினார். சொந்த முயற்சியில் கோயம்புத்தூரில் பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிகளை தொடங்கினார். தற்போது அவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி கோவை என்ற பெயரில் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவிலேயே முதன் முதலாக மின் மோட்டார் உற்பத்தி தொழிற்சாலை கோவையில் தொடங்கப்படுவதற்கும் இந்த ஜிடி நாயுடு தான் காரணம். இவர்தான் நமது இந்தியாவின் எடிசன்.

இது நலம் காணும் நேரம், கண்ணை கொஞ்சம் பார்த்துக்கங்க. கண்ணும் கருத்துமா வேலை செய்யணும்பா என்னும் முதியோர் சொல்லும் அறிவுரையை இந்த காலத்தில் சிலர் தவறாக புரிந்து கொண்டு சதா கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து கொண்டே மணிக்கணக்கில் வேலை பார்ப்பதால் கண்ணை பராமரிக்க தவறி விடுகின்றனர். இதனாலே பெரும்பாலானோர் கண் எரிச்சலால் அதிகம் அவதிப்படுகின்றனர். கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதுடன் எரிச்சலும் உண்டாகிறது. கூடவே சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக அதிகப்படியான தூசிகள் கண்களில் படுவதோடு பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் கண்களை தாக்கி புண், எரிச்சல் மற்றும் வலி போன்றவற்றை உண்டாக்குகின்றன. மேலும் வெயிலில் நீண்ட நேரம் சுற்றினாலும் கண்கள் எரிச்சலுடன் இருக்கும். இவ்வாறு கண் எரிச்சல் வந்தால் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. குளிர்ந்த நீரில் கண்களை அலசினால் கண்களில் எரிச்சலை உண்டாக்கும் தூசிகள் நீங்கி எரிச்சல் குணமாகலாம். குறிப்பாக இவ்வாறு செய்யும் பொழுது கைகளை முதலில் நன்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அழுக்கான கையால் கண்களை எப்பொழுதும் தொடக்கூடாது. சிறிது காட்டனை எடுத்து அதை ரோஸ் வாட்டரில் நனைத்து கண்களை மூடி அதன் மேல் வைத்தால் உடனே கண் எரிச்சல் குணமாகும். மேலும் கண்களில் புண் இருந்தால் இந்த முறை செய்யும் பொழுது புண்ணால் ஏற்படும் வலியில் இருந்து நிவாரணமும் கிடைக்கும். உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி அதை கண்களின் மேல் 15 நிமிடம் வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவினால் கண்களில் ஏற்படும் எரிச்சல் நீங்கும். வேண்டுமெனில் உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் சிறிது நேரம் வைத்து கூட உபயோகிக்கலாம். இந்த முறையால் கருவளையம் இருந்தாலும் போய்விடும். வெள்ளரிக்காயை சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து பின் அதனை வட்டமாக வெட்டி கண்களின் மேல் 15 நிமிடம் வைத்து உட்கார்ந்தால் கண் எரிச்சல் குணமாவதோடு சுற்றியுள்ள கருவளையமும் நீங்கும். மேலும் இதில் உள்ள குளிர்ச்சி தன்மையால் கண்கள் புத்துணர்ச்சி பெறும். டீ பேக் கண் எரிச்சலை தடுக்கும் இயற்கை வைத்தியங்களில் ஒன்று. டீ பேக்குகளில் கண்களில் வைப்பது, அதாவது 2 டீ பேக்குகளை குளிரிந்த நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பின் அதனை கண்களின் மேல் 15-20 நிமிடம் வைத்து எடுக்க வேண்டும். இந்த முறையை ஒரு நாளைக்கு பலமுறை செய்து வந்தால் கண் எரிச்சல் நீங்குவது கண்கள் அழகாகவும் தோன்றும். கற்றாழையை சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து பின் அதை எடுத்து அதில் உள்ள ஜெல்லை காட்டனில் நனைத்து கண்களின் மேல் வைக்கலாம். சீமை சாமந்தி பூக்களை உலர வைத்து பின் அதனை தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு அந்த நீரை கொண்டு கண்களை கழுவினால் கண்களில் ஏற்படும் எரிச்சல் குறைவதோடு அழுக்குகள் நீங்கி சுத்தமாக இருக்கும். நல்ல சுத்தமான ஐ டிராப்பரை எடுத்துக்கொண்டு அதில் விளக்கெண்ணெயை எடுத்து கண்களில் ஒரு துளி விட்டு கண்களை சிறிது நேரம் மூடினால் கண் எரிச்சல் நீங்கும். இந்த முறை அதிக அளவில் கண் எரிச்சல் உள்ளவர்கள் 3-4 முறை செய்து வந்தால் எரிச்சல் குறைவதோடு புத்துணர்ச்சியும் அழகாகவும் இருக்கும். கண் பாதிப்பு உள்ளவர்கள் இம்முறையில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தினால் நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும்.

இனி திருத்தலம் உலாவரும் நேரம். காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் 5 காமாட்சி அம்மன்கள் அருள் புரிகின்றார்கள். கருவறையில் அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ காமாட்சி தேவியை மூல காமாட்சி என்பர். இவளின் வலப்புறம் காட்சி தருவது தபஸ் காமாட்சி. ஒற்றை காலில் முள் முனையில் நின்று தவம் செய்கிறாள் இவள். கருவறையின் அடிப்பகுதியில் குகை போன்ற அமைப்புடைய பிலாத்வாரம் ஒன்று உண்டு. இதனுள் அருள் புரிவது பிலாகாச காமாட்சி. இங்குள்ள ஸ்ரீசக்கர ரூபத்தை ஸ்ரீசக்கர காமாட்சியாக வணங்குகிறார்கள். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் உள்முகமாக அருள் புரிந்த தேவி ஸ்ரீ ஆதிசங்கரர். இங்கு சக்கரம் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்த பின் ஸ்ரீசக்கர ரூபிணியாக அருள் தருவதாக ஐதீகம். காஞ்சிபுரத்தில் தற்போது இந்த 4 தேவியரையும் தரிசிக்கலாம். எனில் 5வது காமாட்சி எங்கே? சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவிலில் இன்னொரு காமாட்சியும் அருள் புரிந்தாள். அவளே ஸ்ரீ பங்காரு காமாட்சி. தற்போது பங்காரு காமாட்சியின் திருப்பாதங்களை மட்டுமே காஞ்சி கோவிலில் தரிசிக்க முடிகிறது. பங்காரு காமாட்சி அம்மனின் திருவுருவம் பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்டது என்கிறது புராணம். ஒரு முறை ஸ்ரீ காமாட்சி அம்மனை நினைத்து பிரம்மன் தவம் செய்தான். அப்பொழுது அவன் இதயத்தில் சிறுமி வடிவில் தோன்றினாள் தேவி. அவள் வலக்கையில் கிளியை தாங்கி இடக்கையை தொங்கவிட்டபடி காட்சி தந்தாள். அந்த திருவுருவை அனைவரும் தரிசிக்கும் நோக்கத்தோடு அதை ஒரு விக்கிரகமாக வடித்தான் பிரம்மதேவன். அதுவே ஹேம காமாட்சி எனப்படும் பொன்மயமான ஸ்ரீ பங்காரு காமாட்சி விக்கிரகம் ஆகும். தற்போது இந்த விக்கிரகம் தஞ்சாவூர் மேலராஜ வீதியில் அமைந்திருக்கும் திருக்கோவிலில் காட்சி தருகிறது. ஸ்ரீ பங்காரு காமாட்சி காஞ்சியில் இருந்து தஞ்சைக்கு குடிபெயர்ந்தது ஏன்? அதற்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி உண்டு. அந்நிய ஆதிக்கத்தால் தமிழக திருக்கோவில்கள் பாதிப்புக்கு உள்ளான காலகட்டம் அது. அதாவது கிபி 1748 சமயம். அப்பொழுதைய காஞ்சி பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சுவாமிகள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழல். எனவே தன் சீடர்களுடன் காஞ்சியில் இருந்து புறப்பட்ட ஸ்ரீ சுவாமிகள் காவிரி கரையோரமாக தலங்களுக்கு பயணித்தார். அப்பொழுது அவர் ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்மன் விக்கிரகத்தையும் தன்னுடன் எடுத்துச் சென்றார். தன் பயணத்தின் போது உடையார்பாளையம் என்ற ஊரில் முகாமிட்டிருந்தார் ஸ்ரீ சுவாமிகள். இதையறிந்த தஞ்சைமன் பிரதாபசிம்மன் ஸ்ரீ சுவாமிகளை தஞ்சைக்கு அழைத்து வருமாறு தனது அமைச்சர்களை உடையார்பாளையத்துக்கு அனுப்பி வைத்தான். அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி தஞ்சைக்கு சென்ற ஸ்ரீ சுவாமிகள் அங்கு சில காலம் தங்கினார். தினமும் ஸ்ரீ பங்காரு காமாட்சிக்கு பூஜைகள் செய்வார். மன்னனும் குடும்பத்துடன் பூஜையில் கலந்து கொண்டு சுவாமிகளின் ஆசி பெறுவது வழக்கம். நாளடைவில் ஸ்ரீ பங்காரு காமாட்சியின் தீவிர பக்தனானான் இந்த மன்னன். அந்த அம்பாளை தஞ்சையிலேயே பிரதிஷ்டை செய்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான். அவனது உள்ள கிடக்கையை அறிந்த ஸ்ரீ சுவாமிகள் தான் கும்பகோணம் புறப்பட்டு செல்லும் முன் ஸ்ரீ பங்காரு காமாட்சி விக்கிரகத்தை மன்னனிடம் அளித்து தினமும் பூஜிக்க சொன்னார். மன்னனும் அகமகிழ்ந்தான். அருள் கடாட்சத்தால் தன்னை ஆட்கொண்ட அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபட்டான் தஞ்சை மன்னன் பிரதாபசிம்மன். இன்றும் இந்த கோவிலில்தான் அருள் புரிந்து வருகிறாள் ஸ்ரீ பங்காரு காமாட்சி. இந்த கோவிலில் தைப்பொங்கல் விழா மிக விசேஷம். காணும் பொங்கல் அன்று கோவில் முன்பு உள்ள மண்டபத்தில் எழுந்தருள்வாள் அம்பாள். அப்பொழுது பக்தர்கள் தேங்காய் உடைக்காமல் முழு தேங்காயாக சமர்ப்பிப்பார்கள். இந்த வழக்கம் அன்றைய தினம் தொட்டு இன்றும் நடைபெறும் சிறப்பு வழிபாடு ஆகும்.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியான குட்டிக்கதை. குரு வாக்கே வேத வாக்கு. பக்தி நெறியுடன் வாழ்வியல் கொள்கைகள் குறித்து தன் சீடர்களுக்கு நல் வழிகாட்டுபவர் குருநாதர். அத்தகைய குருவின் வழிகாட்டுதலை கடைபிடிப்பவர்கள் வாழ்வில் என்றும் தோல்வி ஏற்படுவது இல்லை. ஸ்ரீ ராமரின் முன்னோர்களில் ஒருவரான திலீபன் என்ற மன்னர் புத்திர பாக்கியம் இல்லாமல் வருந்தி குருநாதரான வசிஷ்டரிடம் தன் குறைகளை சொல்லி வேண்டினார். மன்னா, ஒரு சமயம் நீ தேவலோகம் சென்றிருந்த பொழுது தெய்வ பசுவான காமதேனுவை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டாய். அதன் சாபமே உன்னை இவ்வாறு வருத்துகிறது. என் ஆசிரமத்தில் உள்ள காமதேனுவின் கன்றான நந்தினியை நன்கு பரிபாலனம் செய்து வா, உன் குறை தீரும் என்றார் வசிஷ்டர். மன்னரும் கைகளில் வில்லும் அம்புமாக நந்தினியை மேய்த்து பாதுகாக்க துவங்கினார். ஒரு நாள் மேய்ச்சலை முடித்து ஒரு மரத்தின் கீழ் நந்தினி நின்றிருந்த பொழுது அதன் மீது திடீரென்று ஒரு சிங்கம் பாய்ந்தது. அதை பார்த்த மன்னர் வில்லில் அம்பை பூட்டி சிங்கத்தை வீழ்த்த முயல அது அசுரனாக மாறியது. யார் நீ என்றார். மன்னா, சிவபெருமானுடைய சேவகர்களில் ஒருவனான என் பெயர் கும்பாசுரன். இம்மரம் அன்னை பார்வதி தேவிக்கு பிரியமானது. இதை பாதுகாத்து வரும்படி அவர் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். அம்மரத்தின் அடியில் மாடுகள் புல் மேய்வதோ படுப்பதோ தங்கள் தினவை தீர்த்து கொள்ள இதில் உரசுவதோ தவறு. அவ்வாறு செய்பவற்றை இரையாக்கிக் கொள்வேன். அதனால் இப்பசுவும் எனக்கு இரையாக வேண்டியதுதான் என்றான். உன் எண்ணம் நிறைவேறாது. உன்னுடன் போரிட்டாவது நந்தினியை காப்பேன் என்றார் மன்னர். வீரமும் சித்திகளும் பெற்ற என்னுடன் சாதாரண மனிதனான நீ போரிடுவதா? நந்தினியுடன் சேர்ந்து நீயும் உயிர் திறந்து விடாதே என்றான் கும்பாசுரன். மன்னனும் விடாமல், இதை காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டும், அதை சொல் என்றான். நீ எனக்கு உணவாக வேண்டும் என்றான் அசுரன். உடனே தன் கையிலிருந்த ஆயுதங்களை கீழே போட்டு அசுரனுக்கு இரையாக தயாரானார். அப்பொழுது ஆகாயத்தில் பெரும் ஜோதி ஒன்று தோன்ற அதன் நடுவில் காட்சியளித்த தேவி, மன்னா, நான் தான் காமதேனும். யாருடைய உள்ளம் உயிர்களுக்காக இறங்குகிறதோ அவர்கள் மீது என் அருட்பார்வை பதியும். இந்த கன்றை காப்பதற்காக உயிரையே துறக்க துணிந்த உனக்கு நற்குணசீலனான ஆண் குழந்தை பிறக்கும். உன் வம்சம் கீர்த்தியுடன் விளங்கும் என்று கூறி மறைந்தாள். அவர் வாக்கின்படியே இந்த வம்சத்தில் ஸ்ரீராமர் அவதரித்தார். குரு சொல்லை காப்பாற்றுவது, உயிர்களிடம் கருணை மற்றும் நல்லதை கடைப்பிடிப்பதன் மூலம் நம் வாழ்விலும் நல்லதே நடக்கும்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. MTR FM ரேடியோ.

வீசி வரும் காற்றலையில் நேசமுடன் வந்து நின்று உங்கள் வாசலில் வந்தனம் கூறுகின்றேன். சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் கேட்டு எங்கள் நலமும் கூறிக்கொள்கின்றேன். அன்பான உறவுகளே, கலையகத்தின் சிறப்பினை நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்று நம்பிக்கையோடு இன்று உங்களை காற்றலையில் ஒரு மணி நேரத்துக்கு மகிழ்வாக வைத்திருக்க விரும்புகின்றேன். இணைந்து வந்த நான் ஒரு இனிக்கும் நிகழ்வினில் உங்களை எடுத்துச் செல்ல வந்திருக்கின்றேன். இந்த இனிமையான வேளையிலே

0: ஆடும் பெண்கள்.
1: பூட்டி வைத்த ஆடகனை மெதுவாக விலகி அங்கே ஊர்ந்து வந்து நான் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் என்று கூறிக்கொண்டு எங்கள் மேனியை தழுவிய அந்த பொதிகை தென்றல் இந்த இனிமையான வேளையிலே எங்கள் காதோரம் தருகின்றது. முதல் பாடலை அன்பு உறவுகளை இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றலுடன் சேர்ந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு மணி நேரத்தை மகிழ்வாக கழிப்பதற்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக புத்துணர்வோடு இருப்பதற்காக புதிய நினைவுகள் சிந்தனைகளை ஊற்றெடுக்க வைப்பதற்கு ஓடி வந்து தழுவிக்கொண்டு செல்கின்றது இந்த காற்றோடு இந்த பாடல்.

அழகான பட்டுப்பூச்சி ஒன்று ஆடைகளை பலவாறு மாற்றிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடிச் சென்று இறுதியில் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று கூறியது மட்டுமல்லாமல் வீசிய தென்றலோடு வந்து எங்கள் மேனியை மெல்லவா தழுவிச் சென்றது. எங்கே அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை அந்த பாடலையும் காற்றலையில் சுமந்து வந்து தருகின்றது எங்கள் பொதிகை தென்றல். உறவுகளை நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் பொதிகை தென்றலுடன் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில்.

இளங்குயிலே சிறு மயிலே என்று கூடி குலாவி வந்த அந்த தென்றல் காற்று கோட மலை கண்ட குதூகலிப்பில் துள்ளி கொதி தோடி வந்து எங்கள் இல்லத்திலும் மகிழ்வை ஏற்படுத்தி சென்றதை நாங்கள் உணர்ந்தோம் இல்லையா? அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் நேரகாலம் பாராமல் இளம் தென்றலாக ஓடி வந்து வீசி எங்கள் மேனியெங்கும் தழுவி மனதுக்கு இனிமையை கூட்டிச் செல்லும் வகையில் தரும் அடுத்த பாடலையும் கேட்டுவிடுவோம்.

ஆத்தங்கரையிலே அழகிய மலர்கள் பூத்து மகிழ்ந்து எங்களையெல்லாம் மகிழ்ந்து ஓடி ஆடி கும்மாளம் அடிக்கச் செய்ய வருகின்றது. ஏனென்றால் இனி வசந்தம் தானே காரணம். பிரிந்து போன அந்த நதிகள் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒன்று ஒன்று பார்த்து பேசி அலைகளுள் உருண்டு திரண்டு பிறண்டு கரைகளையெல்லாம் நினைத்து செல்லும் பொழுது அங்கு வசந்தம் தானே வீசும். அந்த பாடலை எடுத்து வந்து தந்ததும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காட்டளையில் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் தருகின்றது அடுத்த பாடல்.

காட்டுக்குள்ளே இருந்த அந்த கரகுமணியும் மச்சம் கொண்ட அந்த மருதமணியும் சேர்ந்து மலை காற்று வீச அள்ளி வரும் வேளையிலே எங்கள் பொதிகை தின்றல் கண்டு அதை கிள்ளி வந்து எங்கள் மேனியிலே தடவி காதோரம் போட்டுவிட்டு சென்றது முண்டிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தின்றலில். அடுத்து என்ன பாடலாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை உடனடியாக உங்கள் காதுக்கு வந்து ஒலிக்கின்றது இந்த பாடல். அன்பு உறவுகளே,

கொஞ்ச நாளா நெஞ்சு பொறுக்காமல் அங்கே கொஞ்சி விளையாடும் எண்ணங்கள் துள்ளிக்கொண்டோட அங்கே ஆடை நனைய ஆசை பொங்க வருகின்றது. கண்ணுக்குள்ளே யாரோ, அது நானோ வேறு யாரோ என்று கேள்வியை கேட்டதை பக்குவமாக கேட்டு வந்து அந்த பொதிகை தென்றல் இதமாக எங்களிடம் கூறிவிட்டு செல்கின்றதே. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவை அல்லவா? வீசிக்கொண்டிருப்பது இதமான பொதிகை தென்றல்.

குளிர் நீர் ஓடையிலே குளித்தெழுந்த அந்த தென்றல் பசம் சோலையிலே இருந்து தன்னை இதமாக பதமாக்கிக் கொண்டு மெதுவாக வந்து எங்கள் வாசலில் நின்று எங்களை பார்த்து எங்கள் மேனியை தடவி சொல்லிவிட்டு சென்ற சங்கதியை கேட்டீர்களா அன்பு உறவுகளே? நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் 24 மணி நேர தமிழ் சேவை மொன்றியல் தமிழ் வானொலியில். தினமும் மலரும் பொதிகை தென்றல் மெதுவாக வந்து வீசி எந்த நேரத்திலும் எங்களை தழுவி எங்களுக்கு இன்பமூட்டிச் செல்லும் இனிய பாடல்களையும் சிந்தனைக்குரிய பாடல்களையும் தந்து செல்கின்றது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வருகின்றது தொடர்ந்து பாடல்களை. வருகின்றது அடுத்த பாடல்.

சந்தம் கொண்டு வந்து வசந்தம் வீசி அங்கு சிரிக்க வைத்த செங்கமலத்தை காட்டிவிட்டு சென்றது பொங்கும் எங்கள் இந்த காலை வேளையில் மலர்ந்து வந்த பொதிகை தென்றல். இதமாக வீசி பதமாக சொல்லிச் சென்ற அந்த பொதிகை தென்றலை தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் மலரும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் பல பாடல்களை சுமந்து வந்து தரும் வேளை எங்களுக்கு புத்துணர்வாகவும் சிந்தனைக்கு சிறப்பாகவும் இருக்கும். அடுத்த பாடலையும் கேட்டு விடுவோமா?

பொன்னொன்று பூவாகி காயுது கருகுது. அந்த வெப்பத்திலே அதை தணிப்பதற்கு குளத்திலே குளிக்கவா மிதக்கவா அதுவும் தேன் குளத்தில் என்று குளிக்க வா என்று அழைக்கின்றதா குளிக்க வா என்று கேட்கின்றதா? அப்படி சொல்லி சென்றது எங்கள் பொதியை தென்றல். இது மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தரும் பொதியை தென்றல். என்றும் நீங்கள் 24 மணி நேர தமிழ் சேவையை கேட்டு மகிழ்ந்த செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த எழுத்துக்களை நீங்கள் அழுத்திவிட்டால் போதும், 24 மணி நேரத்து மகிழ்வான பயனுள்ள செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் ஜனரஞ்சகமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்திட உலகின் பல பாகங்களிலிருந்தும் பக்குவப்பட்ட பதப்பட்ட பயிற்றப்பட்ட பண்பான கலைஞர்களும் அறிவிப்பாளர்களும் பல்சுவை நிகழ்வுகளையும் வானலை நாகரிகத்துடன் தந்து கொண்டிருக்கும் வேளையிலே கேட்டுச் செல்வோம் இப்பொழுது பொதிகை தென்றலை அன்பு உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை.

நெஞ்சில் கொண்டு ஆசையுடன் நீல வண்ணப்பட்டு சேலை கட்டி கொண்டாடி சென்றது இந்த தென்றல் காற்று அன்பு பாட்டோடு இல்லையா? அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றல் வீசி வரும் வேளையிலே பட்டு பூச்சியை அழைத்து வந்தது. சிறு குயில் சிறகு மயில்களை இழுத்து வந்தது. நதிகளையும் மலர்களையும் காட்டி சென்று அந்த காட்டுக்குள்ளே வந்த கருகமணி மருதமணி மலை காற்று எல்லாவற்றையும் எங்களை தழுவச் செய்து கண்ணுக்குள்ளே யாரோ என்ற கேள்விகளை எழுப்பிவிட்டு நீரோடை நிழல் சோலையை காட்டியது. செங்கமலம் அங்கே சந்தம் கொண்டு வந்து வசந்தம் பாடிய வேளையில் அந்த மகிழ்ச்சியை கூட்டிச் சென்று இறுதியிலே பூத்து அந்த பெண்ணொன்று வாடி கருகி புப்பத்தினால் துவளும் பொழுது வா குளிக்க வா குளித்துவிட்டு மிதக்கவா மதுவிலே என்று அந்த தேன் மதுவை கூறி இனிமையாக எங்களை வருட வைத்து சென்ற வேளை இறுதியிலே தென்றல் காற்றையும் அன்பு பாடலையும் தந்து இன்றைய பொதிகை தென்றலை நிறைவு செய்து செல்கின்றது அன்பு உறவுகளே. இந்த நிகழ்ச்சி நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது பொதிகை தென்றல் தந்து மகிழ வைத்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த பொதிகை தென்றலை இனிது நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நோக்கத்துடன் இங்கே எனக்காக இந்த வானொலி நிலையத்திற்காக இங்கே இருக்கைகளை எதிர்பார்த்து தங்களுடைய நிகழ்வை எடுத்து வர மகிழ்வோடு வந்து காத்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களையும் கலைஞர்களையும் மகிழ்வாக வரவேற்று அவர்களை உள்ளெடுத்து இப்பொழுது உங்களிடம் காற்றலையிலிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியுடன் வணக்கம் மீண்டும் கூறிக்கொண்டு அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் இணைந்து ஒலிக்கும் நேரம். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு கரூர் மாவட்டம் எம்.ஆர். கண்ணன் மற்றும் என்னுடன் புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார் அவர்களே.
1: வணக்கம் கண்ணன். வணக்கம் அன்பு உறவுகளே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நீங்கள் நலம்தானே? நாங்களும் நலம்தான். இப்பொழுது அன்றும் என்றும் நிகழ்ச்சியில் கண்ணனும் நானும் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை என்ற சிந்தனை வரிகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் கண்ணன்.
0: மிக்க மகிழ்ச்சி நண்பரே.
1: இயற்கை சூழலினால நம்ம நேரலைக்கு வர தவிர்த்து விட்டோம்.
0: சில சில காரணங்களால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால நிகழ்ச்சியை சில வாரங்களால் கொடுக்க முடியல. சரிங்க, அது நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் இந்த வாரத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் முதல் முதலாக இப்போ வந்து என்ன பாட்டு கொடுக்கலாம்னு இருக்கீங்க?
1: முதல் முதலாக ஒரு பாடல் வந்து எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்தில் டைட்டில் சாங்ஸ், அதாவது முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு வரும், கண்களும் காவடி சிந்தாடட்டும், நல்ல கலகலப்பா இருக்கும். அதாவது நம்மளுடைய சோகங்கள் எல்லாம் மறந்துட்டு இந்த பாடல்களை கேட்டு இனிமேல் வருங்காலங்களாவது சந்தோஷமாக வரட்டும்னு எண்ணத்தோட இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு பாடல்களை போட்டு கேட்போம்.
0: இப்ப நீங்க வந்த குசியில அந்த பாட்டை நம்ம முதல்ல கேட்டுருவோம்.
1: கேளுங்க, அன்பு உறவுகள் அனைவரும் கேட்டு மகிழட்டும்.

0: எப்படி இருந்துச்சு கண்ணன்?
1: அருமை அருமை அருமை. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த கேள்விக்கு வந்து பதில் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க.
0: சரிங்க.
1: தெரியலனா நம்ம நேரத்தை விட்டுருவோம். அந்த பதில வந்து நம்ம நிகழ்ச்சி இறுதியில சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி யாராவது தெரிஞ்சவங்கன்னா புலனத்துல எழுதிட்டோம்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: சும்மா சிம்பிளான கேள்விதான். தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல வந்து அங்க இருக்கிற அந்த உயிரினங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாத்துக்கும் முடி நிறைச்சிருக்கும். அது எந்த ஊர்னு தெரியுங்களா உங்களுக்கு?
0: தெரியாதே.
1: என்னங்க அதிசயமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. இது தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்குது இந்த ஊர்.
0: முடி நரைச்சிருக்கா?
1: அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் முடி நரைச்சிருக்கும்.
0: இப்ப தமிழ்நாடே நரைச்சுதானங்க இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் நரைச்சுதானே இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஊரு சொல்றீங்க?
1: ஆமா,
0: தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் நரைச்சுதானே இருக்கு.
1: இல்லைங்க, அது 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல வந்தவங்க நரைச்சிருக்கு. உங்களை கேட்கல நானு. தமிழ்நாட்டில் வந்து உள்ள அது சிறப்பா குறிப்பா சொல்லணும்னா அணில். அணிலுக்கு வந்து சாம்பல் நிற அணில்னு அந்த ஊருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற அணில் சொல்லுவாங்க, சாம்பல் நிற அணில்.
0: இதுக்கு என்ன பாடல் நீங்க கொடுக்க போறீங்க கண்ணா?
1: இதுக்கு வந்து நான் என்ன பாடுறேன்னா, அண்ணனுக்கு ஜே அப்சாகத்துல உற்சாகமா
0: இருக்கு.
1: மலேசிய வாசகர் சூப்பரா பாடியிருப்பாரு. இந்த பாட்டை இப்ப கேட்டுருவோமா?
0: நம்மளும் அதோட கேட்டு மகிழ்வோம்.

来了。

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் பண்பலை அன்றும் என்றும்.
1: சூப்பரா ரெண்டு பாட்டு கொடுத்துட்டோம், நீங்க ஒரு டான்ஸ் பாட்டு, நான் ஒரு டான்ஸ் பாட்டை கொடுத்துட்டோம். இப்ப நிகழ்ச்சி போக போக ஒவ்வொரு குறிப்பா சொல்றோம், அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அடுத்த பாட்டுக்கு இடையில இடையில நீங்க கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு குறிப்பு தரேன்.
0: நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க, எம்ஜிஆர் நடித்த 100வது படம் எது தெரியுமா? இறுதியில் சொல்றேன், புலனத்தில் யாராவது எழுதி விடட்டும்.
1: நீங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரியுதா இல்லையான்னு பாக்குறேன்.
0: எந்த மாவட்டம், எந்த மாவட்டத்துல இருக்குங்க?
1: மாவட்டத்தை சொல்லல, அது நான் வந்து இப்ப ஒரு குறிப்பு என்னதுன்னா, அது வந்து நம்ம தென் தமிழகத்தில் இருக்குது குறிப்பு, ஒரு குறிப்பு. சரி, அடுத்த பாட்டு என்ன சொல்றீங்க?
0: அடுத்த பாடலாக என்னுடைய பாடல் வந்து தேர் திருவிழா என்ற படத்தில் டி எம் சவுந்தரராஜன் சுஷீலா அம்மா குழுவினரோட சேர்ந்து பாடக்கூடிய நல்ல கிராமிய நடையில ஒரு பாடல் வரும்.
1: அப்படியா?
0: ஆமா, அருமையா இருக்கும் இந்த பாடலை
1: கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பாட்டானு கேளுங்க.
0: இதே பாட்டு
1: தாங்க,
0: இதே பாட்டு தானே.
1: இப்ப நேயர்களுக்கு அனைவருக்கும் அந்த பாட்டை கேட்டு ரசிப்போமா?
2: தாளம் போட்டு

குட்டி, அடியே குட்டி, என்ன குட்டி, எங்கே போச்சு துண்டு கட்டி, உட்கால கடிக்கும் தலக்கா, உசலம் பட்டி, வயசு குட்டி, ஒயிலாட்டி, கண்ணு குட்டி, உட்கால கடிக்கும் தலக்கா.

0: காத்திருக்கே. உன்னை போல நாட்டு கட்ட ஒருத்திய நான் கண்டதில்லே. கேட்டாலும் கேட்டிருக்கேன், பல பாட்டு கேட்டிருக்கேன். உட்டாலக்கடி பாட்டு இப்படி எப்போது நான் கேட்டதில்லை, எப்போது நான் கேட்டதில்லை. அடியே குட்டி என்ன குட்டி, அடியே குட்டி என்ன குட்டி, இங்கே போட்டு குண்டு கட்டி உட்டால கடிக்கும் தலக்கம் பட்டி, வயசு குட்டி ஒயிலாத்தி கண்ணு குட்டி உட்டால கடிக்கும் தலக்கா ஜிந்தலக்கா ஜிந்தலக்கா ஜிந்தலக்கா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் பண்பலை மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.
2: தேர்தலால நீங்க போட்ல போற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தீங்க.
1: ஆமா, என்ன கொடுக்க போறீங்க? இதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பாடலை உங்களுக்கு செலக்ஷன் பண்ணி கொடுங்க. இப்ப எல்லாம் சந்தோஷத்துல இருக்கணும்.
2: இப்ப அதே மாதிரி சிச்சுவேஷன் ஒண்ணு வந்து சத்யராஜ் படம், படம் வந்து வாத்தியார் வீட்டு பிள்ளை, இப்ப அந்த பாட்டை போட்டுருவாங்களா? அதே மாதிரி அவங்க நீங்க எப்படி அந்த சிச்சுவேஷன் எப்படி, அதே மாதிரி இதுல ஒரு சிச்சுவேஷன் பாட்டு கேட்டுருவாங்களா? கேளுங்க, பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பாட்டை கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு கேள்வி.
1: நான் ஒரு கேள்வி கேக்குறேன்,
2: கேளுங்க.
1: எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படம் எது? முதல் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த படம் எது?
2: அந்த படங்களா எனக்கு தெரியும், ஆனா நான் நேரத்தை விட்டுறேன், பதில் சொல்லிடுவாங்களான்னு பாத்துருவோம்.
1: சரி சொல்லுங்க. இறுதியா நிகழ்ச்சியின் இறுதியில் விடைகள் சொல்லப்படும்.

0: இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க?
1: அருமையா இருந்துச்சுங்க கண்ணன்,
0: அருமையா இருந்துச்சுங்களா?
1: சூப்பரா இருந்துச்சு.
0: நான் கேட்ட கேள்வி பதில் கண்டுபிடிச்சீங்களா?
1: நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் கண்டுபிடிக்க முடியல. புலனத்தில் யாராவது எழுதியிருக்காங்களான்னு பாருங்க.
0: அடுத்த குறிப்பு கேளுங்க.
1: அடுத்த குறிப்பு வந்து என்ன, அணில் என்னமோ சொன்னீங்களே, என்னது?
0: அதாவது அணிலோட முதுகுல நீங்க இந்த கோடு பாத்துட்டு மூணு கோடு.
1: ஆமா, மூணு ராமர், ராமர் கோடு.
0: அந்த கோடு வந்து பெரும்பாலும் கருப்பு வெள்ளை அது மாதிரி பாத்துருப்பீங்க கோடு கலர். ஆனா இங்க இருக்கிற அணில்கள்லாம் சாம்பல் நிறத்தில் இருக்கும். அந்த கோடு
1: ராமேஸ்வரத்துல இருக்கா?
0: இல்ல இல்ல, தவறு, தவறான விடை.
1: தவறான விடையா?
0: ஆமா. நீங்க இந்த என்ன அடுத்த பாட்டு என்ன குடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. அந்த பாட்டை கேட்டு அடுத்து யோசிங்க அதுக்கு என்ன பதில்.
1: அடுத்த பாடல் வந்து, அடுத்த பாடல் என்னுடைய பாடல் வந்து ஒளிவிளக்கு. இந்த படத்தில் மாம்பழ தோட்டம், மல்லிகை கூட்டம். ஆமா,
0: இப்ப அந்த பாட்டு கேக்குறதுக்கே நல்லா அருமையா இருக்கும். கேப்பாங்களா?
1: கேப்போம்.
0: இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க.
1: பாட்டை கேட்டுக்கிட்டே இந்த கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்கட்டும். அன்பு உறவுகள், எம்ஜிஆர் நடித்த 100வது படம் எது?
0: எம்ஜிஆர் நடித்த 100வது படம் எனக்கு தெரியும்.
1: அப்படியா, எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க?
0: தெரியும், ஆனா பதில் நான் சொல்ல
1: மாட்டேன்.
0: பதில் நான் சொல்ல மாட்டேன்.
1: பரவாயில்ல, வெரி குட், வெரி குட். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கும் எனக்கும் பதில் தெரியும், நானும் சொல்லாம அன்பு உறவுகள்ட்ட.
0: அடுத்து வந்து மாம்பழ தோட்டம், மல்லிகை தோட்டம் கேக்கலாங்களா?
2: மாம்பழ தோட்டம்.

0: விடு.
1: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்து விடு.
0: தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒண்ணே ஒண்ணு தந்து விடு.
1: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா? எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா.

0: கதையை குடிச்சு கல்யாண தேதி குடிச்சு புந்தன் பொன்னான கையை குடிச்சு ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும் நீயோ அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத்தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமா.
1: சூப்பர், அருமை. எம்டிஆர் வானொலி நேயர்கள் அனைவரும் இந்த பாட்டை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
2: இதுக்கு இணையா என்ன பாடல் நீங்க கொடுக்க போறீங்க கண்ணன்?
1: இப்ப நான் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டுனா, இப்ப வந்து கும்பகரை தங்கையான ஒரு படம், அந்த படத்துல வந்து கூடலூர் குண்டு மல்லி வாழ பிடிக்க வந்தவல்லி வாச கொத்த மல்லி.
2: ஆமா கொஞ்சம் தள்ளி இது இந்த ஊருக்கு பக்கத்துல எந்த ஊர் இருக்கு அத சொல்லுங்க.
1: இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்களே ஒரு ஊரு, அந்த ஊரு இந்த ஊர் பக்கத்துல இருக்கு,
2: ராமேஸ்வரர் பக்கத்துல.
1: நெருங்கி வந்துட்டீங்க, நெருங்கி வந்துட்டீங்க. நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு நெருங்கி பக்கத்துல வந்திருக்கீங்க. அந்த விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சில
2: கேட்டுக்கிட்டே நம்ம வந்து விடையை கண்டுபிடிப்போம்.
0: கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி

0: இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை.
1: கண்ணன், அடுத்ததாக என்னுடைய பாடல் வந்து தெய்வ மகன் என்ற படத்துல வந்து காதல் மலர் கூட்டம் உண்டு.
0: காதல் மலர் தோட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார்.
1: ரொம்ப நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும்.
1: இந்த நேரத்துல அன்பவர்கள் அனைவரும் கேட்டு மகிழட்டும்.
0: இப்ப நீங்க கேட்ட அந்த பாட்டை கேட்டுருவாங்களா? தெய்வ மகன் படத்துல இருந்து
1: கேட்டுருவாங்க. அதுக்கு இடையில ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்டுருவோமா?
0: கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க.
1: அதாவது சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த 100வது படம் எது?
0: அதை வந்து நம்ம நேரத்தை விட்டுருவோம்,
1: நேரத்தை விட்டுருவோம். 100வது படம் இறுதியில சொல்லப்படும்.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட

உன்மேனி வண்ணம் செவந்தி ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்மேனி வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதை பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீனா கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில்

சொக்கத்தங்கம் உடம்பு, நீ சொல்லும் வார்த்தை கரும்பு, முத்து தேரும் பழத்தோட்டமும் முன்னால் உண்டு திரும்பு, வெள்ளி

0: அடுத்து நீங்க என்னங்க கண்ணன் பாடல் கொடுக்க போறீங்க?
1: இப்ப நான் என்ன கொடுக்கறேன்னா, வேலைக்காரன் படத்துல இருந்து மாமனுக்கு மயிலா போருதான், அந்த மாமிக்கு அந்த சித்திர குளம் தான், நீங்க மாதிரி அதே மாதிரிதான் தெய்வ மகன் எப்படி பாட்டு வருதோ அதே மாதிரி ரஜினிக்கு இந்த பாட்டு வந்து வேலைக்காரன் நல்லா இருக்கும். இப்ப அந்த பாட்டை நம்ம கேட்டு ரசிச்சிருவோம். இப்ப அந்த பாட்டை வந்து நீங்க அதை கேட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இந்த பாட்டையும் கேளுங்க. அதாவது நம் தமிழ்நாட்டில் சாம்பல் நிற அணில்கள் வாழும் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? அந்த ஊர்ல வந்து, அதாவது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் முடி வந்து கொஞ்சம் நரைச்சிருக்கு, அந்த முன்னாடி கொஞ்சம் நரைச்சிருக்கும். அந்த கோடு போட்ட மாதிரி எப்படி வந்து உங்களுக்கு அணிலுக்கு இருக்குது, அதே மாதிரி அங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் அத்தனை பேத்துக்கும் அதே மாதிரியே இருக்கு. இதுதான் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல.
0: நான் உண்மையிலே கேள்விப்படல, ஆனா நீங்க ஒவ்வொரு பதிலா சொல்லும் போது அது எந்த ஊரு போய் பாக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கீங்க.
1: தூண்டிக்கிட்டே இருக்கு. இப்ப
0: கேட்டுக்கிட்டே
1: யோசிச்சுக்கிட்டே இருக்க, அந்த பாட்டை கேட்டுட்டே யோசிங்க.
2: கீதா,
3: கிண்டி,
2: விமலா,
3: விழிவாக்கம்,
2: கிருஜா,
3: கேப்பாக்கம்,
4: ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ, நாட்டி கம்ம நாட்டி பொம்மநாட்டி பேரா கேட்டுருக்க.
2: மாமா எங்க இருந்து வர்ற?
4: மயிலாப்பூர்.
2: அப்ப மாமி
3: சித்திரக்குளம்டா அம்பி.

0: எப்படி இருந்துச்சுங்க ஐயா பாட்டு?
1: பாடல் பாடல் அருமையா இருந்துச்சுங்க ஐயா.
0: ஆ சரிங்க, இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்க குடுக்கிற பாட்டு என்ன பாட்டுங்க? அடுத்த பாட்டு நிறைவு பாடல்.
1: நிறைவு பாடல், நிறைவு பாடலாக நான் கொடுக்கக்கூடிய பாடல் வந்து நான் படத்துல ராஜா கண்ணு போகாதடி நீ போனா.
0: அந்த பாட்டை நான் இது வரைக்கும் கேட்டதில்ல, இப்ப முத முதல்ல கேட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. கேக்கலாங்களா? இப்ப அந்த பாட்டை கேட்டுருவோமா?
2: அடப்பாதங்களே நீங்க கல்லுபட்டு முள்ளுபட்டு மண்ணுபட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே, வாருங்களே, வாருங்களே. ராஜா கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி லேசா சொட்டா.

கடிக்கும் தள்ள கடிக்கும் தள்ள கடிக்கும் தள்ள கடிக்கும் தள்ள கடிக்கும் தள்ள கடிக்கும்

உலகில் நாம் பாராத பெண்ணில்லே. ஓஹோ ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ

கண்டோம் தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ. வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்பலத்தடி கும்ப

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன், வண்ண பூட்டுவேன், புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டு

0: வேற பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போட ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போதாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி.
1: பாடலை கேட்டாச்சுங்க, அருமையா அது. இன்னைக்குதான் கேட்டிருக்கிறேன். இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு நான் சொல்லணும். இப்ப நான் இதே மாதிரி படிக்காதவன் படத்துல ராஜாவுக்கு ராஜானா அண்டா எனக்கு

0: சுதுகுலமா பாட்டை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறான்.
1: அந்த கேள்விக்கு இன்னொரு குழு ஏதாவது ஒன்று கொடுங்க.
0: அந்த கேள்விக்கு இன்னொரு குழு கொடுக்குறேன்.
1: ஆமா,
0: அந்த தமிழ்நாடு அரசோட அந்த சின்னத்துல வந்து அந்த ஊரோட அந்த சின்னம் இருக்கு. அந்த அந்த ஊர் தான் இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களா?
1: திருவெளிபுத்தூரா?
0: அருமை அருமை அருமை, கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. நீங்க சொல்றது வந்து ஸ்ரீவெளிபுத்தூருங்கிற ஊரு தான். சாம்பல் நிற அணில்கள் வாழும் சரணாலயம் இருக்கு அந்த ஊர்ல. ஆமா, இப்ப அந்த ஊர்ல அந்த ஊரோட தண்ணியா என்னன்னு தெரியலங்க. அந்த ஊர்ல இருக்கிற அந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே ஒரு அந்த முடி வந்து நரைச்சிருக்கு, ஒரு கோடு மாதிரி இருக்கு.
1: நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் எத்தனை முறை போயிருக்கேங்க, குற்றாலத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். ஆனா இது மாதிரி நிகழ்ச்சியை நான் இது வரைக்கும் கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. நீங்க சொன்னது எனக்கு புதுமையா இருக்கு. மறுமுறை போகும்போது நிச்சயமா உங்களுக்காண்டி நான் பாக்குறேன்.
0: கண்டிப்பா அந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு சென்று பாருங்க. அணில், சாம்பல் நிற அணில், முதுகுல கோடு போட்டிருக்கிற அந்த சாம்பல் நிற அணில் தான் அங்க பிரபலம். அதாவது அழிஞ்சிட்டு வருது அந்த இனங்கள்லாம். அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தமிழ்நாடு அரசு அதை பாதுகாத்துட்டு வராங்க. அது வந்து காப்போம் நாமளும் அந்த வனவிலங்குகளை காக்கிற மாதிரி அந்த உயிரையும் அந்த அணிலையும் நம்மளும். ஏன்னா இது அரிதான ஒரு விஷயம், அது அந்த விலங்குகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளால
1: பாதுகாக்கணும்.
0: நன்றிங்க ஐயா.
1: அடுத்து அந்த கேள்விக்கு உண்டான பதில் இப்ப
0: நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க.
1: நான் கேட்ட கேள்விக்கும் இறுதியா புலனத்துல எழுதின அன்பு உறவுகள் எத்தனையோ பேர் எழுதியிருப்பாங்க
0: பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எழுதிருக்காங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் சில பேர் சரியான இதுவும் எழுதிருக்காங்க, சில பேர் காமெடி பண்ணிருக்காங்க.
1: நானே அந்த விடைய சொல்லிடுறேன்,
0: நீங்களே அந்த விடைய சொல்லிடுங்க.
1: முதல் வந்து கேள்வி என்ன சொல்லுங்க?
0: முதல் கேள்வி வந்து எம்ஜிஆர் முதல் முதலில் இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படம் எது?
1: ஆமா, அது வந்து எங்க வீட்டு பிள்ளை.

0: எங்கள் வீட்டு பிள்ளை. சரிங்க, சரியான விடை. அடுத்து எம்ஜிஆரோட 100வது படம் எதுன்னு கேட்டோம், கேட்டீங்க. அதுக்கு பதில் என்னன்னு தெரியுங்களா? நான் சொல்லிட்டேன்,
1: நீங்க சொல்லுங்க.
0: எம்ஜிஆரோட 100வது படம் ஒளி விளக்கு.

0: அடுத்த கேள்வி வந்து மூணாவது கேள்வி என்ன கேட்டீங்க?
1: சிவாஜி கணேசனின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 100வது படம், சிவாஜி கணேசன் நடித்த 100வது படம் எது என்று கேட்டேன்.
0: அதுக்கு பதில் நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கேட்ட அந்த அந்த 100வது படம் நவராத்திரி.
1: கரெக்ட் கரெக்ட், அருமையான அருமையான.

0: அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்க?
1: அடுத்த கேள்வி சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நல்லா இருந்ததுங்க.
0: நம்ம நேயர்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சில பேர் எழுதியிருப்பாங்க.
1: ஒரு வினா விடையும் கண்டுபிடித்த மாதிரி இந்த நிகழ்ச்சி
0: அமைந்த. இப்ப நம்ம நிகழ்ச்சியிலிருந்து கிளம்புறதுக்கான கடையை பூட்டிட்டு போறதுக்கு நேரம் வந்துருச்சு. நம்ம கடை சாத்திட்டு கிளம்பலாமா?
1: நிச்சயம் கிளம்புவோங்க. நல்லது நல்லது அன்பு உறவுகளே, விலகி நிற்பவன் வெல்வதில்லை, வெல்ல நினைப்பவன் விலகுவதில்லை. இந்த சிந்தனை வரிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். புதுக்கோட்டை செல்வகுமார், நன்றி, வணக்கம்.
0: எந்த ஒரு விஷயத்திற்கும் கலங்காத உள்ளத்தை பெற்ற உள்ளங்களே இறுதியில் வெற்றி பெறும் என்ற சிந்தனை வரிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

எனது அருமை உறவுகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் உலகத் தமிழ் சேவை நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தீர்க்க சுமங்கிலி என்ற படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாவித்திரி என்ற படத்திலிருந்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால் சீதை என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பே ஆர் உயிரே என்ற படத்திலிருந்து மல்லிகை முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலைவன சோலை என்ற பழத்திலிருந்து மேகமே மேகமே பால் நிலா தேயுதே என்ற இனிய பாடல்.

மனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலாபிஷேகம் என்ற படத்திலிருந்து ஆல மரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி என்ற இனிய பாடல்.

0: ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் என்ற பழத்திலிருந்து மித்தன் மித்தன் நெல்லி சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய் என்ற இனிய பாடல்.
1: மித்தன் மித்தன் நெல்லி சோறு

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரோசாப்பு ரவிக்கை காரி என்ற படத்திலிருந்து என் உள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து மாசி மாசம் கடைசியிலே மச்சான் வந்தாரு என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ ராகங்கள் என்ற படத்திலிருந்து ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற படத்திலிருந்து நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா என்ற இனிய பாடல்

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்மத லீலை என்ற படத்திலிருந்து நாதம் என்னும் கோயிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேயர் மீனாட்சி என்ற படத்தில் இருந்து குடிவிட்ட சிறுமுல்லை மலரே நல்ல கோயிலில் சிரிக்கின்ற சிலையே என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் நிறைவாக கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற படத்திலிருந்து சந்திரன் பிறை பார்த்தேன் தோழி சந்திப்பு நிகழ்ந்ததளி என்ற இனிய பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர்எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை தந்து மகிழ்கின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதல் மரியாதை திரைப்படத்து பாடலுடன் ஆரம்பிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த பாடல் பாட இருக்கின்றது, வெட்டி வேறு வாசம் என்ற முதல் வரியை கொண்டு.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் வசந்தமே அருகில் வா என்று அமரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரிலிருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜய ராணி தந்த பாடல். இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடல் ஈரமான ரோஜாவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் ஆழப்பூரான் தமிழன் என்ற ஒரு பாடல், மெர்சல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கனடா மொன்றியல் தனுஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைந்து கேட்போம் அந்த பாடலை.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினரின் பாடலாக ஒலிக்க இருக்கின்றன. போன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள். வளமை போல அவர்கள் தந்த அந்த பாடல் ஆழ பிறந்தவன் என்ற திரைப்படுத்து பாடலாக இன்று உன்னையும் என்னையும் என்ற வரியை தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது.

இரண்டு நாள் உறவு தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கீதிஸ் அவர்களும் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்ப காலம் என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல்களுள் அன்புடன் ரமணி, சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் ஒலிக்கின்றது வச்சுக்கவா உன்னை மட்டும் என்ற நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடலாக.

இந்த வழியிலேதான் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இங்கிலாந்திலிருந்து சிந்தாமணி வா என்ற பாடல் சொல்லாமலே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து கல்யாண பொண்ணு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒலிக்க வைத்திருக்கின்றார். எம் ஓ என்ற 2016 வந்த திரைப்படத்து பாடல் எல்லோரும் கேடிங்கதான் என்று பாடுகின்றது. இந்த பாடலை நிரேஷன் நீங்கள் ஜெனீவா நகரிலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் ஒன்று இருக்கும் அல்லவா? அபூர்வ ராகங்கள் திரைப்படுத்த பாடலை இன்று தருகின்றார். கேள்வியின் நாயகனே என்று வரி எடுத்து பாடுகின்றது என்னவள் நீங்கள் தந்த பாடல்.

பழமைப்போடு இன்று இறுதியாக ஒரு பாடல், சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து தண்ணீர் சுடுவதென்ன என்ற வரியோடு ஆரம்பித்து இனிமையாக பாடும் அந்த பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வழமை போல கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். திசை எங்கும் இசை பரப்பி தித்திக்கும் தேனான பாடல்களாக தெரிவு செய்து காற்றலையிலே கலந்துவிட்ட பாடல்கள் எங்கள் இதயம் நிரப்பி சென்றன என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து தந்தவர்களுக்கும் உலகளாக இருந்து எங்களோடு கேட்டு மகிழ்ந்தவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல நேர் நேரம் தர முதல் பாடல் மன்னவனே அழலாமா என்ற பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று அன்போடு தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல ஞானசேகரன் கேட்கும் அந்த பாடலை தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறைப்பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து சிந்து நதி கரையோரம் என்று பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபாவும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்போடு மகள்வோடு ஆறுதல் தேடி எங்கள் அன்பை நாடும் அன்பு உறவு. ஜகபர் சாதிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து வளமை போல இன்றும் கேட்கின்றார். கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு என்ற ஒரு பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்த வேளை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது குர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா வர்மி, நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் அனைவரும் இணைந்து உலகத் தமிழர்களோடு கேட்க இருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடலை தந்த மகளும் இந்த வேளையிலே அடுத்த ஒரு பாடலை ஆவலுடன் கேட்க இருக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலை பட்ட அவி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் அவர்கள் கேட்கும் இந்த இனிமையான பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற வரிகொண்ட பாடல்.

ஒன்றிய தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமையான நேரத்தை அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கி அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு கேட்டு மகளும் ஒரு பாடல். மனதை திருடி விட்டாய் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சக்காட்டு மைனா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடல், எங்கள் பாட்டன் சொத்து என்ற திரைப்படுத்த பாடல். போடு நூற்றுக்கு நூறு ஆட்டத்தை பாரு என்ற பல்லவியோடு அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பையமின் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

கடலோர கவிதைகள் திரைப்படுத்து பாடல் ஒன்று கொடியிலே மல்லிகை பூ என்று பாட வரும் வேளையிலே இந்த பாடலை சொந்தமாக ஆக்கிக் கொள்ள இருக்கின்றார்கள். கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் நேயர் நேரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

காசி திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? என்மனவானில் சிறகை அடிக்கும் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியும் சரணங்களோடு ஒலுக்கி இருக்கும் வேளையிலே இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து இன்று அனுப்பி வைத்திருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலஓடுதுறை எஸ் ஏ பூ விஜயராகவன் அவர்கள்.

அடுத்த பாடலை எங்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்று தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அழகிய சுருக்கி என்ற கா பே ரணசிங்கம் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தருகின்றார்கள். அவர் தந்த அந்த பாடல் தேவதாஸ் என்ற திரைப்படத்தில் அன்று பாடிய அந்த பாடல் உலகே மாயம் வாழ்வே மாயம் என்று ஒலிக்கும் வேளையில் உலக தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று எழுதிய வகையில் ஒலிக்கின்றன அந்த பாடல்.

நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம்.

அடுத்து வரும் பாடல் உலகிலே அழகி என்ற மாய கண்ணாடி திரைப்படுத்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காடு இருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள்.

0: உறுதியாக ஒரு பாடல் வந்து நிறத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஹலோ ஹலோ என்று ஆரம்பிக்கும் மோனிசா என் மோனலிசா திரைப்படுத்த பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் ஒலிக்கின்றது.
1: ஹலோ மோனிஷா ஹியர்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: வணக்கம் உறவுகளே, மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றவையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருப்பார்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றாலையில் நாங்கள் கேட்டு மகளை இருக்கின்றோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் வாரத்தில் ஒரு நாள் நிகழும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து இணைந்து தங்கள் சொந்த குரலில் பாடி மகள வைத்து மகிழ்ந்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது பாடினோர் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒலிக்க இருக்கின்றன. பாடினோர் நேயர் நிகழ்ச்சிக்காக பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் இங்கிலாந்து நாட்டு லண்டனிலிருந்து வந்து இணைந்த முதலில் பாடி மகிழ்வித்த திருச்சியில் வந்து இரண்டு பாடல்களை பாடி மகிழ்வித்தவர்களுள் இவரும் ஒருவராவார். கஸ்தூரி, நீங்கள் கேட்ட பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடல் NS கிருஷ்ணன் அவர்களுடைய ஞாபகமாக இன்று கேட்க வேண்டும் என்ற வேளையிலே முதல் தேதி என்ற திரைப்படத்து பாடல் 1-20 வரைக்கும் என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது.
1: 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் தேதி 1-20 சம்பள தேதி 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் 21-30 வரைக்கும் திண்டாட்டம் 21-30

மனுஷன் படாத பாடு படுவது இருபத்தொன்னிலே இருபத்தொன்னிலே. முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே. பின்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும்.

ஊரில் எரிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும் இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே. அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தம்பிகளின் வாடகை.

இருவரும் உறவு அன்பு தேவநாதன் சிதம்பரத்திலிருந்து அவரும் வந்து இரண்டு பாடல்களை பாடி மகள வைத்ததோடு இல்லாமல் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். இன்றைய பாடினோர் நேயர் விருப்பத்தில் கேட்டு மகள வேண்டும் என்று. அந்த பாடல் சிந்து பைரவி திரைப்படத்து பாடல் பூ மாலை வாங்கி வந்தேன் என்ற அற்புதமான பாடல். இதோ தேவநாதன் உங்களுக்கான பாடல்.

உத்வேகமாக ஓடி வந்து சிறப்பாக பாடியிருந்தார் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள். அவர் தான் பாடிய பாடலையே ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்ட வகையில் அந்த பாடல் பாபு என்ற திரைப்படத்திலிருந்து இதோ எந்த தெய்வம் என்று மிகவும் சிறப்பாக பாடுகின்றது. கேட்போமா?

அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடல்? அன்புடன் யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் அன்பு சரவணன் நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து வந்து தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற ஒரு அற்புதமான பாடலை தந்து சென்றிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் அழகாக ஒலிக்கின்றது. செங்கல் தங்கம் திரைப்படத்தில் இருந்து உங்களோடு நாங்கள் இணைந்து உங்கள் பாடினோர் நேயர் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்வோம்.

முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சீலையை அடைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே, தங்கப் பதக்கத்தின் மேலே

பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பத்தம் நடந்தது என்ன? பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பத்தம் நாடு.

சிறந்த பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இரண்டு பாடல்களை தந்து எங்களை மகள வைத்த மகாலிங்கம் அவர்கள் மல்லியம் மகிழ்ச்சிக்குரியவர் அற்புதமான ஒரு பாடலை தந்துவிட்டு அந்த பாடலையே கேட்க வேண்டும் என்றார். அந்த பாடல் முதல் முதலாய் உன்னை பார்க்கின்றேன் என்ற ஒரு சிறப்பான பாடல். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போமா? ஒலிக்கின்றது பாடல். வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து

அடுத்து வரும் பாடல் மேலும் இரண்டு பாடல்களை பாடி காட்டி அழகாக மகளை செய்தவர் யோகா ராஜீவ் திருமயிலை ஊரிலிருந்து. சிறப்பான இரு தலை சிறந்த பாடல்களை பாடி காட்டிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். தர்மம் எங்கே என்ற திரைப்படுத்து பாடலாக சுதந்திர பூமியில் என்று முதல் வரியை கொண்ட பாடல். இந்த பாடல் இப்பொழுது யோகாராஜி உங்களுக்காக பாடினோர் நீயர் விருப்பத்தை அலங்கரித்து ஒலிபரப்பாகின்றது.

சுதந்திர பூமியில் பல வகை கணங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். சுதந்திர பூமியில் பல வகை கணங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். தோட்டத்து மலர்களின் ஆயிரம் நிறங்களும் ஜனங்களின் ஆயிரம் குணங்கள். தோட்டத்து மலர்களின் ஆயிரம் நிறங்களும் ஜனங்களின் ஆயிரம் குணங்கள். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த

வருவான் வடிவேலன் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். வருவான் வடிவேலன் திரைப்படத்து பாடலை தந்த தர்மபுரி அன்பு மகளிர் சாந்தி, நீங்களும் இரண்டு பாடலை தந்து எங்களை மகள வைத்த வேளையிலே உங்களுக்காக ஒரு பாடலை தாருங்கள் என்று கேட்டேன் அவர். அப்பொழுது நீங்கள் முதலில் பாடிய வடிவேலன் மனது வைத்தால் என்ற பாடலை தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படத்தில் தாருங்கள் என்று கேட்டவேளை அந்த பாடலும் உங்களுக்காக பாடினோர் நேயர் விருப்பத்தில் பலம் பெறுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஒரு பக்தி பாடல், சௌபாக்கியவதி திரைப்படத்து பாடல். நீண்ட காலத்துக்கு முன் வந்த அற்புதமான பாடல், இன்று கேட்டாலும் இனிக்கும் பாடலும் அர்த்தமுள்ள பாடல். இன்றைய நிகழ்ச்சியை வந்து அலங்கரித்து இரண்டு பாடல்களை பாடி வைத்ததோடு மட்டுமில்லாமல் முடிவிரையையும் அழகாக கொண்டு கூட்டு செய்து திருப்தியாக முடிவிரைக்கு கொண்டு வந்த அன்பு மகள் ரேவதி, உங்கள் விருப்பமாக இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? சென்னை கே கே நகரிலிருந்து நீங்கள் கேட்கும்படி நாங்களும் உங்களோடு இணைந்து தில்லை அம்பல நடராஜா என்ற பாடலை மகள்வோடு பக்தியோடு கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அங்கே அடுத்து வரும் பாடல்கள் எந்த பாடலாக இருக்கும்? எல்லோருடைய பாடலையும் தந்துவிட்டேனே என்று எண்ணும் வேளையில் நான்காவது நேயராக வந்து அற்புதமான ஒரு பாடலை பாடி காட்டிய எங்கள் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் இறுதி பாடலை கேட்பதில் அலாதி பிரியமுள்ளவர். ஏனென்றால் எல்லோருடைய பாடலையும் கேட்டு ரசித்து தன்னுடைய பாடலை கேட்கின்றேன் என்ற பெருங்குணம் கொண்டவர். எல்லோருடைய பாடலையும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தன்னுடைய பாடல் வந்தவுடன் ஒரு சிலர் விட்டு சென்று விடுவார்கள் தானே, அது சாதாரணமாக நடப்பதுதான். அப்படி இல்லாமல் மிகவும் பண்போடு தான் இப்படி கேட்பார். நாகப்பன் அவர்கள், நீங்கள் அழகாக ஒரு பாடலை பாடி காட்டிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலாக தங்க ரங்கன் என்ற திரைப்படத்து பாடலை கேட்டீர்கள். அந்த பாடலை இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். உதட்டினில் உனது பெயர் என்ற ஒரு பாடல் தான் நீங்கள் கேட்ட வரி கொண்ட பாடல். இங்கே அந்த பாடலை கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரும் நேரமும் கேட்டு மகிழ வேண்டும் என்று நேர் நேரத்துக்காக அன்பு உறவுகள் வந்து பாடினோர். பாடல் நிகழ்வை அலங்கரித்தவர்கள் தங்கள் விருப்ப பாடலை தந்து சென்ற வேளை அவை ஒலிபரப்பாகின. ஒளிபரப்பாகிய அத்தனை பாடல்களும் சிறப்பான பாடல்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். உலகளாவை இருக்கும் அன்பு உறவுகள் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டும் இருந்தார்கள். அங்கே நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் பலவிதமான கருத்துக்களை, ஆரோக்கியமான கருத்துக்களை தந்து மகிழ வைத்தார்கள். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அலங்காரித்துக் கொண்டு சென்றது நிகழ்ச்சி என்று கூறி திருப்தியான மனத்தோடு இப்பொழுது பாடினோர் நேயர் விருப்பமாக பாடி வந்த நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஒலிபரப்பி மகிழ வைத்திருக்கின்றன. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வையே சந்திக்கலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த பாடல். கன்னி ராசி என் ராசி என்ற வரி கொண்ட பாடல், குமார விஜயம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் என்று மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்க வேண்டும் விடுமுறை விருப்பத்தில் என்று தன்னுடன் இணைத்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: ஜாதி
1: ஒலிக்கு இருக்கும் அடுத்த பாடல் தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா ஜெய வீரபாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல். ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இது குழந்தை பாடும் தாலாட்டு என்ற வரியோடு

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலோடு அடுத்து வரும் பாடல் என்றும் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தரும் பாடலாக நாங்களும் இணைந்து கேட்போம். அவரோடு அவருக்கு ஆறுதலாக பெரிய இடத்து பெண் திரைப்படுத்து பாடல். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நானல்லவா என்று அற்புதமான ஆழமான கருத்துள்ள வரி கொண்ட பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர் மட்டுமல்ல அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான் சாஹில் வளமை போல உலகத் தமிழர்களோடு கேட்கும்படி நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படுத்த பாடல். தந்தன தந்தன தாளம் வரும் இனிமையான இந்த வரகொண்ட பாடலை சாந்தி சந்துரு நிர்மலம்மா இவர்கள் தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து கேட்டிருந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் கூறி வளமை போல என்றும் கேட்கின்றார் தமிழ்நாடு வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும். அவர்கள் தந்த அந்த பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படுத்து பாடல். ஆத்தோரம் மணல் எடுத்து என்ற வரி கொண்டு ஆரம்பித்து பாடுகின்றது முழு வரிகளையும்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை அப்பா ஆனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளோடு இணைத்து கேட்கும் பாடலாக ஒலிக்க கேட்போம். மஞ்சப்பொடி தீக்கையிலே என்ற வரி கொண்ட பாடல். செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்ட ஒரு பாடல் வாடி வெத்தலைபாக்கு வாங்கித்தாரேன் போட்டுக்கோ என்ற பாடல். இந்த பாடல் வீரா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அக்காளுக்கு வளைகாப்பு என்ற ஒரு வரி கொண்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலை இருந்து காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்தவளை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடல் கருந்தேள் கண்ணாயிரம் திரைப்படுத்து பாடல். பூந்த மல்லியிலே என்ற வரியை பல்லவியாக கொண்டு வரும் பாடல். இன்று இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கவேளை யாமிருக்க பயமேன் சரவணன் உங்கள் பாடல் காற்றலையில்

பொண்ணுக்கு நல்லாலே.

பாட்டி நல்லாத்தான் கண்ணு நல்லாலே.

பாடல்களோடு பாடல்களாக மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடல். அவர் கேட்ட ஒரு பாடல், அந்த பாடல் நாங்கள் ஒளிபரப்புவது இல்லை என்று கூறியவளை மீண்டும் ஒரு பாடலை முயற்சித்தார். அந்த பாடலும் ஒளிபரப்புக்குள் அகப்படவில்லை. அதற்காக மீண்டும் ஒரு பாடல் அவர் கேட்ட திரைப்படத்திலிருந்து, பட்டணத்தார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றோம். அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. முறையோ என்ற வரியை முதல் வரியாக கொண்டு ஒலிக்கும் பாடலை கேட்போம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில்தான் தரமான ஒரு பாடலை வணிகர் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். சிதம்பரத்தில் இருந்து அந்த பாடல் நெல்லிக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நான் ஒரு கோவில் என்ற வரியை கொண்டு

அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருகின்றார் வளைகுடாமன் நீண்டகால உறவு ஜோர்ஜ் அவர்கள். பொன்மானம் பூங்காவில் என்ற வாலிபமே வாபா திரைப்படுத்த பாடலை குவைத் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்புகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி.

நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. விடுமுறை விருப்பம் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ். நீங்கள் கேட்ட பாடல் கேம் என்ற திரைப்படுத்த பாடல். குச்சிப்புடி நோக்கியதற்கு என்ற பாடலை தான் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து இப்பொழுது முதல் காற்றலையில் அனைவரும் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எப்படித்தான் எப்படித்தான் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியோடு ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் கேட்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்த பாடலை கேட்டிருப்பது ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி. ஒரு நாள் இரவு என்ற ஒரு காவிய பாடல் காவிய தலைவி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

0: அதுவா ரேடியோ கார் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலை காட்டுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் ரெண்டு போயிருந்தேன்.
1: அந்த பாட்டு

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி. விஜயராணி, நீங்கள் தந்த பாடல் ஆகாயம் காணாத சூரியன் என்ற ஒரு பாடல். ஆலய தீபம் திரைப்படத்திலிருந்து எடுத்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷ், நீங்கள் தந்த பாடல் சூரத்துங்க அடரா அடரா என்ற ஒரு பாடல், கில்லி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து வரும் பாடலை தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி. அன்பேவா அருகிலே என்ற பாடலை கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்தில் இருந்து

ஒலிக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்திற்காக ஒலிக்கின்றன. சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலையும் கேட்போமே. வடமை போல இன்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல், கோழி கூவும் நேரத்திலே என்ற வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்து பாடலை.

அவரை தொடர்ந்து தினமும் உங்களோடு இசை பயணம் செய்யும் நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் கார்மேகம் ஊர்கோலம் என்ற வரி காலமெல்லாம் உன் மடியில் திரைப்படுத்திருந்து பாட வைக்கின்றீர்கள்.

அவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி அவர்களும் ஓடி வருவார். ரமணி, நீங்கள் இன்று அருமையான பாடலை தருகிறீர்கள். காதல் என்று 2014 ஆண்டு வந்த திரைப்படத்திலே ஓ ஜிங்கிலி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையிலே காசி திரைப்படுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆத்தோரத்திலே ஆலமரம் என்று பாடுகின்றது. இந்த சிறந்த பாடலை தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

இந்த வழியில் அடுத்து வரும் பாடலை சுவிட்சர்லாந்து நாடு சென்று ஜெனீவா நகர் நிரேஷன் தந்ததாக கேட்போம். விலையே உன் விலை என்ன என்ற ஒரு உட்கருத்து பொருந்திய ஒரு பாடலை விலை என்ற திரைப்படத்திலிருந்து நிரேஷன் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளுடைய பாடல் என்று ஒன்று இருக்கும் தானே என்று எங்களுக்கு தெரியும். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்து பாடலை காதல் என்னும் காவியம் என்று பாட வைக்கின்றார் என்னவள் அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

பழமை போல என்றும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் இறுதிப் பாடலை தருகின்றார் கனடாவிலிருந்து க வை சேனா ஆசான் அவர்கள். இதய வானில் உலவுகின்ற என்ற பாடல் வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒலித்துச் சென்ற சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இன்றைய பாடல்களை தெரிவு செய்து அனுப்பிய உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் என் மனதார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்று செல்கின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

என் நண்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல லேட். ஆனா 10 மணி ஆக போறது, 9:57 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 11:27. இன்றைய நாளில் எல்லாரும் பிஸியா இருப்பீங்க, இந்த கிறிஸ்துமஸ் டைம். இருந்தாலும் கொரோனா, ஆனா வீட்டில தான் இருப்பீங்க, அது நல்லா தெரியும். அந்த வீட்டில இருந்தாலும், அதாவது இந்தியாவில எங்க தாயத்துல இருப்பவர்கள் எல்லாம் இப்ப அந்த கொண்டாட்டத்துல எப்படியும் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பீர்கள். அது இங்க எங்களுடைய இந்த நாடுகளில் தான் இப்ப கன கட்டுப்பாடுகள், யாரும் கூடக்கூடாது, கோயில் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருக்கிற, அதாவது லாக்டவுன் ஆக்கி இருக்கிறார்கள், போகக்கூடாண்டு. எல்லாரும் அங்கங்க வீட்டில இருந்து கொண்டே உங்களுடைய கிறிஸ்துமஸை கொண்டாடுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய நாள் இதுதான் இந்த வருஷத்தின் இறுதி நாள், அதாவது இந்த திகதி 24 இந்த வருஷத்துல இதுதான் கடைசி. நேற்று அப்பா சொன்னது போல இனி இந்த வருஷத்துல இது திரும்பியும் வராதல்ல, அதனால மற்ற இன்னமொரு விடயம். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு வணக்கத்தை அன்பையும் கூறிக்கொண்டு, என் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு உங்களோடு மீரா. அது நல்லா தெரியுது தானே, ஒரு 2 நாள் வராட்டி மறந்துடுறீங்க என் அன்பு உறவுகள், அதுதான் ரொம்ப பயமா இருக்குது. யாராவது மீராவான்னு கேக்குறவங்கள அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரப்பாக்குது. பட் இது எம்டிஆரா என்று கேக்குற அளவுக்கு கூட வரப்பாக்குது. ஆனா சிலருடைய மனதுல அப்படி ஆழமா பதிஞ்சே இருக்கிறது, அது மாற்ற முடியாத ஒன்று. இந்த வருஷத்துல நீங்க என்ன என்ன, இந்த மாதம் மார்கழி மாதம் ஒரு கனத்த மாதம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு வருடமும் வருஷம் முடிய போகும்போது நல்லது கெட்டு இரண்டுமே நடக்க நிற்கும், அது எல்லாருக்கும் தெரிந்த உண்டு. ஆனா அது உங்களோட மனதில் அது படாமல் இருக்கலாம். என்ன பொறுத்த மட்டும் இல்ல, நான் பார்த்த அளவில் அதுதான், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அதனால எல்லாரும் கவனமாக இருக்கணும். என்னடா குதூகலத்துல இந்த கிறிஸ்மஸ் வந்துடுது, நியூ இயர் வருது என்ற அந்த குதூகலத்திலேயே மக்கள் எல்லாரும் திகழ்ச்சி ஓடி திரிஞ்சு அதனாலே பல இழப்புகள் வர இருக்கும். அப்படி ஆன இதுகள் வராமல் அளவோடு சந்தோஷத்தை கூட அளவோடு அனுபவிச்சாத்தான் அது ரசனையா இருக்கும் என்று சொல்லுவார்கள். என்ன பாதுகாப்பா இருக்கும், ரசனை என்பதை விட பாதுகாப்பா இருக்கும். கூடிய அளவு வாய்விட்டு சிரித்த பின்பு சிரிச்சே அப்படியே விழுந்து இறந்தவர்கள் இருக்கிறார்கள். அது என்ன இங்க நடந்திருக்கிறது, சிரிச்சு வாய்விட்டு சிரிச்சு சின்ன ஒரு 13 வயது பெண் வாய்விட்டு சிரித்தார், விழுந்தோடனே இறந்து விட்டார், கட்டில அப்படியே அவ்வளவு சந்தோஷம் மிகுதியார். அதனால அதுக்காண்டி எல்லாரும் சிரிக்க வேணாம்னு சொல்லல நான், என்ன அம்மா அப்படியெல்லாம் பயமுறுத்தாண்ட. வாழ்க்கை என்பது அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நாங்கள் மிக பாதுகாப்பாக பார்த்து வைக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் சொல்றேன். அதனால பஞ்சு போல இருக்கே நல்லா இருக்கு ஒன்று டக்குனு காலை வச்சிடாதீங்க, அதுக்கு கீழே முள் இருக்கலாம். மனிதனும் அப்படித்தான், பார்க்கும்போது நல்லா இருக்கும், நல்ல அழகா இருக்க, நல்ல மென்மையா பேசுகிறார், சாஃப்டா இருப்பார் போல இருக்கு, இவர் நல்லவரா இருப்பார். இந்த கணிப்பெல்லாம் உங்களுக்கு பழைய பின்புதான் தெரிகிறது. பின்பு என்ன, ஐயோ இவர் அப்படி இருந்தாரே இப்படி இருக்கிறாரே, உடனே கணிக்க முடியாது. யாரையும் கணிக்க, எந்த ஒரு விடயத்தையும் கணிக்க முடியாது. உணவு பார்க்க அழகா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யோசிப்போம். கை வச்சு சாப்பிட்டு வாயில எடுத்து அதை சுவைக்கும் போதுதான் அதனுடைய விஷயங்கள் எங்களுக்கு புரியும். நஞ்சு கூட இருக்கலாம், அந்த அதனால்தான் எதையும் பார்த்து நடந்து கொள்ளுங்கோ என்று சொல்லுகிறோம். எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்கும் விதமாக கிறிஸ்தவ மதத்தவர்கள் எங்களுடைய இயேசுபாலன் பிறந்திருக்கும் பிறக்கிற இந்த நாள் இது. உங்களுக்கு சரியா 12 மணிக்கு பிறப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் தான் பிறப்பார். அதுலேயும் பாருங்க, நாங்கள் எவ்வளவு ஒரு இக்கட்டான இடைஞ்சலான ஒரு முறையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், முறையை நாங்கள் செய்கிறோம் என்றத நீங்க பாருங்க. கணிச்சவங்க சரியா 12 மணி என்று கணிச்சு எல்லா நாட்டுக்கும் அதே டைம் கொடுத்துருக்கலாம். எனக்கு 10 மணி, இப்ப உங்களுக்கு 12 மணி வரைக்கும் எனக்கு என்ன நேரமோ அந்த நேரத்திலேயே கணிச்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி இல்ல, உங்களுக்கு இப்ப வந்துருச்சு, இப்ப வருது 12 மணிக்கு சரியா இயேசு பாலன் பிறக்க போறாரு என்று சொன்னா
இரவு பிறக்க போறேன்டா. அந்த டைம் மாதிரி என்ன உங்களோட கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு பேர்ந்த 12 மணி எங்களுக்கு பேர்ந்துதான் வருது. அவ திருப்பியும் பிறக்கிறாரா? இந்த கேள்வி எல்லாம் இப்ப எனக்கு எழுந்தது. அப்ப இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டாடுவது, நீங்க பொங்கிடுவீங்க, முதல்ல பொங்கல் பொங்கி நீங்க சாப்பிட்டுருவீங்க பொங்கல் திருநாளண்டு. ஆனா எங்களுக்கு நீங்க சாப்பிட்டு தூங்கும் போது எங்களுக்கு பொங்கல் வரும், நாங்க பொங்குவோம். இது என்ன இவர்கள் பட, இவர்கள் கணிச்சு வச்சிருக்கிற கணிப்பு என்ன, இது என்ன இது என்பதுதான். சுழற்சி முறப்படி எனக்கிரவு உனக்கு பகல் என்று இருந்தாலும் அந்த நேரத்தை சரியா வச்சு இரவுல பொங்கும் கண்டு விட்டுருக்கலாமே எங்களைய உங்களோட சேர்ந்து. அதை சரியா செய்யலையே. ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் கொண்டாடுற மாதிரி வைக்கலையே. எந்த இப்ப உங்களுக்கு நியூ இயர் பிறக்க கூட ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு டைம்ல தான் பிறக்குது. எங்கேயோ ஒரு கருப்பினத்தவர்களுடைய நாட்டுக்கு தான் முதல் பிறக்கும். அது ஒரு சின்ன நாடு உண்டு. நியூ இயர் வரும் 12 மணி. இதெல்லாம் மனிதனால கணிக்கப்பட்ட நேரங்கள். எங்களுக்கென்ற ஒரு கணிப்பு இருக்குது. இறைவன் படைக்கையே அது சக்தி என்றுதான் சொல்லலாம். இறைவன் என்று சொல்வது உடைய சக்தி, ஒரு சக்தி தான் இருக்குது. நீங்க தான் மதத்தை பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் ஒருவர் தான். மதங்கள் பல, இன்னும் பல பல இன்னும் எத்தனையோ பேர்களை வச்சுக்கொண்டு இப்ப வேற வேற மதம் அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இல்ல, ஒரே ஒரு சக்தி மட்டும்தான். அந்த சக்தி எங்க இருக்கு என்று எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்குள்ளும் இருக்கலாம். அதுதான் இறைவன். யாரோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தார்கள், எங்கேயோ ஒரு கோல், அதாவது சந்திரன்லயோ எங்கேயோ ஒரு ஒரு கருப்பு கல்லோ கருப்பு உருவமான ஒன்று ஓம் ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்க கடவுள் இருக்கிறார் என்றது அவர்கள். அந்த ஒலி கேட்கிறது என்று, ஐயோ எங்களுக்கும் அது பார்க்க கிடைச்சா என்னண்டு ஒரு தளத்தில் எழுதப்பட்டு கொண்டு போகிறது. அப்பதான் அதுல நான் சொல்லியிருந்தேன், கடவுள் எவன் துன்பப்படுபவனுக்கு எவன் உதவி செய்கிறானோ, பசியிலே கஷ்டப்படுபவனுக்கு எவன் உணவளிக்கிறானோ, ஒரு துன்பத்தில் இருப்பவனை அரவணைச்சு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை சந்தோஷப்படுத்துகிறானோ அவன்தான் கடவுள். இது யாரும் பணமுள்ளவன், நீங்க பணமுள்ளவர்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். என்ன உளர்றான்னு சொல்வீங்க, அவன் தான் கடவுள். நான் இன்றைக்கு இருந்து நோயில அழுகிறேன், தனிமையில அழுகிறேன், என்னை ஒரு கரம் வந்து அணைச்சு ஏனம்மா அழுகிற என்று கேட்டு அணைச்சு வா இப்படி எல்லாம் செய்யக்கூடாது சிரிக்கலாம், அந்த அணைப்பு இந்த நேர்களிடம் இருக்கிறது. நீங்கள் தான் கடவுள் எனக்கு. எவன் ஒருவன் இன்னொருவருடைய துக்கத்தில் சோகத்தில் கலந்து அவனை அந்த சோகத்தில் இருந்து மீட்டு சந்தோஷமாக அரவணைக்கிறானோ அவனே கடவுள், அவனே இறைவன். இதுதான் என்னுடைய முடிவு. யாரும் மாற்ற முடியாது. சின்ன பிள்ளையா சிரிக்கலாம், பேசலாம், நாங்க எல்லாம் செய்யலாம், புத்தகத்தில் இருக்கிற படிக்கலாம், இதுதான் எங்களுடைய வரலாறு என்று சொல்லலாம், இதுதான் இந்த கடவுள் என்று சொல்லலாம். எத்தனையோ கோயிலுக்கு நாங்கள் பூந்து உள்ளுக்குள்ள போய் நமஸ்காரங்கள் செய்து தீபங்கள் ஆராதனைகள் பார்த்து கைதட்டி கும்பிட்டு அங்க சமைச்சு வச்சுக்கிற பிரசாதம் என்று சாப்பிட்டு வரலாம். ஆனா உண்மையிலேயே கடவுள் எவன் ஒருவனுடைய துன்பத்தை துடைக்கிறானோ அவன் தான் கடவுள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், செய்திருந்தார். துன்பப்படுபவர்களுக்கெல்லாம், நோயிட்டவர்களை எல்லாம் சொச்சமாக்கி அவர்களை சுகப்படுத்தி துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளித்து, பணக்காரர்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யல. அப்ப அவரை பார்த்து கடவுள் என்றார்கள். நான் அப்படி சொல்றேன், யாரும் கோவிக்க வேணாம். என் மனதில் பட்டதைத்தான் சொன்னேன். உண்மை என்றான் சரி என்னங்க, இல்லையேண்டா என்ன வந்து பேசிட்டு போகலாம், என்னமா இப்படி நீங்க இப்படி பேசிட்டீங்க. ஆனா என் மனதில் இப்படித்தான் இருக்கு. என் மனதில் இருக்கிறத யாரும் மாற்ற முடியாது. ஒரு சக்தி எங்களிடம் இருக்கிற ஒரு சக்தி தான் எங்களை எல்லாம் இயங்க வைக்கிறது. அந்த சக்தி தான் கடவுள். அதைத்தான் ஒன்றா ஒன்றா உங்களை படைச்சு விட்டுருக்கு. மனித நேயம், மனித பண்பு, மனித இரக்கம், இரக்கம் மற்றவர்களுக்கு இரக்கம், பரிவு. நான் மட்டும் நல்லா சாப்பிட்டா காணும், அப்படியே திரும்பி இருந்து இவன் என்ன இந்த டேபிளை பாக்குறானா,
நான் பிரியாணி சாப்பிடுறேன்னு அவன் என்ன அங்க சைரும் சாதம் சாப்பிடுறான், அவன் எந்த பிரியாணியா பாக்கறான், ஒழிக்க சாப்பிடறோம் மனிதன் இல்ல. என்னையா சைர் சாதமா, அது நல்லா இருக்கும், நீங்க இதுல பாதி எடுங்க அதுல பாதி தாங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அதை ரெண்டையும் ரசிச்சு ரெண்டு பேரும் சிரிச்சு சாப்பிடுற அந்த இடத்துல கடவுள் இருப்பார் ரெண்டு பேர்களையும். திருப்பி திருப்பி எல்லாம் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஆனா உதவி செய்கிறானே என்று சொல்லி, என்ன அரவணைக்கிறானே என்று சொல்லி அவனையும் ஏமாத்த முற்பட்டால் அதுதான் அந்த மனிதனின் கடைசி காலம் அப்படியும் இருக்கிறது. ஒருவர் வந்து எனக்கு அன்பு காட்டி எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார், அந்த அரவணைப்புல நான் சந்தோஷப்படுகிறேன் நல்லா வர்றேன், அட இவர் இப்படியே நான் ஆளுகிற மாதிரியே காட்டி காட்டி இவரை எல்லாம் செய்யலாம் என்று சொன்னால் அதுல இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களையும் மேட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போறதுன்றதான் அர்த்தம், அதுதான் அவனுடைய அழிவு. இப்படியே சொல்லிக்கொண்டு போறேன்னா ஒரு கண்ணன் பாட்டு கேட்போம், நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். ஒரு மணித்தியாரம் அப்படித்தான், இன்றைக்கு கூடிய நேரம் இருக்க நான் விரும்பல, என்ன எல்லாரும் கொண்டாடுறது, எல்லாரும் கோயிலுக்கு போகணும், எந்த நேரத்தில் ப்ரே பண்ணணும், என்ன ஒவ்வொரு மதத்தவர்களும் அதாவது ஒவ்வொரு நம்பிக்கைகளுக்கும் நாங்கள் துணை போக வேண்டும் அவர்களுக்கும். இப்ப நாளைய தினமெல்லாம் சிறப்பு நிகழ்ச்சி தான், எங்களுடைய நத்தார் பண்டிகையொட்டு கிறிஸ்துமஸை ஒட்டு, கிறிஸ்துமஸ் என்பது ஆங்கிலத்தில் நத்தார் பண்டிகை, அதையொட்டு நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் தான் கூடுதலாக வரும் என்று சொல்லிக் கொள்கிறோம். நாங்களும் இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் நீங்கள் உறவுகளுக்கு சொல்லிக்கொண்டு. ஒரு பாட்டு கேட்கலாம், கண்ணன் பாட்டு வந்தா கொஞ்சம் ஏதோ ஒன்று இப்படி கதைக்கு, என்னன்னா இந்த கொரோனா காலத்துல என்ன அடைச்சு ஒரு நாலு சிவத்துக்களை என்ன வச்சிருக்கிறார்கள், இருந்து இதை எல்லாம் யோசிச்சு இதெல்லாம் சொல்லணும், ஏதாவது ஒன்று எடுத்து அவ்வளவு நிரம்பிடும் இந்த நெஞ்சில, எத்தனை பேரோட சிரிச்சு பேசினாலும் மனசுல சிலவற்றை பட்டை பட்டையாகவே ஒன்றுக்கு மேல் அடுக்கிய வண்ணம் எல்லா சிந்தனைகளும் அடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எனது வார்த்தையோடாக இப்பொழுது வழியிலே அள்ளி கொட்டிட்டா கொஞ்சம் நான் பாரமில்லாமல் இருந்திருவேன் என்பதுதான். பாட்டு கேட்கலாம், வாங்க சிரிக்கலாம், பேசலாம். ஒரு பாட்டு கேட்கலாம். விஜயராகவன் அழைச்சிருந்தார், நான் இப்படி பேசுறதால இப்ப அன்பு உறவுகள் வருவது குறைவு, என்ன அம்மா ஒரே இப்படியே சொல்றார், இதெல்லாம் நன்மைக்கு தான் சொல்றேன், இதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, காது வழியா கேட்டு நல்லதென்றால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாவிட்டா அடுத்த வழிய ரெண்டு காது அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே மறந்துடலாம் நீங்க, அதனால டேக் இட் ஈஸியா, சரி அம்மா சொன்னது இது நியாயம் இருந்திருந்தால், நான் சொன்னது நியாயம் இருந்திருந்தா சரி இப்படியேதான் இருக்குமான்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சரிப்பட்டா நீங்க உங்களோட வச்சிருக்கலாம், இல்லாட்டி விட்டுடுங்க, இப்படி சொல்லிட்டாவே என்று நீங்க துக்கப்பட வேண்டாம். எங்க ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாப்போம், அப்பதான் தெரியும் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வந்திருக்காங்க. விஜயராகவன் வருக வருக என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். சந்தோஷம், ஒரே ஒரு நான் சொன்ன அவர் மட்டும்தான் அழைச்சிருந்தேன், மற்றவர்கள் எல்லாம் இந்த கொண்டாட்டத்தோடு நான் வீணா இதுல மற்ற நிகழ்ச்சியை போட்டுட்டு இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, இன்னைக்கு ஒரு பேரு நாள் எல்லாரும் கலகலன்று இருக்கிறது, கொஞ்சம் தூங்குவார்கள், இதுல 12 மணிக்கு எழும்பி எல்லாரும் ஜபிக்க வேண்டும் இல்லையா என்று யோசிச்சிருந்தேன். சரி பாட்டு கேட்போம், ஒரு பாட்டு இல்லாட்டி என் விருப்பமாக சில பாடல்கள் காற்றலையில் எடுத்து வரலாம், இணைந்து கொள்ளலாம், பேசுவோம் பாருங்கள்.

வணக்கம் ராஜ்குமார், உங்களுக்கு நீங்களும் ஸ்கூலுக்கு வந்தவர்ல முதல் விஜயராகவன். அந்த சட்டியே அவர் நான் நினைக்கிறேன் படிக்கிற காலத்திலயும் கிளாஸுக்கு அதாவது ஸ்கூலுக்கு சட்டியா முதன்மையற்ற மாணவனாக இருந்திருப்பார், முதன்மை உள்ள மாணவனாக. ஏனென்றா அந்த டைமுக்கு சரியாக ஹாய் என்று அழைப்பும் எடுத்து அதுல நான் எடுக்க விட்டுட்டு அழைப்பும் எடுத்து இருக்க எழுதையும் போட்டார். அடுத்தது ராஜ்குமார், சரியா டைமுக்கு 9 மணிக்கு தூக்கத்துக்கு போயிருவாரு, என்ன இன்றைக்கு கை போடுவார், சரியா கையை ஹாய் என்று போட்டிருக்காரு. என்னென்று 10:12 பாக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.

0: ராஜ்குமார் கேட்டிருக்கிறேன், வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் நிகழ்ச்சி இருக்கா என்று கேட்டிருக்கிறேன். நிச்சயமா, யார் யார் நித்திரை ஒழிக்க போறீங்களோ 24 hours நாங்கள் நிகழ்ச்சி தர தயார். ஏண்டா இதுவும் மாற்றி மாறி நடக்கிறது இல்லை, எங்களுக்கு பகல் உங்களுக்கு இரவு, உங்களுக்கு இரவு எங்களுக்கு பகல், உங்களுக்கு இரவு நேச்சில் எங்களுக்கு நிகழ்ச்சி எடுத்து வந்து உங்களுடைய வைகுண்ட ஏகாதசியை நாங்கள் சரியாக எடுத்து வரலாம். ஏனென்றால் அந்த பலன் உங்களுக்கு, நாங்கள் பகல் நேரத்தில் ஒழித்திருக்கிறோம், இரவு நேரத்தில் நீங்க ஒழித்திருக்கிறீங்க, நாங்கள் நிகழ்ச்சி கொடுத்தா நாங்களும் ஒழிச்சிட்டோம். அதுதான் இப்ப ஒரு வகையில அது நல்லா தான் இருக்குல்ல. ஒரு நேரமா சொல்லுங்கன்னு சொன்னது, இப்ப பார்த்தா பாருங்க, மனிதனுடைய சுயநலத்தை பாருங்க, இது நல்லா இருக்குன்னு இப்ப நானும் தவறான வகையில் ஒரே நேரத்தில் கணிக்கா எங்க வேற வேற நேரத்தில் நடக்கட்டும். இருக்கு இருக்கு ராஜ்குமார் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம். ஆக இப்ப இரண்டே இரண்டு பசங்க தான், பையங்கள் தான் இப்ப ஸ்கூல்ல இருக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் எங்க போனீங்க? சரியா 9 மணிக்கு இந்த இன்னொரு ஒரு மணித்தியாரத்துல 11 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். எங்க விஜயராகவன், வணக்கம். வணக்கம் விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். உங்களுக்கு உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கணும். முதல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இந்த கொரோனாக்கு அங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப கூடுதலாக ஒரு பயமாக ஒன்றுமே எடுக்கவில்லை என்ன? மக்கள் எல்லாம் அங்கங்கே சென்று வருகிறார்கள் இல்லையா?
1: எல்லாம் பரவாயில்ல, கூட்டமாக சென்றிருக்கிறார்கள்.
0: அழைப்பு கொடுக்கல, கூட்டம் கூட்டம், அதுவும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள்
1: என்ன? உலக நாடு பிரிட்டன், இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமாக போயிட்டு இருக்காங்க,
0: கூட்டம் கூட்டமாக தான் இருக்கிறாங்க. ஆனா பயம் இருக்கு, ஆனா அது ஒட்டு மொத்தமா அவ்வளவு பேருக்கும் வரும்போது
1: எனக்கு
0: உங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நீங்க அதுக்குள்ள இருந்த எல்லா செய்திகளையும் கேக்குறீங்க, எல்லா செய்திகளையும் பாக்குறீங்க, மற்றது அதுக்குள்ள கூடுதலாக இந்த நோயை
1: மற்ற
0: நோயை பற்றி தெரியும். சில பேருக்கு நோயை பற்றி தெரியாது, அதுதான் இது ஒரு சளித்தன்மையா இருக்குது. சளித்தன்மையா இருக்குது, அதுக்கு நாங்க நல்ல தெரியும். இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணுக்கு தெரியாதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கிருமி என்று சொல்றீங்க என்ன?
1: ஒன்னும்
0: செய்ய மாட்டேங்க. கண்ணு எப்படி பார்த்தா உங்களுக்கு சுவந்து இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு வருத்தம் சொல்லுவாரு. இது இது ஒண்ணுமே வர்றது என்ன செய்ய? ஆனா ஆனா ஒட்டு மொத்தமா உடனே டக்குண்டு ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஒரு மனிதனை கொல்லக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதுக்கு அதாவது இந்த வருடத்துல இருந்து
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்த நாள்.
0: சொல்லுங்க.
1: ஆமா, அவரு வந்து ஒரு அருமையான நடனம் ஆடக்கூடிய ஒரு பாடல்தான். பஞ்சாபி நடனம் ஒண்ணு இருக்கும், பஞ்சாபி உள்ள டான்ஸ் நடனம் ஒண்ணு இருக்கும், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதுதான் சுகம் சுகம்னு ஒரு பாடல் குடியிருந்த கோயில்ல. ஐயாவோட அந்த பாடல் அவரோட கேட்கும் போது சொன்னாங்க, எப்படி யாருமே ஆடுனு அவருக்கு நிகழ யாருமே இல்ல, எம்ஜிஆருக்கு நடனம் ஆடக்கூடியவர் வந்து பாராட்டினாங்களாம், அமைச்சிருந்தாங்களா அந்த பாடலுக்கு, அவங்க வந்து சொன்னாங்களா பாராட்டினாங்களா இந்த அளவுக்கு அந்த நடனத்தை தான் அந்த அளவுக்கு அருமையா எம்ஜிஆர் வந்து ஆடி இருக்காருன்னு சொல்ல ஐயா சொன்னாங்க.
0: உண்மை உண்மை அது அந்த எங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி டைட்டில் சாங் தான் அது ஆடலோட எங்க அதை அவருக்கு பாடுங்க பாப்போம், நீங்க எப்படி பாடுறீங்கன்னு பாப்போம்.
1: ஆடலோட பாடல் கேட்டு ரசிப்பான் சுகம் சுகம் சுகம்
0: சுவர் சுவர் சுவர் சுவர் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நீங்க நல்லா பாருங்க. சில பேர் வந்து முழுமையா பாட சொன்னா பாட மாட்டாருங்க, சில பேரை வெட்டி அதாவது ரத்து செய்து விடுவாரு, அதாவது அதெல்லாம் வெட்டி சின்ன பாடிட்டு விட்டுருவாருங்க. நல்லது விஜயராகவன் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, கேட்டு மற்றவர்கள் இணைச்சு கொண்டு பேசலாம். நன்றி நன்றி.
1: அன்னை வேளாங்கண்ணி ஒரு பாடல் ஏதாவது ஒளிபரப்புக்குமா?
0: அன்னை வேளாங்கண்ணி
1: நீலக்கரையில் ஓடத்துல. ஆமா ஆமா அந்த படம் தான் இன்னைக்கு பொருத்தமா இருக்கும் நிகழ்ச்சி. நான் கேட்ட வந்து பாடல் நாளைக்கு ஒளிபரப்பு, இன்னைக்கு வந்து அன்னை வேளாங்கண்ணி ஏதாவது ஒரு பாடல்
0: உங்களுக்கு அட்வான்ஸ் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன், முன்கூட்டியே நத்தார் வாழ்த்து.
1: அனைத்து அனைத்து கிறிஸ்துவ நண்பர்கள் நம்ம நேயர்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொள்றோமா. நம்ம நம்ம நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்துவ நண்பர்கள், அவர்கள் கிறிஸ்துமஸ் 12 மணிக்கு அவர் சரியாக கொண்டாட இருப்பதற்கு நாங்கள் எங்களுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோமா.
0: நிச்சயம் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அவர்களுக்கு அந்த வாழ்த்து நன்றி நன்றி. உண்மையிலே விஜயராகவன் சொல்வது உண்மையான ஒரு கருத்து மற்றது. ஆனா ஒன்று இந்த இந்த கொரோனாவில் என்னன்னு தெரியாது வந்து மீண்டவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு உயிர் உயிர் அதாவது செத்து எழும்பினது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். வணக்கம் பௌனம்மா. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் பௌனம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப அங்க காலநிலை எப்படி அம்மா இருக்கிறது? மழை இல்லையல்ல?
2: இங்க நல்ல சுமூகமான ஒரு நிலையா இருக்குமா, நல்ல ஒரு இதமான ஒரு நிலையா இருக்கு. இன்னும் அதாவது இந்த புயல் மழை பனி பனி இருக்குது,
0: குளிர்
2: கடல் கொந்தளிப்பு கடல் கொந்தளிப்பு புயல் இதையெல்லாம் தவிர்த்து ஒரு சுமூகமான நல்ல ஒரு நிலையா இருக்கு. மீனவர்கள் நாங்க எல்லாருமே வந்து தொழிலுக்கு போயிட்டு இருக்கோம்.
0: எல்லாரும் இப்ப இந்த இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல நீங்க கடற்கரை ஓரம் கொண்டாட்டங்கள் வைப்பீங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்களா?
2: கொண்டாடுவாங்க.

0: விட்டது, பெரிய பெரிய ஹோட்டல் வழிய எல்லாம் கொண்டாட்டங்கள் வைக்க கூடாதுன்னு உங்களோட கவர்மெண்டே அறிவிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்.
1: ஆமாமா, இல்லன்னா வந்து நல்ல ஆர்ப்பாட்டமா இருக்கும், ஒரே மக்கள் ஆரவாரமா இருப்பாங்க. இப்ப என்னன்னா எங்கேயுமே ஒரே நிசப்தம், மனித ஒரு ஆரவாரமே இல்லைன்னு தான் சொல்லணும்.
0: எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்களே எல்லாரும் இந்த நோய்க்கு. நாளைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க பவுனம்மா நீங்க?
1: நாளைக்கு வந்து அடிமை பெண் அப்படின்ற திரைப்படத்துல இருந்துமா, ஏமாற்றாதே ஏமாறாதே.
0: அடிமை பெண் ஏமாற்றாத, நல்ல பாட்டு. அது எம் ஜி ராமச்சந்திரனுடைய படம் இல்லையா? அது
1: ஆமாமா.
0: இந்த படம் எத்தனை தடவை பாத்திருப்பீங்க அம்மா நீங்க?
1: அது கணக்கே சொல்ல முடியாது. நான் குழந்தையில இருந்து, நான் வந்து 8 வயசுல இருந்து அந்த படத்தை பாத்துட்டே இருக்கேன். எப்ப வந்தாலும் நான் திரைப்படத்தை அந்த படம் வந்தா பாத்துட்டே இருப்போம். நாங்க எங்க மீனவ சமுதாயமே பொதுவாகவே வந்து எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் படம் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை முறை வந்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் எங்களுக்கு சலிக்கே சலிக்காது.
0: சலிக்காது. இந்த அன்னை வேளாங்கண்ணில இருந்து ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம் அம்மா. அன்னை வேளாங்கண்ணில இருந்து
1: என்ன பாட்டுமா?
0: என்ன பாட்டு நல்ல முதல்ல, அதாவது
1: சுசிலாமா பாட்டு ஒண்ணு இருக்கு,
0: அது அன்னை
1: சோக பாட்டுமா? கருணை மழையே,
0: அதுவும் சோக பாட்டு. அடுத்தது
1: அப்புறம் அந்த கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணின்னு ஒரு பாட்டு இருக்கு,
0: அப்ப அது பாடுங்க. தெரியுமா அம்மாக்கு அந்த பாட்டு?
1: தெரியுமா, ஒரு அடி பாடுறேன். ஹலோ,
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க அம்மா.
1: கடலை தாளாட்டும் வேளாங்கண்ணி எம்மை கருணையில் தாளாட்டும் மாதாங்கண்ணே, கடலை தாளாட்டும் வேளாங்கண்ணி, படகினில் வருவோர்க்கு துணையானவள், வரும் பாதை மறைந்தவர்க்கு விளக்கானவள், படகினில் வருவோர்க்கு துணையானவள், வரும் பாதை மறைந்தவர்க்கு விளக்கானவள், சமயங்களில் மரத கலையானவள், சமயங்களில் மரத கலையானவள், எங்கள் தாய் குலம் காப்பதற்கு கலையானவள், வண்ண கடலை தாளாட்டும் வேளாங்கண்ணி எம்மை கருணையில் தாளாட்டும் மாதாங்கண்ணி, கடலலை தாளாட்டும் வேளாங்கண்ணி.
0: அருமை அருமை அருமை அருமை, நல்லது அம்மா, நன்றா பாடுங்கள். மீண்டும் நான் மீண்டும் பேசும்போது உங்களை அழைக்கிறேன், சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நலமா, நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க எத்தனாவது பையனா ஸ்கூலுக்கு வந்து நீங்க பாப்போம்? முதல்ல விஜய்,
2: ரெண்டாவது.
0: அதுல வந்ததும் வந்தாம ஏகாதசி வை வை வை குண்ட
2: ஞானசேகரன்,
0: அடுத்த பையன் வந்திருக்கிற, அடுத்த செல்வகுமார் வந்திருக்கிற, இவ்வளவு யாருக்கு வர மாட்டாங்க. இப்ப இதுல போட்டுட்டு தாங்க முழிச்சிருக்கிறேன் சும்மா போடுற, அத நாங்க நம்பினேன்.
2: சர்ச்சுக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன், நம்ம உறவுகள்
0: இல்ல, இன்னும் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா 11 மணிக்கு தான் கிளம்பி, 12 மணிக்கு தானே? ஆனா இப்ப இல்ல, இப்ப வந்து அங்க கோயில்கள் எல்லாம் திறந்திருக்கா?
2: இப்ப விடியகால திறப்பாங்க, விடிய காலையில வைகுண்ட ஏகாதசிக்கு,
0: வைகுண்ட ஏகாதசிக்கு திறப்பாங்க. இதுக்கு
2: 4 மணிக்கு 4 மணிக்கு மாசம் உண்டு முண்டு, இப்ப திறந்திருக்கு, சர்ச்சு திறந்திருக்கு, திறந்திருக்கு, வராங்க வந்துட்டே இருக்கிறாங்க மக்கள் எல்லாம்
0: எல்லாரும். அது அங்க சரியா விட்டு இருக்கிறார்கள் இல்லையா, அப்படி எல்லாம் செய்ய சொல்லி. இங்க இங்க கோயில் எல்லாம் ஒன்றுக்கும் போயலாது, எல்லாம் போட்டியாச்சு.
2: பாருங்க எவ்வளவு சுத்தமா இருந்திருக்கீங்க, சுத்தமா இருந்தவங்களுக்கு தான் திருப்பி தாக்கி இருக்கு.
0: இல்ல இங்கதான், இங்க இருக்கிறவங்க தான் கூடுதலாக இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க.

0: கர்த்தாரை கொண்டாடுறவர்கள் அவர்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது. அது வீட்டிலும் வேறு அந்த வீட்டில் வசிக்கிறவர்கள் கூட வேற யாரும் இருக்கக்கூடாது. பிடிச்சா ஃபைன், காசு கட்டணும் ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கும் கட்டணும். ஜெனரா 10 பேர் இருந்தாங்கன்ற லட்சக்கணக்கில் வரும்.
1: உங்க நாட்டுலதான் வந்திருக்கிறாரு எங்க நண்பரோட மச்சான், அங்கதான் இருந்தாரு. இப்போ குழந்தைங்களோட வந்திருக்காரு, கொரோனால இருந்து மீண்டு. அதாவது அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான்னு சொல்ல
0: வந்தேன். ஐயா எங்களை நாங்களேதான் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா எங்கெல்லாம் போட்டுட்டீங்க.
1: இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல, இவனால வர முடியல அவங்களால, குழந்தைங்க இருக்கு.
0: உண்மையிலேயே வர முடியாம என்னடா இப்ப பழையபடி பிளைட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இல்ல
1: இங்கிலாந்து நிப்பாட்டிட்டாங்க, ஒண்ணு மித்த கட்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியல.
0: இல்ல இவங்களே நிப்பாட்டி கொண்டு வராங்க, நிப்பாட்டுறாங்க எல்லா இடம் போக்குவரத்துக்கு.
1: தடுப்பூசி கண்டுபிடிச்சு, இப்ப நியூஸ் கேட்டேன், தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் அந்த தேவைகள் அதிகமா இருக்குங்கிறாங்க.
0: கூடுதலாக இப்ப டயபெட்டிக்காரர்களுக்கு தான் அது அஃபெக்ட் பண்ணும் கூட, அப்ப அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. ஆனா டயபெட்டிக்காகவும் இப்ப முழுமையா வழியில தெரியறாரு. அதுதான் பகுதி, அதான் தமாஷான விடயம். பயமே இல்ல, இந்தா போறேன் இந்தா போறேன்றாங்க. துப்புரவுக்கு ஏறாத டயபெட்டிக்காரன் கூட நான் இப்ப வழியில போறேன்னு
1: நிக்கிறேன்.
0: உண்மையிலேயே அவர்கள்தான் பயந்து இருக்கணும். அது வந்தா
1: எப்படி மார்க்கெட்டிங், நீங்க எப்படி போறீங்க எல்லா பர்ச்சேஸ்க்கெல்லாம் மார்க்கெட்டுக்கெல்லாம் எப்படி போறீங்க?
0: இப்ப இப்ப இப்ப இந்த ஒரு இந்த கிழமையெல்லாம் கியூ சரியான லைன்ல நிக்கிறாங்க, சரியான தூரம். குளிருக்குல ஜாக்கெட் எல்லாம் போட்டு மூடி கட்டி கொண்டு இருந்தாலும் எப்படியும் எவ்வளவு நேரம், நாங்க பூட்ஸ் போட்டு இருந்தா கூட அதுக்கு குளிர் கொஞ்ச நேரத்துல உள்ளுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும், கை காலெல்லாம் குளிரும். இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மக்கள் மூடி கட்டி கொண்டு லைன்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் விடுவாங்க. ரெண்டு மூணு நாலு பேர் நாலு பேரா அந்த அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவோம். எந்த ஸ்டோருக்கு போனாலும் முன்னுக்கு ஒரு கியூ நிக்குது. இப்ப சில சில இப்ப நாங்கள் போற கடையில அவங்க முன்னுக்கு ஒரு கூடாரம் மாட்டி அடிச்சிட்டாங்க. என்னது காட்டுக்கு குளிர் கூடத்தானே, அப்ப அடிச்சு விட்டுருக்காங்க மக்களுக்கு படாம கியூக்கு.
1: இப்ப அங்க இங்க குளிர்காலங்களா? அங்க
0: இல்ல சரியான குளிர், இங்க பனி கொட்டும். இப்ப இந்த காலகட்டத்தில் மற்ற வருஷம் எல்லாம் இந்த காலத்துல சரியான ஸ்னோ கொட்டிடும் டிசம்பர் மாதம். இப்ப எல்லாம் சரியான ஸ்னோ ஆயிருக்கு, சில இன்றைய இரவு சரியான ஸ்னோ கொட்டக்கூடும். ஆனா இப்ப இந்த ஸ்னோ எல்லாம் கரைஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு காலநிலையின் ஒரு மாற்றம். இது இப்படி ரெண்டு பாக்கைக்கு எங்களுக்கு ஒரு பயமா இருக்கிறது, என்ன நடக்குமோ இனி அண்டு என்ன அப்படியே அள்ளி கொட்டிடும். ஸ்னோ ஸ்டோம் மாதிரி முந்தி வந்தது இல்ல சில நேரம், அது அது ஸ்னோ ஸ்டோம் வந்தா எல்லாம் ஃப்ரோஸ் ஆயிரும், எல்லாம் மூடிடும். நீங்க வழியில நடக்க முடியாது, வழுக்கி வழுக்கி விழுந்து கார்களோடு எல்லாது கரண்ட் நின்றும். அது ஒரு முறை வந்து சரியா கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாரும்.
1: இதெல்லாம் சிம்பிளால தான் நான் பாத்துருக்கேன். பரவாயில்ல, நீங்க நேர்ல பாத்துட்டு அனுபவிச்சுட்டு.
0: நாங்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் அது மெழுகுதிரிய கொளுத்தி வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஹீட் கொஞ்சம் இருக்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தவன் அடுத்த நாள் எத்தனை சொக்ஸ போட்டான எத்தனை உடுப்ப போட்டான அது குளிர் வந்து எங்களால முடியாம போச்சு. ஒரு டிவி வாங்க
1: குளிர் தாங்குற மாதிரி உடுப்பு இருக்கு இல்லீங்க, உடுப்பு
0: எல்லாம் எல்லாம் எல்லாம் இருக்கு. அதை போட்டாலும் நீங்க எத்தனை ஜாக்கெட்ட போட்டாலும் அந்த குளிர் இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஹீட்டர் இருந்தா, வீட்டுக்குள்ள ஹீட்டர் இருந்தா தான் நீங்க வாழலாம். அதனால ஷெல்டருக்கு போய் சொல்லி உடனே அறிவிப்பாங்களே, அவங்க ஷெல்டருக்கு போங்க, எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டை போட்டிட்டு ஷெல்டருக்கு போங்க. கரண்ட் இல்லாம போயிருச்சு, அப்ப ஃபிரிட்ஜ் கேட்கிற சாமான எல்லாம் படுது, சமைக்க முடியாது, டிவி ஊத்த முடியாது. பக்கத்து கடையில நானே இது மூன்று நாள் இருந்துட்டு அப்ப எங்கட அம்மாவும் இருக்கிறா என்னோடு மூன்றாவது ரெண்டாவது ஃபுளோர்ல இருந்தேன். சரி என்ன இருங்க அம்மா, பக்கத்து கடை அது வந்து அவர் கேஸ்ல சமைக்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம். அப்ப அதுல போய் காலையில டீயும் உடனடியா ஏதாவது இருக்கிற சாப்பாடு வாங்கிட்டு வரணும்மாண்டு போனேன். நான் போய் பார்த்தா கியூ சட்டியை தாங்கி ஆனா நடக்க முடியாது சரியான வழுக்கல் அந்த இதெல்லாம் அந்த மெழுகு மாதிரி தான் இருக்கு. என்ன அது தன் மழை பெய்ஞ்சு அப்படி மெழுகாயிடுது ஃப்ரோசன் அந்த இது வந்து சும்மா ஸ்னோன்னா நடக்கலாம். அப்ப சரி எல்லாரும் கீழே நான் நின்று ரெண்டு டீ வாங்கிட்டேன் காஃபி ரெண்டு வாங்கியாச்சு பிரெட்ல பூசி ரெண்டு சாண்ட்விச் வாங்கியாச்சு சரி. அப்புறம் கண்ணா நேரம் அது ஒரு ஒன்றரை மணி அதுக்கு மேல கியூல நின்று போனாங்க எல்லாரும் அந்த எல்லாரும் நிக்கிறதால பேசி பேசி பேசி நின்று அதை கொடுக்க கொடுக்க அந்த அதுவும் டவுன் டவுன் ஏரியாக்குள்ள இருக்கிற நாங்க வாங்கி கொண்டு வந்து வர எங்கட அபார்ட்மெண்ட் கிட்ட சரியான அந்த சரக்கு வழுக்கல் அதுல அதுல வழுக்கி விழுந்து சாண்ட்விச்சும் வளர்ந்துட்டு எனக்கு ஒன்றரை மணி நிற்கிறேன் இப்ப நான் அழுதன் கதறி உண்மையிலேயே கொஃபியும் பறந்துருச்சு இது உண்மையா நடந்தவண்டு கொஃபியும் எல்லாம் அது அதுக்குற என்ன பார்த்த அதுல விழுந்த என்ன வாங்கி அதுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ரெஸ்டோரன்ட் கிட்ட பாக்கத்துட்டு அதுல நின்றவங்க ஓடி வந்து கூப்பிடுவோம் மை காட் அவங்க என்னைய தூக்கி கொண்டு போய் கடைக்காரன் சொன்னேன் இப்படி அதெல்லாம் பறந்து சாண்ட்விச்சும் போயிருச்சு பாவம்னா அதுல எலும்பு நின்று அழுகுறேன் என்னண்டா விழுந்தனோ இல்ல குடிக்கிறதுக்கு காப்பியும் இல்ல நானும் அம்மாவும் தான் காப்பியும் இல்ல சாப்பாடு எல்லாம் பறந்துடுச்சு சும்மா ஜாமன் எல்லாம் விழுந்த விடவே இல்ல. ஆனா உண்மையா பெயின் இருந்தது விழுந்த பேருந்து அவங்க கூட்டி கொண்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட் திருப்பி அதே சாப்பாடு தந்து ஒரு ஆள் புடிச்சு கொண்டு அந்த எங்களுடைய அந்த என்ட்ரன்ஸ்க்கு கொண்டு விட்டேன் வந்து அம்மாட்ட சொன்ன அம்மா கேட்டா விழுந்தது எதுக்கு சாப்பாட்டுக்கு என்னம்மா நோவு எதுவும் இருக்காது இல்லையாம்மா ஒன்றரை மணி தான் நின்று வாங்கினேன் சாப்பாடும் கொஃபியும் போச்சு என்னதான் எனக்கு அழுக வந்தது
1: வலி இருக்கும்.
0: அப்படி பேர் இருக்க முடியல நாங்க எல்லாம் போயிட்டோம் வேற வேற இடத்துக்கு கரண்ட்
1: உள்ள இப்போ 14 டிகிரி இங்க தர்மபுரியில ஹை டெம்பரேச்சர்
0: பாருங்க
1: தலைக்கு ஒரு புள்ளா அதுக்கு மேல ஒரு சால்வை போட்டு பேசிட்டு இருக்கேன்
0: போட்டுட்டு
1: நீங்க மைனஸ்
0: அதுக்கே குளிரண்டு சொல்றீங்களே இது எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன பாட்டு என்ன பாட்டு கேட்க போறீங்க இருக்கும்போது இருக்கும்போது அந்த சந்தோஷமா இருக்கிற நேரம் நாங்க சந்தோஷமா இருந்துடவனும் இனி இனி என்ன என்ன எங்களை வரப்போகுதுன்றது எங்களுக்கு தெரியாது இந்த நிமிடம் தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இதை அனுபவிச்சிடவனும் நாங்க அதுதான் முக்கியம்
1: நிச்சயம்
0: நிச்சயம். இப்ப பாருங்க இந்த குடல்லே நீங்க மொட்டமா இல்ல அப்படியே துண்ட
1: போட்டு எவனா பார்த்தா பயந்துருவான் பக்கத்துல இருக்கிற என்னடா வந்து துண்டு போட்டு வரத்த நின்றுட்டு இருக்கிறான்
0: துண்டு போட்டு இருக்கிறீங்க அவ்வளவு எம்டியா இருந்த ஒரு அன்பு உங்களுக்கு என்ன பாட்டு சொல்லுங்க
1: பாருங்க படம் வந்து ஈரமான ரோஜாவே வா வா அன்பே பூஜை உண்டு கீழே போனா அது நடக்க
0: நினைக்கிறேன்னா
1: கேட்ட பாடல கீழே போனா நடக்க எனக்கு
0: இந்த குடியிருக்க எங்க போனீங்கன்னு நடக்கு வா வா அன்பே வா
1: அதனாலதான் மோட்டர் போட்டு பக்கத்துல நின்றுட்டேன் ஒன்னும் சொல்ல முடியாது
0: மோட்டர் நல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு சரி குளிர்
1: கட்டிக்க யாரும் வரலீங்களா
0: நண்பர்களே ஒரு கூக்கு கேக்குது யாருன்னு தெரியல பாக்கலாம்
1: சரிங்கம்மா ரைட்டு சரிங்கம்மா நன்றி
0: நன்றி நன்றி நேரம் சரியாக இப்பொழுது 12:05 யாரோ அழைப்புக்கு வந்தீங்க ஞானசேகரம் அண்ணா நீங்க வாங்க உங்களுக்கு குளிர குளிர எனக்கு தெரியல சில நீங்களும் ஒரு துண்டு போட்டு கொண்டு வந்தா பேசணும் செல்வகுமார் எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறீங்களா நீலக்கடலின் ஓரத்தில் கேட்டிருந்தார் எங்களுடைய விஜயராகவன் அவருடைய இந்த இயரில் அவருடைய ஆசையை எதுக்கு நாங்கள் இல்லாமல் ஆக்குவான் உங்களுடைய பாடலை தருடன் கேட்போம் நாங்களும் உங்களுடைய சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் இந்த வருஷத்தில் உங்களோட சந்தோஷம் நிறைவேற்றப்படுகிறது வணக்கம் செல்வகுமார் வணக்கம் வாங்க நீங்க துண்டு போட்டிருக்கீங்களா இல்ல இப்ப அவர குளிருக்கு துண்டால மூடிக்கொண்டுதான் வந்திருந்து பேசுறேன் எம்டிஆர் இப்ப சொல்லியிருந்தார் ராஜ்குமார்
2: தலையில தலையில அங்க குள்ளா மாட்டி இருக்கோம்
0: அப்ப உடம்பு
2: குளிர்ந்தா
0: உடம்பு குளிர்ந்தா
2: சட்டையும் பெருசா போடும் சட்டை போடுங்கதான் பேசுறான் இப்ப நைட்ல எல்லாம் சட்டை கலட்டுறது இல்லை மாஸ்க் போட்டுதாமா போறோம்.
0: நினைச்சிருங்க நீங்க எதை போனாட்டியும் அதை போட்டுறேன்னு சொல்லிட்டேன். அவரை நினைச்சிருங்க, டக்கண்டு கொஞ்சம்

0: வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சோமா இருக்கேன் அண்ணா. நான் நலமா இருக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் நீங்க
0: ஒட்டி. செல்வகுமார் வணக்கம்.
1: செல்வகுமார்
0: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி நன்றி.
1: நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க பாருங்க அண்ணா, சூப்பர். உங்களோட சைக்கிள்ல
0: இல்ல வாகனம்? வாகனமா?
1: வாகனத்துல ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறோம். என்ன சத்தம் அது?
0: இல்ல போக்குவரத்து குறைவான இடத்துல வந்து எடுத்தேன். அதுக்காக ஒரு 6 கிலோமீட்டர் விட்டு இப்பதான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்திருக்கேன்.
1: அண்ணா நீங்க வந்து எத்தனை மணி மட்டும் வேலை பாக்குறீங்க? இரவு 10 மணி மட்டுமா?
0: இரவு சாதாரணமாக 9 மணி வரைக்கும். இன்னைக்கு நாளைக்கு விடுமுறை நாள் என்பதால் இன்னைக்கு ஒரு அரை மணிக்காலம் கூட ஆகிவிட்டது.
1: அது டீ கடையா? அது
0: டீ காஃபி பச்சனம் வடை போண்டா.
1: நீங்க நல்லா எல்லாம் செய்வீங்களா? போண்டா வடை
0: இல்ல, நான் விற்பனைக்கு தான், விற்பனைக்கு எடுத்துக்கொண்டு போய் வித்து கொண்டு
1: வருவேன். டீ ஊத்துறீங்களா?
0: இல்ல இல்ல, அதுக்கு தனியா மாஸ்டர் இருக்காரு. அவரு இப்ப 2 மாஸ்டர் இருக்காங்க. காலையில 1 மாஸ்டர், இரவு சாயந்தரம் 1 மாஸ்டர், 2 மாஸ்டர் இருக்காங்க. பச்சனம் போடுறதுக்கு தனியா 1 மாஸ்டர் இருக்காங்க.
1: ஒரு ரேடியோ கொண்டு டீ கடையில வச்சிருங்க அண்ணா. இந்த மாஸ்டர் அடிக்கிற டீ கேட்டு அடிக்கிறேன்.
0: மக்கள் கேட்கறது சிரமமா இருக்கும், அதுக்காக தான் வேற ஒண்ணு இல்ல.
1: அவ டீ கடையில என்ன பாட்டு போடுறாங்க? ஒரு பாட்டு போடுவாங்கல்ல?
0: பாட்டு போறது கிடையாது. பெரும்பாலும் சாயந்தரம் நேரத்துல நான் வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். மத்தியான நேரத்துல கொஞ்சம் ஓய்வா இருக்கும் போது பாட்டு வச்சு கேட்டுட்டு இருப்பேன். இல்ல நான் விற்பனை கடைக்கு கடை போறப்ப பாட்டு பாக்கெட்டே ரேடியோ ஆன்ல இருக்கும், நான் கேட்டுட்டே இருப்பேன்.
1: இப்ப டீ கடையில எல்லாம் முந்தி பாட்டு போட்டிருப்பாங்க இல்ல? நான் சில நேரத்துல
0: உண்டு உண்டு. இந்த நம்ம கடையில, நம்ம விற்பனை கடையில அது மாதிரி கிடையாது. அது மாதிரி போட மாட்டாங்க. பாக்கி எல்லா கடையிலுமே ஓரளவு போடுவாங்க. பாட்டு போடுவாங்க. ஐயப்ப சீசன் இருந்தா ஐயப்பன் பாட்டு போடுவாங்க. மாரியம்மன் சீசன் தான் மாரியம்மன் பாட்டு போடுவாங்க. இப்ப நியூ இயருக்கு இது மாதிரி அவங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு போடுவாங்க. ரம்ஜான் வந்தா ரம்ஜானுக்குள்ள பாட்டு போடுவாங்க. நம்ம கடையில அது மாதிரி ஆரம்பிச்சிருந்தே கிடையாது. அதை தவிர்த்துட்டாங்க. ரெண்டாவது டீ கடையில நாளிதழ் வாங்கி போடுவாங்க, தினசரி நாளிதழ். அது இங்க கிடையாது.
1: அதுவும் கிடையாது. ஏதோ பாதிக்கப்பட்டு
0: நடந்து கொண்டு இருக்கும். விற்பனை பாதிப்பு ஒரு பக்கம், தேவையில்லாத உணர்வுகள் பாதிக்கப்படும்.
1: நாளிகை வந்து அந்த அரசியல் அதுல இருந்து பேச தொடங்கிடுவாங்க.
0: ஆரம்பத்திலிருந்து என்னுடைய முதலாளியே நிறுத்தி விட்டார். அவை அவங்க அப்பாவே
1: வந்தா டீய குடிங்கப்பா, சாப்பிடுங்கப்பா, போண்டா சாப்பிடுங்கப்பா, ஓடு
0: முடிச்சு ஓடுங்க ஓடுங்க. ஐயா ஞானசேகரன் ஐயா கடையில வந்து நல்ல கூட்டம் வரும்பளே. அந்த கடையில வந்து ஓரளவு வந்து உட்கார்ந்து சாப்பிடும் வசதி உள்ளது. ஆண்கள் பெண்கள் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி வசதி. மத்த கடையில அந்த அளவுக்கு இருக்காது. அன்னைக்கு சாப்பிடுற மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். அதனால விடியாலும் 3:30 மணிக்கு எல்லாம் திறந்துருவாங்க சகோதரி. விடியாலும் 3:30 திறந்து மத்தியானம் 1:30 வரைக்கும். மறுபடியும் பிற்பகல் 3:30 இருந்து இரவு 9:30 வரைக்கும். ரெண்டு ஷிப்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஷிப்ட், 2 மாஸ்டர் காலையில ஒரு மாஸ்டர், சாயந்தரம் ஒரு மாஸ்டர்.
2: கூட்டம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வைக்க கஷ்டம்.
0: ஆமா, அதுக்காக தான் அது கடத்திருந்தா கடத்திர பஸார் அருகிலே.
1: செல்வகுமார், செல்வகுமார் உங்களோட பாட்டை சொல்லுங்க. நீங்க விக்கி விக்கி அப்படியே நின்றாலும் நின்றுங்க. செல்வகுமார் செல் செல் செல்
2: எல்லாம்
1: செல்வகுமார் கொஞ்சம் அரைக்கினீங்க, கொஞ்சம் அரைக்குங்க
2: செல்வகுமார்.
1: செல்வகுமார் கொஞ்சம் அரைக்கினீங்க, அரைக்கினீங்க செல்வகுமார்.
2: எனக்கு பாட்டு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. பாட்டு என்ன பாட்டு சொல்லலாம்னு நினைச்சிருந்த பாட்டு கூட மறந்து போச்சு.
0: நினைச்சிருந்தா போட்டுங்க, நினைச்சிருந்தா 100 வயதுன்னு போட்டுங்க. செல்வகுமார்
2: நீ ஒரு குழந்தை, நானும் ஒரு குழந்தை, நீங்க நீ ஒரு குழந்தைன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு அதே படத்துல ஐயா சொன்ன காவல்காரன் படத்திலேயே
1: நீ ஒரு குழந்தை. இது செல்வகுமார் கதை எப்படி இருக்கண்டா, நான் எனக்கும் அக்காக்கும் ஸ்போர்ட்ஸ் இருந்தது, அதாவது ஒவ்வொரு எங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு அது எல்லாம் அதெல்லாம் மறந்தே போகுது. ஒவ்வொரு டீம் வச்சு வச்சு அதுக்கு பாரதி இல்ல பாரதி போலேந்தி என்று அப்படி வச்சு அப்ப ஸ்போர்ட்ஸ் நடக்கும் இல்ல, அது இயர்லி ஒவ்வொரு இயரும் நடக்கும். அப்ப எங்க சின்னக்காவும் அன்றைக்கு அவங்க ஓட போறா சரியா ஓட்ட போட்டி. அப்ப எனக்கும் ஏதோ ஒன்று இருந்தது, ஓட்ட போட்டியோ ஐக்கியமோ என்ன இருந்தது. அப்ப அம்மா என்னட்டா அவன் ஓட போறான்னு அவருக்கு நல்ல முட்டை கோப்பி அதெல்லாம் அடிச்சு கொடுத்து முட்டையெல்லாம் கொடுத்து என் மகள் ஓட போறான்னு எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு. நானும் நின்று பாக்குறேன். செல்வகுமார் கேக்குறீங்களா கதை? இப்ப இந்த கதையும் இது உங்களுக்கும் வருமா? இப்ப சரியன்னுட்டு அக்கா ஓட போறான்னுட்டு நானும் பாத்துருந்தேன். அம்மா முட்டை கோப்பி எல்லாம் அடிச்சு அனுப்புனது புள்ள ஓட போதண்டு, நானும் பாக்கறேன் அக்கா ஓட போறான்னு. எங்கட ஹைஜமோ என்ன என்று அது முடிஞ்சது. அப்ப நான் வந்து பார்த்தா ஒனியம்மா எக்ஸர் ரெடி கோண்டா சுட்ட உடனே இவ இருந்த இடத்துல எந்த இடம் பேரு மற்ற எல்லாரும் ஓடிட்டாங்க. இது உண்மையா நடந்தது, எனக்கு என்ன ஞாபகத்துல இருக்கு. இருந்த இடத்துல இருந்து எதுவும் பேர் ரெடி என்ன அதுக்கு அவனும் ஓடல, அப்படி இருந்துட்டு அழுகுறான் ஓடிட்டா. வேந்த அந்த டீச்சர் எல்லாம் வந்து கூட்டி கொண்டு வருது அப்புறமாட்டு அதை வீட்டை வந்து நாங்க சொல்லி
0: நீங்க சொல்லு சொல்லு வேமா சொல்லுனது மனசுக்கு நினைச்ச பாட்டை மறந்துட்டேன்.
1: உங்களோட பாட்டு என்ன?
0: எனக்கு வந்து ராஜராஜ சோழன் படத்துல இருந்து வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள் அந்த பாடல் வேணும்.
1: பாருங்க மிதிவண்டி ஓடிக்கொண்டு சைக்கிள் ஓடிக்கொண்டு பாடுறாரு பாருங்க, வண்ண தமிழ்
0: பெண்ணொருத்தி
1: வானொலியோட பேசிக்கொண்டு அவர் பயம் இல்லாம குளிர் இல்லாம போறார், அதுதான் அது உங்களுக்கு தெரியல. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்ன ரெகில் வந்தார் அப்படியே வெள்ள விடு வந்து நின்றா இந்த
0: பேசிட்டே நடந்து வந்துருவேன்,
1: நல்லா
0: இறங்கிடுவேன்
1: நல்லா இருக்கு. நல்ல பாட விஜயராமன் என்னங்க விஜயராமன் மீண்டும் பாட பாக்கறான், அவர் என்னத்தையும் மறந்து விட்டுட்டு போயிட்டார், அதான் திருப்பி ஓடி வர பாக்கலாம். அல்லது நீலக்கடலில் ஒருத்த தரையில அம்மா ஆண்டு கேக்குறாரு தெரியும் என்ன பாப்போம் என்னண்டு என்னம்மா நீலக்கடலில் ஒருத்தில காணேன்னு. எல்லாரும் இன்றைய இந்த வருஷத்துல 24ஆம் தேதி என்ன சில மனத்தியாலங்கள்ல முடிஞ்சிடும், திருப்பி வராது இந்த வருஷத்துல இந்த நாள் எங்க பாக்கலாம் விஜயராகவன்
0: என்ன
1: போவாங்க என்ன அழைச்சவர் வர நேரமா இருக்கு, போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு வர வாங்க. முதலுக்கா பேசிட்டு கொஞ்சம் உச்சாம இல்லாம இருந்தாரு, இப்ப போய் நல்ல டீ
0: வாங்கிட்டு
1: மனைவி இவர் பேசுறது மனைவி எழும்பி மனைவி எழுந்துருந்துட்டா என்ன நீங்க சத்தம் பண்ணி கேட்டது அப்ப சரி நான்
0: பேசுறீங்க
1: என்னன்னா உடனே சரி காப்பி ஒன்று ஊத்திட்டு வா ஏதோ தலை ஒரு மாதிரி கொண்டு போய் சொல்லி காப்பிய குடிச்சிட்டு திருப்பி வர பாருங்க. சரி அவர் வரட்டும், அவர் வரட்டும். நீங்க என்ன செய்வீங்க கிறிஸ்துமஸுக்கு? உங்களுக்கு உங்களோட சுத்தி வர, அதாவது ஞானசன்னா உங்களோட வீட்டு பக்கத்துல எல்லாம் கிறிஸ்டியன்
0: நடந்து கொண்டிருக்கிறது. நான் வரும் வழியில் ரெண்டு மூணு இடங்களில் பார்த்தேன். கொண்டாடிட்டு இல்லத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து விட்டேன். இங்கேயும் திருவிழா சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது.
1: கோயில் இருக்குதா உங்களுக்கு பக்கத்துல?
0: ஒரு மூன்று இடங்கள் இருக்கிறது திருவிழைமுருதுல.
1: வணக்கம் வணக்கம். விஜயராகவன் மனைவி தீ ஊத்தி தந்தாவா? மனைவி தீ ஊத்தி தந்தாவா?
0: வணக்கம் விஜயராகவன் சகோதரர்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்
0: நன்றி. வணக்கம் ஐயா.
3: அந்த வண்ண தண்ணீர் பெண்களுக்கு பாவை வந்து பாவை விளக்கு படாங்க.
0: பாவை விளக்கு வந்து காவியமா நெஞ்சின் ஓவியமா?
3: இந்த பட்டம் விளக்கு
0: காவியமா நெஞ்சின் ஓவியம் தான் பாவை விளக்கு.
3: ராஜராஜன் சோழன் அந்த பாட்டு கிடையாது.
1: என்னக்கு
3: அம்மாவே பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கோம். என்னன்னு ராஜராஜ சோழன் இஷ்டமன் கலை முதல்
1: போறாங்க.
3: ஒரு பாட்டு பேச மாட்டாங்க.
1: இந்த பாட்டு என்ன படத்துல?
3: எல்லா படத்துலயும் முஸ்லீம்

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொரு.
2: பாவை விளக்கு, பாவை விளக்கு அவர் சொன்னது சரி.
3: சரியான ஆசையை
2: தூண்டியிருக்கேன்.
4: அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம்.
2: வணக்கம் கண்ணன், எப்படி
3: இருக்கு?
4: நலமா இருக்கும், நலமா இருக்கும், நலமா இருக்கும்.
3: வணக்கம் ஐயா, நீண்ட நாள் நாங்கள் உங்களை காற்றலுக்கு
2: சந்திக்கிறோம். கொஞ்சம் வாய்கிட்ட வச்சு பேசுங்க,
3: மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க.
2: நீங்க சொல்லுங்க, யாரு அவர் தூக்கத்துல வந்திருக்கிறாரு?
4: கண்ணன்,
2: கண்ணன், கண்ணன், கண்ணன், கண்ணன், கண்ணன், கண்ணன், கண்ணன் கூட பாட சொல்லுங்க
3: டக்கண்டு.
4: ஆயிரத்தில் ஒருவன் படத்துல செல்வகுமார் என்ன கேட்டாரு, என்ன பாட்டு கேட்டிருக்காரு?
2: செல்வகுமார் கேட்டாரு, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் அந்த பாட்டு.
3: எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு.
4: நான் வந்து செல்ல கிளியே மெல்ல பேசு என்று
2: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று கேட்டா அவரும்
4: குழந்தைங்கிறதுனால அதுக்கு நான் இந்த பாட்டை கேட்டுக்கிறேன்.
3: ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுறா, வீட்டுக்கு
2: வந்துடுறாச்சுரல் அண்ணா. அதாவது செல்லை பாருங்க, விஜயராவன் செல்லத்திலேயே வெளில பேசலன்னா அது பேசுது.
3: ஒரு படத்துல சொல்ல
2: என்ன
3: எழுதி கோரசா கத்திருக்காங்க.
4: வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாராமா, அந்த பக்கம் உழைக்க ஆரம்பிச்சிருச்சா, எல்லாரும் அப்ப பாடத்தை கவனிக்க விட்டுட்டு அந்த பக்கம் கவனிச்சு பாத்துட்டு இருந்தாங்களா. அப்ப நான் குழைக்க நிறுத்திச்சா, நிறுத்தினா பசங்க சொன்னாங்க, சார் அது நிறுத்திடுச்சு நீங்க ஆரம்பிங்க அப்படின்னா.
2: இப்ப உங்களை எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், சரியா? யார் சரியா டீ ஊத்துறதா டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஒன் பை ஒன்னா என்ன முதல் செய்வீங்க, ரெண்டாவது என்ன செய்வீங்க, மூன்றாவது என்ன செய்வீங்க, நாலாவது என்ன செய்வீங்க, அஞ்சாவது என்ன செய்வீங்கன்றத
4: ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லணுமா?
2: இல்ல இல்ல இல்ல, டீ ஊத்துற நீங்க சொல்லணும் எப்படி, அவங்க எப்படி ஊத்தணும்னு சொல்றதா? ஏன்டா அதுல ரெண்டு மூன்று விதம் இருக்கு, சரியா? இப்ப முதல்ல வந்து யார சொல்லலாம் அவர் என்ன சைக்கிள் போய் முடியல? இப்ப
4: எனக்கு எதிரொலிக்கிட்ட நீங்க பேசறது பயங்கரமா.
2: இப்ப
4: இப்பதான்
2: அவங்க பக்கத்துல அதாவது மோட்டர் பைக்க கூட சத்தமா பார்க் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி கூட இருட்டு நேரத்துல பாதுகாப்பா கொண்டு பாருங்க. 11 மணிக்கு வண்ணத்தமிழ் பெண்ணர்த்தியும் நீங்க பாக்க தேவையில்ல, இருட்டையும் பாக்க தேவையில்ல, குளிராது பாத்தீங்களா? கவனமா கொண்டு எம்பிஆர் கொண்டு வீட்டுக்கு விட்டுருக்கோங்கள.
5: ஆமா ஆமா, பாதுகாப்பு அதுக்காக உங்க துணையோட வந்திருக்கேன்.
3: உடல் பயிற்சி சைக்கிள்ல போனாரா?
2: இல்ல, அவர் எப்பவும் சைக்கிள் தான் போவார். அதுவும் அவரோட அப்பா ஓடின சைக்கிள் தான் அவர் ஓடுறாரு. நீங்க புது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லுங்க பாப்போம். வாங்கவே மாட்டார், வேணான்ட்டு.
4: புது சைக்கிள் வாங்கி தரா?
2: இல்ல
5: இல்ல இல்ல, இந்த சைக்கிள்
2: தான் அவர் ஓடுவார். அதான் சொல்லிட்டேன் அங்க வந்தா அந்த சைக்கிள் எனக்கு தர சொல்லு. அதை வாங்கி தனியா வெள்ள பெயிண்ட் அடிப்பேன். வெள்ளையா? வெள்ள வெள்ளையா? வெள்ளதான். டயர்ல இருந்து எல்லாத்துக்கும் வெள்ளை அடிச்சுட்டு வெள்ள குதிரையில போன மாதிரி இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன, நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. வெள்ள கலர்
5: சமாதானபுரா வெள்ளை.
2: இப்ப நீங்க பாருங்க,
3: சைக்கிள் வாங்கிடுவீங்க, யாரு ஓட்டுறது?
2: நான் தான்.
3: நீங்க எப்படி சைக்கிள் ஓட்ட தெரியுமா?
5: ஓட்டுவாங்களே.
2: சைக்கிள் ஓட்டுறதுக்கு
5: என்ன சைக்கிள் ஓட்டுவாங்க?
4: சைக்கிள் வந்து, அதான் சைக்கிள் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட்டு தான் அதுல ஏத்த முடியும். அதுல அவ்வளவுதான்.
3: காரைக்கால
2: விலை வெயிட் கூட ஏத்தினா என்ன நடக்கும்?
3: நீ பாண்டிச்சேரியும் காரைக்காலையும்
2: அப்ப அதுக்குதான் நீங்க இருக்கிறீங்களே. அவர் 4-5 டயரை காயில ஓத்து வாங்க பின்னால
4: செல்லகுமார் அப்படியே சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு ஓடி
2: வராங்க. செல்லகுமார் ஒரு பக்கத்துல ஒரு கையில 4 டயர், நீங்க ஒரு கையில இம்மோட கொண்டு வரணும். என்ன டக்குன்னு மாத்த அந்த அந்த காருக்கு எல்லாம் மாத்துவாங்க டக்குண்டு. அப்படி அவ உடனே பஞ்சாங்க டக்குனு நீங்க மாத்தி தானே நான் போய் இருந்தோம் ஓடுவேன்.
4: எல்லாரும்
2: பைத்தியத்துல சேர்ந்தீங்க. இந்த விஜயபாவன் மட்டும் சேரையில, அதனாலதான் கொலைய
3: ஓடினாங்க.
2: அன்றைக்கு வரையில எதுக்கு அந்த பைத்தியத்துல சேரணும் வேண்டாம். யார் சேர்றீங்களோ இல்லையோ இதுல வர்றவங்க எல்லாரையும் நாங்க அந்த குரூப்ல போட்டுறோம். நாங்க ஒவ்வொருவரா சொல்லுங்க. நான் சேரமண்ணா முதல் சொல்லுங்க. நீங்க இப்ப நீங்க வீட்டுல வந்துட்டீங்க, நீங்க உங்களுக்கு டீ ஊத்த போறீங்க. முதல்ல இருந்து சரியா நீங்க வாய் வச்சு குடிக்கும் அளவும் நீங்க டீ ஊத்தி குடிக்கிறத சொல்லிடணும். டக்கு டக்குன்னு சொல்லணும். பாப்போம் என்ன முறை.
5: முதலில் வெந்நீர் எடுத்து வெந்நீர் சுட வைத்துக் கொண்டு அது டீ தூளை கரெக்ட் சரியாக ஒரு 5 நிமிடம் கொதிக்க
2: வைப்பேன்.
5: அதன் பிறகு பாலை தனியாக சுட வைத்து பால் நன்றாக காய்ந்தவுடன் எடுத்து இரண்டையும் கலந்து கொண்டு தேவையான அளவு சர்க்கரை சரியான பதத்துக்கு இருக்கும். அதாவது இந்த டீ தூள் வந்து தேயிலை தூள் வந்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க வேண்டும். கொதிச்சாதான் அதனுடைய சாரம் ஃபுல்லா அதுல இறங்கும் நமக்கு. அப்பதான் அதுக்கான இது திடம் மனம் சுவை எல்லாம் கிடைக்கும். தனித்தனியா செய்யணும், பால் தனியா செய்யணும், டிக்காசம் தனியா செய்யணும். பால்லே டீ தூள் போட்டு டம் டீ வாங்க அது மாதிரி செய்யக்கூடாது. அது சுவை மாறிடும், அது சுவை மாறிடும். இதுதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. வீட்லயும் அதான் செய்வோம், கடையில அதான் செஞ்சுட்டு இருக்கோம்.
2: இப்ப நீங்க சொன்னீங்க பாலை புளிம்பா கொதிய வச்சு தண்ணிய கொதிச்சு அதுல டீய அவிய வச்சு அப்புறம் என்ன கரண்டையும் கலந்து அப்படித்தானே?
5: ஆமா
2: கலந்து அதுக்கப்புறம் சீனி சக்கரை போட்டு
5: எந்த அளவுக்கு தேவையோ கலந்துக்க வேண்டியது.
2: அப்புறம் நீங்க சொல்றது
5: கலந்துகிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பறிக்கிற
4: வேண்டியதுதான்.
2: அந்த பிள்ளையால நான் பேர்ந்து சொல்றேன் சரியா. நான் சொன்னது டீ ஊத்தி குடிக்கும் அளவும் எப்படி நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுப்பீங்க எப்படி என்றதுதான் இந்த இது. நீங்க சொல்லிட்டீங்க, இனி நீங்க சொல்லிடலாம். சரி அடுத்தது விஜயராவன் சொல்லுங்க.
4: வடிவேல் வந்து சிவகாசியில போடுவாரு, அவருக்கு தனியா ஒரு பிரச்சனாவும் நம்ம வாங்குற ஒரு பிரச்சனாவும் போடுவாரு. எனக்கு தெரிஞ்ச முதல்ல நான் நல்லா போட்டு பண்ணிருந்தது சீ விட்டுருவாரு அந்த பிய.
2: அதான்
4: தெரிஞ்ச முதல்ல நல்லா போட்டு
2: என்ன. இப்ப நீங்க சொல்லுங்க எப்படி ஊத்துவீங்க, இல்ல எப்படி தயாரிப்பீங்க?
4: தனியாகவும் பால் நல்லா காய்ச்சி நல்லா சுண்ட காய்ச்சி பால் எவ்வளவு பால காய்ச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் டீயோட ஸ்ட்ராங் நல்லா கிடைக்கும், ருசி கிடைக்கும். பால் காய்ச்சி காய்ச்சதான் 2 லிட்டர் பால் வந்து 1 லிட்டர் ஆக்கினாதான் அந்த பால் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி அதிகமா ஊட்டக்கூடாது, தண்ணி கேட்க கூடாது. அந்த 2 லிட்டர் பால் 1 லிட்டர் ஆக்கினாக்கா காய்ச்சினாக்கா அந்த டேஸ்டோட டீயோட டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும்.
2: அதான் நீங்க இப்படி புசு புசுன்னு இருக்கீங்க சொல்லுங்க.
4: திக்கா இருக்கும் டீ, வந்து திக்கா இருக்கும்.
2: பாக்க தெரியும்
4: அது டீ கூட வெள்ளை வெள்ளையும் ஆயிடுவாங்க, அது டீ கூட வெள்ளை வெள்ளையும் ஆயிடுவாங்க.
2: நீங்க சரி பால் இப்ப அடுப்ப பத்த வச்சு வெந்நீரை ஊத்தி அதுக்கப்புறம் வெந்நீரை போட்டு பாலை காய்ச்சி
4: வந்து டீத்தூள் நல்லா 5 நிமிஷம் கொண்டு வந்து 5 நிமிஷம் நல்லா வேகத்தான் சாரமா இறங்கிறது டீ பையில. அதன் பிறகு சுட்டி தண்ணி அதை கொடுத்து நல்லா சாயம் சூப்பரா பால் பால் சூப்பரா எப்படி கேட்கறாங்க அது மாதிரி கொடுக்கலாம். சில பேர் வந்து ஸ்டாங்கா கேட்பாங்க, சில பேர் லைட்டா கேட்பாங்க, சில பேர் கொஞ்சம் இதா கேட்பாங்க, மீடியமா கேட்பாங்க, மீடியம்னு கேட்பாங்க.
2: அப்படியே கலந்து போட்டு குடிச்சிருவீங்க?
4: ஆமா 3-4 வகை இருக்குது டீல, ஸ்டாங் மீடியம் லைட் அப்புறம் வந்து பாலா கேட்பாங்க. 4 வகை 5 வகை இருக்குது.
2: நீங்க டீக்கடை வைக்கிறவா சொல்றீங்க, நான் அதை கேட்கறேன் நீங்க குடிப்பீங்க? அதுதான் சரியான புலப்புலியா சொல்லிட்டீங்க. சரி அடுத்தா திருக்குமார் சொல்லுங்க.
6: டீ வந்து நாங்க வந்து இப்ப அவரு டம் டீ தான் நாங்க போடுறது, சுட வச்சுறது, அதுலயே ஜீனி டீ தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி டீ குடிச்சிருவோம் அவ்வளவுதான்.
2: என்ன என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க?
6: பாலை நல்லா கொய்க்க வச்சுட்டு அதுலயே டீ தூள் சீனி எல்லாம் போட்டு நல்லா கொய்க்க வச்சு ஒரு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் தட்டி
2: போட்டு பாருங்க. பாலை நல்லா முதல்ல என்ன செய்யணும்?
6: முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும்.
2: ரெண்டாவது
6: ஒரு பாத்திரத்தை வச்சிடணும்,
2: ரெண்டு
6: பாத்திரத்தை வச்சு ஊத்தணும்.
2: என்ன வைக்கணும்? பாத்திரத்தை வச்சு
6: பால் பால் ஊத்தணும்.
2: அப்புறம்
6: அப்புறம் கொதிக்க வச்சனும்.
2: அப்புறம்
6: அப்புறம் கொஞ்சம் டீ தூள் கொஞ்சம் ஜீனி இது இஞ்சி இஞ்சி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வடி குடிச்சா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான்.
2: சரி அவற்ற சரி அவற்ற முடிஞ்சது. வடிகட்டி வடிகட்டி குடிச்சா சரி அவ்வளவுதானே?
4: அவ்வளவுதான்
2: சரியான
4: அதை வந்து அடுப்பு வச்சு கொதிக்க வச்சு கொதிக்கிறப்ப அதை காப்புக்குள்ள போட்டுருவாங்க. தீத்தூள் நல்லா கொதிக்கும். இன்னும் பக்கத்துல இன்னொரு இடத்துல பாலை வச்சு கொதிக்க விடுவாங்க. பால் அந்த பக்கம் கொதிக்கும். இப்ப நல்லா தீத்தூள் வந்ததுக்கு அப்புறம் அந்த வரத்தையும் எடுத்து வடிவெட்டிட்டு பாலை எடுத்து அந்த வரத்தையும் சேம் சூடுல இருக்கும். ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்காங்க. ஒரு தமிழருக்கு ஒரு தமிழ் சிக்காசன் சேர்ந்து அதிகம் போட்டாங்க அதிகம் போட்டுக்கலாம். தமிழ் பாப்பரம் தமிழ் போட்டுக்கலாம். போட்டு அதை ரெண்டு எண்ணெய் ஆச்சு சுகர். அதுக்கப்புறம் ஆழ்வாங்க தேவை தேவையில்ல நாட்டுக்கிற எண்ணெய் நாட்டுக்கிற சாதாரண அக்கா எண்ணெய் அக்கா வெள்ளம் வேணாலும் வெள்ளம் போனா வெள்ளம் போட்டு வச்சீங்கன்னா அதோட சூப்பரா இருக்காங்க. நீங்க அந்த வரத்தையிலேயே அந்த வெள்ளத்தை போட்டு கழிச்சு விட்டுருவாங்க. அதான் மிக்சிங் போட்டு குடிச்சா அதான் தூள் குடிச்ச மாதிரி இருக்கும். காப்பி குடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டாவே இருக்கும். கூட ஒரு வேலைக்காக போடுவாங்க.
2: அம்மா வணக்கம்டா. வணக்கம். வாங்க வாங்க நீ டீய போடுங்க.
4: எல்லாத்துக்கும்
2: முன்கூட்டியே உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.
7: உங்களுக்கு சரியா போடல.
4: வணக்கம் சகோதரி.
7: வணக்கம் சகோதரி.
8: வீட்டுலதான் மாஸ்க் நாங்க ஸ்டைலிங்
2: போட்டுருக்கோம்.
4: மாஸ்க் அவங்க ஒழுங்காதான் போடுவாங்க. இப்ப போட்டதுக்காக அப்படி ஸ்டைல்
2: அதாவது அந்த போட்டோ எடுக்கிறோம்னா அதுக்கு இழுத்து விட்டார் முழுமையா.
4: அதாவது போட்டோ எடுக்கிற வரைக்கும் கூட உட்காந்து வண்டி நிப்பாட்டிட்டு மாத்த இல்ல.
2: சரி மெக்சியம்மா பாட்ட சொல்லுங்க.
8: எனக்கு பாட்டாங்கம்மா. ஐயோ சத்துன்னு கேக்கணும். என்ன பாட்டு நினைப்போ இல்லையே.
2: அண்ணா பாட்டு சொல்லுங்க.
4: மெக்சியம்மா பாட்ட சொல்லுங்க.
2: அண்ணா பாட்டு சொல்லுங்க.
8: அண்ணா அண்ணா
2: அண்ணா
4: அவரு உங்களுக்கு அண்ணா அண்ணா
2: அண்ணா என்ன
8: எனக்குமா காவலர் கோட்டை திரைப்படத்துல இருந்து எல்லாரிக்கா பிஞ்சி எல்லாரிக்கா அந்த பாட்டு
2: பாருங்க.
4: என்ன பாட்டு போறாத சந்தேகிக்கா
7: ஒன்சு மாதிரி இரண்டாம் நாளையா இந்த பாட்டு ரெண்டாம் நாள் கேட்டாங்க. இந்த பாட்டு
4: என்ன
7: பாட்டு ஒரு தடவை கேட்டாச்சு. ரெண்டாம் நாள் இந்த பாட்டு
8: கேட்ட பாட்டு.
2: அண்ணா சொல்லுங்க. கலைவாணி அண்ணா
8: நீங்க சொல்லுங்க. அப்புறம் பாட்டு
2: அண்ணா
7: சொல்லுங்க.
2: அண்ணா பாட்டை சொல்லிட்டு
4: சொல்லுங்க.
7: ஒளிவிளக்கு திரைப்படத்துல இருந்து சகோதரி ஒளிவிளக்கு
4: சூப்பர்.
7: மாம்பழ தோட்டம் மல்லிகை தோட்டம் அந்த பாடல் சகோதரி
4: சூப்பர் சூப்பர்.
7: நன்றி நன்றி.
4: நல்ல பாடல்
2: அண்ணா. எப்படி இல்ல இல்ல அண்ணா முதல்ல எப்படி பாடினாலும் பாப்பா இன்னொருக்க பாட வச்சுட்டு பாப்போம் இன்னொருக்க பாடுங்க.
9: மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம்
2: முதல்ல எனக்கு கியூட்டம் ஒண்ணு கடிச்சு
9: பாடும்பொழுது கனடால கொஞ்சம் மாற்றம் வரும்.
2: இல்லையா நீங்க கியூட்டா பாத்துட்டீங்க அங்க மாம்பழ தோட்டம் மல்லிகை
9: மல்லிகை கூட்டம்
2: கியூட்டம் மணக்கு வருவாங்க அப்படி ஏதோ வருவாங்க.
5: அந்த பாடல் வந்து அமெரிக்கா எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும் போது உலகமே அந்த பாடலை
2: ஒளிபரப்பிருக்காங்க.
5: ஆமா அந்த பாட்டு வந்து உலகம் ஃபுல்லாவே உள்ள தமிழ் ரசிகர்கள் வந்து அந்த ஒளிபரப்பிருக்காங்க. அந்த பாட்டு அவர் மருத்துவமனை குணமடையினாங்க.
9: ஆமா ஆமா சகோதரி கண்ணன்யா நீங்க டீ போட சொன்னோடனே எனக்கு ஒரு ஒரு செய்தி ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஆசிரியர் மீட்டிங்ல ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து அந்த சைகையை காட்டி என்ன அதனுடைய விளக்கம் வந்து கடைசியில வந்து யார் சொல்றாங்களோ அதுக்கு வந்து பரிசு. இதுல என்ன அந்த ஃபைலரை தூக்கி மேஜையில வச்சு அந்த கரியை வந்து உள்ளார போட்டு அந்த ஆக்ஷன் கரெக்டா ஒரு டீச்சர் சொன்னாங்க நீங்க வந்து டீ கடையில வேலை செய்யற மாதிரி இருக்குங்க
2: அப்படின்னு. சரி டீ போடுங்க
9: ஆக்ஷன் மட்டும்
2: அண்ணா முதல்ல டீ போடுங்க யார் சரியா டீ போடுறாங்கன்னு பாப்போம்.
9: இல்ல இல்ல முதல்ல வந்து நம்ம மெர்சிராணி போடுவாங்க அடுத்து நான் காபி போடுறேன். இப்ப வந்து மெர்சிராணி டீ போட
2: போறேன்
4: பாத்துட்டு நீங்க அப்படியே காபி போட போறீங்க.
2: காபி
5: காபி போடுறது காபி
2: பாட்டு சொல்றேன்.
8: கோகுலம் திரைப்படத்துல செவ்வந்து பூவிட்டு நான் உண்முகம் பாத்திருந்தேன் அந்த பாட்டு.
5: மாம்பழ தோட்டம் பாட்டை முழுசாவே பாருங்க.
8: வந்து பூவெடுத்து அதில் முகம் பார்த்திருந்தேன் அந்த பாட்டுமா.
4: வானவி தோட்டம் வாசல் வந்தது ஒரு பாடல் தந்தது.
2: நீங்க டீ போட கேள்வி நான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல முடிவு கொண்டு வர போறேன் சொல்லுங்க.
4: நீங்க போற டீ எந்த டீ வந்தாலும் ஓகே போடுங்க
2: டீ போட்டு காட்டுங்க.
5: கமிட்டியில ஸ்ட்ராங்கு கிடைக்காது லைட்டு கிடைக்காது எல்லாமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காது. கமிட்டியில வந்து ஸ்ட்ராங்கா கிடைக்காது லைட்டா கிடைக்காது
2: டீ போடுங்க டீ போடுங்க. 5-6 பேருக்கு
8: ஒரு 1.5 டம்ளர் தண்ணிய ஊத்தி
2: 1.5 டம்ளர் தண்ணிய ஊத்தி
8: நல்ல பால கொதிக்க வச்சு
2: இது வர வர வர வர வர ஒரு நிமிஷம் அவர் சொன்னார் ஒரு 2 லிட்டர் பால 1 லிட்டர் காய்ச்சி தான் பால் இது போடணும். இவ
8: நான் எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே யாரும் விண்டல் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் டீல வந்து தண்ணி கலக்க பால்ல வந்து தண்ணி கலக்க மாட்டேன். திக்கா குடிச்சாலும் அரை டம்ளர் குடிச்சாலும் திக்கா ஸ்ட்ராங்கா குடிக்கணும்.
2: இல்ல மா நீங்க இப்ப 1/2 லிட்டர் பால ஊத்தி
5: டம்ளர் தண்ணி
2: தண்ணி எங்க ஊத்துறது
5: 1/2 டம்ளர் 1/2 டம்ளர்
4: 1/2 டம்ளர் தண்ணி தான் அதே அதே கலப்படமாச்சு
2: அதானே அதையும் தண்ணி தானே
8: அது பாக்கெட் பால் ரொம்ப தண்ணி இருக்கா தண்ணி அந்த தண்ணி கரெக்டா
2: தண்ணி கலக்க
4: மாட்டேன்.
8: பால் வந்து ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது சைஸ்
4: அவர் என்ன சொன்னாரு 1 லிட்டர் பால சுண்ட காய்ச்சி 1/2 லிட்டர் காய்ச்சணும்.
2: 2 லிட்டர் பால சுண்ட 1 லிட்டர் என்ன பொய் சொல்றீங்களோ மற்ற ஆக்களை ஏமாத்துறீங்களோ இது எல்லாத்தையும் இந்த வருஷமே முடிச்சிருங்க. இப்ப இவ சொன்னா பாருங்க
8: நான் போட்டு முடிக்க அதுதான் நீங்க பேசிட்டீங்க.
2: இல்ல நீங்க நீங்க சொல்றான் நான் பால்ல தண்ணிய கலக்குறேன்.
8: நான் டீய குடிச்சீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போறவங்களும் டீயோட ருசி நாக்குல இருக்கும்.
9: கண்ணனையா
4: சொல்லுங்க.
9: பெரும்பாலும் டீ சாப்பிடறது இல்ல, மோர் மட்டும் தான். அப்படி இல்லன்னா காலையில
2: குடிச்சா சரியா நீங்க வெளிய போகும் வரையின் நாவல துவாயிருக்கலாம். அது அடுத்த மாடிவாங்க செய்யுங்க நீங்க வெளிய. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அவர் வச்சிருக்காங்க காமீட்டர் காமீட்டர் பாடுக்கு
8: மூடே போச்சுமா.
2: ஆமா டீ போற நான் கோயிலுக்கு போறேன். ஆமா சொல்லிட்டு போமா அப்பதானே இந்த
9: ஏசுபாலன்
2: கோவி பாருமா இப்படி பிள்ளை எங்க குழந்தைகளை எல்லாம் மாத்திட்டு என்னமா வார பால்
4: கொடுக்க
2: எங்க டீய போடாமா டீய
9: போட
2: நாளைக்கு பிரியாணியா
8: நாளைக்கு எங்க வீட்டு வரவங்களுக்கு பிரியாணி உண்டு.
2: அது ஒரு வகன் வாங்கி வச்சிருக்கலாம் புரிய புரியாணி எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பா போன
4: உடனே
2: எல்லாருக்கும் உண்டு உண்டு வணக்க பவுனம்மா அடிக்கிறான் அடிச்சா எடுக்கிறான் இல்ல வெளிய போற
9: வரைக்கும் மெர்சியம்மா சொல்றதாமா கரெக்டா இருக்கும். டீ ஏன் அப்படின்னா அப்படியே பாக்கெட் பால் டீ போட்டா விளங்கவே விளங்காது. தண்ணி ஊத்தாம டீ போடவே முடியாது. ஒரு ஆமா ஒரு கால் லிட்டர் வாங்கினா கால் லிட்டர் தண்ணி ஊத்தணும். கடையிலேயே ஒண்ணுக்கு ஒண்ணுதான் ஊத்துவாங்க. ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தான் தண்ணி ஊத்தி அப்படி மிக்ஸ் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்.
2: டீய போடட்டாங்க டீய போடமா
8: பால கொதிக்க வச்சு பொண்ணு வந்தோடனே டீ தூள் போட்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டு டீ ஏலக்காய் டீ தூள் ஏலக்காய் இஞ்சி எல்லாம் நல்லா அந்த பாலை நல்லா பொதிச்சு அந்த வாசம் வந்து செம்மையா இருக்கும். அந்த வாசமே போறோம்
4: போட்டு
8: போங்க.
4: அந்த வாசனை வரைக்கும் வாங்கிட்டு
2: போந்து பத்து வரவும் போயிடலாம். வெளியில வெளியில போகும் வரையும் நாவில சுவை இருக்கும், தீ வாசம் இருக்கும் சொன்னீங்க. ஆனா என்ன நீங்க வாசத்தை குடிச்சிட்டு போய் சொன்னீங்க, அப்ப எப்படி வெளியில போக மாதிரியும் இருக்காது?
8: இல்லையே இல்ல, நீங்க எப்படி தீ போடுங்க வீட்டுல?
2: நாங்க போறது
4: கத்துக்கிறாங்க.
2: இப்ப என்ன, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, பாலை

0: எப்படி
1: குடுப்பீங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்பிதான் குடிச்சுக்குங்க.
2: தெரிஞ்சுக்கலாம்.
0: அம்மா வணக்கம்.
1: நன்றி அண்ணா.
0: மெஸ்ஸியம்மா, உங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை
1: சொல்றேன். கிறிஸ்மஸ் வேற மாதிரி கேக்குது, இருக்கு
2: வேற மாதிரி தான் சொன்னாங்க அவங்க, வேற மாதிரி தான் சொன்னாங்க.
0: வேணாமா உங்களுக்கு கிறிஸ்மஸ் வேணாமா உங்களுக்கு உங்களுக்கு வேணாமா?
3: அவங்க ரெண்டு பேரும் நாத்தனாரு, ரெண்டு பேரும் ஒண்ணு பேரு, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி வேணாலும்
0: பேசிக்கலாம். நாத்தனாருக்கு கிறிஸ்துமஸ் கொடுத்தாலே வேணான்ற பாருங்க. வேணாம் எனக்கு
4: இல்ல, முதல் வெட்டி கடைசி
0: சொல்லிட்டாங்க. சரி மெச்சியம்மா, நீங்க விட பெற்று கொண்டு நன்றி நன்றி நன்றி நன்றி நீங்களே கட் பண்ணி போயிருங்க. வணக்கம் நாகப்பன்.
3: விடுபட்டு வாங்க.
0: அப்ப கடைக்கு
1: நான் விடுபட முடியாது.
0: என்ன
3: பண்றது?
1: குட்டி கண்ணனா இருப்பாங்க பாருங்க, குட்டி கண்ணனா இருக்கும் பாருங்க.
3: எதுவுமே தெரியல,
1: எதுவுமே தெரியல.
0: சரி, என்ன குட்டி கண்ணன் பாக்க சொல்றீங்க நீங்க? என்ன விவரம் இதை விளையாட்டு பாவம் அவர்
4: சவுண்ட்
0: காரைக்கால் வேளாங்கண்ணிக்கு செய்யறாங்க. எங்க எங்க நாப்பன் கூட இதை சொல்லுங்க, உங்களோட பாட்டை சொல்லுங்க முதல்ல.
1: பாட்டு அன்னை வேளாங்கண்ணி படம்.
0: அதுல
1: நீலக்கடலின் உரத்து,
0: வேளாங்கண்ணி நீலக்கடல். சரி, டீ
1: போடுங்க. யாரும் கேட்டிருந்தாங்கன்னா உங்களோட சேர்த்துக்கோங்க.
0: ஒருத்தரும் கேட்கல, அது இப்ப போட சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, அத இப்ப போட்டாலும் நாளைக்கும் வரும், இன்றைக்கும் வரும். இல்ல இந்த பாட்டு தான் நாளைக்கு வரப்போகுது, எல்லாரும் எடுத்து வர போறாங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம்.
1: சரி,
0: அங்க நீங்க டீ போடுங்க.
4: 12 மணிக்கு போட்டாங்க அம்மா, 12 மணிக்கு அந்த பாட்டை போட்டுருவாங்க.
0: போட்டுட்டு அப்படியே போயிருவான் அம்மா 12 மணிக்கு. சொல்லுங்க,
1: டீ போடலாம். இப்ப ஒருத்தவங்க டீ போடுறதுக்கு என்ன வாடகை எடுத்துறீங்க அவங்க?
0: நீங்க நான் கேட்டதை எல்லார்ட்டையும் டீ போட்டு காட்டுங்க.

0: எல்லாரும் நீங்க உங்களோட ஸ்டைல்ல டீ போடுறீங்க, நானும் ஒரு டீ போட்டு,
1: அதாவது
0: நானும் ஒரு டீ போட்டு வாழ்க்கையில நீங்க மறக்க மாட்டீங்க. சொல்லுங்க.
1: நான் ரெண்டு டீ போடுவேன், செல்போன்ல பெரிய டீ ஒண்ணு, சின்ன டீ ஒண்ணு.
0: என்னண்டு
2: அது இருக்கட்டும்.
0: இந்த பையனுக்கு உருது தெரியாது, ஹிந்தி தெரியாது, பங்காளி தெரியாது, தெரிஞ்சிருந்தா இப்படியான நல்லா படிக்கிறாங்க.
1: வேற ஒன்றும் இல்ல. பொறுப்பா ஒரு 6 லிட்டர் பால் எடுத்து இந்த செல்வகுமார் ஐயா சொன்ன மாதிரி ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊத்தி அது நல்லா கொதிக்க வச்சு அதுல 4 ஸ்பூன் டீ தூள போட்டு இந்த அவங்க சொல்ற மாதிரி இஞ்சி இதெல்லாம் தட்டி போடுறேன்னு பொறுப்பா எல்லாம் விளக்கமா சொன்ன உடனே நீங்க கடைசியில நான் டீ போடுறேன்னு சொன்னது டீங்கிற லெட்டர் போட்டு காமிச்சு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
0: இப்பயும் நானும் பாருங்க, இப்ப நீங்க எப்படித்தான் டீய போட்டாலும் நானும் ஒரு டீ போட்டு காட்டதான் போறேன். சரியா, நீங்க டீ போடுறது எப்படி என்றதான் கேட்டிருந்தேன். நீங்க நான் நீங்க நீங்க எத்தனையோ டீ எல்லாரும் போட்டு முடிஞ்சு, இப்ப நான் போடட்டா டீய?
1: நீங்க போட்டுமா போட்டு டீ எடுத்து கீழே போட்டுருவீங்க, இப்படிதான் போடுறேன். அது இன்னொரு மெத்தடு, இதுதான் டீ போடுறது.
0: அதாவது டீ நீங்க எப்படி போடுறேன்டா? பென் எடுங்க, கையில பென் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, சரியா? இதெல்லாம் முதல்ல இருந்து சொல்ல சொன்னாங்க, யாரும் சொல்லல. அதனால டேபிள்ல வச்சு சேர்ல இருந்து அந்த பேப்பர்ல மேலுக்கு ஒரு கோடு, வலப்பக்கம் இருந்து இல்ல இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக ஒரு கோடு இழுக்கவும். பின்பு அந்த கோட்டில் நடுப்பகுதியில் ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளியில் இருந்து மேலிருந்து கீழாக மெல்ல இன்னொரு கோடு போடவும். சத்தியா 11:40-50 போயிருவேன்.
1: சொல்லுங்க.
0: அதையும் குடிங்க, அவசியமான டீ. மற்றது ஞானசேகரன் அண்ணா சொன்னது கூட, அதாவது டீ ஆடு, அதாவது அடுப்ப பத்த வச்சுட்டு வெந்நீரை ஊத்தணும்.
1: அடுப்பு பத்த வச்சு வெந்நீரை ஊத்தணும்.
0: இல்ல அது வந்து நீங்க செல்போன் தொட்டடி, நான் வந்து
1: எழுதுனடி, நாங்க அட்வான்ஸா இருக்காங்க.
0: நான் கீர்ண தேவாவை நினைச்சிருங்க, தேவாவை நினைச்சிருங்க, தேவா நினைச்சிருங்க. அதாவது மற்ற இன்னொரு எல்லாரும் சொன்னீங்க, அது வடி கட்டி குடிக்கணும்னு ஒரு ஆள் சொன்னாங்க. அதாவது செல்வகுமார் சொன்ன வடி கட்டி, அதாவது வடி கட்டி வடிச்சு குடிக்கணும். கலந்துட்டு அப்படியே குடிக்கணும், அப்படியே குடிக்கணும். நீங்க அப்படியே குடிக்கணும், அப்படியே குடிக்கணும். வணக்கம் கலைச்செல்வி, எப்படி இருக்கிறீங்க? அது என்ன கடைசி நேரம் மட்டும் நீங்க இருக்கிறது? முதல்ல இருந்து நாங்க கத்தி கொண்டே இருக்கிறோம், நீங்க கடைசி நேரம் மட்டும் இருக்கிறீங்க. எல்லாத்தையும்
2: சிரிச்சு நல்லா
0: உரையாடல் இல்லனே ஒரு ஒன்றரை மணி நேரம் என்னையும் அப்பாவையும் தனியா கத்த விட்டு எல்லாரும்.
1: யாருமே எடுக்கல
2: என்ன
0: சொல்லிருக்கணும். எனக்கு ஒரு மெசேஜ் சொல்லிருந்தா நான் இன்னும் யாருமே வரலன்னு அப்பா சொல்லிட்டே இருக்காங்க. நான் என்ன நினைப்பேன், எப்போதும் வழக்கம் போல எல்லாரும் வர மாதிரி நீங்க வந்துருவீங்கன்னு நினைச்சேன். அப்புறமா தெரிஞ்சது சரி அப்பா யாரும் இல்ல அப்படின்னு நானா தான் இது நாகப்பட்டினம் இருந்து உள்ள
1: நினைச்சேன்.
0: யாரது அங்க பேசுறது யாரு? யாரும் ஒரு ஒரு நல்ல ஒரு என்னங்கம்மா
3: உங்களோட பாட்டை சொல்லுங்க. பாட்டு என்ன பாட்டு நாளைக்கு நீங்க கேட்க போறீங்க?
0: ஆமா எனக்கு வந்து வாழ்வே மாயம் படத்துல இருந்து
1: பாடுமா
0: வாழ்வே மாயம் அந்த பாட்டு போடுங்கம்மா.
1: அப்படின்னு பாட்டவனா பாட்டவர்களும்
4: கேட்டாங்க. நாளைக்கு கிறிஸ்துமஸ் அதுமா ஏன் இப்படி நல்ல படம்
0: கதவு
4: திறக்கிறதுலதாங்க
3: இருப்பாங்க.
4: ஒரு ராஜா ராணி போட்டீங்களே
1: சிதம்பரம்.
0: ஆமா எனக்கு அந்த
1: பாட்டு எனக்கு எட்டு நிமிஷம் நாலு நிமிஷம் மட்டும் தான் நீங்க போடணும்.
4: எழுதி
1: வச்சிருங்க நாலு நிமிஷம் போடணும். பாட்டு போட்டீங்க நீங்க கருத்தையும் கேட்டுருங்க.
3: எல்லாருக்கும் அது கலைச்செல்வியா இருந்தாலும் சரி பாட்ட மாத்துங்கம்மா
1: பாருங்க. நிச்சயமா அம்மா பாட்டு வாங்க பாருங்க அந்த
3: பாட்டு அந்த பாடல் எடுத்து வர்றேன்னா நீங்க ஒரு டீ போடுங்க பாப்போம். இவன் இப்படி போடுறான்னு பாப்போம்.
0: என்ன
3: கலைச்செல்வி டீ போடுங்க.
4: டீ
1: என்ன டீ சின்ன டீ எல்லாம் தெரியாது. சாதாரண டீ எல்லாம் தெரியாது.
3: என்ன டீ?
0: அதான்
3: அது என்ன பெரிய
0: டீ? எனக்கு ரெண்டு மூணு காப்பி தெரியும். டீ தெரியும். எந்த டீ போடுறோம்
3: தெரியும்.
0: டீ தூள நல்ல தண்ணியில கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு லைட்டா சக்கரையோ வெள்ளக்கட்டையோ போட்டு சாப்பிட வேண்டியது. அவ்வளவுதான் ஒரு பெரிய
4: அடிமப்படுத்திக்கலாமா?
0: அடுப்பு எல்லாம் பத்த வச்சாதான் சமையல் தெரிஞ்சதான் அர்த்தம்.
2: அதெல்லாம்
5: லைட்டர்ல
2: பத்த வச்சீங்களா, இல்ல தீப்பெட்டியில பத்த வச்சீங்களா, இல்ல மெழுகுவத்தியில பத்த வச்சீங்களா, இல்ல லைட்டர் இந்த லைட்டர்ல அந்த சிகரெட் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இவ்வளவு இனிமே
1: ஒரு கணவர் வந்து தண்டத்து வந்து ஊருக்கு போயிட்டாங்க, போறப்ப என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க வீட்டுக்காரங்க, நீங்க வந்து சாப்பிடறது தெரியாதானா, நீங்க குக்கர்ல மூணு ஒரு தண்ண அரிசி மூணு டம்ளர் தண்ணி சரியா
2: போயிருந்தேன், அரிசியிலயும் மூணு டம்ளர் தண்ணி வச்சுட்டாலாம் உள்ள குக்கர்
1: அப்படி சேர்ந்து போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டா ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அந்த தண்ணியை வர உள்ள வச்சுட்டான், அதே மாதிரி மூணு டம்ளர் தண்ணி வந்து அது மூணு டம்ளர் உள்ள வச்சுட்டான், உள்ள வச்சுட்டு
2: சொல்லுங்க உங்களுக்கு மட்டும் சொல்றேன், அது கண்ணானனோட காதலி, கண்ணானனோட காதலி. அது அது பண்ணுனது கண்ணானன் காதலி யாருக்கும்
5: தெரிஞ்சாரியும்.
2: சரி எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, 12 மணிக்கு சாங் ரிலீஸ் பண்றதுக்கு நான் வரணும்ல, அப்ப ஃப்ரீயா எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஒன்னு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு அந்த டைட்டில் அந்த நம்பர் பேர் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு
6: வந்துடுறேன். நிகழ்ச்சி பார்த்து நான் 12 மணிக்கு முதல் முடிவுக்கு கொண்டு வரேன், எனக்கு இங்க ஒரு அலுவல்.
2: அப்பா நேற்று 12 மணிக்கு என்னோட பாட்டு ரிலீஸ் பண்றோம்னு உலகம் சொல்லிருக்காங்க, 12 மணிக்கு சொல்லிருக்கீ.
6: அப்ப அப்பா வரட்டும், அப்பா வந்து செய்யட்டும், எனக்கு விசிட்டர்ஸ் வரையணும் அம்மா, எனக்கு
2: அப்படியா
6: பிள்ளைங்க அவங்க வர அப்பா வழியில போயிட்டா, என்ன வீட்டுக்கு வரையல அப்பா, அதனாலதான் நான் இருந்தது. அப்பா என்ன வேலைக்கு வரையல, எனக்கு அப்ப வந்துட்டாருண்டா இருக்கிறேன், இதுல நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்பா சொன்னா செய்வாரன்னு
5: நினைக்கிறேன்,
2: அழுதுருவேன் அழுதுருவேன்.
6: எங்க அழுங்க பாப்பா,
5: மீரா அம்மா கையால அந்த பாட்ட ரிலீஸ் பண்ணா 5 உலகமும் கேட்ட மாதிரி
6: சொல்லுங்க.
2: அம்மா இப்ப சொன்னாங்க
5: செஞ்சிருவாங்க, அம்மாவை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல, நல்ல அம்மா
2: வந்துட்டேன்.
6: சரி இப்ப இப்ப காப்பியே பாட்டு சொல்லுங்க, நீங்க போய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. அப்ப
2: ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் நன்றிங்க.
3: கார்த்திகேயன், கார்த்திகேயன் ஹலோ, என்ன கார்த்திகேயன் இல்லையே, இல்லையே நினைக்கலையா?
5: இல்ல வந்துட்டாரு
3: வணக்கம்
5: கார்த்திகேயனுக்கு
3: வந்து வந்து போறீங்க.
7: வணக்கம். இல்ல இல்ல நானும் முயற்சி பண்ணேன்.
3: ஒரு பாட்டு சொல்லுங்க கார்த்திகேயன்.
7: ஒரு பாடல் கேட்டேன், வா வானே
1: விசுவாசம், விசுவாசத்துல.
7: ஆமா வானே வானே விசுவாசத்துல
2: அந்த பாட்டு கூட 8 நிமிஷம்
3: மாத்துங்க.
2: எப்படி காத்துக்கீங்க? ஒரே டைம் செலக்ட் ஆயிடுச்சு பாட்டு.
7: ஆமா ஆமா விசுவாசம் நீங்க சொல்லுங்க. வானே தென்ன பல வான் வரும்.
3: இப்ப நீங்க இதுல நிக்கிறாங்க எல்லாரும் பாருங்க பாப்போம். Jingle bell, jingle bell, jingle all the bell.
7: Jingle all the bell. Jingle bell, jingle bell, jingle all the bell.
5: Jingle bell, jingle, jingle, jingle.
7: Jingle bell, jingle bell.
1: Jingle bell. ஒற்றை ஒற்றை மணி, ஒற்றை மணி, ஒற்றை மணி. அப்படியா? ஒற்றை மணி, ஒற்றை மணி, ஒற்றை மணி.
3: நீங்க சும்மா டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. அது சிங்கிள்,
2: பாத்தீங்களா? அது கூட
5: தப்பாங்க. ஜிங்கிள்
2: ஜிங்கிள் பல்,
1: ஜிங்கிள் பல்னா தமிழ் தமிழ்
3: ஜிங்கிஜிக்கா அதுக்கு
1: என்ன
3: ஜிங்கிஜிக்கா?
2: சந்தம், அது ஒரு வகை சந்தம்.
7: சந்தம் கிடையாது,
2: பந்தமும்
3: கிடையாது. இந்த ஆபத்த வரைக்கிற பிள்ளைகள் என்ன கேதி.
5: அந்த இந்த பாட்டு, இந்த பாட்டு இல்லமா அந்த என்ன பாட்டு அதுல வந்து லக்கையா லக்கையா ஜக்கையா ஜக்கையான்னு வரும். அது என்னன்னு கேட்டுல
1: அயில இந்தியால
0: என்ன நடந்தது கண்ணன்?
1: அது பாட்டு
0: பாட்டா?
1: அது மொட்டை மாடியில நிக்கிறாருன்னு
5: நினைக்கிறேன்.
1: அப்படி பாட்டு
5: இதுல இந்த
1: பாட்டு
5: ஒரு பாட்டு காட்டுவாசிகள் பாடுவாங்கல்ல,
0: ஏஞ்சோடி மஞ்சள் கோயில்
5: மந்திரி
1: அதை விட சூரியன்ல ஊரு கவுண்டமணி வருவாங்க ஒரு சீனுக்கு வருவாரு
5: வருங்க
1: வசிகளோட
5: பூவைக்கு பூவைக்கு இங்க பூசு இங்க பூசு இங்க பூசு லெப்ட்ல பூசு ரைட்ல பூசு
0: அவரே
5: ஆசை பாருங்க செல்வகுமாருங்க பூசு நான் சொல்லல
0: விஜயராகவன்.
5: ஆமா அது கூமைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தீமை இருக்கிறாரும் இங்க பூச்சு சண்டை இங்க பூச்சு லெப்ட்ல பூச்சு ரைட்ல பூச்சு வளைவாரு உடம்புல வளைச்சு காமிச்சா அவரு அவர் செய்யக்கூடிய இன்னும் கண்ணிலே நிக்கும். அவரோட அந்த காட்சியை பாத்தீங்கன்னா இன்னும் கண்ணிலே
0: நமக்கு நிற்கும்.
5: அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவருக்கு கொஞ்சம் நல்லா பொருத்தமா இருக்கும் அந்த படத்துல கவுண்டமணிக்கு.
1: கொஞ்சம்
0: நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல ஐயோ நீங்க சாப்பிட்டு வந்து மீண்டும் எங்க அப்பா வருவாருப்ப. அப்ப நீங்க இவங்களுக்கு கால் பண்ண கால் பண்ணுங்க உடனே அப்பா சொல்ல எனக்கு சொல்லு. நீங்க சாப்பிட்டு வாங்கண்ணா, நீங்க சாப்பிட்டு வாங்க.
1: சரி சகோதரி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி
5: நன்றி. அந்த அந்த பாட்டுடைய மியூசிக் தான் என்னுடைய வச்சிருந்தேன் ரிங்டோன் வச்சிருந்தேன். அந்த மியூசிக் நல்லா இருக்கும். சூரியன் சந்தானம் பூத்துறது அது ரிங்டோனாவே வச்சிருந்தேன். ரொம்ப நல்லா
1: ஓ
5: கவுண்டமணியோட வந்து ரொம்ப ரசிச்சு அந்த ரிங்டோனா இருக்கும் போது நல்லா இருக்கும். அந்த மியூசிக் என்ன கேட்டு பாருங்க.
1: இந்த படத்துலமா ஒரு பாட்டு இருக்கு, ஹலோ நான் பி பேசுறேன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறாரு.
0: இது என்ன சொல்லுங்க பாப்பா, என்னன்னு சொல்லுங்க பாப்பாங்க.

0: அந்த வேர்ட்
1: என்னன்னு
0: சொல்லுங்க. என்னன்னு கேட்டேன், பாட சொல்ல கண்ணன், அது என்ன?

0: சேலத்துக்கு
1: வேறையாங்கிறாங்க.
0: இந்த
2: பல்லா பல்லு விளட்டா பல்லு விளக்கா
1: அந்த பாட்டுட முதல் வரி அதுல விளக்கம் என்னதான்
0: எனக்கு
1: இந்த விளக்கத்தை சொல்லி சொன்னா நீங்க காவிரி ஆட்டத்துல இருக்க போறீங்க.

0: அது பரவாயில்ல.
1: அம்மா அம்மா நான் சொல்றேன்னா பல்லு விளக்கா போனா தமிழ்நாடு அமெரிக்கா மாதிரி ஆயிருமா. அதுதான் சொல்றேன், நல்ல கேட்டு பாருங்களேன். பல்லு விளக்கா பல்லு விளக்கா தமிழ்நாடு அமெரிக்காங்கிற நல்ல கேட்டு பாருங்க. இதுல என்ன போட்டு பாருங்களேன், நல்ல கேட்டு பாருங்க.

0: அதுல பட்டா சுக்கான்ற பட்டா சுக்கா
1: பல்லாளத்தா பல்லாளத்தா சோளத்துக்கா திருச்சிதா திருத்தணிதா
2: போட்டா அமெரிக்கா அமெரிக்கான்னு வரும் மிச்ச பாட்டீங்க தமிழ்நாடு அமெரிக்காங்க
0: ஒரு நிமிஷம் எல்லா அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு நான் விடைபெற்று அப்பா அவங்க விளையாட்டுக்கு கொண்டு வர போறேன். இன்றைய நிகழ்ச்சியில என்னோடு இணைந்து சிறப்பிச்ச என் அன்பு உறவுகளுக்கு என்னோடு கூடியது விலகாம அப்படியே நின்று கொண்டுங்க அப்பா வருவார் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு யாருக்கு போகுது இன்னும் ஒன்று இந்த கிறிஸ்தவ உறவுகளுக்கு எங்களுடைய அன்பு உறவுகள் மற்றும் தமிழ் வாழ்க்கை கிறிஸ்தவ உறவுகளுக்கும் உலகளாக வாழும் கிறிஸ்தவ உறவுகளுக்கும் என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் இனிய நத்தார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்கூட்டியே என்று சொல்லிக்கொண்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த நத்தாரில் இருந்து இனி அடுத்து வருகிற வருடம் எல்லாம் சிறப்பாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். ஒரு பாடலோடு இந்த பாடலோடு பாடலை கேட்போம். நீங்கள் அப்பா இணைஞ்சு கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
2: என்னடாமும் கதம்பம் மேலையில் நம்மள அம்மாவோட சிரமங்களையும் மீறி நம்மளுடைய சந்தோஷத்துக்காண்டி வந்து இவ்வளவு நேரம் நம்மளோட பயணித்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அம்மாவுக்கு நன்றி
0: நன்றி நன்றி.
2: கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.
3: ஆமா ஆமா இயேசு பிறப்பு வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி. இந்த பாடலை கேட்போம்.
2: நன்றி நன்றி.

0: சிஸ்டர் அக்னஸ், இது சரியில்லை. இது ஆண்டவன் துதி பாடுற பாடல்.
1: எஸ் மதம், எஸ்.
0: இதுல ஏதோ மிஸ்ஸிங். நாம இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். பிஷப் வரும்போது
2: பாடலுக்கு முன்பாக ஒருத்தர் இணைகிறார், அவரையும் சந்திச்சிட்டு போறா. அமைதியா இருக்கிறாங்க இந்த பிள்ளைகள். இதான் எனக்கு பிடிச்சது பாருங்க, எவ்வளவு அமைதியா. வணக்கம் சாகுல். சாகுல் வணக்கம்.
3: வணக்கம். பல்லுகளுக்கா பல்லுகளுக்கா சேலத்துக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா
4: வணக்கம்.
2: என்ன பல்லையில இல்ல, வர அவரை குழப்பாங்க போறங்க. சரியா பாடமாய் கொண்டு வந்திருக்கிறார். பாட்டு கோப்பியில பாத்தாரு என்னங்க சொல்லுங்க.
3: இல்ல வந்து உங்களுடைய இதே இதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பாடலை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பாடுறாங்க பாருங்க, எவ்வளவு அவங்க புரிஞ்சு பாடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் புரியல
2: எப்படி
3: அர்த்தம் தெரிஞ்சு அவங்க பாடுறாங்க. அனுப்பிச்சு வச்சிருங்க பாருங்க.
2: இவர் அதே பள்ளியில் அக்காவை தானே அனுப்பி இருக்கிறாரு பாப்பா.

இதெல்லாம் உங்களுக்கு நான் தனியா அனுப்பிடுறேன். இத உங்களுக்கு நான் எல்லாருக்கும் தனியா அனுப்பிடுறேனுங்க, நீங்களா கேளுங்க. இது உண்மை இல்ல, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. நானும் நானும் பாத்துருக்கேன், இத நானும் கேட்டிருக்கேன் முந்தி. பாருங்க எப்படி எப்படி. ஆனா உண்மையா சூப்பர். உங்களுக்கு ஒரு போட்டுடலாம். எங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்க. யாருக்கு வேற யாருக்கு அனுப்புறேன் நான் அனுப்பாத இல்ல, யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்பி வச்சிருங்க தயவு செய்து. நான் அனுப்புறேன். கண்ணனுக்கு செல்வகுமார் அனுப்பிடுங்க. அனுப்ப முடியுமா செல்வகுமார்?

0: sopa, sopa, sopa, sopa, sopa, sopa. Sopa. சரி இப்ப எல்லாருக்கும் நீங்க தனியா தனியா கண்ணன் கண்ணன் நீங்க காட்டிலேக்கு பாப்பா வர போறார். நான் இந்த பாடலை ஒளிபரப்பு கொண்டு நான் உடைய வைத்துக் கொள்கிறேன். ஷாகுல் உங்களோட பாட்டை சொல்லுங்க, எழுதிட்டு போறேன். ஷாகுல் நாளைய பாடல் என்னது?
1: இந்த பாடல் கேட்டாங்களா? அந்த பாடல் கேட்டாங்களா?
0: இல்ல கேட்கல. இப்ப நான் நாளைக்கு எடுத்து
1: அந்த பாடல் எனக்கு அந்த பாடல் எனக்கு
0: சரி அந்த பாடலோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். ஷாகுல் நன்றி, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இப்ப அப்பா
1: வணக்கம்
0: அப்பா வருவாரு.
2: நோட்ஸ் கரெக்டா? அவங்க நோட்ஸ் பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். மதுரனும் ஃபீலிங்ஸ் எதிர்பார்க்கிறேன்.

0: இனிமையான நத்தார் சோபன நல்வாழ்த்துக்களோடு காத்தலையில் கலந்திருக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்புள்ள உள்ளங்களே, அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லோரும் வெளிச்சத்துக்கு வாருங்கள். வாழ்த்துக்கள், நத்தார் சோபன வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உலகளாக இருக்கும் எங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நத்தார் சோபன நல்வாழ்த்துக்களை முன்னியல் தமிழ் வாணன் ஊடாக நீங்களும் நானும் எங்கள் உறவுகளும் சேர்ந்து தெரிவித்துக் கொள்வோம். பிறக்க இருக்கும் பாலன் நல்ல சமாதானமும் நாட்டில் அமைதியும் சுகோட்சமும் கிடைத்து நோயற்ற வாழ்விலிருந்து இந்த நோய் கிருமிங்களை விடுபட வைத்து அருள் பாலிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து அவரை கேட்டுக் கொள்கின்றோம். பிறக்கும் பாலன் பிறந்து வந்து அருள் பாலனாக இருந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். கருணை மாதாவின் மடியில் தவழ்ந்து எப்படி வாழ்ந்து உலகில் வழிகாட்டி இருந்தாரோ அவருடைய வழியிலே நல்லவற்றை எடுத்து அவரை பின்பற்றுவோர்களுக்கும் பின்பற்றுவோரும் நாங்களும் அதை பின்பற்றக்கூடிய பல வாய்ப்புகள் அதுக்குள்ள இருக்கின்றது. அதனால் நாட்டில் அமைதி, சமாதானம், சுபோட்சம், நல்லிணக்கம், அன்பு, கருணை, பொறுமை, சாந்தி, சாந்த குணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரிடம் இறைந்து விடுவோம், இறைஞ்சுவோம். இறைவா, இறைதூதா, எங்களுடைய பாவங்களை நீங்கள் சுமக்க வந்தீர்கள், விமோசனம் கொடுக்க வந்தீர்கள். முக்கியமாக நோயற்ற வாழ்வு இந்த உலகெல்லாம் பெற்று நலம் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். சரியா?
1: நாங்களும்
0: உங்களோடு இணைந்துதான், நாங்கள் நீங்கள் எல்லோரும் தான். அவர்களுக்கு
2: அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் பிறந்த வாழ்த்துக்கள்.
0: நல்லது. பாலன் பிறப்பு மகிழ்வாக கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த வருடம் இந்த பாலன் பிறப்பு இயேசு பாலன் பிறக்கிறதைத்தான் இவர்கள் கிறிஸ்துமஸ் என்று கூறுகின்றார்கள். அதற்கேற்ற சூழல் கூட கனடாவில் இந்த வருடம் இருக்கவில்லை. ஏனென்றால் இந்த நாளில் மழை தூறாது, சரியான பனிப்பொழிவு, வெள்ளை வெளியிருந்து எல்லா இடமும் இருக்கும். அப்போதுதான் அந்த இங்கு உள்ள மக்கள், கிறிஸ்தவ சமயத்தை தழுவுற மக்கள் மகிழ்வாக சிறப்பாக இருப்பார்கள், ஒரே குதூகலமாக இருப்பார்கள். அந்த பனி பொழிவு வந்து சினோ இல்லை, இப்பொழுது வெண்பனி கழுவுப்பட்டு போய்விட்டது, வெண்பனியாக இல்லை. இந்த வருடம் வித்தியாசமான காலநிலையாக இருக்கின்றது, அவர்களுக்கு அது ஒரு கவலை. இரண்டாவது, வீட்டில் மட்டும்தான் அவர்கள் கொண்டாட முடியும், ஆலயங்களுக்கு சென்று கொண்டாட முடியாது. ஆனால் ஆலயங்களே உள்ள அந்த பாதிரிமார், அந்த பிரமுகர்கள் அந்த பூஜைகளை செய்து கொள்வார்கள். ஆலய மணி கேட்கும். கடவுளில் சென்று பரிசு பொருட்களை வாங்கி ஒருவருக்கு ஒருவர் விநியோகித்துக் கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள். இந்த வருடம் அந்த விளையாட்டு செய்ய வேண்டாம் என்று, அப்படியெல்லாம் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அந்தந்த வீட்டில் அவர்கள் மட்டும்தான், வீட்டு அங்கத்தவர்கள் மட்டும் வீட்டிலே கொண்டாடலாமே தவிர, அவர்கள் அயல் வீட்டுக்கு கூட சென்று ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவர் வீட்டுக்கு சென்று அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து குழந்தைகள் எல்லாம் கூடி குழாவி மகிழ்ந்து இன்று மகிழ்ந்து வார விருந்து ஒன்பல்கள் இல்லை இந்த வருடம். அதனால் அவர்களுக்கு இது முழுமையான ஒரு பெருநாளாக அமையவில்லை. மிகவும் சோகமயத்திலே இருக்கின்றார்கள் எல்லோரும். கொண்டாட முடியாத பெரும் சோகம். வருடத்தில் ஒரு முறை வருகின்ற இந்த பெருநாள் பெரிய திருநாளாக அவர்கள் கொண்டாடுவார். புது வருடத்தை விட இந்த நத்தாரைத்தான், நத்தார் என்ற தமிழிலே சொல்லப்படுகின்ற கிறிஸ்துமஸ், அதாவது இந்த கிறிஸ்தவ இயேசு பாலன் பிறக்கின்ற காட்சி அவர்களுக்கு புனிதமாகவும் பெரிய பக்திமயமாகவும், சரியான அந்த சமயத்திலே ஆழ்ந்து ஊறியவர்கள் அதை மிகவும் சிரத்தையோடு செய்வார்கள். இந்த முறை கேளிக்கைகளும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் அவர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள். ஆசிய நாட்டிலும் அப்படித்தான். ஆனால் இந்தியாவில வித்தியாசமா இருக்க, இந்த ஒருவர் வந்து பேசும்பொழுது கூறினார், ஆலயங்களுக்கு போகின்றோம், ஆலயத்தில் வந்து வழிபடுவதற்கு கணிசமான தொகையை அனுமதித்திருக்கின்றார்கள், சமூக இடைவெளியை கவனித்து மாஸ்க் எல்லாம் முக அங்கி போட்டுக்கொண்டு கொண்டாட போகின்றோம் என்று. நீங்களும் அறிந்திருப்பீர்கள், உங்கள் அயல்லே இருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்கள் சுற்றாடலை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம், அமைதியான முறையில் தான் இந்த முறை இந்த கிறிஸ்தவ மக்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறார். நாங்கள் தீபாவளியை எப்படி கொண்டாடினோம் அதே போன்று எதிர்வரும் தைப்பொங்கல் தினமும் இதே மாதிரித்தான் வீட்டோடு தான் நடைபெறும். ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்காது என்றுதான் எண்ணுகின்றேன் என்று உறவுகளே. இது கடந்த வருடம் ஓரளவுக்கு அறியாமல் செய்தார்கள், இந்த வரை அறிந்து விட்டார்கள். அது பூரணமாக அடுத்து அந்த நோய்க்கிருமி குறைந்து கொண்டு போகவில்லை, உயர்ந்து கொண்டு போகின்றது. குறிப்பாக பிரித்தானிய நாட்டிலே மிகவும் மோசமான நிலை. அங்கிருந்து முற்றாக அந்த நாட்டை ஒதுக்கி வைக்கின்றார்கள் மற்ற நாட்டினர்கள். அங்கிருந்து யாரும் வரையில்லாது, யாரும் போக முடியாது, அங்கிருந்த பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடாது என்றெல்லாம் செய்திருக்கின்றார்கள். அறையீர்கள் தான் நீங்கள் பேசலால் மௌனமான அமைதியான இறைவன் எங்கும் இருக்கின்றார். எங்கள் ஐதீகத்தின்படி எல்லாம் வல்லவர் எங்கும் நிறைந்தவர் என்று கூறப்படுகின்றது. ஆதலால் வீட்டிலே இருந்து கொண்டும் நாங்கள் இறைவனை வழிபடலாம், இறை வழிபாடு செய்யலாம். இறைவன் கூறவில்லை என்னுடைய ஆலயத்துக்கு மட்டும் வாருங்கள், இங்கு வந்துதான் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அவர் கூறவே இல்லை. எங்கிருந்த போதும் அவரை நினைத்துக் கொண்டால் சரி, விசுவாசித்தால் சரி, அவருடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? வாழ்த்துக்களோடு நாங்கள் ஆரம்பித்தோடு அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் இந்த வருடம் மிகவும் கவலைப்படுகிறார்கள். அவர்களோடு அவருடைய துன்பத்தில் நாங்கள் முடிந்து கொள்ளும். ஏனென்றால் எங்களுக்கு வரும் பண்டிகைகளும் அதே மாதிரிதான் வரப்போகின்றது. யாருக்கும் ஒரு குதூகலமான பண்டிகையாக இப்பொழுது இல்லை. இப்பொழுது எல்லா நாட்டினர்களுக்கு அந்த நாட்டுக்கு நாடு சண்டை பிடித்தவர்கள் கூட எப்படி இந்த கொரோனாவிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுப்பது, இதிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடுவது என்ற விடயத்திலேதான் தங்கள் நேரத்தை பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆய்வுகள் கண்டு ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்க, ஒரு மருந்து ஒரு கம்பெனி ஒரு ஸ்தாபனம் கொடுத்தவுடன் மற்ற ஸ்தாபனங்களும் என்னிடம் இருக்கிறது என்னிடம் இருக்குன்னு கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் யாரும் இந்த உத்தரவாதமும் தரவில்லை. இந்த மருந்து போட்டால் எத்தனை வருடத்துக்கு அல்ல எத்தனை எவ்வளவுக்கு அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. பயத்தினால் பீதியோடு இருந்த மக்கள் இப்படி ஒரு மருந்து வந்துவிட்டது என்றவுடன் உலக சுகாதார நிறுவனம் சரி இது ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்று கையெழுத்து வைத்தவுடன் பில்லியன் கணக்காக பணத்தை சம்பாதிக்க அந்த கம்பெனிகள் முயற்சி செய்கின்றது, விளம்பரங்களை செய்கின்றது. அதுக்கு ஒத்துழைப்பு கொண்டு அரசாங்கங்களும் என்ன செய்கிறார், வாங்குவோம் அரசாங்கத்திலே பணி சுமத்துகின்றார் பொதுமக்கள். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆகவே அவர்கள் இந்த சுகாதார நிறுவனம் அங்கீகரித்து விட்டது என்றவுடன் அவரிடம் தங்களுடைய ஓர்டர்களை கொடுக்கின்றார்கள். அதற்கென்று தனி விமானத்திலே மில்லியன் மில்லியன் மில்லியன் கணக்கான குப்பிகள் அந்த மருந்து ஒரு ஒரு ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஊசி ஒரு தடுப்பூசி தான் இருக்கும். அப்ப ஒரு ஆளுக்கு இரண்டு நாள் பாருங்கள் எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றால் அதுக்கு இரண்டு மடங்கான கோடி இன்னும் உற்பத்தி ஆக்கிப்பட முடியவில்லை, உற்பத்தி ஆக்கவே இல்லை. கூறுங்க.
3: கடந்த 10 தினங்களில் 10 லட்சம் பேருக்கு போட்டுக்காங்க அமெரிக்காவில்
0: என்று எந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கின்றது. ஐயா, இந்த ஊடகங்கள் தான் இந்த விடயங்களை எல்லாம் ஊதி பெருப்பிக்கிறது. சாதாரண ஊடகங்கள், உண்மையான உத்தியோகபூர்வமான ஊடகங்கள் இருந்தால் நாங்கள் செய்திகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு செய்தி அறிந்தவுடன் ஒரு செய்தியை பார்த்து மற்ற செய்தி அப்படி அவர்கள் போட்டுவிட்டு இந்த பெல் பட்டனை அமர்த்தமும் உங்களுக்கு செய்திகள் வருவா, அங்கே ஒரு விடயம் ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு அதை அரை மணி நேரம் அவர்கள் பேசுவார்கள். நன்றாக உணர்ந்து எங்களுடைய டாக்டர் பாலசுப்ரமணியம் SP பாலசுப்ரமணியம் ஐயா கேஸில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவரை ஈவன் சரண் கூட கிட்ட போய் பார்க்கவில்லை, அவருடைய மகன் கிட்டவே போய் பார்க்கவில்லை. யாரையும் விடாமல் வைத்திருந்தவர்கள் வெளியே நின்று கண்ணாடிக்கு வெளியே அவர் கையாட்டின பார்த்துப்படுவது இவர் வந்தாரே தவிர அவர் ஒரு வசனத்தை சொன்னவுடன் அதை பிடித்துக் கொண்டு எல்லா ஊடகங்களும் தாங்கள் நினைத்தபடி செய்திகளை விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பணம் தேவை, செய்தி பிரிவுகளை விட்டவுடன் கூடுதலான செய்திகள் வர்றதை பார்த்து அந்த பல ஸ்தாபனங்களுடைய விளம்பரங்கள் அதுக்கே போகின்றது. விளம்பரங்களால் யூடியூப் கம்பெனி காசை உழைக்கின்றது, இவருக்கு ஒரு விதத்தை கொடுக்கின்றது. இதுதான் அங்கே நடக்கின்றது. இந்த விடயங்களும் சரியான அறிக்கையை யார் கூறினார்கள் உங்களுக்கு? நீங்கள் எங்களுடைய செய்தி எங்களோட செய்தியில ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கால் வருகின்ற செய்தி கேளுங்கள், உலக செய்தி, அது உத்தியோகபூர்வமான செய்தி. அந்த செய்தியான போது வந்ததில் உலகம் முழுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி அங்கே கூறப்படவில்லை. அவர் அழகாக கூறுகின்றார் எவ்வளவு உத்தரவாதம் கிடைத்தது, எவ்வளவு காலத்துக்கு 8 மாதத்துக்கு வராத ஒரு கதை ஒருவர் கூறுகிறார். அதை எடுத்து வச்சுக்கொண்டு இந்த யூடியூப் எல்லாம் சாவுமணி, இந்த கொரோனாவுக்கு சாவுமணி அடித்தாய்த்து கொரோனா உடனே நிக்க போது இந்த மருந்து வந்து விடுவாங்க இவங்க தான். ஏனால் உடனே அந்த தலையங்கத்தை பார்த்துட்டு மக்கள் அதை ஓபன் பண்ணி பார்ப்பார்கள். எவ்வளவு தூரம் அதை திறந்து பார்க்கிறாரோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு வருவாய். இந்த சாதாரண இந்த ஒரு சாதாரண நடிகை, இந்த சின்ன திரை நடிகை, ஒரு பிரபல்யமான பெரிய ஒரு உலக பேரழகி இந்த நிலைக்கு கொண்டு ஊதி சென்றது இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள். சின்ன சின்ன வலைத்து அதை ஒட்டி உண்மையில் இல்லை. இவர்கள் தான் மக்கள் இந்த மூளையை கழுவி ஒரு ஒரு பக்கத்துக்கு குற்றச்சாட்டு ஒரு பக்கத்துக்கு கவனத்தை செலுத்த வைத்தவர்கள் அவர்கள் தான். யாரும் ஒரு உண்மையான அறிக்கையை கொடுக்கல. அங்கே இருந்தது இங்கே அடையாளம் இவர் யாரும் பார்க்கவில்லை. அப்படி இந்த மூளை செலவை செய்கின்ற ஊடகங்கள் பல இருக்கும். தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக சில ஊடகங்கள் இப்படியான செய்தி ஒரு ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு அதை சுற்றி 10 வசனத்தை திருப்பி அதுக்குள்ளே போட்டுவிட்டு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே அழுத்துங்கள், அப்பொழுதுதான் உங்களோட செய்தியை உடனுக்குடன் கிடைக்கும். அதே உண்மையை செய்தி நம்பரவாயில்லை. அவர்கள் யாரும் போய் யாரும் நேரடியா பார்க்காதவர்களாம் இந்த செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அத்தடையும் செய்ய முடியாது. யூடியூபுக்கு தெரியாது, அதுக்கு மொழியை தெரியாது, என்ன போடுகிறார். நான் உங்களை கூடாமல் பேசினால் கூட அதை ஒரு 100 பேர் பார்க்கணும் என்றவொன்னா அது ஒரு ஜனரஞ்சமா எல்லாருக்கும் எங்கட மக்கள் செய்யறதுன்னு உடனே அதை ஷேர் பண்ணி விடுறது. அதில் உண்மை நிலை தெரியாமல் ஷேர் பண்ணுவார்கள் எங்களுடைய ஆட்கள். சரியான உண்மை இது வந்து 10 லட்சம் பேருக்கு 1 நாளைக்கு 1 லட்சம் என்றால் 1 லட்சம் என்றால் எத்தனை எண்ணிக்கை என்று நான் எண்ணிப்பாரு. இதென்ன மெஷினா ரோபோவா அந்த ஊசியை போடுவது? மனிதர்கள்
3: இது வந்து யூடியூப்ல போடல, தமிழக செய்தி சேனல்ல போடல.
0: தமிழக செய்தி எதையுமே நாங்கள் நம்புவதில்லை. தமிழக செய்தி எந்த செய்தியா சரியாக சொல்லுகின்றது? எல்லாம் கட்சி சார்போடு அரசாங்க சார்போடு சொல்ற செய்திகள். இந்தியாவிலே இருக்க உண்மையை தராத உங்களோட செய்தி தகவல்கள் அமெரிக்காவில நடக்கிறது எப்படி தருவார்கள்? நல்லா யோசிச்சு பாருங்க. 10 நாளைக்கு 10 லட்சம், 1 நாளைக்கு 1 லட்சம் அப்படி போடுவது, அதை யோசிக்க வேண்டும். நாங்கள்
3: 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 10 லட்சம் தடுப்பூசி போடப்பட்டிருக்கு.
0: எந்த நியூஸ்ல வந்தது? ஆங்கில நியூஸா?
2: தமிழ்.
0: எந்த செய்தி? எந்த செய்தி தமிழ்ல? எந்த செய்தி? ரெண்டு பேர் சொன்னா எனக்கு கேட்காத ஐயா. என்ன பாலி?
3: பாலிமர்
0: பாலிமர் என்று சேனல், ஒரு செய்தி சேனல் சொன்னா அது வந்து உத்தியோகபூர்வமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அரசாங்க செய்தி ஸ்தாபனம் தந்தால் உண்மையாக இருக்கும். இது ஒரு ஒருவர் யூடியூப்ல பார்த்து போட்டு ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு விநாசி எழுதி விடுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க அப்படித்தான். அவர்களை அடித்து கேட்டு பாருங்கள். நேற்று ஒரு வலைதளத்தில் போடுகிறார்கள், ஒருவருடைய கொலையை பற்றி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு தொலைபேசியில கேட்டு தொலைபேசியிலே காவல் நிலையம் அந்த இறந்தவரை பற்றிய செய்தியை எப்படி எல்லாம் செய்தார்கள் பற்றி தொலைபேசியில கொடுக்கிறாராம். இது என்ன? இது யாருக்கு மூல கலவுறார்கள்? எங்கேயாவது காவல் நிலையத்தில் இருக்க இப்படியான தகவல்களை முகம் தெரியாதவர்களுக்கு தொலைபேசியில கொடுப்பார்களா? அதை இங்கே வலைத்தளத்தில் நேரடியாக எங்களை காட்டுகிறார்களாம். அவர்களை நாங்கள் அடித்த கேட்டால் அவர்கள் யார் சொன்னது, யார் சொன்னு கேட்கிறார்கள். அவர்களோட தொடர்பு என்று கேட்டு பாருங்கள். எதை கொண்டு அவர்கள் இந்த செய்தி? பாலிமாருக்கு இந்தியாவிலே எத்தனை பேருக்கு போட்டது இந்த பாலிமருக்கு தெரியாது, அது செய்யவில்லை. அமெரிக்காவில் போட்டது அது சொல்லுது, அதை நாங்களும் நம்புகிறோம். பிழை சரியாக இப்பொழுது வர செய்திகள் எல்லாம் நல்லதல்ல. எங்க வந்தாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள். சரியா? ஊசி அவர்கள் போடலாம். சரி, 10 மில்லியன் பேருக்கு போட்டு 10 மில்லியன் புட்டிகளுக்கு அந்த கம்பெனி காசை வாங்கியிருக்கலாம். இந்த 10 மில்லியன் பேருக்கு எத்தனை பேருக்கு சைட் எஃபெக்ட் வந்ததை பற்றி வந்தது படித்து பார்த்தீர்களா? அதுல இறந்தவர்கள் எண்ணிக்கை பார்த்து ஊசி போட்டு அதனால அந்த ஊசியால் இறந்தவர்கள் எண்ணிக்கை படித்து பார்த்தீர்களா? இல்லை. எத்தனையோ பேருக்கு நான் எல்லா நாட்டிலேயும் இது போட்டு பக்க விளைவால் விழுந்தவர்கள் வந்து அப்படி நடந்திருக்கின்றது. மற்றும் பிரமுகர்களுடைய பெயரை போட்டுத்தான் அந்த விளம்பரத்தை தருகின்றார்கள். அப்ப பிரமுகர்களுடைய பெயரை போட்டால் எல்லாரும் நம்புவார்கள் என்ற எண்ணத்திலே. இது ஒரு வியாபாரம், இது ஒரு வியாபாரம். இதுல 100% உத்தரவாதம் யாரும் கொடுக்கவில்லை.
3: ஒரு நிமிடம் ஐயா, முந்தைய தினம் நேற்று முந்தைய தினமே வந்து இந்த அமெரிக்க அதிபரா பதவி ஏற்றுக்க போறாரு இல்லையா ஜோ பைடன்,
0: அவரும்
3: அவர்
0: உலகத்தில் ஒரு சேர்ந்தவரா? அவரே வயதுவே 77 வயது. அவருக்கு போடத்தான் வேணும். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள்
3: சொன்னாங்க.
0: அவர் ஏற்றுக்கொண்டால்தான் மக்கள் போடுவார்கள். அவர் போடாம மற்றவர்கள் கொடுத்து நாங்கள் நீங்க மேல் போடுங்கன்னு நாங்கள் சாதாரண மக்கள் கேட்பார்கள் என்பதற்கா? அவர் உண்மையே அந்த ஊசி தான் போட்டாரா என்பதற்கு என்ன உத்தரவாதம்?
3: அது
0: தலைவர் டிசில் வாட்டர் அந்த வைத்தியலாக இருக்கார் விஜயராகவனை கேளுங்கள், இது எந்த அளவுக்கு உண்மை என்று. அவர்களும் மனைவியும் போட்டுக் கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் என்ன செய்வார்கள் அமெரிக்க மக்கள்? அவர்கள் தலைவர் அந்த வியாபாரத்துக்காகத்தான, விளம்பரத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக. சரி, இந்தியாவிலே போட தொடங்கிட்டார்களா?
1: என்ன காரணம்?
0: இன்னும் வரவில்லை. வந்தவுடன் அங்க உள்ள குடியரசுத் தலைவர் மதிப்புக்குரிய பிரதம மந்திரியாக்கள் போடுவார்களா? இல்லை, போட மாட்டார்கள். இப்பொழுது காலம் இத்தனை வருடம் இருந்து பைசர் ஸ்தாபனம் ஒரு அறைக்கு விட்டு நான் கண்டுபிடித்து விட்டேன், தடுப்பு மருந்து கண்டவுடன் இத்தனை கம்பெனிகள் வந்தது பார்த்தீங்களா? இவ்வளவு காலம் அவர் இழந்து போனார்கள்.
3: இந்தியாவில வந்து பைசரோட மருந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து
0: அதிக
3: விலைக்கு
0: அதிக விலை தங்கள நாட்டில், அவர்கள் தங்கள நாட்டில் உற்பத்தி ஆகிறதே அதை செய்யப்படும். ஏனால் ஆசிய நாடுகள் இத்தனை நாடுகள் வாங்கத்தானே போகிறது.
3: அது முடியாதான் இந்தியாவில்.
1: வெப்பநிலை
0: அங்க மட்டும்தான், அது அரபு நாடுகளிலும் வெப்பம் உள்ள நாடுகள் தானே.
3: இந்தியால அது சரி வராதுன்னு சொல்லி
0: அது முதல்ல இவங்களை மனதாலே சரி வராது ஐயா. இதே ஐயா இவங்க லேட்டாங்க மற்றவங்க கொடுக்கறோம். இதே ஒரு சர்ச்சையா நாங்கள் இருக்கணும். ஆனா பெஸ்ட் மெடிக்கேஷன் உண்மையான இது. நாங்கள் சமூக வலைத்தளம் இந்த பழக்க வழக்கங்களையும் உணவு முறையையும் நாங்கள் இப்பொழுது கையாளுற மாதிரி கையாண்டு கொண்டு வந்தால் இந்த கொரோனாவும் உங்களுக்கு வராது. அதை சரிவர கடைபிடித்தால், இப்பொழுது நான் வெளியே சென்று வந்தேன், வந்தவுடன் முதல் நான் அதை கடைபிடித்து வந்து எல்லாம் வைத்து விட்டு நான் முதலில் எனக்கு தேவை இந்த வயது எனக்கு. நான் முந்தி பொல்லாத டயபெட்டிஸ் இருந்த ஒரு மனுஷன், இப்பொழுது டயபெட்டிஸ் எனக்கு இல்லை. நான் முதல மருத்துவங்கள் பத்தியங்களோடு இருக்கிறேன். இருந்தாலும் நான் வந்த ஒரு ஆள் தானே, திரும்ப எப்பவும் மறந்தானே அந்த மருந்து, அந்த டயபெட்டிஸ் எப்பவும் வரலாம் தானே. அது விஜயராகவனுக்கு தெரியும். உலகத்திலேயே டயபெட்டிஸ முற்றாக தடுத்து முற்றாக இல்லாம பண்ண இவரும் இல்லை, அதுக்கு மருந்தே இல்லை. தடுத்து கொண்டோல்ல வைத்திருக்கலாம், கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். நான் மருந்தால் கட்டுப்படாமல் மருந்தால் கட்டுப்படுத்தி 23 வருஷம் வாழ்ந்த நான் இப்பொழுது மருந்தை விட்டுவிட்டு உணவாலும் பழக்க வழக்கத்தாலும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றேன். எந்த நேரம் வரவழம் உண்டால் அந்த பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் மாறினால் உணவிலே சற்று நான் விலையினால் எனக்கு திரும்ப வரும் தானே. அது அந்த எண்ணம் என்ற மனதிலே இருக்கிறது. ஆதலால் நான் கவனமாக இருக்க வந்தவுடன் முன்னேற்பாடாக என்ன செய்யணும் அத்தனையும் செய்து போட்டுத்தான் இப்பொழுது உங்களோட பேசிக் கொண்டிருக்கேன். அதான் முக்கியம். அதை யார் கடைபிடிக்கின்றார்கள்? இப்ப பாருங்க, காதலை கொலை போட்டு மாஸ்க தொங்க விட்டு போறார்கள் ஸ்டைலாக, முக்கியமா பெண்கள். அது அதுக்கு ஒரு நாகரிகம். அவர் போடுபவர்களை பார்த்து பல்லடிக்கின்றார்கள். கார்த்திகேயன் ஐயா பலமுறை கூறுகின்றார், அவர் போட்டுக்கொண்டு போக மற்றவர்களை பார்த்து பரிகளிக்கின்றார். அவர் வந்தால் தான் தெரியும் இந்த நோய் வந்தது. இந்த பராமுகமாக மக்கள் நடந்தபடியால் தான் எவ்வளவு தூரம் கெஞ்சி மன்னர் கையெடுத்து காவல்துறையினர் கும்பிட்டு

0: தொழிலாளிகள் தான் இப்ப இங்கு அவர்கள் வீடு பயம் இல்லையா கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அந்த வீடு புகழ்ச்சாலி புகழ்ச்சாலி புகழ் துணல் வரவில்லை. ஏன்னா முந்தி இதை போகிகளாத்தான் இவர்கள் இந்த உணவு உணவு உணவு வித்தியாசம் வித்தியாசமான உணவு வீரர்கள் உணவு கிடைப்பதில்லாம நாக்கை அடிமைப்படுத்தி விட்டோம். அவற்றுக்கு நானும் தான் நீங்களும் தான் வீட்டிலே அழகாக நல்ல நல்லபடி கோப்பி அரைத்து வச்சிருந்து குடிக்கிற கோப்பி தேயிலையில குடிக்கிற டீ குடிக்கிறது அந்த கிளாஸ்ல வாங்கி குடிக்கிறது கொஞ்சம் அதோட மிச்சம் வச்சு வைக்கிறது ஸ்டைல். அந்த டீ காரனுக்கு டிப்ஸ் கொடுக்கறது ஒரு ஸ்டைல். கெடுத்த எங்களை நாங்கள் கெடுத்தோம். அமிலங்கள் போட்டு சமைத்த உணவுகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதால தான் என்ன புதிய ருசியோடு தருவோம்னா இங்க எல்லாம் பழசுகளை புதிதாக்கி தந்தார்கள். கெமிக்கல்களை ஊற்றி நாவுக்கு நாவுக்கு நாவின் சுவையை மாற்றினார்கள். வீட்டிலே அம்மாவின் கையால் மனைவியின் கையால் சகோதரியின் கையால் சமைத்த உணவை வெறுத்து நாங்கள் வெளியிலே தான் போய் சாப்பிடுவோம். இதெல்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். சரி, நாங்கள் மகளாக இருந்தாங்க மகளோட இப்படியான செய்திகள் இருக்கின்றது. நாங்கள் இன்னும் இன்னும் இது 2022 வரைக்கும் இந்த ஆபத்து நீடித்துக் கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மையான செய்தி. 2022 வந்தோம். அப்பொழுதும் முற்றாக இதை நிறுத்த முடியாது. அந்த இப்பொழுது வந்திருக்கிறது வித்தியாசமாக எங்களோட செய்தியில கேளுங்க. அழகாக முதலாவது அலை இரண்டாவது அலை எப்படி வீரியம் பெறுக ஒரே கிருமிதான் அதை தன்னை தான் உருமாற்றி கொண்டு வருகின்றது. எப்படி என்று அழகாக இந்த செய்தியிலே கூறுகின்றார். அவர் புள்ளி விவரத்தபடி கூறுகின்றார். அதெல்லாம் இந்த 10 லட்சம் இல்ல 1 லட்சம் இல்ல கோடிக்கணக்காக போட்டாலும் இந்த ஊசி எவ்வளவுக்கு மருந்து, இந்த ஊசி எவ்வளவுக்கு பிரதிபலிக்கின்றது என்று பார்க்க வேணும். வேலை செய்கிறது என்று எத்தனை பேர் செத்து போனார்கள் ஐயா இந்த இந்த ஒரு கிழமைக்குள்ளே. அந்த செய்தியை வெளியில வராது. எத்தனை பேர் பக்க விளைவால் தொடுக்கின்றார்கள். அதை சொல்ல மாட்டாங்க தானே. இப்பவும் இந்தியாவிலேயோ இல்ல எந்த நாடுகளிலோ உண்மையான இறப்பு எவ்வளவு வேண்டும் உண்மையான இலக்கம் கூற மாட்டார்கள். கண்டுபிடிக்கப்பட்டதையும் வைத்தியத்தில் இருக்கிறார்கள் விவரம் கூற மாட்டார்கள். கூட்டித்தான் கூறுவார்கள், குறைத்துத்தான் கூறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகங்கள்லாம் அந்த கொரோனா ஆரம்ப காலத்திலே இத்தாலி போன்ற நாடுகளில் வீதிக்கு வீதி புணங்களாக கிடக்கின்றது காட்சியெல்லாம் போட்டு எங்களுக்கு எவ்வளவு தூரம் மூளைச்செலவை செய்தார்கள் இந்த சமூக வலைத்தளம். அது உண்மையில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முந்தி நடந்த 2 உலகப்போர்ல நடந்த சம்பவங்களை எல்லாம் இதுக்களை கோர்த்து விட்டு படத்தை போடு. இப்பொழுதுதான் எல்லா விதமாக மாற்றலாம். விஞ்ஞான துறை வளர்ந்ததால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அது உண்மையல்ல. அந்த இத்தாலியிலே வீதிக்கு வீதி கறுப்பு போல் கறுப்பு பிணங்களாக கறுப்பாக கிடக்கிற பிணம் ரோட்டுக்கு ரோட்டு கிடக்கிறது எல்லாம் போட்டார்கள் திரைப்படத்தை அந்த இந்த வலைத்தளத்தில். அது உண்மையல்ல. உண்மைக்கு புறம்பான செய்தி எல்லா நாடுகளையும் இப்ப யோசித்துக் கொண்டு எப்படி விலையிலிருந்து விடுபடுவோம் என்னது. வைத்திய உலகம் இப்பொழுது வைத்தியம் என்றால் வைத்தியத்துக்கு வெக்கம் வந்துவிட்டது. எவ்வளவு சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கு போட்டி போட்டு அந்த நாடுகள் வல்லரசுகள் இந்த அந்த ஆய்வுகள் ஏன் இந்த கொரோனாவுக்கு இவ்வளவு நாள் சொல்லுகின்றதான் எந்த வைத்திய எந்த எந்த யாருக்கு வண்ணு கண்ணனுக்கா. சரி, இப்பொழுது கூறுங்க, நீங்க கூறுங்க.
1: அதாவது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கண்ட்ரோல்ல போன அந்த செய்தி பிரிவுகள்லாம் வந்து அவங்கள்ட்ட போய் பார்வையிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இந்த தவறான செய்திகள்லாம் தொலைக்காட்சியில் வராது.
0: அதுக்கு
1: அந்தந்த மாவட்ட அதிகாரத்தை கொண்டு போய்
0: அதுக்கு என்னவென்றால் விஜயராஜ்
1: அவங்களோட பதிவு பண்ணணும்.
0: அங்கே ஆட்சி செய்கின்ற கட்சிகளின் தலைமைப்பிடங்கள் தான் தொலைக்காட்சிகளை நடத்துகின்றது, செய்தி பிரிவுகளை தரமானது. அவர்கள் தங்களுக்கு
1: சாதகமான
0: சாதாரணமான வலைத்தளங்களில் நீங்களை யூடியூப்ல ஒரு விடயத்தை போடலாம், நாகப்பன்ன போடலாம், நான் என்ன போடலாம், நாங்கள் எங்களுக்கு ஒரு விடயத்தை வச்சு சுத்தி வளர்த்தி கணக்கு அதுக்குள்ள நிறைய பேசிவிட்டு போட்டு விடுவோம். உண்மைக்கு பிரமாணம் கேட்டால் அதுல பார்த்தேன் அதை போட்டு விட்டேன்னு சொல்லுவோம். நான் போய் இதையும்
1: தொலைக்காட்சிகள் வானொலி செய்திகள்
0: வானொலி
1: தொலைக்காட்சியில் வந்து

0: சொல்ல வரும்போது அது வந்து உண்மைக்கு புறமான செய்திகளோ செய்திகளோ தீமையோ மக்களுக்கு ஏற்றக்கூடியதோ எதுவும் இல்ல.
1: வானொலி செய்தி வந்து ஒரு ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிடம் வினாடியிலும் என்ன நடக்குதுன்னு அந்த மேலதிகாரிகளுக்கு தெரியும். அப்ப செய்தி கண்டு ஒரு செய்தியை திரட்டி கொண்டு வந்து மேலிடத்தாலே அங்கீகாரம் பெற்றுத்தான் அந்த செய்தியை நாங்கள் வெளியிட வேண்டும். எங்களிடம் வந்து 74 வருடத்தில் பதிவுகள் இன்னும் இருக்கின்றது. எங்களிடம் பதிவு இல்லாமல் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் அடுத்த யூனிட்லயே பதிந்து கொண்டே போகின்றது. நாங்கள் இது வானொலி தான் அந்த உண்மையான செய்தியை கொடுப்பது. அதிலும் பிபிசி கேளுங்கள். ஆனால் இப்பொழுது அந்த செய்தி வந்து அதை எடுத்து தொலைக்காட்சி மற்ற வலைத்தளங்களில் அதை விவரித்து போடுகிறார்கள். விவரணம் கொடுத்து கூட்டிக் குலைத்து சொல்லுகிறார்கள்.
0: தொலைக்காட்சி நிறுவனங்கள் இல்லாமல் இருந்தாலே நல்ல நிம்மதியா இருக்கீங்க.
1: தொலைக்காட்சி எப்படி இயங்குறது? விளம்பரத்தினால் இயங்குகின்றது. தொலைக்காட்சியை யார் வைத்திருக்கின்றார்கள்? அதானே உலகத்திலேயே பெரிய பெயர் பெற்ற அலைக்கற்றைகளுக்குள்ளே பெரிய ஊழல் நடந்த நாடு எங்களுடைய இந்திய நாடு. யாரையும் நான் போட்டு காட்டவில்லை. அலைக்கற்றை வரிசையில் இன்றும் அது ஆருக்கு பணம் இருக்கிறோ பணபலம் உள்ளவன் அதிலே தாங்கள் வெட்டி யாரு வேண்டு கொண்டு போகின்றார்கள், குற்றங்கள் கொண்டு விடுபட்டு போகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பேரிலே தான் தொலைக்காட்சிகள் இயங்குகிறது. இந்தியாவிலே உள்ள தமிழ்நாட்டிலே உள்ள தொலைக்காட்சிகளை எடுத்து பாருங்கள். அதுக்கு பின்னணி யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பெருந்தலைவர்களுடைய பேர் ஊழலுக்கு பெருந்தலைவராக இருக்கிறவர்கள பெயரிலேதான் தொலைக்காட்சி இருக்கின்றது. தொலைக்காட்சி பின்னணி முழுக்க அவர்கள் தான்.
2: அவங்கதான் நடத்த முடியும்.
1: ஆளுங்கட்சி சாதாரண மக்களும் செய்யலாம் தானே, யாரும் விட மாட்டார்கள். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போட்டி போட்டு செய்யணும். சாதாரண ஒரு சின்ன கட்சி வந்தோம்னா கட்சி சார்பில் இருக்கும். அந்த கட்சியை தான் அதைத்தான் புரோபகண்டா பண்ணி கொண்டிருப்பார்கள். சரி, அது போட்டு வந்து கலைச்செல்வி வந்து விட்டாரா?
2: வந்துட்டு போயிருக்காங்க, திரும்ப இணைஞ்சுக்கோங்க.
1: சரி, இப்போ நாங்கள் பேசிக்கொண்டு போகும்போது எங்களுக்கு, ஆனால் பொதுவாக நாங்கள் பேசலாம் கொரோனாவை பற்றி. ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ள அபிப்பிராயங்கள் எங்களுக்கு இல்லையே, நாங்கள் அதை கடைபிடிக்கின்றோம். பக்கத்து வீட்டிலே இருக்குது, அங்க யாரோ வந்து போயிருக்காரு. அவர் எங்கே இன்னும் வந்தார்? இன்னொரு இடத்திலே வந்திருப்பார். அவர் இந்த சமூக இடைவெளியை எல்லாம் கவனித்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பேர் 1000 பேருக்கு, 1000 மேலே அவர்களை எல்லாம் கண்காணிக்கின்றார்கள். அவர்களே எத்தனை பேர் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் இந்த புதிய இதை. இந்த புதிய புதிய ஏதோ C225DC ஏதோ நம்பர் கொடுக்கிறார் புதிய கிருமிகளின் பேர். அது வேறு உருவமாக உருவெடுத்து வந்து அடுத்த அது பரவுறதும் வெறு வேகம். முன்பு ஒருவருக்கு வந்தால் மூவருக்கு வரும். அந்த மூவரும் இன்னும் மூவருக்கு கொடுத்தார். இப்பொழுது ஒருவருக்கு வர்றது 16 பேருக்கு வருவதுதான். அந்த 16 பேரும் 16 கொடுத்தால் எப்படி எவ்வளவு விரைவாக பரவுறது பார்த்தீங்களா?
0: ஆமா, பரவிடும். அதிகமா பரவக்கூடியது காட்டில் பரவக்கூடியது.
1: அடுத்தது அது வந்து உள்ளுக்கு வரக்கூடாது. உள்ளே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு கிருமியை இது மாற்றி தன்னுடைய ஆளாக மாற்றி விடுது. இப்ப அந்த திருடர்கள் மாதிரி தான். ஒரு திருடன் ஒரு வீட்டினுள்ளே திருட்டுக்கு போகணும்னா அங்கே காவலாளி இருந்தால் அந்த காவலாளி எதிர்ப்பான். அந்த காவலாளியை தன்பயமாக்கிவிட்டால் இவன் ஈழகமாக உள்ளே சென்று திருடி கொண்டு போவான். அதே போன்ற இந்த கிருமி செய்யவில்லை. இப்பொழுது வந்த அலை எங்கள் உள்ளே இருக்கின்ற எதிர்ப்பு கிருமிகளை தன்மயமாக்கிக் கொள்கின்றது. முதல் கூர்மையின் ஐயா, இப்ப நாங்கள் எங்களுக்கு வெறும் பயங்கரம், ஒரு இடம் போக முடியாத நிலையில் இருக்கின்றோம். இந்த வந்து பாதுகாப்பு சட்டங்களோ பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிப்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் கண்ணியமாக இருக்கின்றது. அரசாங்கம் ஒரு சட்டத்தை போன அரசாங்கம் அதை கட்டுப்பாடாக வைத்திருக்கும். அதை மக்கள் ஏற்று நடந்து கொண்டிருக்கின்றார்கள்.
0: அரசாங்கம் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து நடைமுறை அமைதி ஒருத்தவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இல்லாதவிட்டால்
1: எப்படி இவர்கள் டாஸ்மாகை திறப்பார்கள் ஐயா? அதையும் அதுலயே நீ யோசிச்சு பாருங்கள். எத்தனை மக்கள் அவலப்பட்ட இன்றைய பாருங்க, விவசாய புரட்சி, விவசாய மக்கள் கோரிக்கை வச்சு இத்தனை மாநிலம் மாநிலமா கோடிக்கணக்கான மக்கள் போராடுகிறார்கள். அவர்கள் திரும்பி பார்க்க வல்லரசாக இருக்கின்றார்கள். அப்ப யாரை நோவது? அவர்களை அவங்க சரி சாய்க்கவே இல்லை. கோடிக்கணக்கான மக்கள் என்ன? அப்ப இந்த இப்ப ஜனநாயகம் இறந்து விட்டது. ஜனநாயகம் இல்லை, பணநாயகம் தான் நடக்கின்றது. பணநாயகம் தான், ஜனநாயகம் இல்ல.
0: நீங்க ஒரு நிறுவனம் சொன்னீங்களா, நீங்க ஒரு நிறுவனம் சொன்னீங்க, ஒரு பேரு
1: பைசர் பைசர்.
0: நீங்க ஒரு நிறுவனம் பேர்
1: சொன்னீங்களா?
0: இன்னொன்னு, அதுக்கு ஏசி போட்டு டேபிள் சேர் எல்லாம் போட்டு அழகா வச்சு நெல்லு முட்டை அடிச்சதுக்கு பாருங்க, எல்லாம் விளைச்சி முளைச்சி போயிட்டு நெல்லு எல்லாம் விவசாயிகளோட நெல்லு தமிழ்நாட்டுல அவ்வளவு நெல்லுகள் முளைச்சி போயிட்டு மழையில
2: போட்டு முளைச்சு
1: பாடமில்ல. அந்த விவசாயி உடல் உழைப்பு
0: அதுக்கு பாருங்க, ஏசி அது ஏசி போட்டுக்காங்க, டேபிள் போட்டுக்காங்க, டிவி போடுது, எல்லாம் செய்யறாங்க. அது பாதுகாப்பான இடத்துக்கு அது வருமானம் வரக்கூடியது.
2: பாதுகாப்பு
0: ஆமா, அதுக்கு பாதுகாப்பு வேற, சிட்டுக்கு பாதுகாப்பு, நெல்லுக்கு பாதுகாப்பு இல்ல, சாப்பாடு கூட உணவுக்கு உணவு பொருளுக்கு பாதுகாப்பு இல்லையா?
1: இல்ல, அப்படியே நிலை வந்து விட்டது ஐயா. என்ன செய்ய முடியும்? கல்வி, சுகாதாரம் எல்லாத்தையும் விலைப்படுத்த முடியும், எல்லாம் சந்தைப்படுத்தி விட்டார்கள். பணநாயகம் தான் ஆளுகின்றன. ஜனநாயகம்
0: உணவு தேவை, உயிர்வாட உணவு தேவை, அதுக்கு பாதுகாப்பு இல்லை. சாப்பிட்டால் உயிர் போகும், அதுக்கு வந்து பாதுகாப்பு, அதுக்கு ஏசி, அதுக்கு வந்து டேபிள், அவ்வளவு பாதுகாப்பு. யாரு
3: வீட்டுல இருந்த தொம்பைய நீங்க வந்து எடுத்து வித்துட்டீங்க.
1: பாதுகாப்பு
3: தொம்பை வைத்திருப்பாங்க ஒரு வீட்லயும் தொம்பை. அதாவது
2: ஒரு நிமிடம் கலைச்செல்வி அம்மா கூப்பிடுறாங்க, நினைச்சுக்கலாமா?
1: ஆமா, நினைக்கிறேன்.
3: ஆமா ஆமா, அவங்க ரிலீஸ் இருக்கு,
1: அவங்களோட பாடலை இங்கு வெளிவிடுவோம். நாங்கள்தான் முதலில் கேட்க போகின்றோம் போல இருக்கின்றது. எங்க ஜோதி வரவில்லையா என்று? கண்ணா கண்ணா அப்படி இருக்கிறீங்க?
2: அப்பா அப்பா நலமா இருக்கப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன். காலையில பேசுறேன். செல்வகுமார் தொழில் செல்வகுமார்
2: நலமா
1: இருக்க, நீங்க எல்லாம் வாயடைச்சு நானே பேசிக்கொண்டிருக்கேன். நீங்க பேச வேண்டும்.
3: இப்பொழுது
1: நான் இந்த விடயத்துக்காக நான் உங்களுக்கு அங்கட்ட வேண்டியதுக்கு எனக்கு தெரிஞ்ச உங்களோட பகிர்ந்து
0: இல்லை.
4: வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம்
4: வணக்கம்.
1: கோவிலுக்கு நாங்கள் உறவுகள் எல்லாம் கோவிலுக்கு போய் நிற்கும் பொழுது ஒரு குழந்தை வெளியே தவறு விடும். எங்கே எந்த பிள்ளைங்க பிடிச்சது? அப்பா அப்பா நான் இங்கே இருக்கேன், அண்ணா அண்ணா நான் இங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன். அப்பா அப்பா வணக்கம், அண்ணா வணக்கம். சரி வந்து விடுவாமா? எல்லாம்
2: மீண்டும் வணக்கம்.
4: எல்லாமே சரியாச்சுங்கப்பா. இன்னொரு பத்து நிமிஷத்துல வந்து படம் வந்து உங்களுக்கு வந்துருங்கப்பா, வாட்ஸ்அப் இதுல யூடியூப்ல வந்துருங்கப்பா. பாட்டு உங்களுக்கு நான் அனுப்பிட்டேங்கப்பா.
1: பாட்டு அனுப்பிட்டீங்களா? எதுல அனுப்பிட்டீங்க?
4: ஆமாங்கப்பா, செல்வகுமார் அண்ணன் இருக்குது, பாட்டு அனுப்பியிருக்கேன். அவரு அம்மாக்கு
1: அனுப்பியிருக்கேன். அந்த பாட்டு வந்து யூடியூப்ல நீங்க ஏற்றி விட்டுருக்க, அந்த யூடியூப்ல நாங்க இப்ப போனா பார்க்கலாமா? அதுல இருந்து நாங்க
4: வர்றதுக்கு
1: நீங்க பேசிக்கொண்டிருங்க, நாங்க அதுல எடுக்கின்றோம் அந்த பாடலோட. யூடியூபுக்குள்ளாலேயே அதை வெளிவிடும், நாங்கள் முதல் கேட்டிருக்கோம் என்பதுக்காக. சரியா?
4: சரி, ஆடியோ உங்களுக்கு நான்
1: அனுப்பியிருக்கேன்.
4: ஆடியோ தானே பார்க்க போறோம்.
1: இல்ல, ஆடியோ தான், வீடியோ வராது. ஆடியோ வந்து விட்டது, நாங்க வீடியோ அதன் பின்பு யூடியூப்ல நாங்க தனிப்பட்ட முறையிலையும் பாக்க. இப்ப பாடலை தானே வெளியிட போகின்றோம். யூடியூபுக்கு அவ கொடுத்து விட்டா
4: பாடலை வெளியிடுங்க.
1: செல்வகுமார், செல்வம், செல்வகுமார்
3: சொல்லுங்கப்பா.
1: அப்பாவுண்ட போனுக்கு அந்த பாடலை அனுப்புங்க.
3: அப்பா
1: அம்மா அங்க
3: என்ன நம்பருக்கு?
1: அப்பா அப்பா நம்பர்
5: அப்பா நம்பர்
1: மீட்டிங் ஒன்றில் இருக்கிறார். வந்துருச்சா பார்ப்போம், இங்கே பார்ப்போம்.
4: வந்துருச்சுங்கப்பா பாருங்க.
1: மகள் வாகாதை நாங்கள் அரங்கேற்றிவிடுவோம். யூடியூபுக்கு இனிமேல் தானே வேற போறா, யூடியூப அங்கே ஏற்றி விட்டார். அப்ப எல்லோரும் பார்க்க முடியும், அவர்கள் பார்க்க 10 நிமிஷம் செல்லும். அதற்கிடையிலே நாங்கள்
5: பெற்றவங்களை
4: பாருங்க, பிள்ளைங்கள பெற்றவங்களை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே வரும். அதனால வந்து செஞ்சு பெற்றவங்களை பாருங்க. எழுதுனது கம்போஸ் பண்ணது பாடுனது எல்லாமே நான் தாங்க. நான் இங்க கைய தூக்கி இருக்கேன், எல்லாருக்கும் தெரியுதா?
5: அப்படி இசையமைச்சது எல்லாமே நீங்க பாடுற குரல் கொடுத்தது
4: கவிதா பாடகி கம்போஸ்
0: பண்ணுங்க.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட கிடைக்கிற இட்டிலி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட

0: முனையல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியே கதம்பம். கதம்பத்திலே இன்று ஒரு அரங்கேற்றம் என்று இருக்கின்றது. அந்த அரங்கேற்றம் எது வந்தால் பாடல் அரங்கேற்றம். அரங்கேற்றம் அல்ல, அந்த அரங்கேற்றம் அல்ல, வெளியீடு என்று கூற வேண்டும். ஒரு என்னுடைய நாட்டுப்புற பாடகி டாக்டர் கலைச்செல்வி என்னும் மதுரமல்லி அவர்கள் புதிதாக ஒரு ஆல்பம், ஒரு உருவட்டு ஒன்றை ஒளிப்பதிவோடு வெளியிட்டிருக்கின்றார். யூ வலைத்தளத்திலே அது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. அது வருவதற்கு முன்பு எங்கள் மின்வெல் தமிழ் வாணனி ஊடாக அவனுடைய இந்த படைப்பினை வெளியீடு செய்து வைப்பதை நாங்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். திரு நாகப்பன், செல்வகுமார், கண்ணன், கார்த்திகேயன், மற்றும் எங்களது
1: விஜயராகவன்
0: மற்றும் உலகளாக இருக்கும் எங்கள் அன்பினுடைய நெஞ்சங்கள் அதிபர் மீரா அவர்களோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மதுரமல்லி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருடைய இந்த உருவட்டு இந்த ஆல்பம் சிறப்பாக மேலும் கோடிக்கணக்கான மக்களினால் பார்க்கப்பட்டு வாழ்த்துக்கள் கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வெற்றி நடை போட வேண்டும் என்று வாழ்த்து நின்ற வேளையிலே அவருடைய பாடலை நான் காற்றலையில் இப்பொழுது அவருடைய படைப்பினை வெளியீடு செய்கின்றேன். மதுரமல்லி, நீங்கள் ஏதாவது கூற இருக்கின்றீர்களா? கலைச்செல்வி,
2: நீங்களே சொல்லுங்கப்பா.
0: எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே இந்த கொரோனா காலத்திலே இந்த இருவட்டினை அவர் இந்த படைப்பினை புரிவதற்கு மிகுந்த சிரமப்பட்டிருக்கார். ஆனால் சிரமங்களை அவர் அதை சுகமாக ஏற்றுக்கொண்டு அந்த கலை ஆர்வத்திலே அந்த கலையிலே இருக்கின்ற பற்று, கலையில் உள்ள ஆர்வம், அதனால் அவர் விடாமுயற்சியோடு தொடர்ந்து அதை நிறைவேற்றி முற்றுப்புற வைத்து இன்று அரங்கத்துக்கு அனுப்பும் வேளையில் அவரும் அவருடைய துணைவரும் இதில் பங்களித்து அவரோடு சேர்ந்த அந்த கலைஞர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து இவர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் எல்லோரும் சார்பில் அவருக்கு அன்பும் வாழ்த்தையும் தெரிவித்து அவர் தரும் அந்த பாடலை இப்பொழுது அரங்கத்துக்கு நாங்கள் வெளியீடு செய்வோம். உங்கள் கரங்களை கரகோஷம் செய்து அதை நாங்கள் வெளியிடுவோம். இந்த நன்னாளிலே, புனித நாளிலே, பாலன் பிறக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில், அதாவது நத்தார் திருநாளில் இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கு நெஞ்சில் தமிழ் வானொலிக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்கள் அன்பு நீ நெஞ்சமாக வந்து நீண்ட நாள் எங்களோடு கலைப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது அவருடைய பாடலை நாங்கள் வெளியீடு செய்யும் வைக்கின்றேன். இப்பொழுது
3: வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ புதியோர் இல்லம் என்று கவிஞன் ஒருவன் சமூகத்திற்கு சவுக்கடி கொடுத்தான். ஆனால் இன்றும் ஈங்கவர்களை ஒதுக்கி புறந்தள்ளும் ஈமப்பிறவிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் சொல்லும் பாட்டாக குடங்குடமா பாட ஊத்தி கோயில் குளம் போனாலும் அப்பா ஆத்தாவை ஒதுக்கி வச்சா நியாயமா என கேட்கிறார் மதுரமல்லி. மாறுங்களேன் மனிதர்களே,

0: சிறப்பான கருத்துக்களை உள்ளடக்கி உங்கள் சிந்தைக்கு விருந்தாக இசையோடு வந்தாலும் உங்கள் உணர்வுகளை தூண்டி உள்ளத்திலே பெற்றோருடைய பெருமையையும் எங்கள் கடமையையும் அழகாக எடுத்து கூறி மதுரம் அலி அவர்கள் தன்னுடைய மதுரமான குரலில் எங்களை லயிக்கும் வண்ணம் செய்து இந்த கருத்தினை இலகுவாக புகுத்தி அழகாக இந்த இருவட்டினை இந்த பாடலை இந்த ஆல்பத்தை வலைதளத்தினை தந்திருக்கின்றார். அதன் முதல் முறை எங்களுடைய பாடல் முதலாவதாக அந்த பாடலை எங்கள் மின்னல் வானொலி ஊடாக வெளியிட்டதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடலை இவ்வளவு தூரம் அக்கறையோடு உணர்வு பூர்வமாக தந்த மதுரம் அல்லி கலை செல்வி டாக்டர் உங்களுக்கு மேலும் மேலும் கலைவாணியின் அறிவு கிடைத்து உங்கள் கலைப்பணி தொடர வேண்டும் என்று மின்வெல் தமிழ் வானொலி ஊடாக வாழ்த்தி ஆசி வழங்கி இந்த பாடலை வெளியிட்டிருக்கின்றோம். இது பெருவெற்றி பெற வேண்டும், உங்களுக்கு பல விருதுகளை தர வேண்டும், மேலும் நீங்கள் இந்த கலைப்பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும், மின்வெல் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து வாழ வேண்டும் நாங்கள் என்று கூறி உங்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்திக் கொள்கின்றோம். இப்பொழுது அன்பு உங்களுடைய வார்த்தை, நீங்கள் இதுக்கு அல்லது உங்களுடைய இப்ப இருப்பவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள். வாழ்த்தி முடிவில் நீங்கள் கூறலாம். ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக அமைதியாக ஒவ்வொருவராக வாழ்த்து ஒருவர் வாழ்த்தும் போது அடுத்தவர் கதைக்க வேண்டாம். கண்ணன் வாழ்த்துங்கள்.
1: கலைச்செல்வி அண்ணா, இது வந்து நீங்களும் எழுதி இசைந்துட்டு இந்த இப்படி ஒரு பெரிய சாதனை செஞ்சு அதாவது இந்த மென்றில் தமிழ் வானொலி மூலம்னா நீங்க இன்னைக்கு நீங்க லான்ச் பண்ணதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். மென்றில் வானொலி உங்களுக்கு என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கு, உங்களை மேன்மேலும் உங்களை வளர்த்தோட ஏனையா இருக்குங்கிறது எந்த ஐயப்பாடும் கிடையாது. அதே போல இதுல இருக்கிற நாங்க உறவுகள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம். உங்களை இன்னும் மேலும் மேலும் வளர என்னோட மனசார வாழ்த்துறேன். இன்று இதை விட பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி பல பல இன்னும் உயரத்துக்கு நீங்க மேல தள்ளணும்னா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்
0: கொள்கிறேன். நன்றி. அடுத்து எங்களுடைய விஜயராகவன், நீங்கள் வாழ்த்துங்கள்.
2: வணக்கம் அம்மா. கலைச்செல்வி அம்மா, உங்களுக்கு இந்த பெற்றோர்களை பற்றி இந்த பாடல் மிக அருமையாக இருக்கு. அதுவும் முதல் முதலாக உலகம் முழுவதும் ஒளிபரப்பக்கூடிய இந்த கனடா வானொலி எம்ஜிஆர் பண்பலை உங்களுக்கு வந்து மிக சிறப்பு செஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பாடலை வெளியிடுவது மற்ற இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப சிரமப்படணும். ஆனா இப்ப உடனே இந்த லைவா இந்த பாடலை வந்து வெளியிட்டு மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வெளியீடு பாடல். பெற்றோர்களை பற்றிய ஒரு பாடல் என்பது மிகவும் அறியுது. இந்த பாடல் மிக அற்புதமாக பாடல் வெளியே அமைஞ்சிருக்குதுமா.
3: ரொம்ப அரிதா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நல்ல சிறப்பான முறையில நீ எடுத்து அத பாடல் மூலமா கொடுத்ததுக்கு
0: வாழ்த்துக்கள்.
3: பணி மேலும் மேலும் தொடர மனதாரம்
4: அதாவது நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஒரு பொருள் அடக்கி இந்த பாடலை வெளியிட்டது ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல்ல. அதே நம்ம முன்னில் ரேடியோல ஃபர்ஸ்ட் ஒளிபரப்பு பார்த்தீங்க, அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் உங்களுடைய இது மாதிரியான வளர்ச்சி நிறைய வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன். இந்த பாடல் நிச்சயமா நிறைய பேருடைய இது கிடைக்கும், மேலும் மேலும் வளரட்டும் என்று மனசார வாழ்த்திக்கிறேன்.
0: சந்தோஷம் சந்தோஷம். அடுத்து ஆசான் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்த்துகின்றார்கள்.
5: மொன்றியல் தமிழ் வானொலியில் நீங்கள் இப்பொழுது கேட்டு ரசித்த அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் கலை செல்வி என்கிற மதுரம் அல்லி, அந்த பாடகி எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக இருக்க வேண்டும். அவள் பல சாதனைகளை புரிந்து கொண்டு வருகிறாள். இருந்தாலும் இந்த புதிய படத்தின் மூலமாக தான் பெற்ற பிள்ளையை இங்கு மொன்றியல் வாயிலாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்படி படுத்தும் பொழுது அவள் விருதுகளை வாங்க வேண்டும் என்று பெரிய பெரியவரின் ஆசீர்வாதம் இங்கு அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த ஆசியுடன் மென்மேலும் இந்த கலை சேவையை சேவை செய்பவர்கள் குறைந்த அளவே, பெற்றோர்களுக்கு சேவை செய்வது அவர்கள் பாக்கியம், இவன் தந்த எண்ணோட்டான் கொள் எனும் சொல் என்று நாம் படித்திருக்கிறோம். இந்த தருணத்தில் கலை செல்வி அம்மாவின் அப்பா அம்மாவுக்கு இவர்கள் செய்த நன்றி பாக்கியம் என்று கூறலாம். அனைவரும் தாய் தந்தரை பேணி காப்பாற்ற வேண்டும், கடவுளையும் வணங்க வேண்டும் என்று சொல்லி உங்களும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.
6: வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம். உங்களுடைய பாடல் நான் காட்டலையில கேட்காட்டியும் நீங்க எனக்கு அனுப்பி வச்சதை கேட்டுக்கொண்டு கண்ணை மூடி இருந்தேன். முதல்ல நீங்க எல்லாம் இந்த காட்டலையில கேட்க முதல் நான் தனிப்பட்ட முறையா கேட்டேன். என்னைய உருக்கிருச்சு. அருமையான ஒரு பாடல், உண்மையே நல்ல ஒரு அந்த பாடல் வரிகள் அனைத்தும் இந்த காலத்துல எல்லாருக்கும் தேவையான வரிகள். அதற்கு முதல் உங்களுக்கு மனமார்ந்த இதய பூர்வமான உண்மையான அன்பை தெரிவிச்சுக்கிறேன். ஏனண்டா இந்த கோயில் குளம் எல்லா இடமும் கொண்டு போய் பாலை எல்லாத்தையும் பார்த்து தாய் தந்தையரை அனாதையா விட்டுடுறாங்க. எங்களுக்கு எனக்கு அதுதான் கேது இனி வரப்போகுது. இருந்தாலும் அத முன்கூட்டியே சொல்லிட்டீங்க.
1: உங்களுக்கு எல்லாம் அன்பு உறவுகள் எல்லாரும் இருக்கும்.
6: அதே அப்படி சொல்லிட்டீங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க?
1: அன்பு உறவுகள் அன்பு உறவுகள் எழுதி இருக்கோம். இந்த மாதிரி உருவாக்கிருக்கீங்க.
6: அது உண்மை. எல்லா பிள்ளைகளுங்க என்ன பார்க்கும் உண்மையிலே கலைச்செல்வி, உங்களுடைய இந்த கலைக்கும் இந்த தொகை இந்த பாடல் இந்த பாடலை இத எழுதியது யாரு? நீங்க இல்ல? நீங்க எழுதியது. சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மென்மேலும் ஏற்கனவே நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க உண்மையிலே ஒரு நல்ல சிறப்பான ஒரு இதா எத்தனையோ பாடல்களை பாடி இருக்கிறீங்க, நாட்டுப்புற பாடல்களை. உங்களோட பாட்டை உங்களோட குரலை கேட்க நாங்களே ஆவலா இருக்கிறோம். மென்மேலும் இன்னும் நீங்கள் வளர, இன்னும் பல இசைத்தட்டுகளை நீங்கள் இப்படி எங்களுக்கு வெளியீடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்று இன்னும் ஒரு சிறப்பான நாள் இன்று வெளியிடும் இந்த நாளில் உங்களுடைய அன்பு மகன் இன்றைக்கு பிறந்த நாள். சுதர்ஷன்
2: மறக்க முடியாத ஒரு இன்னைக்கு, அதாவது கிறிஸ்துமஸ் நாள் வேற.
6: கிறிஸ்துமஸ் மட்டும் இல்ல, மகனுடைய பிறந்த நாள்
2: இதுவரைக்கும் வந்து எத்தனையோ பாடல்கள் வெளியிட்டிருந்தாலும் இன்றைய வெளியீட்டு ரொம்ப சிறப்பானது, அவங்களுக்கு மறக்க முடியாது வாழ்க்கையில.
6: அது மட்டும் இல்ல, மகனுடைய பிறந்த நாளும் கூட. அந்த செல்லக்குட்டிக்கும் இனிய பிறந்த நாளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீரும் சிறப்பும் செல்வமும் பெற்று
2: வாழ்த்து
6: அவருடைய வாழ்க்கையில எல்லா சிறப்பும் பெற்று வாழணும். அப்பா மடுத்து வருவார் மீண்டும் மீண்டும். நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய வளர்ந்த எங்களுக்கு எல்லாம் பேக்கத சொல்லி நீங்க உரமா இருக்கிற நீங்களே நாடுவா நலக்கூடாது. ஆனந்த
2: கண்ணி அப்பாவும் வாழ்த்தினதேஸ்கார் விருது வாங்கின மாதிரி பாடலுக்கு.
6: நிச்சயமா நல்லா இருக்கு. உண்மையா நான் அத சும்மா கேட்டுக்கொண்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்த சும்மா உங்களுடைய அந்த குரலும் அந்த வரிகள அந்த சொல் பிரயோகம் அப்படியே அச்சுறுத்தி போற உண்மையிலேயே. எல்லா வரிகளும் சிறப்பான வரிகள். நிச்சயமா எல்லாரும் கேட்க வேண்டிய எல்லாருடைய கால்களுக்கும் சொல்ல வேண்டிய பாடலை பிறந்திருக்கிற எல்லாருடைய காதுகளுக்கும் போக வேண்டும். இந்த ஆந்த கண்ணில கொஞ்சம் புடிச்சு வைங்க, எனக்கு தேவைப்படுது. சரியா? அப்பாட்ட குடுக்கறேன். பேசுங்கம்மா. ஓகே பேசுங்க.
0: நன்றி மகளே மீரா. இப்ப எங்களுடைய இந்த வெளியீடு சிறப்பாக அமைவதற்கு இந்த மொழியல் தமிழ் வானொலியின் இயக்குநர் வந்து வாழ்த்திய வேளையில்தான் பூரணப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எப்படித்தான் எல்லோரும் வாழ்த்தினாலும் இந்த வானொலி உரிமையாளர் 24 வருடமாக பயணித்துக் கொண்டிருந்த எத்தனை கலைஞர்களை உருவாக்கி இதேபோன்ற எத்தனை உருபட்டுக்களை வெளியீடு செய்து வானொலியிலே செய்து வைத்த அனுபவம் உள்ளவர், கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லோரோடும் அன்பாக அன்பை விதைத்து அன்பை அறுத்துக் கொண்டிருப்பவர், அன்பையே அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார். அவரும் இந்த கலை பயணத்திலே எத்தனை இடர்கள், எத்தனை வேதனைகள், சோதனைகளை எல்லாம் தாங்கி சாதனையாக்கியது போல உங்களுக்கு இந்த களம் உங்களுக்கு தந்த இந்த நேரம் பொன்னான நேரம். இன்று புனித இயேசுநாதர் பிறந்த நாள், உங்களுக்கு ஏக புத்திரனாக ஒரு அன்பு செல்வன் பிறந்த நாள், எங்களுடைய மொழியல் தமிழ் வானொலிக்கு அண்மையிலே வந்தாலும் நீங்கள் எங்கள் குழந்தையாக, உங்களை எங்கள் மகளாக, எங்கள் சகோதரியாக, உங்களை அம்மாவாக இத்தனை பேர் ஏற்றுக்கொண்ட நாள், அங்கீகரிக்கப்பட்ட நாள், நீங்கள் உங்களை அதாவது நிரூபித்திருக்கின்றீர்கள். அடிக்கடி நாங்கள் உங்களை கூற முடியும். அதனால்தான் பன்முக கலைஞராக இருக்கின்ற உங்கள் படைப்புகளையும் உங்கள் வெளியீடுகளையும் உங்களுடைய ஆய்வுகளையும் பார்த்து உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுத்திருக்கின்றார்கள் இந்த துறையிலே. அந்த டாக்டர் பட்டம் கிடைத்ததற்கு சரியாக நிரூபித்திருக்கின்றீர்கள் மகளே. எதிர்பார்க்காமல் இந்த கொரோனா காலத்திலே இதை நீங்கள் வெளியிடுவது, நீங்கள் சாதாரணமாக இருந்தால் நீங்கள் இவ்வளவு சிறப்பாக கோலாகலமாக வெளியிடுவர்களை திருவா மக்கள் மத்தியிலே நேரலையிலே பார்ப்பார்கள் என்று இந்த இதையும் அப்படி அனாதை குழந்தையாக நீங்கள் வெளியிலே தத்து கொடுக்காமல் மொழியல் தமிழ் வானொலி ஊடாக வந்து நாங்கள் ஒலிவழியினுடைய குழுமி இருந்து உங்களை நிறுத்தி இந்த பாடலை வெளியிட்டிருப்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நீங்களும் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். நல்லதோர் நாளை விதைத்த இந்த விதை சுழித்து வளர்ந்து ஆள்வோல் தலைத்து வந்து எத்தனையோ பேர் அதில் இழைப்பாறும் வண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக இந்த பாடல் குறிப்பாக நான் கூறுவது வந்தால், எங்களுக்கு அதாவது வந்து இளையோருக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, முதியோருக்கும் ஒரு நீண்ட நெடுமூச்சு விடுகின்ற பாடலாக அப்படியும் இருக்கின்றார்களே இந்த பாடலில். இப்படியும் எங்களுக்காக எங்களை கவனிக்க வேண்டும், எங்களுடைய பெருமை நாங்கள் யார் என்பதை மற்றவர்கள் உணரும் வகையில் இந்த பாடலை பதித்திருக்கின்றீர்கள். எழுத்து, ஆக்கம், இசை வடிவம், குரல் வடிவம் அத்தனை கொண்ட பன்முக கலைஞரை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்களை மூத்த கலைஞனாக இருந்து இத்தனை விருதுகள் பெற்றாலும் இந்த நேரத்திலே நான் பெருமை அடைகின்றேன். உங்களுடைய இந்த உருவத்தை தந்தை ஸ்தானத்தில், ஒரு மூத்த கலைஞன் ஸ்தானத்திலிருந்து வெளியீடு செய்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். மேலும் மேலும் நீங்கள் பல் சிறப்போடு பன்முக நாயகியாக, ஒரு கலை தாரகியாக நீங்கள் வர வேண்டும். கலைக்கு ஒரு தாரகை, தாரகை என்றால் நட்சத்திரம் வானத்தில் இருந்தால் எப்பொழுதும் மிளர்ந்து கொண்டிருக்கும், அழிவே இல்லை, தாரகையாக திகழ வேண்டும் என்று வாயார வாழ்த்தி ஆசி வழங்குகிறேன் மகளே. அது மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து இந்த குழுவினர்களுக்கு, இந்த இசை குழுவினர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த மொழியல் தமிழ் வானொலி ஊடாக மனம் கனிந்த வாழ்த்துக்களும் ஆசிகளும். இத்தனைக்கும் கணவரும் மனைவியும் கடைக்கு மலர்ந்த முகத்தோட போய் கொள்வனவு செய்து போட்டு முகத்தை நீண்ட முகத்தோடு தான் தருவார்கள். ஆனால் இந்த விடயத்திலே உங்களோடு உறுதுணையாக இருந்த உங்கள் கணவர், இந்த துறையிலே அவருக்கு விருப்பமும் நாட்டமும் இருக்கின்றபடியால் தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நல்ல உறுதுணையாக இருக்க, அவருக்கும் இந்த மொழியல் தமிழ் வானொலி ஒரு விசேஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றதம்மா. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இந்த இதுக்கு இந்த குழந்தையை நீங்கள் பெறுவதற்கு பட்ட சிரமங்கள், இவ்வளவு சிரமத்தை நேற்று நாங்கள் பேசினோம் சுகமா சுமையா என்பது, அந்த சுகத்தை நாடி இந்த சுமைகளை சுமந்து வந்து இந்த சுகப்பிரசவமாக அந்த பிரசவித்து அதை எங்கள் கையில் கொடுத்திருக்கின்றீர்கள். நாங்கள் எல்லோருமாக இணைந்து இந்த குழந்தையை வளர்த்து பெரியவர்களாக எங்கள கடமை. நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த பாடலை கேட்க வைத்து இதனால் பயன்பெற வேண்டும் முதியோர்கள். இதனுடைய தாக்கம் அங்க முதியோர்களே தெரியும். இந்த பாடலை கேட்டவர்கள் யாரும் தாய் தந்தையரை கொண்டு சென்று இனிமேல் புதியோர் இல்லத்தில் விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் ஒரு புதியவர். எங்கள் குழந்தைகளும் இந்த பாடலை கேட்காமலே அவர்கள் எங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு உந்துவலாக இந்த பாடல் இருக்கும் என்று கூறி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று கூறி கொள்கின்றேன். அம்மா இப்பொழுது உங்களுடைய வரை ஏற்புரை என்று ஒன்று இருக்கின்றது. நீங்கள் இந்த வாழ்த்துக்களையும் இதில் உள்ள சிரமங்களையும் உங்களோட பகிர்ந்து சாதாரண முடியவில்லை, எல்லாராலும் செய்ய முடியாதம்மா இது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணாக இவ்வளவு சாதித்து இருக்கின்றீர்கள். கட்டிக்காரி இப்படி எனக்கு இப்படி ஒரு மகள் இருக்கின்றாலும் நான் பெருமைப்படுகின்றேன். மொண்டியல் தமிழ் வானொலி பெருமைப்பட இந்த இடத்தில் நாங்கள் மொண்டியல் தமிழ் வானொலியும் நீங்களும் சேர்ந்து ஒருவருக்கு நன்றி கூற வேண்டும். பெருத்த நன்றி எங்களுக்கு கொண்டு வந்து தந்த சந்தன குங்குமமாக கொண்டு வந்து தந்த பண்டிகை சிறுவை சந்தன் ராஜ் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து வாழ்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியாமா மகளையே வாங்க அரங்கத்துக்கு வாங்க.
7: அப்ப ரொம்ப நன்றிங்கப்பா.
0: எதிர்பார்க்க இல்லையே நீ மகள் இப்படி நடக்க போகுது இல்லையா. நன்றி நன்றி நன்றி
7: நன்றி. எல்லா எல்லா அண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. இது பாருங்க எனக்கு எனக்கு பாருங்க நீங்க எல்லாம் தந்தரி என்னை வாழ்த்துற மாதிரி இருந்துச்சு. நான் பாருங்க எல்லா எல்லா அண்ணனுக்கும் போயிட்டாங்க. எல்லா அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு
0: இந்த நேரத்தில் எங்களோடு உளமார்ந்த வாழ்த்துக்கள், உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், உங்கள் அன்பு மகனுக்கு, அவரை பெற்ற அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். மகன் வருவது எப்படி தாய் இல்லாமல் வர முடியாதுதான். இப்ப தாய்க்குதான் இந்த வாழ்த்து, பெற்ற நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டும். வாழ்த்துக்கள்.
2: பல மைல் தூரத்துக்கு அப்பால் கனடா வானொலி மூலம் இந்த பாடல் எழுதியிருக்காரு. மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு.
0: கொரோனா நாட்கள் முடிவு முற்றுப்புற வைத்திருக்கே கூறினீர்கள். அதுல முதலாவது படப்பிடிப்பு முடிந்து அந்த பிரதியை தொலைத்து அது பலதாகி மீண்டும் திருப்பி அதை படமாக்கி அதை கழுவி சாதாரணம் நேற்று பேசிக்கொண்டு அதன் பின்பு நீங்கள் பணியாற்றி இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை
7: ஒரு
0: ஒரு வருஷம்
7: ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படம் எடுத்தாச்சுங்களேன். படம் வந்து அந்த ஹார்டிக் அது இதெல்லாம் தேவைப்படாது. இந்த ஹார்டிக் வந்து கீழே விழுந்து எப்படியோ உடஞ்சிட்டு இருக்கு தெரியல. எல்லாமே அழிஞ்சிருச்சு. அது ஒரு 70,000-50,000 செலவு பண்ணி அந்த படம் எடுத்தோம். ஃபுட்டேஜ் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது. அது கீழே கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சிருச்சு. எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு தடவை எடுத்து திரும்ப மறுபடியும் இந்த இதை வந்து படத்தாலும் மறுபடியும் ஒரு 1-6 லட்சம் செலவு பண்ணி ஆடியோ ரிலீஸ் பண்ணேன், வீடியோ ரிலீஸ் பண்ணேன். ஒரு 3 பாடல்கள் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி அதுக்கு பத்திரிகை அடிச்சு எல்லா பெரிய பிரமுகரை எல்லாம் வரவழைச்சு ரிலீஸ் பண்ணேன். ஆனா அந்த ஒரு கஷ்டத்துல அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு தொடர் செலவு பண்ணி எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பெரிய பெரிய வீட்டு எல்லாம் வந்து வாழ்னாங்க. எனக்கு அப்பெல்லாம் இந்த ஆனந்த கண்ணீர் வரவே இல்லை, சத்தியமா வரல. ஆனா இன்னைக்கு எங்கெங்கயோ கண்ணுக்கு தெரியாம எப்படி இருப்பாங்க, என்னென்ன இருப்பாங்க, யாருங்க, என்ன கலரா இருப்பாங்க, வசதியா இருப்பாங்களா, வசதியா இருக்க மாட்டாங்க, எதுவுமே தெரியல. ஆனா எல்லாரும் அந்த மாத்திரத்தை கேட்கும் போது என்னால எங்கயோ இருக்க எங்க எதுவும் கிட்ட போற எங்க அப்பா எல்லாருமே வந்து அப்படியே கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே என்னால தாங்கவே முடியல.
0: அழகு
7: வாய்ப்பு
0: எல்லோரும் அமைதியாக இருந்தால் எங்கள் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் வந்திருக்கின்றார் உங்களை வாழ்த்துவதற்கு. நீங்கள் மற்றவர்கள் முழுப்போடுங்கள், இங்கே சத்தம் பெறுகின்றது, முழுப்போடுங்கள், அவர் வந்து உங்களை வாழ்த்தார். வணக்கம் ஞானசேகரன்.
8: வணக்கம் அப்பா. நகமாகவும் பலமாகவும் மயில்வாகவும் கழிப்பாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தில் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேன். நம்முடைய மொழிகள் தமிழ் உறவுகள் அனைவரின் ஆசீர்வாதத்தையும் நான் உள்ளேன். சகோதரி கலைச்செல்லி, என்னுடைய மறைந்த தாயார் பெயரும் கலைச்செல்லி, இப்பொழுது எனக்கு சகோதரியாக வந்து வாய்த்திருக்கிறார். அவருடைய பாடல் அரங்கேற்ற வேளையில் நானும் இணைந்து கொண்டது மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று இந்த நேரத்தில் அனைத்து உறவுகளும் தெரிவித்துக் கொள்வேன். யார் வாழ்வும் பறிபோகா தேசம் தோன்றி ஊர் முழுதும் வாழ்ந்திருக்க வாழ்த்துக் கொள்வோம் என்று நானும் என்னுடைய பங்கத்தில் சகோதரியை வாழ்த்துகிறேன் அப்பா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஞானேஸ்வரன். அவங்களுடைய பெயர் மதுரம் மல்லி. கேளுங்க, அவருடைய பெயர் மதுரம் மல்லி. அவர் இந்த நாட்டுப்புற பாடகியாக வந்து நாட்டுப்புற பாடலை பற்றி ஆய்வுகளை செய்து அதற்குரிய சமர்ப்பணங்களை எல்லாம் செய்து டாக்டர் பட்டம் பெற்றிருந்த, அதனால் அவர்கள் கலைச்செல்வி என்ற விருதோடு டாக்டர் பட்டமும் கொடுத்திருக்க. அதனால் தான் நாட்டுப்புற பாடகி டாக்டர் கலைச்செல்வி என்ற மதுரம் மல்லி அவருடைய பெயர். மதுரமல்லி கலைச்செல்வி என்று அவருக்கு கிடைத்த விருது பெயர். உங்களோட தாயாருக்கு என்ற பெயர் அவருக்கு கிடைச்சிருக்கிறது இல்லையா? அதோடு இந்த துறையிலே அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார். சாதாரணமானவர் அல்ல, எங்களுக்கு மேலானவர். இந்த நிலையை அடைவதற்கு அவர் ஒரு தகுதி வாய்ந்தவர் என்பதை இந்த ஒரு பாடல் மூலம் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றார்.
8: உணர்ந்து விட்டார்.
0: உணர்வு பூர்வமாக அந்த ஜீவனோடு பாடியிருந்தார். நல்ல பாடல், அழகான பாடல். கலைச்செல்வி மகளே, இவர் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள், எங்களுடைய வானொலி உறவு. அவரும் நாச்சியார் கோவில் வீதியிலே வாழ்பவர். அவங்களோடு வந்து ஆரோக்கியமான விடயங்களை கலந்துரையாடுவதில் அவர் நேற்றைய தினம் இவர் இணைந்திருந்தவர், இன்றும் வந்திருந்தவர் மாலை நேரத்தில். நல்லது, வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான தருணம், இந்த தருணத்தை முன்வைத்தான் கூறுங்களம்மா. சரி,
8: எப்போதும் நாங்கள் அனைவரும் உங்களுடன் இருப்போம்.
0: உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் இருக்கோம். நிகழ்ந்து விட்டாள் என் மகள். நிகழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி. வேறு யாருக்கும் கூற இருக்கின்றீர்களா? நாங்கள் எல்லோரும் பாடல் கொடுத்துவிட்டீர்கள் நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இன்னொரு நாங்கள் விடைபெறும் நேரம் வருகின்றது. வேறு எதுவும் பேசுவதற்கு இல்லைங்க. எங்கள் ஆசான் அமைதியாக இருக்கின்றார். ஆசான் போய்விட்டாரா? இப்படி ஒரு மகிழ்வான தருணம் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி எத்தனையோ தலைவர்கள், எங்களுடைய முதல் தமிழ் வானொலிக்கு பிரமுகர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், அரசியல்வாதிகள் எங்கெல்லாம் வந்து சென்றவர்கள், அன்று இல்லாத மகிழ்வு எங்களுக்கு இன்றி இருக்கின்றது என்று எங்களுடைய வானொலியில் வந்து இணைந்து ஒரு நேயராக வந்து ஒரு அடக்கமாக இருந்து தன்னுடைய முழு அடக்கத்தின் வழியை கொண்டு வந்திருக்கின்றார் மதுரம் மல்லி அவர்கள். எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருக்கு வாழ்த்தை கூறிக்கொண்டு கூறுவதிலும் இந்த இதை நாங்கள் வெளியீடு செய்வதிலும் பெருமைப்படுகின்றோம். அப்படித்தான் எல்லோரும் நினைக்கின்றீர்கள்.
8: இந்த பாடல்கள்ல சில கருத்துக்களை அம்மா சொல்லும் பொழுது, நீங்க சொன்ன மாதிரி விருது வாங்கும் அளவிற்கு அந்த தரம், தரம் இருக்கு இல்லையா, தரம், ஆமா, தரத்தை நன்றாக மெருகேற்ற வேண்டும். மெருகேறி அதில் உள்ள வார்த்தைகள், சந்தங்கள், அனைவரும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று அனைவர் காதுகளிலும் ஒலித்து இந்த மீண்டும் மீண்டும் ஒரு பாடல் கேட்கும் பொழுது அந்த பாடல் வெற்றி அடைகிறது. எனவே அனைவரும் யூடியூப் சேனலை சென்று கேட்டு அந்த பொத்தானை அழுத்தவும்.
0: அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இயற்கையாக அவரோட சாதாரணமாக அவரோட முதல் ஆல்பங்கள் அந்த பாடல்களுக்கு 2.5 கோடி மக்கள், தமிழ் மக்கள் ஆதரவு பார்வையாளராக அவர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமா அவர்கள் பார்ப்பார்கள். எங்களாலும் எத்தனை பேர் பார்க்க போகின்றார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். மேலும் மேலும் அவர்கள் கூடுதலாக நிகழும். ஏனென்றால் இந்த பாடலில் உள்ள கருத்துக்கள் சென்று அடைய வேண்டும். 2.5 கோடி மக்களின் இதயத்திலே அது சேர வேண்டும். அதற்கு மேலும் பெற வேண்டும். 2.5 கோடி மக்கள் நாங்கள் வாழ்கின்றோம். தமிழ் மக்கள் எல்லோரும் எல்லோருடைய இதயத்திலும் இந்த பாடல் சென்று உண்மையா இருக்க வேண்டும். எங்களுக்கு எங்களை எங்கள் எங்கள் குழந்தைகள் அப்படி செய்யாது விட்டாலும் கூட எங்கள் மனதிலே ஒரு நிம்மதி இருக்கின்றது. இந்த பாடலில் கூறப்பட்ட கருத்து முதியோர்களாகி எங்களுக்கும் ஒரு ஆறுதலை தருகின்றது, இளையோர்களுக்கும் ஒரு ஒரு உணர்வை கொடுக்கின்றது. நல்ல பாடலா காத்திகா கூறியது. அதனால் தான் ஒரு டாக்டர் எல்லோரும் பெற முடியாது தானே, அது சாதாரணமானபடி அமைய. அதனால்தான் அவருக்கு அந்த டாக்டர் விருது கிடைத்திருக்கின்றது. நல்லது, வாழ்த்துக்கள். அனைவரும் வாழ்த்தி இருக்கின்றீர்கள். இன்னொரு தடவை அந்த பாடலை கேட்போமா?
8: தாராளமாக
0: கேட்கலாமா? அவரும் அவருடைய கணவரும் இருந்தார்கள் என்பதை நான் அறிவோம். இன்றும் வந்து காட்டுகளில் இருந்து விட்டு ஓடி சென்று அதை பதிவேற்ற வேண்டும் என்று அக்கறையோடு ஓடி சென்று பதிவேற்றி விட்டு வந்தவர்கள் மீண்டும் ஒரு தடவை அந்த பாடலை என்னுடைய விருப்பத்திற்காக கேட்போம்.
9: வீட்டின் பெயரோ அன்னை இல்லை, அன்னை இருப்பதோ முதியோர் இல்லோ என்று கவிஞர் சமூகத்திற்கு சவுக்களை கொடுத்தார். ஆனால் இன்றும் ஈஞ்சவர்களை ஒதுக்கி புறந்தள்ளும் ஈமப்பிரபிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் சொல்லும் பாட்டாக குடங்குடமா பாட ஊத்தி கோயில்குளம் போனாலும் அப்பா ஆத்தாவை ஒதுக்கி வச்சா நியாயமா என கேட்கிறார் மதுரமள்ளி. மாறுங்களேன் மனிதர்களே,

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது முறையும் அம்மாவுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நாங்கள் இனி விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தராக நாங்கள் அவர் வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்வோம். யார் முதலில் வாழ்த்தி விடைபெறுவது? கலைச்செல்வி, நீங்கள் ஏதாவது கூற வேண்டுமா? மகளே கூறவிட்டீர்கள். எல்லோரும் உறுதியா இருக்கின்றார்கள் போல் தெரிகிறது. கூறுங்கள். பேசுங்கள் கலைச்செல்வி.
1: பேசுங்க. சரியா கேட்கலீங்களா? அப்பா கேட்கல.
2: கேட்கல.
0: கேட்கலையா உங்களுக்கு? நாங்கள் இரண்டாம் முறையும் அந்த பாடலை கெடுத்து சிறப்பாக இருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு அந்த உறவுகளும் நாங்கள் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இதே வந்து ஒவ்வொருவரும் சாதனைகள் புரிய வேண்டும். என்னுடைய அன்பு உறவுகளை உங்கள் உங்கள் துறையிலே நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவராக விடைபெறுவோம்.

0: இந்த சந்தோஷமான நேரத்தில் இது போன்ற ஒரு பாடல்களை, அதாவது பெற்றோர்களிலிருந்து தவிக்க விடும் மகன்களுக்கும் மகளுக்கோ அதிகம் மகள் செய்ய மாட்டாங்க, மகன்கள் தான் அதிகமாக செய்வார்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. உதவி இல்லாத மற்ற கொண்டு விட்டுருவாங்க பெற்றோர்களை. அதுக்கு ஒரு அந்த பாடலை பயன்படுத்தி இந்த பாடலை உருவாக்கி ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு தான் தயாரிச்சு இருக்கிறார்கள். ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு இதுவும் கருத்துக்களாகவே இருக்கிறது. இரண்டு முறை இந்த பாடலை பெறுவது இந்த நிகழ்ச்சியிலேயே, தற்போது நேரலை நிகழ்ச்சியிலேயே இரண்டு முறை வெளியிட்டிருக்கீங்க. மிகவும் சிறப்பாக இந்த பாடல்கள் இன்னும் மேன்மேலும் அவர்கள் வளர்ச்சி அடைஞ்சு நாட்டுப்புற பாடல்கள் இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த பாடல்கள் கிராமங்கள் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் சென்று இப்போ உலக நாடுகளாக சென்று விட்டது. பட்டி தொட்டிகள் சென்று உலக வளர்ப்ப வேண்டும் என்று அவர்கள் வாழ்க்கை வழங்குகிறேன். தலைக்கார் மேலோடு இயேசு விஜயன் தலைக்கார்.
1: வாழ்த்துக்கள் விஜயராகவன் அவர்களே, நல்ல கருத்துக்களை நீங்கள் கூறியுள்ளீர்கள். நீங்கள் கூறியது முற்றிலும் சரி. இந்த பாடல் எல்லா இடமும் செல்ல வேண்டும். நாங்களும் எங்களால் இந்த முயற்சியை செய்ய இன்னும் பிரபலியப்படுத்துவதோடு அதை மீண்டும் உங்களுக்கு கலைப்படைப்புகளை தர வேண்டும் என உங்கள் சார்பும் கேட்டு உங்களுக்கு இந்த இரவும் நாளைய பகலும் நல்ல பகலாகவும் நல்ல பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லாம் நல்ல விரைவில் வாழ்த்தி கேட்டு உங்களை உடை கொடுக்கின்றோம். வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்து யார் விடைபெறுகிறீர்கள்?
2: நான் விடைபெறேன்.
1: நல்லது.
2: புதுக்கோட்டை
1: செல்வகுமார் விடைபெறுகிறேன்.
2: கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் வீராம்மாவும் சிந்தனை செல்வன் அப்பாவும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய அதனுடன் இந்த பாடலையும் இன்று துவக்க விழாவாக துவங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களும் கலைச்செல்வி அம்மாவுக்கும் மீரா அம்மாவுக்கும் சிந்தனை செல்வன் அப்பாவுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார் தான்.
1: நன்றி மகனே. வாழ்த்துக்கள். இந்த இரவும் நாளைய பகலும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்தோடு விடையை கொடுத்து விடுகின்றோம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்து
2: நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்து
3: இன்றைய காற்றலையில் காம்பாடி சென்றது கலம்பம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி கலைச்செல்வி அவர்களின் புதிய பாடல் ஒன்று வெளியீட்டு விழா நடந்தது. பாடல் கேட்பதற்கு மிகவும் அருமையாகவும் பல கருத்துக்களையும் தந்து சென்றது. இந்த பாடல் வெளியீட்டு விழா நமது பாடல் இப்ப இன்னும் நம்ம பாடல் வெளியிட்டது போலவே மிகவும் மிகவும் அருமையாக இருந்தது. இதை அனைவரும் கேட்டு ரசித்தோம். அனைவருக்கும் இது போல பல கருத்துக்களையும் இன்னும் பல பல பாடல்களையும் நம்ம அந்த சகோதரிகளிடம் எதிர்பார்க்கிறோம். வருங்காலங்களில் அது நடக்கும் என்று கூறி அவர்களுக்கு ஆசையும் நன்றியும் வழங்கி வாழ்த்தியும் விடைபெறுகிறேன். மேலும் காற்றலையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நிலை இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் இணை இயக்குனர் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் சக அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் கலையர்ச்சி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி வணக்கம்.
1: எம் ஆர் கண்ணன் நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள்ப்பட்டது அங்கே அவரும் நன்றி கூறுகின்றார் உங்களுக்கு.
4: ரொம்ப நன்றி.
1: நன்றி. எங்களுடைய ஆதரவு எங்களோடு ஒருவராக அவர் எங்களோடு தோளோடு தோள் கொடுத்து இந்த வானொலியோடு இணைந்து கொள்கிறார். அதுதான் பெருந்தண்ணி. உங்களுக்கு இந்த இரவும் நாளைய பகலும் நல்ல இரவு பகலாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பாதுகாப்பாக நலமாக இருங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு
5: மொண்டுகள் தமிழ் வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது கதமும் நேரலை நிகழ்ச்சி. இந்த கதம் நேரலை நிகழ்ச்சியில் மற்றொரு நிகழ்ச்சி நடந்தது, அதாவது கலைச்செல்வி செய்ய துடித்த அந்த ஒரு பாடல் இன்று மொண்டுகள் தமிழ் வானொலி மூலமாக உலகெங்கும் எடுத்து உரைக்கப்பட்டது. நல்ல ஒரு முயற்சி செய்த கலைச்செல்விக்கு வாழ்த்துக்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பயணித்த அந்த உறவுகளுக்கு நன்றிகள். அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன் சிதம்பரத்திலிருந்து.
1: வாழ்த்துக்கள் கார்த்திகேயன். உங்களுடைய வாழ்த்து பதிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்த்து சிறப்பான வாழ்த்தாக இருந்தது. இந்த இரவும் நாளைய பகலும் உங்களுக்கு நல்ல பகலும் இரவுமாக இருந்து பாதுகாப்பான இரவாக வந்து இந்த ஆண்டு இறுதியாண்டை நாங்கள் நினைவில் கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். சென்று வாருங்கள். அடுத்து
6: ஞானசேகரன் ஐயா.

0: சார்.
1: வணக்கம் வணக்கம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் இயக்குநர் வீராமாவுக்கும் இயக்குநர் சிந்தனை செல்வனப்பாவுக்கும் இன்று பாடலை அரங்கேற்று ஒளிபரப்பிய சகோதரி மதுரமல்லி அவர்களுக்கும் ஒன்றியல் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இதுவரை பயணித்தவர்களுக்கும் இனிமேல் தொடர்ந்து பயணிக்க போகிறவர்களுக்கும் மதுரமல்லியின் பாடலை உலகளாவிய அளவில் மென்மேலும் பட்டி தொட்டி எங்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களின் குடியரசு செய்ய வேண்டியது நமது பொறுப்பு கடமை. நன்றி. வணக்கம் நாச்சியார்கள் ஞானசேகரன்.
0: வணக்கம் நாச்சியார்கள் ஞானசேகரன். நானே உங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த இடத்தில் பிரசன்னமாகியோடு நான் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல இரவாக நல்ல பகலாக அமையவும் உங்கள் வாழ்த்து பலிக்க வேண்டும். நாங்களும் அவரோடு ஒத்துழைப்போம் என்று கூறிக்கொண்டு கற்றலை விடைகின்றேன். சென்று வாருங்கள்.
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா.
0: நன்றி.
3: மீண்டும் ஒரு மாறுபாட்டு நான் முதலில் கிடைக்கிறேன். அதாவது இன்றைய தினம் வந்து அம்மாவனுடைய பாடல் மிகச்சிறப்பாக இருந்தது. இதுல என்னன்னா, இந்த பாடலோட வெற்றின்னு சொல்றதுல வந்து பாக்குறேன் என்னன்னா, எப்பவுமே நம்ம கருத்துக்கு மாறுபட்டு பேசக்கூடிய கார்த்திகேயனையாவே இன்னைக்கு ஏற்று பேசினாருங்கிறது இந்த பாட்டுக்கு வெற்றி
0: தான்.
3: அது ஒரு சிறப்பான விஷயம். ரெண்டாவது, இந்த பாடலை கேட்டு ஒரு சில ஆண்களாவது திருந்தினாங்க அப்படின்னா அதுவே இந்த பாடலுக்கு மேலும் வெற்றியாக அமையும் என்று கூறிக்கொண்டு, உங்கள் செய்தி சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் மெய்ப்பிடித்து நடத்திய சிந்தனை செல்வன் ஐயா மற்றும் வீராமா அவர்களுக்கும் வணக்கம் நன்றியும் கூறிக்கொண்டு, அம்மா அவருடைய மகனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி ஐயா.
0: நன்றி நாகப்பன் அவர்களே, உங்களுடைய உளப்பூர்வமான அந்த வாழ்த்துக்களுக்கு நன்றி. விடுபெற்ற விதம் நன்றாக இருந்தது. இன்றைய இரவு நல்ல இரவாகவும் நாளைய பகல் நல்ல பகலாகவும் உங்களுக்கு அமைய வேண்டும். பாதுகாப்பான நாட்களாக இந்த இறுதி ஆண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடை கொடுக்கின்றேன். நன்றி வணக்கம். எனக்கு கடையை பூட்டி பூட்டெல்லாம் இழுத்து பார்த்து வழி அனுப்புறேன். நல்லது. அம்மா உங்களுடைய கூறுங்கடா.
4: வணக்கம் உறவுகளே. இன்றைய கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் நான் எழுதி பாடிய பாடலை உலகமெங்கும் ஒளிபரப்பு செய்த ஒன்றியல் வானொலிக்கும் அன்பு அம்மா வீராமா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும்
0: எனக்கு
4: கோடிக்கணக்கான வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தந்த
0: வாழ்த்துக்கள்
4: அன்பு அண்ணன்கள் கார்த்திகேயன் அண்ணா அவர்களுக்கும் விஜயராகவன் அண்ணா அவர்களுக்கும் கண்ணா அண்ணா அவர்களுக்கும் ஞானசேகரன் அண்ணா அவர்களுக்கும் செல்வராகவன் அண்ணா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அம்மா, இந்த ஆனந்த கண்ணீர் தான் வெற்றி. ஆனந்த கண்ணீர் முழுமை முழுமை முழுமை
5: பெற்றிருக்கின்றன.
0: நீங்கள் மேலும் மேலும் சிறப்படைந்து கலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று அப்பா வாழ்த்து கொடுத்து, இன்றைய இரவு நல்ல இரவாகவும் நாளைய பகல் பொழுது நல்ல பொழுதாகவும் அமைந்து, இந்த வருட இறுதியிலே இந்த பயணத்தை கொண்டு வந்து முற்றுப்புள்ளிக்கு அதாவது நிறைவேற்றி வந்த வேளையில் இது மேலும் வளரும் தொடரும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு ஆசி வழங்கி விட கொடுக்கின்றேன். ஆனந்த கண்ணீரோடு சொல்ல முடியாமல் செல்கிறேன் என்று எனக்கு தெரிகின்றது. நானும் விடைபெறவேன். நேரம் வந்துவிட்டதுதானே. அன்பு நீய நெஞ்சங்களே, ஐந்து கண்டங்களிலும் ஒரே நேரத்தில் எங்களுடைய டாக்டர் கலைச்செல்வி நாட்டுப்புற பழகி மதுரமல்லி அவர்களுடைய பாடலை ஒவ்வொருவராக வலைத்தளத்திலே கேட்பதை விட்டு ஒரே நேரத்தில் உலகளாக கேட்டிருக்கின்ற அந்த பெருமையும் முன்னியல் தமிழ் வானொலி மகளோடு கூறிக்கொண்டிருக்கின்றது. முன்னியல் தமிழ் வானொலியின் உலகளாக இருக்கும் நெய்ய நெஞ்சங்கள் இந்த வேளையிலே எனக்கு தெரியும் எல்லா நாடுகளிலும் உங்கள் அறிவித்த குறிப்புகள் வருது, அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரே நேரத்தில் இந்த பாடலை எல்லோரும் கேட்கும் வண்ணம் முன்னியல் தமிழ் வானொலியில் ஒலிபரப்பு செய்வதற்கு அதை ஆக்கி அதை ஊக்கமெடுத்து அதை நிறைவேற்றி குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வந்த எங்கள் டாக்டர் கலைச்செல்வி மதுரமல்லி அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொண்டு, அவர் இந்த ரோபோட்டை இந்த ஒளிப்பதிவை கொண்டு வந்து இன்று ஒளிபரப்பும் வேளையிலே கூட இருந்து அவருக்கு உறுதுணையாக ஆரவாரம் செய்து இந்த வெளியீட்டு ஒரு பெரிய கோலாகலமான விழா போன்று எடுத்து அவருடைய உள்ளத்தை நிகழ பண்ணிவிட்டீர்கள். நான் நெஞ்சங்களே கூட இருந்த உறவுகளே, மேலும் இதை ஒரு மகிழ்வான தருணமாக எடுத்து இதை அடுத்த படியாக எடுத்து அடுத்த படிக்கு கால் வைக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உறவாடி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியோடு கலந்து இன்றைய நாயகியாக கலைச்செல்வி டாக்டர் கலைச்செல்வி அவர்களை வாழ்த்தி ஆசி வழங்கிய உங்களுக்கும் நன்றி கூறி உலகளாக இருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் நண்பனின் நெஞ்சங்களை உங்களுக்கும் வாழ்த்து கூறி நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் கேட்க வையுங்கள் என்று கூறும் இந்த வேளையில் நான் சரி ஒரு சிறு குழந்தை சரி இந்த பாடலுள்ள கருத்தை உள்வாங்கி நடந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்திய மகள் இந்த நிலைய இயக்குநர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த நாட்டுப்புற பாடகி டாக்டர் கலைச்செல்வி மதுரமில்லி அவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் நன்றி உறவுகளே.
5: என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு 200 பேருக்கு நான் இந்த அனுப்பி வைக்கிறேமா.
0: வாழ்த்துக்கள்.
5: என்னால் முடிந்த அளவுக்கு
4: ரொம்ப நன்றிங்க.
5: ஒரு 200 பேருக்கு மேல ஏன்னா எங்களோட பணி புரிஞ்ச ஒரு 600 பேர் இருக்காங்க. ஒரு 200 பேருக்கு மேலயாவது நான் அனுப்பி வைக்கிறேன் இந்த பாடலை இன்னும் இரவுக்குள்ள அனைவருக்கும்.
3: இந்த 200 பேரை இது வரைக்கும் இந்த மாதிரி பாட்டை கேட்காம
5: பணியாற்றுகிறவர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் அனைவருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் கேட்பார்கள் பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் வாழ்த்துவார்கள்.
0: எல்லோருக்கும் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பெற்றோர்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றார்கள் பெற்றோர்களுக்கும் ஒரு மன ஆறுதல் கிடைக்கின்றது. இப்படியும் ஆதங்கமாக ஆதரவு கொடுக்குவதற்கு மக்கள் இருக்கின்றார்கள். பாடல் மூலம் பிள்ளைகளுக்கு இலகுவாக எடுத்து கூறுகிறார்களே என்று எங்களையும் மனிதராக நினைக்கின்றார்களே என்ற எண்ணம். பிள்ளைகளும் தாங்கள் விட்ட பிள்ளைகளை திருத்தி விழுந்து இல்லை தாய் தான் முக்கியம் என்று சொல்லி அது ஒரு கவியின் தானே 1000 ஆலயங்கள் சென்று அடிபணிந்து வணங்குவதை விட அன்னையின் அடிபணிந்தால் அத்தனை புண்ணியம் அவனுக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். 1000 கோடி அபிஷேகங்கள் எல்லாம் செய்வதை விட அன்னையின் காலை விழுந்து வணங்கினாலே அந்த அவ்வளவு பாக்கியமும் அவனுக்கு கிடைக்குமா? அதேபோன்று பெற்றோர் அன்னை தந்தையருடைய பெருமையை சிறப்பித்துக் கொண்டிருந்தது.
5: வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
6: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
7: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
6: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்து பாடல்கள் ஒலிபரப்பும் வேளையிலே முதல் பாடலாக ஒலிபரப்ப வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன், நீங்கள் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வளசு, துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை மணித்து கேட்கின்றீர்கள் அந்த பாடல். கலை மாமணியே சுவை மாங்கனியே என்று வரி எடுத்து பாடும் பணம் பெண் பாசம் திரைப்படுத்து பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை அன்புடன் தர விளைகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்களும் வழமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் கடல் அலைகள் கால்களை என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பொம்பள மனசு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அற்புதமான தத்துவம் உள்ள ஒரு பாடல் பாத காணிக்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று தன்னுடைய சுமையை தாங்கும் அன்பு உறவுகளோடு இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இணைந்து கேட்டிருக்கும் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினத்திலிருந்து. அவருக்கு சுமைகள் பாரங்கள், மனச்சுமைகள் பாரங்கள் குறைய வேண்டும், மனிதனாக வேண்டும் என்று எங்களோடு மீண்டும் இணைந்து கலகலப்பாக அவர் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பாடலை அவரும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் இவர்களை அணைத்து உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார்கள். அந்த பாடலை பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து அவருக்கு பாட வைத்து விடுவோம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2028 ஆண்டின் 8வது மாதத்தின் இறுதி நாள், 31வது நாள், 2026வது ஆண்டிலே 8 மாதத்தை கடந்து விட்டோம் என்றுதான் கூற வேண்டும். இன்னும் கடக்கவில்லை. நீங்கள் இரவு நேரத்துக்கு வந்துவிட்டீர்கள், நாங்கள் இன்னும் பகலிலே தான் இருக்கின்றோம். எங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 10:33 காட்டும் வேளையில் உங்களுக்கு 8:03 என்று காட்டுகின்றது. வழமை போல 9 மணிக்கு ஆரம்பமாகும் நிகழ்வு இன்று 8 மணிக்கு என்று நேற்று கூறியவுடன் எல்லோரும் நீங்கள் ஆயத்தமாக இருந்ததுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் காலையிலே ஒரு பதவி போட்ட உடனே அன்பு மகள் சியாமலா காத்திருக்கிறோமப்பா என்றும், அன்பு ஜெகவர் சாதிக்கு அவர்கள் தன் கடமையிலே தவறாமல் சரியான நேரத்துக்கு அவர் பாட்டு சவாரி 160 எல்லோரும் இணைந்துடுவோம் என்று அன்போடு இணைந்த வேளையிலே அவர் எழுத்து மூலம் எனக்கு அறிவித்தபடியும், அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் அவர்கள், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இருப்பினும் பணிமுடியவுக்கு காலதாமதம் ஆகலாம், இருப்பினும் முயற்சிக்கின்றேன் என்றும், அன்புடன் கிருஷ்ணன் அவர்களும், நாங்கள் வரவேற்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையில் மீண்டும் பாட்டு சவாரி 160 சிறக்க வாழ்த்துக்களையும் தந்திருக்கும் இவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வாழ்த்துக்களையும் தந்திருக்கின்றார். இவர்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்து அவர்களை வரவேற்று கொண்டு, அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிய அன்பு தமிழையும் வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருடைய தாழ் பணிந்து நான் வணங்கி, என் அன்பு உறவுகளே முகந்தறிந்து தெரியாதவர்களே, உங்களுக்கும் என் இதய அன்பை தந்து வருக வருக ஒன்று வரவேற்று இன்றைய நிகழ்வான பாட்டு சவாரியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று எண்ணுகின்றேன்.

வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது பாட்டு சவாரி 160. 160 பாட்டு சவாரியை நாங்கள் கேட்கும் வேளையிலே சவாரி என்றால் நாங்கள் உடனே அறியக்கூடியதாக இருக்கும். சவாரி என்பது ஓடி முந்தி செல்லுதல் அல்லது ஒரு விடயத்தை விரைவாக செய்து முதலாவதாக வருவது. இப்படியாக மனிதர்களுக்கு சவாரி, மிருகங்களுக்கிலே சவாரி, பறவைகளுக்கிலே சவாரி என்று எல்லாவற்றிலும் சவாரி இருக்கின்றது. இந்த சவாரி என்பதைத்தான் நாங்களும் வாழ்க்கை பயணத்திலும் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆதலால் இன்று நாங்கள் இந்த முன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமைகளில் நாங்கள் பாட்டு சவாரி செய்வது வழக்கம். அதற்காக பாட்டு சவாரியிலே 5 பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்து இந்த 5 பாடல்களுக்கும் சிறந்த பாடல் எதுவென நாங்கள் வந்து வாக்களிக்க வேணும். அந்த வாக்கு கூட இரகசியமாக, நீங்கள் அளிக்கும் வாக்குகள் பத்திரமாக இருக்கப்பட்டு அது இறுதியிலே வாக்குகள் எண்ணிக்கை பார்த்து எந்த பாடல் முதல் பாடல் என்று தெரிவு செய்து தருவது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் இன்றும் 5 பாடல்களை காண இருக்கின்றோம் என்பது உறவுகளே. அதற்கு முன்பு ஒரு சிறு பரீட்சை நடப்பது வழக்கம்தானே. இன்னும் ஒரு போட்டி உங்களுக்குள்ளே ஒரு போட்டியை வைப்போம். பாட்டு சவாரி பாடல்கள் 5 பாடி சவாரி செய்து எந்த பாடல் எங்களை கவர்ந்து கொள்ளுகின்றது என்று வாக்களிக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு சவாரியை தருகின்றேன். எங்களுக்கு வந்து இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கு உள்ளும் ஒரு சவாரி. 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 31வது நாள் திங்கட்கிழமை வளமை போல ஒலிக்க இருக்கும் இந்த பாட்டு சவாரி 5 பாடல்களும் முதல் பதத்தை என்ன பதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று ஒரு சிறு குறிப்பு தரும் வேளையில் அதை வைத்து நீங்கள் எந்த பாடல் என்று என்ன பதம் என்று எழுதிவிட்டால் உங்களுக்காக ஒரு வெற்றி பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியிலேயே ஒலிபரப்பப்படும். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இன்றும் இந்த 5 பாடலும் என்ன பாடல் என்று கூற இருக்கின்றேன். அந்த 5 பாடலையும் எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது என்பதை எண்ணும் வேளையிலே தரவுகளை தருகின்றேன். நன்றாக கேளுங்கள். அனைவரும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் என்ற வகையிலே 5 பாடல்களுக்கும் முதல் பதமாக ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் 4 எழுத்துக்களை கொண்டது. 4 எழுத்துக்களை கொண்டது. இந்த 4 எழுத்துக்களும் மனிதருக்குள்ளே உள்ள உறவு முறையை கொண்டாடுகின்றது. மனிதர்களுக்குள்ளே உள்ள உறவு முறை, அது உயிர்கள் அத்தனைக்கும் இருக்கின்றது அந்த உறவு முறை என்பது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தோழன், தோழி என்றது போன்று உறவு முறைகள் பல உண்டு. அதிலே மிகவும் பிரபல்யமான ஒரு உறவு இந்த 4 கொண்ட உறவு. எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது. அதற்கு பலர் பாடல்களையும் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று 5 பாடல்களும் கொண்டு வருவது ஒரு பதத்தை தான். அது என்னவென்று கூறுங்கள். உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. 1 நிமிடத்துக்குள்ளே யார் முதலில் தருகின்றாரோ அவர்களுக்கு இந்த பாடல் ஒரு வெற்றி பாடல் கிடைக்கும். பார்ப்போம், வாருங்கள். எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய உறவு என்று சொல்லி ஒருவர் எழுதிவிட்டார். பார்ப்போம் மற்ற என்ன நேரம் இருக்கின்றது. 1 நிமிடத்துக்குள்ளே எத்தனை பேர் எழுதுகின்றீர் என்று பார்ப்போம். 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கூடி பிறந்தவர்கள்தான் அல்லது இரத்த உறவுகளுக்கு தான் இந்த உறவு இருக்க வேண்டும் என்பதை அல்ல. இன்னும் ஒரு தகவலை தருகின்றேன். 2வது நபரும் எழுதிவிட்டார். இன்னும் நேரம் இருக்கின்றது. பார்ப்போம் எத்தனை பேர் எழுதுகின்றார்கள் என்று, எந்த யார் தருவது சரி என்று பார்ப்போம். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருவர் பதில் தந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம், இன்னும் வருவதற்கு இன்னும் சில வினாடிகள் இருக்கின்றன. இன்னும் சில நொடிகள் என்றுதான் கூற வேண்டும். முன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரிக்கு 5 பாடல்கள். அந்த 5 பாடல்களும் முதலில் தாங்கி வரும் பதம் எதுவென்று கேட்டது இருவர் தந்திருக்கின்றார்கள் பதிலை. அந்த இருவருடைய பதில்களும் தந்து நேரம் சரியாக வந்துவிட்டது. இப்பொழுது பார்ப்போம் யாருடைய பதில் சரியாக இருக்கின்றது என்று. அதற்கு முன்பு

பாட்டு சவாரி 160 அலங்கரிக்கும் என்ற பாடல் 4 எழுத்துக்களை கொண்டது என்று கூறினேன். இங்கே கிருஷ்ணன் அவர்களும் ஜெகபிரசாதிக் அவர்களும் 2 பேரும் எழுதியிருக்கிறார்கள். அண்ணன் என்ற உறவு, அண்ணன் என்றது ஒரு சிறந்த உறவு தான். ஆனால் இன்று பாடலில் வருவது நான் சொன்னேன் எல்லாவற்றையும் விட சிறந்ததொரு உறவு என்று நண்பன் என்று வருகின்றது. நண்பன் என்ற பதத்திலே 4 பதங்களும் இந்த 5 பதங்களும் வருகின்றது. இந்த பதத்துக்காக தங்கள் நேரத்தை உடனடியாக பயன்படுத்தி எனக்கு பதிலை எழுதின உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நல்லது அன்பு உறவுகளை, இப்பொழுது நண்பன் என்ற பதம் தாங்கி வரும் பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக 5 பாடல்களை கேட்கும் எங்களுக்கு இன்று நாங்கள் 29 பாகை 20 பாகையிலே இப்பொழுது இருக்கின்றோம். இது 24 வரை செல்லலாம், பின்பு 16 வரைக்கும் வரும் என்று கூறுவோம். குறைந்த பகல் ஒரு மழை குணம் போன்று இருக்கின்றது. ஆனால் மழை வருவதற்கான அத்தாட்சிகள் எதுவும் இல்லை. நீங்களும் வரும்பொழுது உங்கள் காலநிலையை கூறிக்கொள்ளலாம். நன்றி உறவுகளே. இப்பொழுது பாடல்களை பார்ப்போம். பாடல்கள் எப்படி வருகின்றது என்று பார்ப்போம். நினைத்தாலே இனிக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து பென்னி டாயல் அவர்களோடு விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நண்பன் என்ற பதம் தாங்கி முதலில் ஒலிக்க இருக்கின்றது. நினைத்தாலே இனிக்கும் என்று பின்பு வந்த திரைப்படத்து பாடல்.

பாடல் நினைத்தாலே இனிக்கும் என்று பின்பு வந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்து பாடல் பென்னி டாயல் அவர்கள் விஜய் ஆண்டனியின் இசையிலே பாடியிருந்தார். நண்பனை பார்த்த தேதி மட்டும், நண்பன் என்ற முதல் பதத்தோடு ஒழித்த முதல் பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பதம் இதோ என்னையும் விடுங்கள் நானும் வருகின்றேன் என்று இரண்டாவது வரிசையில் நிற்கின்றது. மங்காத்தா என்ற திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ அவர்களோடு இணைந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களும் பாட வேண்டும் என்று யுவன் சங்கர் ராஜா அவர்களே இசை அமைத்திருக்கின்றார். மங்காத்தா திரைப்படத்தில் நண்பனே என்னையே என்று கூறும் ஒரு பாடலாக வருகின்றது, கேட்போம்.

மங்காத்தா என்ற திரைப்படத்திலிருந்து மதுசூரி யுவன் சங்கர் ராஜா இவர்களை குரலிலே யுவன் சங்கர் ராஜாவின் இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம் என் நண்பனே என்னையே என்ற பாடல். அப்படி என்றால் மூன்றாவது நண்பன் சட்டம் என்ற திரைப்படத்தில் வருகின்றது. கங்கை அமரன் அவர்களுடைய இசையிலே உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோடு பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் பாடிய ஒரு பாடல் நண்பன் என்று ஆரம்பிக்கின்றது. அந்த பாடலையும் மூன்றாவது பாடல் வரிசையிலிருந்து கேட்போம்.

கங்கை அமரன் அவர்களுடைய இசையில் ஒலித்த சட்டம் திரைப்படத்திலிருந்து உலக நாயகனும் பாடும் நிலா டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடிய நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலை மூன்றாவது வரிசையில் ஓடி பாட கேட்டோம். அப்படி என்றால் நான்காவது வரிசையில் நின்று பாடும் பாடல் எதுவோ என்று எண்ணுகிறீர்களா? அந்த பாடலும் ஒலிக்க இருக்கிறது இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து சின்னக்குயில் சித்ரா அம்மா பாட வேண்டும் என்று தேனிஸ் எங்களுடைய தேவா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். எங்கே அந்த பாடலை கேட்போமா இப்பொழுது?

ஏழமணி தொலைநாட்டில் இருந்து அருள், அன்புடன் மகள் ஷியாமலா, அன்புடன் மகளே சாந்தி, நீங்களும் வணக்கம் கூறி இணைந்து விட்டீர்கள். வருக வருக என்று உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான்காவது வரியில் நின்று ஓடிய இந்த பாடல் இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து சின்னக்குயில் சித்ரா அம்மா பாடியிருக்கின்றார் தேவா அவர்களுடைய இசையிலே. அப்படி என்றால் இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா, ஐந்தாவது பாடல். அது எந்த படத்தில் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே அந்த பாடல் சரவடி சரண் என்பவர் இசையமைத்து மூஷ் என்பவர் பாடியிருக்கின்றார். காஞ்சனா 3 என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை, எங்கே அந்த பாடலையும் கேட்டுவிடுவோம்.

0: காஞ்சனா 3 என்ற திரைப்படத்தில் மஷ் என்பவர் பாடுவதற்காக சரண் வெடி சரண் அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல் கேட்டோம். உறவுகளை நாங்கள் 5 பாடல்களையும் கேட்டு முடிந்து விட்டோம். இறுதியாக இடையிலே வந்தவர்கள் அடடா, அதற்கிடையிலே பாடல் தொடங்கி முடிந்து விட்டதா, 4வது பாடல் வந்து விட்டதா என்று ஆச்சரியமாக கேட்கிறீர்கள். இன்று 8 மணிக்கு நிகழ்ச்சி என்பதை நேற்றே கூறி வைத்து விட்டேன். காலையிலும் நான் பதில் போட்டு எல்லோரும் வரவேற்றிருந்தார்கள். அதனால் இன்று உங்களுடைய 8 மணிக்கு ஆரம்பித்து விட்டது என்னுடைய நியமனம் காரணமாக. இப்பொழுது ஒலித்த பாடல்களை பார்ப்போம். நண்பனை பார்த்த தேதி என்ற நினைத்தாலே இனிக்கும் என்ற புதிய திரைப்படுத்த பாடல் பென்னி டாயல், விஜய் ஆண்டனி இவர்களுடைய இசையும் குரலிலையும் வந்தது. அடுத்தது மங்காத்தா என்ற திரைப்படத்திலும் மதுஸ்ரீ, யுவன் சங்கர் ராஜா இவர்கள் இருவரும் பாடும் பொழுது யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து கொடுத்த நண்பனே என்னையே என்ற பாடலும், 3வதாக நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலை சட்டம் திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்களோடு எஸ்வி பாலசுப்ரமணியம் ஐயாவும் இணைந்து பாடிய பாடல் தந்துவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து 4வது பாடலாக நண்பனே நண்பனே என்ற வரி கொண்ட பாடலை இங்கிலீஷ்காரன் திரைப்படத்திலிருந்து சின்னக்குயில் சித்ரா அவர்கள் பாட வேண்டும் என்று தேவா அவர்கள் இசை கொடுத்து கொடுத்தார்கள். இறுதியாக 5வது பாடல் நண்பனுக்கு கோயில் கட்டு என்ற பாடலை காஞ்சனா 3 என்ற திரைப்படத்தில் மஷ் பாடுவதற்காக சரவடி சரண் இசை கொடுத்திருக்கின்றார். இந்த 5 பாடல்களும் இன்று நண்பன் என்ற பதத்திலே ஒலித்த பாடல்களாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். வந்தவர்களுக்கு நன்றியை கூறி வரவேற்றுக் கொண்டேன். இங்கே இத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் எனக்கு தெரிகின்ற அத்தனை பேரோட வாக்களும் நீங்கள் நன்றாக சிந்தித்து வரலாம். இப்பொழுது பாடல்களை தந்திருக்கிறேன். பாடல்களினுடைய வரிகள் அங்கே தல புலனத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது, பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது பல்லவி சரணங்கள் பாட வருகின்றது. நன்றாக கேட்டு உங்கள் வாக்கினை வந்து அழியுங்கள். 6478746415 என்ற இலக்கத்தோடு இணைய வேண்டும், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம். அந்த வகையில் இப்பொழுது பாடல்கள் ஒலிக்கின்றது. தேவா வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் தேவா, வணக்கம். முதல் நேராக வருகின்றீர்கள், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வந்தபடியால் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். நாங்களும் ஓம் நமச்சிவாயா என்று அன்போடு கூறி பக்தியோடு உங்களை வரவேற்கின்றோம். வருக வருக, எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் நாட்டில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது தேவா?
1: சுமாரான வெப்பத்தில் தான் இருக்கும்.
0: வெப்பம்தான் சிறப்பு.
1: வெப்பத்திலே வெப்பம்
0: அது எங்களுக்கு தேவை.
1: வெப்பம்
0: வெப்பம் இல்லாமல் வாழ
1: வெப்பத்திலே ஒரு வெப்பம்.
0: வெப்பத்திலே ஒரு வெப்பம், அது வெப்பமும் வெப்பம் என்று இருக்கின்றது. வெப்பமும் வெப்பம்,
1: சரி. நம்ம உடம்புல ஒரு வெப்பம், அதுல ஒரு வெப்பம்.
0: வெப்பம் இல்லாத ஐயா, ஒரு அறிவிழந்து கிடப்பவன், மயங்கி கிடப்பவன், வருத்த நிலையில இருப்பவன் உடனே தொட்டு பார்ப்பது உடல் வெப்பம் எப்படி இருக்கின்றது தானே. உடலே வெப்பம் இல்லை என்றால் முடிந்தது அளவு இல்லை. சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு
1: ரேவதி அம்மாவுக்கு நேற்று முடிவுரை சொன்னாங்கல்ல, அது அருமையாவும் அன்பாகவும் எல்லாரையும் மனசை தொட்டுச்சியா.
0: சிறப்பு.
1: அவங்க வாழை தாய்ங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. வந்து ஒரு வாழை தாய் மாதிரியா.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: நல்ல பொறுமையா இருந்து செஞ்சாங்க.
0: உங்களுடைய வாழ்த்துக்களை சென்றடையும். இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை அழைப்போமா?
1: ஆமாய்யா,
0: வாருங்கள் போவோம் பாக்கி சாப்பாடுக்கு. இங்க காத்து கொண்டிருக்கிறாங்க.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருங்கள் பாரேன், காற்றலைக்கு வந்துவிட்டோம் தேவா. உங்கள் வாக்கு நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையில் உங்களுக்காக என்ன பாடலை இன்று ஒலிபரப்ப வேண்டும்?
1: சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை, அந்த பாட்டியா
0: பாடி காட்டுகிறீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பாட்டு முடக்குது உங்களுக்கு. சின்னஞ்சிறு பெண் போலே,
1: நீங்க டைத்தை மாத்திட்டீங்களா? நைட்டே நான் படுத்திருந்தேனா, பார்த்து கட்டிக்கிட்டே இருந்தானா பாட்டை, என்ன டயத்தை மாத்தினீங்களா? ஆகா, நேயர்கள் எல்லாம் முழிக்க போறாங்க.
0: இல்ல இல்ல, நேற்று தினம் நான் கூறியிருந்தேன் தானே, நிகழ்ச்சியில
1: கூறியிருந்தேன். அறிவிச்சிட்டீங்க,
0: அறிவிச்சிட்டீங்க. காலையில
1: அது மாதிரி எப்பயுமே அறிவிச்சா அது எல்லா நேயர்களுக்கும் நல்லா
0: விருப்பமானவர்கள் வந்து செல்லாம நிகழ்ச்சியை நான் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாமல் விடுவதை விட கொஞ்சம் முன்னாடி வருகிறேன் என்று உங்களோட அனுமதி எல்லாம் கேட்டு.
1: அதே மாதிரி எல்லாரும் பாடின பாட்டுங்க, எல்லாரும் பாட்டியும் கேட்டா, எல்லாரும் ரெண்டு ரெண்டு பாட்டு பண்ணாலும் எல்லாம் அருமையா நிகழ்ச்சி இது போடாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க அது பாட்டுக்கு இது போடுவீங்களா, இடையில இடையில போடுவீங்களா, அதெல்லாம் எல்லாமே ஓடிச்சு.
0: ஆமா ஆமா, அதே போட்டு நான், நல்லது நல்லது ஐயா, வாழ்த்துக்கள் தேவா. உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும், உங்களுடைய வாக்குக்கு நன்றி. பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதா என்று முடிவிலே. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவுகள் மூவர் ஒரே நேரத்தில் அழைத்திருங்கே, மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களை இணைத்துக் கொள்வேன் நான். இப்பொழுது வந்துவிட்டார் அடுத்த உறவு, அவரை இணைப்போம். அவர் நின்று விட்டது அவருடைய இணைப்பு. அழைக்க வேண்டும் சரியான இலக்கத்தோடு. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் அணைந்து இணைந்து கொள்ளலாம் என்பது. உறவுகளே, ஒருவர் வந்து இணைந்து வாக்களித்து விட்டு சென்று விட்டார். பார்ப்போம் இரண்டாவது வாக்கு யாருடைய வாக்கு. எங்கே இருவர் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள், இப்பொழுது யாருக்கு அந்த அழைப்பு கிடைக்கின்றது என்று பார்ப்போம். மூவர் அழைக்கின்றீர்கள், எங்கே பார்ப்போம் யாருக்கு இந்த அழைப்பு கிடைக்கின்றது. ராஜராஜன் வழக்கறிஞர் கிடைச்சிருக்கு. வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் அவர்களே, ராஜராஜன் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ராஜராஜன், எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஏன், நலமாக இருக்கிறேன்.
0: சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது தருமபுரியிலே?
2: காலநிலை வறண்ட வானிலை.
0: வாழ்த்துக்கள். அது நிறைந்து இருக்கும் தானே உங்கள் பணிகளை எல்லாம் செய்வதற்கு, மழை இல்லாமல் துன்பம் இல்லை, ஓடி சென்று உங்களால் வேலை பார்க்கலாம். ராஜராஜன் வந்தவுடன் எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், எங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். அதற்கு எங்களுக்கு ஒருவர் இருக்கின்றார் என்ற துணிவோடு இருக்கின்றோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு 5 பாடல்களையும் கேட்டீர்கள் தானே, வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.
2: கேட்டேன் கேட்டேன்.
0: வாக்குச்சாவடிக்கு செல்வோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்து விட்டோம். ராஜராஜன், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முறை எப்படி இருந்தது பாடல்களை கேட்கும் பொழுது? பாடல்களின் பெயரை கூறாமல் பாடல்கள் அப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: ஐயா, அருமையாக இருந்ததுங்க. அனைத்து பாடல்களுமே வந்து நண்பர்களை வந்து இது பண்ணி வச்சதுனால.
0: ஆமாமா,
1: அந்த தீம் வந்து நண்பர்கள் தீமா இருந்தது. ஏன்னா இப்ப உறவுகளுக்கு அடுத்து வந்து நண்பர்கள், சில நண்பர்களே நம்மளுக்கு வந்து உறவுகளா கிடைச்சிருக்காங்க. நேரகன்ற ஒரு பேர்ல வந்து நம்மளுக்கு உறவுகளாகவே வந்ததுனால நம்ம உறவுகள் சொல்லியே வந்து ஒரு குரூப்பே கிரியேட் பண்ணிருக்கோம்.
0: வானொலி
1: நேயர்கள் போட எம்டிஆர் உறவுகள். நன்றிங்க, நன்றிங்க. ஐயாவுக்கு முதல் நன்றி.
0: நன்றி, உங்களுக்கும் தான் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். இது உங்கள் அன்னை, உங்களுடைய மாமா எல்லோரும் வளர்த்த வானொலி. நீங்களும் வந்து இணைந்தீர்கள், அதுக்காக நாங்கள் நன்றி. உங்களுக்காக என்ன பாடல் நேயர் விருப்பத்திலே தர வேண்டும்? நான் விருப்பமான பாடல்
1: ஐயா, பாஷா படத்திலிருந்து
0: ராஜராஜன், நீங்கள் இணைந்தது பெருமகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். பார்ப்ப முடிவிலே. நன்றி ஐயா,
1: நன்றி.
0: அடுத்த வரவுடன்
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: அடுத்த உறவு வாக்களிப்பதற்காக ஓடி வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நான் உங்களுடைய ஆதார் அட்டை சரியா நான் கூறியது?
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கின்றேன். உங்கள் பெயரை நான் கே எஸ் கிருஷ்ணன் என்று படித்தேன், அது சரியாக இருக்கின்றது ஆதார் அட்டையில் பாருங்கள்.
2: கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பூர்.
0: ஓ, அப்படியும் இருக்கின்றது, நான் அதை கூறவில்லை. என்ன பயணத்தில் இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. அப்பா, போக்கும் போக்கும் பரத்தும் புணர்வுமிலா புண்ணியனி. சரி, எப்படி இருக்கிறது பயணம்?
2: நன்றாக இருக்கு.
0: பேருந்தில் பேருந்தில் இருக்கின்றீர்கள். தனியே இருக்கின்றீர்களா, தம்பதிகளா இருக்கின்றீர்களா? தனிமைதான் இன்னும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோம் பாருங்கள். இந்த தனிமையை குழப்புவதற்காக

0: வந்துவிட்டோம் காட்டலைக்கு வந்துவிட்டோம். உங்களுடைய பேருந்து சத்தம் போடுகின்றது, எங்களை விரைவாக போகும்படியாக உங்களுக்காக என்ன பாடல் தர வேண்டும்? நான் நல்ல பாடல் நல்ல உறவுன்று எழுதியிருந்தீர்கள், ஆனால் அது கொஞ்சம் மாறிவிட்டது இல்லையா? இருப்பினும் உங்களோட முயற்சிக்கு நன்றி. கொண்டு வாருங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து சிம்லா ஸ்பெஷல் படம்.
0: என்ன பாடல்?
1: படம் சிம்லா ஸ்பெஷல் படம்.
0: ஓ, சிம்லா ஸ்பெஷல். அதுல என்ன பாடல் வேண்டும்?
1: உனக்கு என்ன மேலே என்ற
0: பயணம் கவனமாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வாருங்கள். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவுடன் உங்களுடைய சத்தம் வரும் அது. அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக வருகின்றார் அருள் அவர்கள், இளமணி திருநாட்டிலிருந்து அழைக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் அருள், வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா, ஓமாக இருக்கிறீங்களா?
0: ஓம் ஓம் ஓம் ஓம் நம சிவாய. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இருக்கிறேன் ஐயா. உங்களோட அவர் சின்ன பேராந்தி கதைக்க போறாரு, உங்களோட கரகாலம் கதைச்சாம் தாத்தாவோட.
0: ஓ, அவரும் வாக்கு சாவடியில வந்து வாக்களிக்க போகின்றாரோ? வணக்கம், வணக்கம் பேராண்டி, வணக்கம். வணக்கம், வணக்கம் பேராண்டி. நலமாக இருக்கின்றீர்களா ஐயா? எங்க மாமாவோட பயணம் செய்கிறீர்கள்? வீட்டில் இருக்கின்றீர்களா, வெளியே செல்கின்றீர்களா? வீட்டில் இருக்கின்றீர்களா? அம்மா அம்மா நலமாக இருக்கின்றாவா? தாத்தா பாட்டி நலமாக இருக்கின்றார்களா? எல்லாரும் இருக்கின்ற வாழ்த்துக்கள், வாழ்த்து. சரி, இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பமா? எங்களிடத்தில் என்ன பாடல் கேட்க விருப்பம்?
3: என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பம் அதை சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க.
0: அவருக்கு விருப்பம் இல்ல பாடலுக்கு. என்ன
3: ஐயா?
0: வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள். பேரனோடு பேசியது மகிழ்வாக இருக்க மகிழ்வாக இருக்கணும் அவருக்கு என்னுடைய ஆசைகள். பாருங்கள், வாக்குச்சாவடி போவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். அருள், நீங்கள் வந்து வாக்களிக்க வந்த என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முடிவில் உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு சிகரம் படத்துல நகரம் இப்போ சிகரம் அந்த
0: அகரம் அகரம் இப்போ சிகரமாச்சு
1: அகரம் இப்போ
0: அகரம் இப்போ சிகரமாச்சு அந்த பாடல். அந்த பாடல் முன்பு ஒரு தடவை கேட்டிருக்கிறீர்கள், அதான் எனக்கு ஞாபகம். அப்ப எப்படி உங்களோட நிலைமையில நான் போது காலைய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டுருக்கலாம்?
1: இப்ப நல்லூர் நல்லூர் யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன் ஐயா.
0: நல்லூர் கொடியேற்றம் ஆரம்பித்து விட்டது
1: என்ன? ஓ,
0: எத்தனையாவது திருவிழா என்று?
1: இன்று ஐந்தாம் திருவிழா.
0: ஐந்து? ஓ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: பதினஞ்சாம் திருவிழாவா?
0: மகன் பதினஞ்சு. சரி சரி, அவருக்கு அது பதினஞ்சு போல இருக்காக்கும். அதை கொடுங்க, அவருக்கு பாட்டு வேண்டாமா? அவருக்கு வேண்டாமா என்ன?
1: அவருக்கு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? தாத்தா கேட்கிறேன். மங்களம் மங்களம் பாட்டான் தாத்தா அவருக்கு.
0: அது என்ன பாட்டு மங்களம் மங்களம்?
1: அது அவ சும்மா அந்த இதுல பஜனையில கடைசியா மங்களம் சொல்லி படிக்கிற
0: பாட்டை சொல்லி சொல்லுங்கள். அவரை
1: ரெண்டு
0: முழங்கவில்லை பேராண்டின குரல். என்ன பெயர்? மானா கணேசோ?
1: கவேசா. கவேசா
0: தவேசனா?
1: கவேஸ்
0: உங்களுக்கு மங்களம் பண்ணுமா? மங்களத்துல என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்? மங்களம் பாடல்
1: படிச்சு காட்டுற தாத்தா.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் மங்களம் உண்டாகட்டும். முதல் மாமாக்கு மங்களம் உண்டாகும். மாமா எப்ப மங்களம்? வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள்.
1: அம்மா நலமா இருக்கிறாயா?
0: கொஞ்சம் உடல்நல குறைவு தான் என்று அவருக்கு வைத்திய பரிசோதனை இருக்கின்றது. அதனால தான் நிகழ்ச்சியை நான் முன்னமே கொண்டு வந்தேன். குணம் வந்து சுகம் வந்துவிடும். ஆனால் நிகழ்ச்சி நிர்வாகம் எல்லாம் ஒழுங்கா செய்து கொண்டிருக்கார். காற்றலையில் வந்து ஒரு மணி நேரம் இருந்து உங்களோட பேசுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் இந்த ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கார் மகனே. மாமாவும் மருமகனும் வந்து வாழ்த்து செய்தி வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மீண்டும் என்ன கதைக்க போற, என்ன பேச போறீர்கள்? தவேஷ் என்ன கூறுங்கள். தவேஷ், என்னுடைய அம்மாவுக்கு பேர் அம்மா. உங்களுடைய அம்மாவுக்கு? ஓ, தவச்செல்வி. அது எனக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கு?
1: நன்றி சொல்லுங்க தாத்தா.
0: நவநீதன். நன்றி நன்றி. அழகாக பேசுகிறீர்கள். பாடசாலை செல்கின்றீர்களா? தங்கராசா. நல்ல தங்கராசாவின் வீரன். நல்ல தங்க போனாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது நல்ல ஜாதகங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள். பிராண்டி வந்து இணைந்ததுக்கு சிறப்பாக இருக்கு. உங்களோட குரலை கேட்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அருள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஓம் ஓம் ஓம். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில ஈழமணி திரு நாட்டிலிருந்து மாமனும் மருமகனும் வந்து இணைந்து விட்டு சென்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய ஒரு வந்துவிட்டார். யாம் இருக்க பயமேன். வணக்கம் சரவணன். வணக்கம்.
2: வணக்கம் அரசடிகுப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன். அவர் அப்படியே ஆதார் அட்டையை சமர்ப்பித்து விட்டார். சரியாக இருக்கின்றது சரவணா? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். உங்களோட கால நிலை எப்படி? நாங்கள் 20 வகையில தான் இருக்கின்றோம். நீங்கள் எத்தனையில இருக்கின்றீர்கள்
2: இன்னைக்கு? கால நிலை பார்த்தீங்கன்னா கடுமையில் தான் இன்னைக்கும்.
0: அப்படியா? இந்த மாதம் உங்களுக்கு அரசரிக்குப்பம் பகுதியிலே அதிகமான வெயிலாக இருக்கும். ஏன்னா சுற்றி பெற உங்களுக்கு கானகம் இருக்கின்றது. கானகத்தின் நடுவிலே இருக்கின்ற ஊருக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். அதை சொல்கிறது எப்படி என்றால், சொல்லுவார் இருக்கா, நடுப்பகுதியில் இருக்கின்றீர்கள் நீங்கள். உங்களை சுற்றி கானகம் இருக்கின்றது. கானகத்தில் இருக்கும் பொழுது வெப்பம் இருக்கத்தான் செய்யும். அமுக்கம்னு சொல்லுவார். அமுக்கம்னு சொல்லுவார். அங்கே
2: ஆமா எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரங்களுக்கு நிறைய அதிகமாக அந்த நீர்கள் தேவைப்படுது.
0: அவர்கள் இழுத்துக்கொள்வார்கள், அவர்கள் இழுத்து நன்றாக இழுத்து விட்டு மேலே விடுவார்கள், அது ஆவியாகத்திலிருந்து மீண்டும் மழையாக வரும். இரண்டு நாட்களில் உங்களுக்கு மழைக்கு இடம் உண்டு என்று என்றால், வெப்பம் அதிகமாகி கொண்டு சென்றால் உடனே மழை ஒன்று வரும். இது அனுபவத்திலே கூறுகிறேன், ஆராய்ச்சியில கூறவில்லை.
2: ஆமா, இப்படி இந்த மாதிரி கடுமையான மதிய ஒரு மதிய வேலையில கடுமையான வெயில்லாம் இருக்கும்போது அந்த நீர்ப்பாசன பகுதிகளுக்கு செல்லும் போது அப்படியே அப்படியே குளுமையாக இருக்கும். அதை தாண்டி அதை கடந்து மற்றொரு பகுதிக்கு செல்லும்போது திரும்ப அந்த வெப்பம் தாக்குதல் நமக்கு தெரியும்.
0: இந்த நேரத்திலே தான் நீங்கள் அந்த கானல் நீரை பார்க்க முடியும். கானல் நீர் புரியுமா உங்களுக்கு என்னவென்று? ஒரு திரைப்படம் அந்த பானுமதியமான திரைப்படம் கானல் நீர். அதாவது நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு அரை மைல் தூரத்துக்குள்ளே நின்று இப்படி நல்ல வெயிலுக்கே உற்று பார்க்கும்போது அந்த வீதியின் முன்னே நாங்கள் நிற்பதற்கு முன்னாலே அனல் ஒன்று ஓடிக்கணும், அந்த அலை கடல் அலை போன்று தோன்றும் எங்களுக்கு, அலை ஓடுவது போன்று, அது கானல் அலை. சரியோ, அந்த வானத்தில் வனத்திலே இருக்கிற மான்கள் எல்லாம் சரியான கோடை காலத்தில் நீர் வற்றி போனால் கானலை நீரென்று நம்பி ஓடுமாம். அந்த நீர் அலையை கண்டுவிட்டு அங்கேயே தண்ணி இருக்குது என்று அந்த மான்கள் ஓடும். அங்கே ஓடி போனால் அங்கே கிடையாது, அதை சொல்கிறது கானல் நீர் என்று. இப்பொழுது நீங்கள் அதை காணலாம், இந்த வெப்பத்திலே உங்கள் ஊரிலே காணலாம் அந்த கானல் நீரை. விட்டு பாருங்கள், நல்ல மதிய வேளையிலே வெளியே நின்று பாருங்கள், கொஞ்சம் தூரம் தள்ளி குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கே அந்த அனல் வீசிக்கொண்டிருக்கும். சிறப்பு. நாங்கள் ஒரு தடவை காற்றிலே விட்டு வாக்குச்சாவடிக்கு சென்றால் என்ன?
2: செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு சிறுவனம். ஐந்து பாடலும் கேட்கும்போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள்?
1: ஐந்து பாடல்களும் எல்லாமே வேறு அருமையான பாடல்கள்,
0: சிறப்பாக இருந்த பாடல்கள்
1: தான்.
0: தானே, இசை தானேன்னு. சரி, இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலே ஒளிபரப்ப வேண்டும் நான்?
1: படம் கண்ணன் வருவான்.
0: கண்ணன் வருவான், அதில் என்ன பாடல் ஐயா?
1: ஆமாம், இவர் அந்த படத்தில் ஒரு நல்ல பாடல்,
0: ஓ, ஒரு நல்ல பாடல் அடித்தால் வருமோ?
1: பூவிலும் மெல்லிய பூங்கொடி.
0: அட்டேங்க அப்பா, பூவிலும் மெல்லிதா ஐயா, எங்கே கண்டீர்கள்?
1: அந்த பாடலை தேர்வு செய்து கொண்டுதான் படத்தை என்ன எந்த படம்
0: அது பரவாயில்லை,
1: தெரிஞ்சுன்னா
0: நான் தேடிக்கொண்டு.
1: படத்தை சொல்லிவிட்டேன், பாடல் வந்து
0: ஓ,
1: திடீர்னு மறந்து போகுது.
0: பூவிலும் மெல்லிய பூங்கொடி தானே, அப்படி பாடலாம். இழுவை ஒரு மாதிரி இருக்கிறது
1: பூவின் மெல்லிய பூங்கொடி,
0: அதுதான் பாடல், அதுதான் பாடல். வாழ்த்துக்கள். அப்ப பூவிலும் மெல்லிய பூங்கொடியை நீங்கள் பார்த்தீர்களா? பார்க்க இல்லையா?
1: பூவோட மெல்லியா பூங்கொடி இருக்குமா, இப்படி இருக்கும்.
0: இது பூவுக்கு, பூவில் பூவே மென்மையானது, அதை விட அதில் கொடி வந்து மென்மையானதாமே. பூவிலும் மெல்லிய பூங்கொடி என்று வருகின்றது. நல்ல நல்ல பாடல்களை கேட்கின்றீர்கள் அப்பா, கெட்டிக்கார, நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் போல் தெரிகின்றது. பூ மெல்லியதா, இடை மெல்லியதா, கொடி மெல்லியதா என்று பார்க்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சரவணா, சிறப்பு.
1: இப்போது பார்த்தீங்கன்னா பாடல் தான் மெல்லியது,
0: பாடல் மெல்லிந்தே போய்விட்டது என்ன. அங்கே அடிய வெங்கல கடைக யானை பூந்தவரை ஒட்டார் பிட்டார் என்ற தாளங்கள் அடிக்க. சிறப்பு சிறவனா, மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த இன்னொரு கேள்வி சிறவனா, சரவணா, சரவணன், இன்னொரு கேள்வி. இந்த 8 மணிக்கு ஆரம்பித்தது உங்களுக்கு இடையூறு இல்லையா?
1: இல்லை, இந்த கேள்வி தெரியல. நான் பழக்கமாக 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி வரும்போது,
0: இப்பொழுது
1: ஒரு 8:50 பார்க்கும்போது சரி என்ன நிகழ்ச்சி உண்டா இல்லையான்னு போய் பார்க்கும்போது தான் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு.
0: அப்போ நீங்கள் புலனம் படிப்பது இல்லையா? புலனத்தில் நான் நின்று காலையிலையும் பதிவு போட்டிருந்தேன். நேற்று உங்களோட வந்த வேலை நேற்றைய நிகழ்ச்சியிலே கூறியிருந்தேன் காரணத்தை, இன்று 8 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம் என்று. இன்று காலையில் புலனத்திலையும் ஒரு ஞாபகப்படுத்தினேன், இலங்கை இந்திய நேரம் 8 மணிக்கு ஆரம்பிக்கும், இணைவோம் என்று போட்டியபோது எல்லோரும் நன்றியும் வாழ்த்துக்களும் போட்டு ஆயத்தமாக இருந்து வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பன். அப்போ நீங்கள் புலனம் பார்க்க வேண்டும், புலனத்தை பார்க்க வேண்டும். அதிலே நான் பதிவு தருவேன் உங்களுக்கு, இன்று நிகழ்ச்சி எப்படி போகும், என்ன நிகழ்ச்சி இருக்கின்றது, இருக்குமா இருக்காதா என்று கூட நான் அதிலே தருவேன். சரியா? நன்றி. புலனத்தை கவனித்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதிலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை எல்லாம் எழுதுவீர்கள் தானே, அதில் எழுதுங்கள். பாடல் நல்ல பாடல்கள் நான் கேட்டு எழுதுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தொடர்ந்து நிகழ்ச்சியை அலங்கரியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்ல போகின்றேன், மீண்டும் சந்திப்போம் சரவணா. நன்றி,
1: நன்றி
0: சரவணா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகள் ஷியாமலா அழைக்கின்றார். அவர் வாக்கு கண்டவுடன், வாக்களிப்பதற்குடன் ஷியாமலா ஓடி வந்து விட்டார். வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம் பா, வணக்கம், நல்லா இருக்கம்பா.
0: என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கம்மா, என்ன நடந்தது?
2: இருசக்கர வாகனத்துல போகும்போது பின்னாடி வந்து குடிகார குடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு அவங்க ரெண்டு பேரு, வந்து பின்னாடி எல்லாம் மோதி கீழே விழுந்து காலு உடஞ்சிருச்சு. காலு அதனால நைட்டு திடீர்னு 10 மணிக்கு கிளம்பி வந்தேன் நான். அதனால தான் இது பாடல் கேட்டேன். பதிவெல்லாம் எதுவும் போட முடியல
0: என்னால. நான் இங்கே 65 மகள் வர முடியாது என்று எழுதியிருக்காரு. இப்பொழுது எங்கேயா அவர்?
2: இஞ்சிக்குடி வந்துட்டேன்ப்பா, இஞ்சிக்குள்ளதான் இருக்கேன். காலையில நேரம் மருத்துவமனைக்கே போயிட்டேன். மதியம் வந்தா வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு அவளுக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை மாலை நேரத்தில் நடந்துச்சு. 6 மணிக்கு முடிச்சு இதுக்கு அது கொண்டு வந்தாங்க, வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வெறும் உடஞ்சிருந்தா மாவு கட்டு மட்டும் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
0: என்ன கயிறே காலு
2: காலு காலுப்பா, காலுலதான். வண்டி எல்லாம் ஒன்னும் ஆகல, எதுவும் வண்டிக்கு எதுவும் ஆகல. இவ விழுந்துட்டு வண்டி காலில் விழுந்துச்சா என்னன்னு தெரியல. அது அவளால இது பண்ண முடியல, அடிப்பட்ட வேகத்துக்கு உடஞ்சி நுணுங்கிருச்சா, அந்த எலும்பு வந்து நொறுங்கி இருக்க மாதிரி. அதனால அந்த சில்வர் பிளேட் எதுவும் வைப்பாங்கல்ல, அது மாதிரி பண்ணிருக்காங்க.
0: கவனமா இருக்கணும், பாதுகாப்பா கவனித்துக் கொள்ளுங்கள்.
2: அது ஆக்சுவலா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், இல்லைன்னா மருத்துவமனையில இருந்தா வந்திருக்க முடியாது. வீட்டுல தான் அவங்க வீட்டுலதான் இருக்கிறேன் நான். அவ பாப்பா படிக்கிறா, ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறா, அவ தனியா இருப்பாளேன்னு அவ கூட தான் இப்ப இருக்கிறேன் நான். அங்க வீடு கொஞ்சம் உள்ள போகணும் நான், என் வீட்டுக்கு அங்க போகணும்.
0: விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். குணமடையும், இளம் வயதுல விரைவில் அது குணமாயிரும், குணமாயிரும். சரி, இப்பொழுது நாங்கள் பாடல்களை கேட்டோம், ஒரு தடவை வாக்குச்சாவடி சியாமலா போவோம், பாருங்கள். ஐயே, இப்படித்தான் வாழ்க்கை என்றது பல இன்னல்கள் நிறைந்ததுதான்.

0: மறந்து விட்டோம் வாக்குச்சாவடிக்கு சியாமலா. உங்கள் செய்தியை கேட்டு நாங்கள் துன்பட்டோம். அவருக்கு விரைவில் குணமடைய வேண்டும். கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு அவர் விரும்ப வேண்டும் மகளே?
1: படம் அவள் தந்த உறவுப்பா.
0: மகள் தந்த உறவு அதானே?
1: அவள் தந்த, அவள் தந்த உறவு.
0: அவள் தந்த உறவு, அதுல என்ன பாடல்?
1: மஞ்சள் இட்ட நிலவாக மை பூசும் கலையாக மாலை கட்டும் மலராக ஆனந்தம். அந்த பாட்டுப்பா.
0: ஓ,
1: மஞ்சள் இட்ட நிலவாக.
0: மஞ்சள் இட்ட நிலவாக, வாழ்த்து. நல்ல பாடல் அந்த பாடல். அது என் காற்றலுக்கு வரவில்லை, உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்கள் நல்ல பாடலுக்கு வாக்களித்திருக்கீங்க. நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து.
1: உங்கள் வாழ்த்து பழிக்கிட்டுப்பா.
0: நன்றி மகளே. பழியை என்னிடம் போட.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

நேரம் சரியாக கனடாவில் 11:41 காட்டும் இந்த வேளையில் ஈழமணி திருநாடு இந்தியா போன்ற நாடுகள் தென்னகத்திலே 9:11 இரவு நேரமாக இருக்கின்றது. வழமையாக 9 ஆரம்பித்து கொண்ட நிகழ்வு 8 ஆரம்பித்து 1 தாண்டிவிட்டது. நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வேளையிலும் ஒத்துழைப்பு தருவதற்கு என்னுடைய நன்றிகள். நேற்றைய தினம் நான் அறிவித்தபடி நீங்கள் அதை ஆயத்தமாக இருந்து காலையில் நான் உங்களுக்கு எங்கள் காலையில் உங்கள் மாலையில் நான் போட்ட பதிவையும் புலனத்தை பார்த்து கொண்டீர்கள், வந்துவிட்டீர்கள், இணைந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இந்த புலனத்தை நாங்கள் வைத்துக் கொள்வது உறவுகள் என்று அன்பு உறவுகள் அன்பு என்று ஒன்று, இரண்டாவது தளம் என்று இன்னொரு தளம் இருக்கின்றது, நேயர் நேரம் என்ற தளம். நேயர் நேரம் என்ற தளத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் எழுதி அனுப்பிவீர்கள். அந்த பாடல்களை சேகரித்து அதிலே நாங்கள் உங்களுக்கு அந்த பாடலை நேயர் நேரத்தில் அல்லது விடுமுறை விருப்பத்தில் தருவோம். அதைவிட நேரலையில் வந்து நாங்கள் பங்கு பெற்றதற்கு அன்பு உறவுகள் பகுதியிலே உங்கள் கருத்துக்கள் பரிமாற்றங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துவது, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிற கருத்துக்களை நாங்கள் படித்து கொள்ளும் வேளையிலே நானும் இடையே எங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி சில குறிப்புகளை தருவேன். ஆரம்பிப்பதை 3 எந்த நிகழ்ச்சி என்று இடையிடையே போடும் நடைபெறாது விட்டால் நான் நின்று வர முடியாது என்ற செய்தியையும் உங்களுக்கு தருவேன். உங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றது, ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் புலனத்தை இடையிடையே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதிலே தான் நீங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றீர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்தி என்ன. உங்களுக்குள்ளே நீங்கள் அதை பேசிக்கொள்வதை நானும் பார்த்து மகிழ்ந்து கொள்கிறேன். உறவுகள் எப்படி உறவாடி கொண்டிருக்கின்றார்களே என்று வாழ்த்துக்கள். அதை வாழ்த்துக்களை எழுதி கொள்வீர்கள், பிறந்த நாளை அறிவிப்பீர்கள். அதன் மூலம் நாங்கள் அதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. எங்களுடைய இரவு நேரம் என்னுடைய இரவு நேரம் 1:30 போல் இருக்கின்றது. நான் நன்றாக உறங்கிவிட்டேன் நள்ளிரவு. இப்பொழுது பார்த்தேன் காலையிலே நண்பர் ஜெகவர் சாதிக் அவர்கள் ஒரு தடவை எனக்கு அழைப்பு விட்டிருந்தார். என்ன என்று தெரியவில்லை. அவர் மீண்டும் அழைத்து என்னவென்று பதிந்து விட்டார் எனக்கு தெரியும். அடுத்து ஒரு குறிப்பு, நண்பர் ஜெகவர் சாதிக் அவர்கள் நீங்கள் வானொலிக்கு இப்பொழுது வர முடியாது என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய அந்த கால எல்லை முடிய வேண்டும். அது மட்டுமல்ல கவலையோடு இருக்கின்றீர்கள். நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கோம். நீங்கள் இந்த வாக்களிப்பதில் நீங்கள் பங்களிப்புக்க வேண்டுமென்றால் நீங்கள் அழைத்து வாக்கை தரவிட்டாலும் எல்லோருடைய சம்மதத்தினுடைய என்னுடைய பெயரில் இருக்கின்ற தளத்தில் என்னுடைய பெயருக்கு நீங்கள் உங்கள் வாக்கினை பதிந்து விடுங்கள். அதை நான் இந்த இரகசியமாக இங்கே புகுத்தி கொள்வேன். ஆனால் நான் கூறிக்கொள்வேன் அவரும் வாக்களித்திருக்கின்றார் என்று. நன்றி. எந்த பாடல் என்னுடைய இதில் எழுதுங்கள். இது இந்த அன்பு உறவுகள் தளத்தில் எழுத வேண்டாம், என்னுடைய தளத்திலே, என்ன வழக்கமாக என்னோட பேசுகிற தளத்தில், நீங்கள் செய்தி போடுற தளத்திலே, அதிலே பாடலை எந்த பாடல் நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்று நீங்கள் குறித்து விடுங்கள். அந்த வாக்கினை நான் சேர்த்து கொள்கிறேன் உறவுகளுக்கு அறிவித்து விட்டு. ஆனால் எந்த பாடல் என்று அறிவிக்க மாட்டேன். வாக்கு அளித்திருக்கின்றார் என்று நான் கூறுவேன். அந்த வேளையில் ஒரு நியதி என்ன, வாக்களிப்பது ஒரு புறம் இருந்தால் நீங்கள் எங்களோடு இருக்கின்றீர்கள், எங்களோடு கொஞ்சம் உறவாடுகின்றீர்கள். உறவாடும் பொழுது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், உங்களுக்கு மனத்தில் உள்ள பாரம் கொஞ்சம் குறையும் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் நிகழ்ச்சியை. வாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்கலாம், எங்கே பார்ப்போம்.

0: வளமை போல வாக்களிப்பது உரிமை என்பதை எண்ணிக்கொண்டு ஓடி வந்துவிட்டார். தன் கடமையை நிறைவேற்ற அன்பு ஜோர்ஜ் குவைத்தல் இருந்து. வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் மன்னரே. வணக்கம்.
1: வணக்கம் பேரரசர்.
0: அன்பு மகனே, மகனே, நான் மன்னவர் என்பது நீங்கள் பேரரசு என்பது உண்மையிலேயே சரியான அன்பின் பிணைப்பு. மகிழ்வாக இருக்கு. நலமாக
1: இருக்குதான் பேர் பொருத்தமாக இருக்கும் பேரரசர்.
0: அது அன்பினால் வந்தது பேரா என்ன? அது நலமா இருக்குங்களா மகனே? ஊரில் எல்லாம் ஒரு நலம் தானே? நாங்கள் நலமாக இருக்கணும். அம்மா தான் கொஞ்சம் சோர்வாக இருக்குங்க. மற்றபடி ஒன்றுமில்லை. சிறப்பு குளிர் குறைந்து கொண்டு சென்று விட்டது. அங்கே காலநிலை உங்களுக்கு குயத்தில் எப்படி இருக்குன்றது? வெப்பம் தான் இப்பொழுது என்ன?
1: சூடு இருக்குது ஐயா. சூடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது ஐயா. இன்னும் இல்லை, சூடு இருந்துன்னா இருக்கு.
0: இன்னும் இருக்கத்தான் செய்கிறது என்ன? பணியிலே இருக்கின்றீர்கள். சரிங்க, நாங்கள் காற்றலைக்கு போக விட்டு வாக்குச்சாவடிக்கு போவோம். பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. உங்களுடைய பாடல், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். பார்ப்போம் என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும். ஜோர்ஜ்
1: அந்நியன் திரைப்படத்துல இருந்து ரெண்டக்க ரெண்டக்க.
0: ஆ, ரெண்டாக்காவா? உங்களுக்கு ரெண்டாக்காவா?
1: ஆமாங்க,
0: வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா. நீங்கள் உங்கள் பணியை கவனியுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் ஜோஜ் அவர்கள் பணியிலே இருந்தாலும் எங்களுடைய வானொலியை தான் காதலே குச்சி அந்த ஒலிவாங்கியை போட்டு கேட்டுக்கொண்டிருப்பார் என்பது தெரியும். முன்னில் தமிழ் வானொலியை கேட்கும்போது அவருக்கு உறவுகளோடு உழவுகிறேன் என்ற ஒரு எண்ணம் வரும். ஏனென்றால் அவர் ஊர் விட்டு ஊர் சென்று அங்கே பணியிலே இருக்கின்றார். அவருடைய பணி வித்தியாசமானது சிறப்பான பணி. அவர் மட்டும்தான் அங்கே எல்லாம் செய்ய வேண்டும். அப்படியான நிலையிலும் எங்கள் வானொலியை மறவாமல், வாக்களிப்பை மறவாமல் வந்து வாக்களித்துக் கொள்வார். இடையிலே நேர் நேரம் விடுமுறை விருப்பத்துக்கு பாடல்களை தந்து கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், உங்களுடைய பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட ரெண்டக்கா ரெண்டக்கா நிகழ்ச்சியிலே ஒலிக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி என்று உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது நேர் நேரம். அந்த நேரத்துக்கு முன்பு இந்த பாடல் இணைந்து வரும் பகல் வேளையிலே. எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார் ஈழத. அவர் விடுமுறை நாட்களில் புதுச்சேரிக்கு சென்ற வேளையில் கூட, இந்தியாவுக்கு சென்ற வேளையில் கூட அங்கிருந்து இணைந்து கொண்டு பாடல்களையும் தருவார். இந்த வாக்கு மட்டும் அவருக்கு மிகவும் முக்கியமானது என்று ஓடி வந்து வாக்களிப்பார். அவருக்கு உங்கள் எல்லோருடைய சார்பிலும் உடல் நலம் வளம் பெற்று வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம்.

இடையிடையே பல்லவி சரணங்கள் என்ற ஐந்து பாடலுக்குமானது ஒலித்துக் கொண்டிருப்பது. அன்பு உறவுகள், ஒரு சிலர் காலம் தாமதமாக வந்து முதல் பாடல்கள் எதுவென்று தெரியாமல் இருந்து திண்டாடுகின்றார்கள் என்பதை அறிகிறேன். அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த ஐந்து பாடல்களும் இப்பொழுது பல்லவி சரணங்களை தந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புலனத்தில் பாடல்களின் வரிகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றன.

0: வணக்கம் மகனே ஞானசேகர், வந்து விட்டீர்கள். வணக்கம் வணக்கம்.
1: இல்ல வணக்கம் அப்பா, வணக்கம். இனிய நண்பகல் வணக்கம் அப்பா.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு அற்புதமான இரவு வணக்கத்தை தருகிறேன். பணி முடிந்து வந்து விட்டீர்களா? முடி பார்ப்போம் என்று எழுதியீர்கள். வந்து
1: கோயில தான்ப்பா இருக்கா? இன்னும் கிளம்பல, பயணமே தான்ப்பா போறோம்.
0: சரி சரி, நாங்கள் நான் உடனே உங்களை நான் வாக்குச்சாவடி கொண்டு செல்கிறேன். பாருங்கள்

0: தனக்கு கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி நிகழ்ச்சி ஆரம்பித்துவிட்டது என்று தெரியும். இங்கே எழுதியிருந்தீர்கள், நான் படித்துக்கொண்டேன். நான் தர முடியுமோ தெரியாது, முடியாத வேலை, இருப்பினும் பார்ப்போம் என்று வாக்களிப்பது என்னுடைய உரிமை என்பதை உறுதிப்படுத்தி வாக்களித்தீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல் ஞானசேகரன் நான் ஒளிபரப்ப வேண்டும், அதையும் கூறிவிட்டால் நீங்கள் விடை பெறலாம். என்ன பாடல்?
1: 16 வயதுலப்பா ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு.
0: அற்புதமான ஒரு பாடல், நல்ல ஒரு கருத்து, ஒரு விழிப்புணர்வான பாடல், ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. இனிமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். ஆன்மீகத்தில் இருக்கும் உங்களை நான் தடையவில்லை. இருப்பினும் ஓடி வந்து வாக்களிக்க வந்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றியதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஞானசேகரன்.
1: நன்றி அப்பா, நன்றி. மீண்டும் இணைப்போம்.
0: மீண்டும் இணைப்போம். நன்றி, நன்றி.

நண்பனை பார்த்த தேதி என்ற பாடல், இரண்டாவதாக நண்பனே என் நண்பனே என்னையே என்ற பாடல், மூன்றாவதாக நண்பனே எனது உயிர் நண்பனே என்றும், நான்காவதாக நண்பனே நண்பனே என்றும், ஐந்தாவதாக நண்பனுக்கு கோயிலக்கட்டு என்ற பாடலும் ஒலித்தனவல்லவா ஒன்றன் பின் ஒன்றாக. பின்பு வந்து இணைந்தவர்களுக்கு இது உதவியாக இருந்திருக்கும். இப்பொழுது வரகுறையாக கேட்டு கேட்டு தன்னுடைய வாக்கினை அளிக்க வேண்டும் என்று ஓடி வந்தார். ஆலய பணியில் இருந்த வழியிலேயும் ஞானசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் இணைந்து சிறப்பித்தமைக்கு. அதேபோன்று பணி அதிகமான பணி சுமையாக இருந்தாலும் நிறுத்திவிட்டு ஒரு தடவை ஓடி வந்து ஒரு அரை நிமிடமாவது இணங்கி விடுவோம், வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு ஓடி வந்து தங்கள் கடமையை நிறைவேற்றிய ஜோஜ், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தவர்கள் இன்று ஒரு மணி நேரம் முந்தினாலே நாங்கள் இணைய வேண்டும் என்று எல்லோரும் அக்கறை எடுத்து ஓடி வந்து இணைந்து வாக்களித்திருக்கின்றேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாக்குச்சாவடிக்கெல்லாம் வயது வந்தவர்கள் தான் பெற வேணும், ஆனால் எங்களுடைய அருள் வந்து வயது வராத சின்ன குழந்தையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார். அதனால் நாங்கள் வழி அவரோடு பேசிக்கொண்டு பார்த்தால் அவர் நன்றாக பேசுகின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு. உறவுகள் இல்லை என்று ஓடி வந்து எதிரிகளாக வந்து வாழ்ந்த இந்த நாட்டிலே உறவுகள் எங்கே என்று தேடிய வேளையில் எனக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேரை குழந்தைகள் நினைக்க புலகாங்கிதம் அடைகின்றது. என் உறவுகள் இறைவனுக்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் என் உறவுகளாக இருப்பதை எண்ணேன். சரி, அடுத்த நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள். முதலாவது ஒளி இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. முதலாவது ஒளியை தந்து விட்டார்கள் அவர்கள், இன்னும் இரண்டு ஒளி தருவார்கள். அதற்கிடையில் நீங்கள் வருபவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம், உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. பிந்தி வந்தவர்கள் பாடல்கள் ஐந்தையும் இப்பொழுது தெரிந்திருப்பீர்கள். தெரிந்து கொண்டு வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள்.

ஒலிக்கின்ற பாடல்கள் எங்களுக்கு பிடிக்காத பாடல்களாக, விருப்பமில்லாத பாடல்களாக இருந்தாலும் வாக்களிப்பது எங்கள் கடமை. தேர்தல் என்று ஒன்று வரும்பொழுது நல்லபுறம் கெட்டபுறம் உள்ளதுக்கே நல்லதை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த 5 பாடல்களும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த 5 பாடல்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு நல்லதாக தெரிந்திருக்கத்தானே வேண்டும். அதனால் இணையுங்கள், இன்னும் நேரம் இருக்கின்றது. 3வது ஒளி கிடைப்பதற்கு ஓடி வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள். அன்புடன் வந்துவிட்டார் மகள் சாந்தி. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம், நலமா இருக்கு. கடைசி பாடு இதுக்கு அதுக்குள்ளே 4 பாடல்கள் போய்விட்டு என்று எழுதிய நேற்று கூறினேன் தானே மகளே, என்று நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பிப்போம் என்று இல்லையா? இப்பொழுது எங்களை ஆட்கொள்வது எது? நேரம் தானே மகளே, நேரம் தானே உலகத்தை ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் பாடல்களை கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நான் அதனால் தான் திருப்பி திருப்பி கூறியிருந்தேன், நீங்கள் பாடல் முதல் பாடல் கேட்காம இருந்திருக்கலாம். அங்கே புலனத்திலும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் தெரிவு செய்தோடு வந்துவிட்டீர்கள். வாக்குச்சாடிப்போம். அடுத்த ஒளி கிடைப்பதற்குள் வாக்கை பதிவோம், பாருங்கள்.

0: கார்நிலைக்கு வந்துவிட்டோம் மகளே. அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்? அவர்களை மறக்க முடியாதான் எந்த காலத்திலும் இல்லையா? சரி, பாடல்கள் அப்படி இருந்தது. இந்த இதற்கு முன்பு கேட்ட பாடல், கேட்காத பாடல் போல எல்லாம் இருக்கும். கேட்ட பாடல்கள்
1: கேட்ட பாடல் சிலது, கேட்காத பாடல் சிலது.
0: நீங்கள் கேட்ட பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் தெரிவுக்கு நீங்கள் தெரிந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். பார்ப்போம் முடிவிலே. இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் நேயர் விருப்பத்திற்காக, உங்கள் நேயர் விருப்பத்திலே தருவதற்கு?
1: நண்பன் என்றால் இந்த கர்ணன் படத்துல இருந்துங்க ஐயா பாடல்.
0: கர்ணன், நண்பன் என்ற கூட அங்க வந்து விடுது. கர்ணன் என்ன பாடல இருக்கும்?
1: ஆமாங்க ஐயா, அதுல சிரா பாடல் தான் ஞாபகம். வேற இன்னொரு பாடல் இருக்குமேங்க ஐயா, அந்த
0: கர்ணன்
1: அந்த, ஆமாங்க, நம்ம முத்து மணி மாலை எல்லாம் கீழே விழுந்த வாட்டி ஒரு பாட்டு வரும், அறுந்து விட்டது அந்த முத்து மாலை
0: அறுந்துரு பாடல் தருகிறானா? என்ன பாடல?
1: அந்த பாடல் சியாம்லா டக்குன்னு
0: சொல்லிடுவாங்க. அவ கொஞ்சம் மன குழப்பத்தில் இருக்கிறதா, இருப்பினும் அவ எழுதுவாங்க. சரி, அந்த பாடல் அது அவர் வந்து முத்து எடுக்க போது
1: நானே சொல்லிடுறேன், என் கணவர்கிட்ட கேட்டா சொல்லிடுவாரு, அவர்கிட்ட கேட்டு எழுதுகிறேன்.
0: சரி, காரியம் இல்லை மகளே, நான் தெரிந்து எடுத்துக்கொள்வது. அந்த அதாவது அந்த இடத்துல ஒரு பாடல் இருக்குன்றது என்ன, சொக்கட்டான் விளையாடி முடியும் பொழுது அந்த
1: முத்து
0: அவர் வந்து திகைத்து போவார், அவர் வந்து எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டார். அந்த பாடல் அது இப்போ இருக்கிறதா? சரி, அந்த பாடலை நான் தெரிவித்துக்கிறேன். இல்லை என்றால் இப்பொழுது மகள் சியாமலா எழுதி விடுவார் என்று எண்ணுகிறேன். நீங்கள் முடிந்தால் நீங்களும் எழுதி விடுங்கள். நன்றி மகளே, இணைப்புக்கு வாழ்த்துக்கள். இந்த காலம் தாமதித்தாலும் வந்து புகுந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
1: நன்றி. முடித்து வரலே.
0: ஆமாம் ஆமாம், வாழ்த்துக்கள் சாந்தி, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையம். 3வது ஒளி கிடைத்திருக்கின்றது. சாந்தி கெட்டிக்காரே, லக்கி, உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் வந்து விட்டீர்கள், அதற்கு முன்பே இப்பொழுது ஒளி கிடைத்திருக்கின்றது. அவர்கள் வாக்குச்சாவடியை அடைக்கப் போகின்றார்கள். நாங்கள் தாமதித்து வைப்பிக்க முடியாது, அவர்களை கேட்க முடியாது. இன்னும் சிலர் வருவார்கள் என்று வர இருக்கின்றார்கள், அவர்கள் வரவில்லை. ஆனால் நான் தடுத்து வைக்க முடியாது, அவர்கள் அடைத்து கொள்ளுகின்றார்கள்.

சிறப்பு. சாந்தி தன்னுடைய பாடலை எழுதியிருக்கார் கர்ணன் திரைப்படத்திலிருந்து. என் உயிர் தோழி கேளொரு செய்தி, இனிமையான அந்த பாடலை நானும் நினைத்தேன், ஆனால் எனக்கு தீர்க்கமாக கூற முடியல. அவர் குறிப்பிட்டார் அவருடைய பாடல் ஒலிபரப்பப்படும் என்றைய நேயர் அந்த நேரம் நிகழ்ச்சியின் வேளையிலே. இப்பொழுது வந்து உறவுகள் வாக்குகளை தந்திருக்கின்றீர்கள், எண்ணிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்து எனக்கு இன்னும் கையில் கிடைக்கவில்லை, கிடைத்தவுடன் தருகின்றேன். அதுவரை பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 12:15 எங்களுக்கு காட்டும் வேளையிலே 7 திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:45 என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளே, நாங்கள் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்னுடைய கடமையை நான் செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்து உங்களுக்கு நன்றி. அந்த வேளையிலே நாங்கள் எங்கள் வைத்திய நியமனத்துக்கு செல்வதற்கு தடையேதும் இல்லாமல் செல்லவும் நீங்கள் வழிசமைத்து தந்திருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடல்களின் எண்ணிக்கையை தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இருக்கும் வரை நான் உங்களுக்கு ஒரு பாடலை ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடல்களில் இப்பொழுது தரமாட்டேன், இப்பொழுது தந்தால் எல்லோருடைய பாடலையும் தர வேண்டும். நண்பர் ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், முடிந்தால் பாடல் எழுதிவிடுங்கள், நீங்கள் வாக்கினை தருவதென்றாலும் தாருங்கள் என்று. ஆனால் அவருக்கு அந்த மனோநிலையில் அவர் இல்லை போல் எனக்கு நன்றாக தெரிகின்றது. மேலும் அவர் ஆறுதல் அடைய வேண்டும். அந்த வகையிலே அவருடைய வாக்கு வந்திருந்தால் நான் கூறியிருப்பேன், அவர் எழுதவில்லை. இப்பொழுது ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒன்று கேட்போம். இந்த பாடலை கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக முடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அவருடைய வாக்கு எண்ணிக்கை எனது கருத்துக்கு வர காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாடல் எதுவாக இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? மகிழ்வான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு பாடல்தான். அவர் இன்று மறைந்து விட்டார் என்றாலும் அவர் குரலிலே வரும் பாடலை கேட்போம்.
1: A new era of comfort is here.
0: இது பாடல் அல்ல, இது வந்து விளம்பரமாக இருக்கின்றது. இங்கே எடுத்தவுடன் யூ வலைத்தளத்தில் தானே நாங்கள் பாடல்களை தேடுவது. உடனே விளம்பரம் வந்துவிடும். விளம்பரம் இல்லை என்றால் அவர்களுடைய தளமும் இயங்காது தானே. இதோ பாடல்.

பாடல் முடிவில் உங்களுக்கு இன்றைய தேர்தல் முடிவுகள் தெரிய வரும். அது வந்தவுடன் சரவணன் நீங்கள் இணைப்பில் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இன்று சரவணன் நீங்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு தொகுப்புரை தர வேண்டும். ஆயத்தமாகுங்கள்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல் போல நிலவோடு சேர்ந்த குளிர் என்றல் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: ஞானம் வந்தாச்சு, நடக்கட்டும்.

அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் அழியாத ஒரு காவிய பாடல். இந்த பாடலோடு தென்னகத்து திரைப்படத்துற தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இடம்பெற்ற அந்த பாடலும் அந்த பாடகி அன்னை எஸ் ஜானகி அம்மாவும் அவர் தன்னுடைய புகழுடலை விட்டு செல்லும் பொழுது இந்த பாடலை விட்டு சென்றது தான் பேர் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அவர் இருக்கும் வரை இருந்த பாடல் அவர் இறந்த பின்பும் அது உயிரோடு இருக்கின்றது என்பதை எண்ணும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விரைவில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இப்பொழுது என்னுடைய கரத்திலே எண்ணிக்கு பாடல்கள், அதாவது தேர்தலின் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. எண்ணிக்கொண்டிருப்பீர்கள், எந்த பாடல் திறந்த பாடலாக இருக்கும், என்னுடைய பாடலா உன்னுடைய பாடலா என்று. மொத்தம் 9 உறவினர்கள் நீங்கள் வந்து அழகாக இந்த தருணத்திலே வாக்களித்திருக்கின்றீர்கள். நான் நேற்றைய தினம் தந்த அறிவித்தலின் படி இன்று ஆரம்பத்தை நாங்கள் முதலிலே ஆரம்பித்து விடுவோம் என்ற எண்ணத்திலே ஓடி வந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து நிகழ்த்தும் வேளையிலே ஓடி வந்து வாக்கினை அழகாக மகிழ்வாக சிறப்பாக தந்து வெற்றி பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இங்கே 5 பாடல்கள் ஓடியன உங்களுக்கு தெரியும். நண்பனை பார்த்த தேதி, நண்பனே என் நண்பனே என்னையே, நண்பனே எனது உயிர் நண்பனே, நண்பனே நண்பனே, நண்பனுக்கு கோவில் கட்டு என்ற பாடல் வந்த 5 பாடல்களையும், 2வது வரிசையில் ஓடிய பாடல் நண்பனே என் நண்பனே என்னையே என்ற பாடலும், 4வதாக பாடிய நண்பனே நண்பனே என்ற பாடலும், 5வதாக பாடிய நண்பனுக்கு கோயில் கட்டு என்ற பாடலும் இந்த வாரம் கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. அவர்களுக்கு யாரும் முதல் பாடலாக அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. ஆதலால் 2 பாடல்கள் தான் இன்று முதலாவதாகவும் 2வதாகவும் தெரிவு செய்யப்படுகின்றது. அப்படியானால் 2வது பாடலாக எந்த பாடலாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, நண்பனை பார்த்த தேதி என்று முதலில் பாடிய பாடல் இருவருடைய உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது என்றால், 9 பேரில் 2 இருவர் அந்த பாடலுக்கு தந்தால் மிகுதி 7 பேர் நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற சட்டம் திரைப்படத்தில் கமலஹாசன் ஐயா அவர்களோடு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடிய கங்கை அமரனுடைய இசையில் வந்த அந்த பாடல் 7 உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு 1வது இடத்தை பெருவெற்றியாக பெற்றிருக்கின்றது. இந்த பாடலை தெரிவு செய்த உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த உறவுகளாக தேவா, கிருஷ்ணன், அருள், சரவணன், ஷியாமலா, ஜோர்ஜ், ஞானசேகரன் இவர்கள் அந்த வெற்றிக்குரியவர் ஆகிறார்கள். ஆனால் 5 பாடலும் சிறந்த பாடல்கள் தான். தளத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது வந்த பாடல்கள் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். 5 சிறந்த பாடல்கள் தான். அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய இந்த படைப்பு சிறப்பான படைப்பு. அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரியும் பொழுது பிரத்யேகமாக இந்த 1வது பாடலுக்கு வாழ்த்தினை தெரிவித்து அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த பாடலை தெரிவு செய்த உறவுகளை உங்கள் ரசனைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதை போன்று இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தாலும் சிலபடி மாறி இருக்கலாம் ரசனைகள். இருப்பினும் இந்த பாடல் என்று சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்கே சரவணன் நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய உடனே மகள் ஜாமலா அப்பா என்று வாழ்த்து பறித்திருக்கின்ற எல்லோருக்கும் தானே நான் கூறுவது மகளே. சரி, எங்கே சரவணன் வாருங்கள், ஒரு சிற்றுரை தாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு உங்களுடைய கருத்தினை பார்ப்போம். ஓடி வாருங்கள், நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் மொழி என்று சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டது நண்பனே எனது உயிர் நண்பனே.

சரவணன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவரும் பாதியிலே தான் வந்து கேட்டிருந்தேன் நிகழ்ச்சியை என்று கூறியபடியால் அவரால் கூற முடியவில்லை போல் இருக்கு. இருப்பினும் தொகுத்து நான் தந்துவிட்டேன். எல்லா பாடலும் சிறந்த பாடல்கள், அதற்குள்ளே சிறந்த பாடலாக என்று இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 31வது நாள் இறுதி நாள் பாட்டு சவாரி 160 கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டு சவாரி 160 வந்த 5 பாடல்களுக்குள்ளும் சிறந்த பாடலாக சட்டம் திரைப்படுத்த பாடல், உலகநாயகனும் பாடநிலாவும் இணைந்து பாடிய கங்கை அமரன் இசையிலே உடைய நண்பனே எனது உயிர் நண்பனே தெரிவு செய்து பதிவாகின்றது இந்த வார சிறந்த பாடலாக. அன்பு உறவுகளை, நீங்கள் 9 உறவுகளும் வந்து இணைந்து ஒத்துழைத்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவைக்கு இல்லாமல் இறைவனிடம் நன்றி கூறும் வேளையிலே எங்களுக்கு வல்லமை தந்து சிறப்பித்த இறைவா, அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் நாங்கள் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவா என்று வணங்கி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு நான் அவர்கள் தாழ்படைந்து வணங்கி உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவனம் விடைபெற்று நன்றி கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 160. மீண்டும் சந்திப்போம். அதுவரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

உறவுகளோடு உறவுகளாக குங்குமொழி பாடல் ஒன்று கூட்ஸ் வண்டியிலே என்று பாட வைக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை தரும் அன்பு நேயர் மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். வழமை போல கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன் அவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல் கூட்ஸ் வண்டியிலேயே.

0: இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் இணைந்து ஒலிக்கும் நேரம். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு கரூர் மாவட்டம் எம்.ஆர். கண்ணன் மற்றும் என்னுடன் புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார் அவர்களே.
1: வணக்கம் கண்ணன். வணக்கம் அன்பு உறவுகளே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நீங்கள் நலம்தானே? நாங்களும் நலம்தான். இப்பொழுது அன்றும் என்றும் நிகழ்ச்சியில் கண்ணனும் நானும் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை என்ற சிந்தனை வரிகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். கண்ணன்,
0: மிக்க மகிழ்ச்சி நண்பரே.
1: இயற்கை சூழலினால நம்ம நேரலைக்கு வர தவிர்த்து விட்டோம்.
0: சில காரணங்களால் தவிர்க்க முடியாது, சில காரணங்களால நிகழ்ச்சியை சில வாரங்களால் கொடுக்க முடியல. சரிங்க, அதனால நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, மீண்டும் இந்த வாரத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் முதல் முதலாக இப்போ வந்து என்ன பாட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்க?
1: முதல் முதலாக ஒரு பாடல் வந்து எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்தில் டைட்டில் சாங்ஸ், அதாவது முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு வரும், கண்களும் காவடி சிந்தாடட்டும், நல்ல கலகலப்பா இருக்கும். அதாவது நம்மளுடைய சோகங்கள் எல்லாம் மறந்துட்டு இந்த பாடல்களை கேட்டு இனிமேல் வருங்காலங்களாவது சந்தோஷமாக வரட்டும்னு எண்ணத்தோட இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு பாடல்களை போட்டு கேட்போம்.
0: இப்ப நீங்க வந்த குசியில அந்த பாட்டை நம்ம முதல்ல கேட்டுருவோம்.
1: கேளுங்க, அன்பு உறவுகள் அனைவரும் கேட்டு மகிழட்டும்.

0: எப்படி இருந்துச்சு கண்ணன்?
1: அருமை அருமை அருமை. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், இந்த கேள்விக்கு வந்து பதில் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க,
0: சரிங்க?
1: தெரியலனா நம்ம நேரத்தை விட்டுருவோம், அந்த பதில வந்து நம்ம நிகழ்ச்சி இறுதியில சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி யாராவது தெரிஞ்சவங்கன்னா புலனத்துல எழுதிட்டோம்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: சும்மா சிம்பிளான கேள்விதான். தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல வந்து அங்க இருக்கிற அந்த உயிரினங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாத்துக்கும் முடி நிறைச்சிருக்கும், அது எந்த ஊர்னு தெரியுங்களா உங்களுக்கு?
0: தெரியாதே.
1: என்னங்க அதிசயமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க? இது தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்குது இந்த ஊர்.
0: முடி நரைச்சிருக்கா?
1: அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் முடி நரைச்சிருக்கும்.
0: இப்ப தமிழ்நாடே நரைச்சுதானங்க இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் நரைச்சுதானே இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஊரு சொல்றீங்க?
1: ஆமா,
0: தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் நரைச்சுதானே இருக்கு.
1: இல்லைங்க, அது 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல வந்தவங்க நரைச்சிருக்கு. உங்களை கேட்கல நானு. தமிழ்நாட்டில் வந்து உள்ள அது சிறப்பா குறிப்பா சொல்லணும்னா அணில், அணிலுக்கு வந்து சாம்பல் நிற அணில்னு அந்த ஊருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற அணில் சொல்லுவாங்க, சாம்பல் நிற அணில்.
0: இதுக்கு என்ன பாடல் நீங்க கொடுக்க போறீங்க கண்ணா?
1: இதுக்கு வந்து நான் என்ன பாடுறேன்னா, அண்ணனுக்கு ஜே அப்சாகத்துல உற்சாகமா
0: இருப்பாரு,
1: மலேசிய வாசகர் சூப்பரா பாடியிருப்பாரு. இந்த பாட்டை இப்ப கேட்டுருவோமா?
0: நம்மளும் அதோட கேட்டு மகிழ்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் பண்பலை அன்றும் என்றும்.
1: சூப்பரா ரெண்டு பாட்டு கொடுத்துட்டோம், நீங்க ஒரு டான்ஸ் பாட்டு, நான் ஒரு டான்ஸ் பாட்டை கொடுத்துட்டோம். இப்ப நிகழ்ச்சி போக போக ஒவ்வொரு குறிப்பா சொல்றோம், அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அடுத்த பாட்டுக்கு இடையில இடையில நீங்க கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு குறிப்பு தரேன்.
0: நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க, எம்ஜிஆர் நடித்த 100வது படம் எது தெரியுமா? இறுதியில் சொல்றேன், புலனத்தில் யாராவது எழுதி விடட்டும்.
1: நீங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரியுதா இல்லையான்னு பாக்குறேன்.
0: எந்த மாவட்டம், எந்த மாவட்டத்துல இருக்குங்க?
1: இல்ல மாவட்டத்தை சொல்லல, அது நான் வந்து இப்ப ஒரு குறிப்பு என்னதுன்னா அது வந்து நம்ம தென் தமிழகத்தில் இருக்குது குறிப்பு, ஒரு குறிப்பு. சரி, அடுத்த பாட்டு என்ன சொல்றீங்க?
0: அடுத்த பாடலாக என்னுடைய பாடல் வந்து தேர் திருவிழா என்ற படத்தில் டி எம் சவுந்தரராஜன் சுஷீலா அம்மா குழுவினரோட சேர்ந்து பாடக்கூடிய நல்ல கிராமிய நடையில ஒரு பாடல் வரும்.
1: அப்படியா?
0: ஆமா, அருமையா இருக்கும் இந்த பாடலை
1: கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பாட்டானு கேளுங்க.
0: இதே பாட்டு
1: தாங்க,
0: இதே பாட்டு தானே.
1: இப்ப நேயர்களுக்கு அனைவருக்கும் அந்த பாட்டை கேட்டு ரசிப்போமா?
2: தாளம் போட்டு தெரிஞ்சதோ

என்ன குட்டி, அடியே குட்டி என்ன குட்டி, எங்கே போச்சு துண்டு கட்டி உட்கால கடிக்கும் தலைக்காட்டு, உசிலம்பட்டியும் வயசு குட்டி, ஒயிலாட்டி கண்ணு குட்டி உட்கால கடிக்கும் தலைக்காட்டு.

நாம் பல பேரை பார்த்திருக்கே, உன்னை போலே

0: பல பாட்டு கேட்டிருக்கேன், உட்டாலக்கடி பாட்டு இப்படி எப்போது நான் கேட்டதில்லை, எப்போது நான் கேட்டதில்லை. அடியே குட்டி என்ன குட்டி, அடியே குட்டி என்ன குட்டி, எங்கே போட்டு குண்டு கட்டி உட்டால கெடுக்கும் தலக்கம் பட்டி, வயசு குட்டி ஒயிலாத்தி கண்ணு குட்டி உட்டால கெடுக்கும் தலக்கம் தலக்கா தலக்கா தலக்கா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் பண்பலை மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.
2: தேர்தல நீங்க போட்ல போற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தீங்க.
1: ஆமா, என்ன கொடுக்க போறீங்க? இதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பாடல ஒண்ணு செலக்ஷன் பண்ணி கொடுங்க. இப்ப எல்லாம் சந்தோஷத்துல இருக்கணும்.
2: இப்ப அதே மாதிரி சிச்சுவேஷன் ஒண்ணு வந்து சத்யராஜ் படம், படம் வந்து வாத்தியார் வீட்டு பிள்ளை, இப்ப அந்த பாட்டை போட்டுருவாங்களா? அதே மாதிரி உங்க நீங்க எப்படி அந்த சிச்சுவேஷன் எப்படி, அதே மாதிரி இதுல ஒரு சிச்சுவேஷன் பாட்டு கேட்டுருவாங்களா? கேளுங்க, பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பாட்டை கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு கேள்வி.
1: நான் ஒரு கேள்வி கேக்குறேன்,
2: கேளுங்க.
1: எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படம் எது? முதல் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த படம் எது?
2: அந்த படங்களா எனக்கு தெரியும், ஆனா நான் நேரத்தை விட்டுறேன், பதில் சொல்லிடுவாங்களான்னு பாத்துருவோம்.
1: சரி சொல்லுங்க. இறுதியா நிகழ்ச்சியின் இறுதியில் விடைகள் சொல்லப்படும்.

0: பாட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.
1: அருமையா இருந்துச்சுங்க கண்ணன்.
0: அருமையா இருந்துச்சுங்களா?
1: சூப்பரா இருந்துச்சு.
0: நான் கேட்ட கேள்வி பதில் கண்டுபிடிச்சீங்களா?
1: நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் கண்டுபிடிக்க முடியல. புலனத்தில் யாராவது எழுதியிருக்காங்களான்னு பாருங்க.
0: அடுத்த குறிப்பு கேளுங்க.
1: அடுத்த குறிப்பு வந்து என்ன அணில் என்னமோ சொன்னீங்களே என்னது?
0: அதாவது அணிலோட முதுகுல நீங்க இந்த கோடு பாத்துட்டு மூணு கோடு.
1: ஆமா, மூணு ராமர் ராமர் கோடு.
0: அந்த கோடு வந்து பெரும்பாலும் கருப்பு வெள்ளை அது மாதிரி பாத்துருப்பீங்க கோடு கலர். ஆனா இங்க இருக்கிற அணில்கள்லாம் சாம்பல் நிறத்தில் இருக்கும் அந்த கோடு.
1: ராமேஸ்வரத்துல இருக்கா?
0: இல்ல இல்ல, தவறு. தவறான விடை.
1: தவறான விடையா?
0: ஆமா. நீங்க இந்த அடுத்த பாட்டு என்ன குடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. அந்த பாட்டை கேட்டு அடுத்து யோசிங்க அதுக்கு என்ன பதில்.
1: அடுத்த பாடல் வந்து, அடுத்த பாடல் என்னுடைய பாடல் வந்து ஒளிவிளக்கு. இந்த படத்தில் மாம்பழத்தோட்டம் மல்லிகை கூட்டம். ஆமா,
0: இப்ப அந்த பாட்டு கேக்குறதுக்கே நல்லா அருமையா இருக்கும். கேப்பாங்களா?
1: கேப்போம்.
0: இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க.
1: பாட்டை கேட்டுக்கிட்டே இந்த கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்கட்டும். அன்பு உறவுகள், எம்ஜிஆர் நடித்த 100வது படம் எது?
0: எம்ஜிஆர் நடித்த 100வது படம் எனக்கு தெரியும்.
1: அப்படியா? எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க.
0: தெரியும், ஆனா பதில் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், ஆனா பதில் நான் சொல்ல மாட்டேன்.
1: பரவாயில்ல, வெரி குட், வெரி குட். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கும் எனக்கும் பதில் தெரியும், நானும் சொல்லாம அன்பு
0: உறவுகள்ட்ட. மாம்பழ தோட்டம் மல்லிகை தோட்டம் கேக்கலாங்களா?
2: மாம்பழ தோட்டம்

எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா

0: ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும், நீயோ அளவோடு புள்ள பெறணும். மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமா.
1: சூப்பர், அருமை. எம்டிஆர் வானொலி நேயர்கள் அனைவரும் இந்த பாட்டை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
2: இதுக்கு இணையா என்ன பாடல் நீங்க கொடுக்க போறீங்க கண்ணன்?
1: இப்ப நான் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டுன்னா, இப்ப வந்து கும்பகரை தங்கையான ஒரு படம், அந்த படத்துல வந்து கூடலூர் குண்டு மல்லி வாழ பிடிக்க வந்தவல்லி வாச கொத்த மல்லி.
2: ஆமா கொஞ்சம் தள்ளி இது இந்த ஊருக்கு பக்கத்துல எந்த ஊர் இருக்கு அதை சொல்லுங்க.
1: இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்களே ஒரு ஊரு, அந்த ஊரு இந்த ஊர் பக்கத்துல இருக்கு,
2: ராமேஸ்வரர் பக்கத்துலயா?
1: நெருங்கி வந்துட்டீங்க, நெருங்கி வந்துட்டீங்க. நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு நெருங்கி பக்கத்துல வந்திருக்கீங்க. அந்த விடைய கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில
2: பாடல கேட்டுக்கிட்டே நம்ம வந்து விடைய கண்டுபிடிப்போம்.
0: கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க

0: இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை.
1: கண்ணன், அடுத்ததாக என்னுடைய பாடல் வந்து தெய்வ மகன் என்ற படத்துல வந்து
0: காதல் மலர் தோட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார்.
1: ரொம்ப நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும்.
1: இந்த நேரத்துல அன்பவர்கள் அனைவரும் கேட்டு மகிழட்டும்.
0: இப்ப நீங்க கேட்ட அந்த பாட்டா கேட்டுருவாங்களா? தெய்வ மகன் படத்துல இருந்து
1: கேட்டுருவாங்க. அதுக்கிடையில ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்டுருவோமா?
0: கேளுங்க, இனி கேளுங்க.
1: அதாவது சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த 100வது படம் எது?
0: அதை வந்து நம்ம நேரத்தை விட்டுருவோம்,
1: நேரத்தை விட்டுருவோம். 100வது படம் இறுதியில சொல்லப்படும்ல.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலை, ஆடை கொஞ்சம் அசைந்தா உன் ஆசை கொஞ்சம் கலந்தா, நான் அழைப்பேன் கை கொடு.

வண்ணம் செவந்தி ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உண்மேனி வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதை பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீனா கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில்.

0: அடுத்து நீங்க என்னங்க கண்ணன் பாடல் கொடுக்க போறீங்க?
1: இப்ப நான் என்ன கொடுக்கறேன்னா, வேலைக்காரன் படத்துல இருந்து மாமனுக்கு மயிலா போருதான், அந்த மாமிக்கு அந்த சித்திர கோலம் தான், நீங்க மாதிரி அதே மாதிரிதான் தெய்வமகன் எப்படி பாட்டு வருதோ அதே மாதிரி ரஜினிக்கு இந்த பாட்டு வந்து வேலைக்காரன் நல்லா இருக்கும். இப்ப அந்த பாட்டை நம்ம கேட்டு ரசிச்சிருவோம். இப்ப அந்த பாட்டை வந்து நீங்க அதை கேட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இந்த பாட்டையும் கேளுங்க. அதாவது, நம் தமிழ்நாட்டில் சாம்பல் நிற அணில்கள் வாழும் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? அந்த ஊர்ல வந்து, அதாவது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் முடி வந்து கொஞ்சம் நரைச்சிருக்கு, அந்த முன்னாடி கொஞ்சம் நரைச்சிருக்கும். அந்த கோடு போட்ட மாதிரி எப்படி வந்து உங்களுக்கு அணிலுக்கு இருக்குது, அதே மாதிரி அங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் அத்தனை பேத்துக்கும் அதே மாதிரியே இருக்கு. இதுதான் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல.
0: உண்மையிலேயே கேள்விப்படலை, ஆனா நீங்க ஒவ்வொரு பதிலா சொல்லும் போது அது எந்த ஊரு போய் பாக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கீங்க.
1: தூண்டிக்கிட்டே இருக்கு. இப்ப இதை யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த பாட்டை கேட்டுட்டே யோசிங்க.
2: கீதா, கிண்டி,
3: பிமலா,
2: விழிவாக்கம்,
3: கிருஜா,
2: கீபாக்கம்,
4: ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ, நாட்டி கம்ம நாட்டி பொம்ம நாட்டி பேரா கேட்டு இருக்க.
3: மாமா எங்க இருந்து வர்ற?
4: மயிலாப்பூர்.
3: அப்ப மாமி
2: சித்திரக்கோளண்டா அம்பி.

இப்போது ஒரு குரல் கானம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTREFM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTREFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தீர்க்க சுமங்கிலி என்ற படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாவித்திரி என்ற படத்திலிருந்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால்

திருக்குறள் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பே ஆறுயிரே என்ற பழத்திலிருந்து மல்லிகை முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலைவன சோலை என்ற பழத்திலிருந்து மேகமே மேகமே பால் நிலா தேயுதே என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலாபிஷேகம் என்ற படத்திலிருந்து ஆல மரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் என்ற பழத்திலிருந்து மித்தன் மித்தன் நெல்லி சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய் என்ற இனிய பாடல்

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக ஒலிக்க இருக்கின்றன. போன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள். வளமை போல அவர்கள் தந்த அந்த பாடல் ஆழ பிறந்தவன் என்ற திரைப்படத்து பாடலாக இன்று உன்னையும் என்னையும் என்ற வரியை தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது.

நீண்ட நாள் உறவு தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கீதீஸ் அவர்களும் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்ப காலம் என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல்களுள் அன்புடன் ரமணி, சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் ஒலிக்கின்றது வச்சுக்கவா உன்னை மட்டும் என்ற நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடலாக.

வழியிலேதான் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இங்கிலாந்திலிருந்து சிந்தாமணி வா என்ற பாடல் சொல்லாமலே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து கல்யாண பொண்ணு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒலிக்க வைத்திருக்கின்றார். எம் ஓ என்ற 2016 வந்த திரைப்படத்து பாடல் எல்லோரும் கேடிங்கதான் என்று பாடுகின்றது. இந்த பாடலை நிரேஷன், நீங்கள் ஜெனீவா நகரிலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் ஒன்று இருக்கும் அல்லவா? அபூர்வ ராகங்கள் திரைப்பட பாடலை இன்று தருகின்றார். கேள்வியின் நாயகனே என்று வரி எடுத்து பாடுகின்றது என்னவள் நீங்கள் தந்த பாடல்.

பழமை போல இன்று இறுதியாக ஒரு பாடல், சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து தண்ணீர் சுடுவதென்ன என்ற வரியோடு ஆரம்பித்து இனிமையாக பாடும் அந்த பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வழமை போல கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள்.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் திசையெங்கும் இசை பரப்பி தித்திக்கும் தேனான பாடல்களாக தெரிவு செய்து காற்றலையிலே கலந்துவிட்ட பாடல்கள் எங்கள் இதயம் நிரப்பி சென்றன என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து தந்தவர்களுக்கும் உலகளாவை இருந்து எங்களோடு கேட்டு மகிழ்ந்தவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன். என்றும் உங்கள்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல நேயர் நேரம் தரும் முதல் பாடல் மன்னவனே அழலாமா என்ற பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று அன்போடு தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல ஞானசேகரன் கேட்கும் அந்த பாடலை தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறைப்பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து சிந்து நதி கரையோரம் என்று பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபாவும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்போடு மகிழ்வோடு ஆறுதல் தேடி எங்கள் அன்பை நாடும் அன்பு உறவு. ஜகபீர் சாதிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து வளமை போல இன்றும் கேட்கின்றார். கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு என்ற ஒரு பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்தவளை. அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது குர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வி, நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் அனைவரும் இணைந்து உலகத் தமிழர்களோடு கேட்க இருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடலை தந்த மகளும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடலை ஆவலுடன் கேட்க இருக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் அவர்கள் கேட்கும் இந்த இனிமையான பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற வரிகொண்ட பாடல்.

ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமையான நேரத்தை அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு கேட்டு மகளும் ஒரு பாடல். மனதை திருடி விட்டாய் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சக்காட்டு மைனா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக வரும் அடுத்த பாடலை தருகின்றார். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா, நீங்கள் தந்த பாடல் பிள்ளையார் என்ற மிகவும் பழைய திரைப்படுத்து பாடல். அற்புதமான ஒரு வரி கொண்ட பாடல், நல்ல கருத்தோடு வருகின்றது. ஒரு ஜோடி மாடு கட்டி என்ற பல்லவியை தொடர்ந்து மிகுதியையும் தருகின்றது.

மீண்டும் ஒரு பாடல், எங்கள் பாட்டன் சொத்து என்ற திரைப்படத்து பாடல். போடு நூத்துக்கு நூறு ஆட்டத்தை பாரு என்ற பல்லவியோடு அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பையமின் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

0: பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து.
1: கடலோர கவிதைகள் திரைப்படுத்து பாடல் ஒன்று கொடியிலே மல்லிகை பூ என்று பாட வரும் வேளையிலே இந்த பாடலை சொந்தமாக ஆக்கிக் கொள்ள இருக்கின்றார்கள். கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் நேயர் நேரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

காசி திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? என் மனவானில் சிறகை அடிக்கும் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியும் சரணங்களோடு ஒலிக்க இருக்கும் வேளையிலே இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து இன்று அனுப்பி வைத்திருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை SA பூ விஜயராகவன் அவர்கள்.

அடுத்த பாடலை எங்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்று தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அழகிய சுருக்கி என்ற கா பே ரணசிங்கம் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தருகின்றார்கள். அவர் தந்த அந்த பாடல் தேவதாஸ் என்ற திரைப்படத்தில் அன்று பாடிய அந்த பாடல் உலகே மாயம் வாழ்வே மாயம் என்று ஒலிக்கும் வேளையில் உலக தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று எழுதிய வகையில் ஒலிக்கின்றன அந்த பாடல்.

நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம்.

0: மாயம் வாழ்வே மாயம்.
1: அடுத்து வரும் பாடல் உலகிலே அழகி என்ற மாய கண்ணாடி திரைப்படுத்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காடு இருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள்.

0: இறுதியாக ஒரு பாடல் வந்து நேரத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஹலோ ஹலோ என்று ஆரம்பிக்கும் மோனிசா என் மோனலிசா திரைப்படுத்த பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் ஒலிக்கின்றது.
1: ஹலோ மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

0: வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றவையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருப்பார்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றாலையில் நாங்கள் கேட்டு மகளை இருக்கின்றோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் வாரத்தில் ஒரு நாள் நிகழும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து இணைந்து தங்கள் சொந்த குரலில் பாடி மகள வைத்து மகிழ்ந்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது பாடினோர் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒலிக்க இருக்கின்றன. பாடினோர் நேயர் நிகழ்ச்சிக்காக பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் இங்கிலாந்து நாட்டு லண்டனிலிருந்து வந்து இணைந்து முதலில் பாடி மகிழ்வித்த நிகழ்ச்சியில் வந்து இரண்டு பாடல்களை பாடி மகிழ்வித்தவர்களுள் இவரும் ஒருவர் ஆவார். கஸ்தூரி, நீங்கள் கேட்ட பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடல் NS கிருஷ்ணன் அவர்களுடைய ஞாபகமாக இன்று கேட்க வேண்டும் என்ற வேளையிலே முதல் தேதி என்ற திரைப்படத்து பாடல் 1-20 வரைக்கும் என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது.
1: 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் தேதி 1-20 சம்பள தேதி 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் 21-30 வரைக்கும் திண்டாட்டம் 21

மனுஷன் படாத பாடு படுவது இருவர் தொண்ணிலே, இருவர் தொண்ணிலே. முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே, தேதி ஒன்னிலே. பின்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும் இருவர்.

முதலில் எறிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும். இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே. அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தம்பிகளின் வா

அடுத்து வரும் உறவு அன்பு தேவநாதன் சிதம்பரத்திலிருந்து. அவரும் வந்து இரண்டு பாடல்களை பாடி மகளை வைத்ததோடு இல்லாமல் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். இன்றைய பாடினோர் நேயர் விருப்பத்தில் கேட்டு மகள வேண்டும் என்று. அந்த பாடல் சிந்து பைரவி திரைப்படத்து பாடல் பூமாலை வாங்கி வந்தேன் என்ற அற்புதமான பாடல். இதோ தேவநாதன் உங்களுக்கான பாடல்.

உத்வேகமாக ஓடி வந்து சிறப்பாக பாடியிருந்தார் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள். அவர் தான் பாடிய பாடலையே ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்ட வகையில் அந்த பாடல் பாபு என்ற திரைப்படத்திலிருந்து இதோ எந்த தெய்வம் என்று மிகவும் சிறப்பாக பாடுகின்றது. கேட்போமா?

அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடல்? அன்புடன் யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் அன்பு சரவணன் நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து வந்து தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற ஒரு அற்புதமான பாடலை தந்து சென்றிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் அழகாக ஒலிக்கின்றது. எங்கள் தங்கம் திரைப்படத்தில் இருந்து உங்களோடு நாங்கள் இணைந்து உங்கள் பாடினோர் நேயர் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்வோம்.

பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு.

சிறந்த பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கும் போது மீண்டும் இரண்டு பாடல்களை தந்து எங்களை மகள வைத்த மகாலிங்கம் அவர்கள் மல்லியம் மகிழ்ச்சிக்குரியவர் அற்புதமான ஒரு பாடலை தந்துவிட்டு அந்த பாடலே கேட்க வேண்டும் என்றார். அந்த பாடல் முதல் முதலாய் உன்னை பார்க்கின்றேன் என்ற ஒரு சிறப்பான பாடல். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போமா? ஒலிக்கின்றது பாடல். வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து

அடுத்து வரும் பாடல் மேலும் இரண்டு பாடல்களை பாடி காட்டி அழகாக மகளை செய்தவர் யோகா ராஜீவ் திருமயிலை ஊரிலிருந்து. சிறப்பான இரு தலை சிறந்த பாடல்களை பாடி காட்டிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். தர்மம் எங்கே என்ற திரைப்படுத்து பாடலாக சுதந்திர பூமியில் என்று முதல் வரியை கொண்ட பாடல். இந்த பாடல் இப்பொழுது யோகாராஜி உங்களுக்காக பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரித்து ஒளிபரப்பாகின்றது.

சுதந்திர பூமியில் பல வகை கணங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். சுதந்திர பூமியில் பல வகை கணங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். தோட்டத்து மலர்களின் ஆயிரம் நிறங்களும் ஜனங்களின் ஆயிரம் குணங்கள். தோட்டத்து மலர்களின் ஆயிரம் நிறங்களும் ஜனங்களின் ஆயிரம் குணங்கள். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த

வருவான் வடிவேலன் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். வருவான் வடிவேலன் திரைப்படத்து பாடலை தந்த தர்மபுரி அன்பு மகளிர் சாந்தி, நீங்களும் இரண்டு பாடலை தந்து எங்களை மகள வைத்த வேளையிலே உங்களுக்காக ஒரு பாடலை தாருங்கள் என்று கேட்டேன். அவர் அப்பொழுது நீங்கள் முதலில் பாடிய வடிவேலன் மனது வைத்தால் என்ற பாடலை தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படத்தில் தாருங்கள் என்று கேட்டவேளை அந்த பாடலும் உங்களுக்காக பாடினோர் நேயர் விருப்பத்தில் பலம் பெறுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஒரு பக்தி பாடல், சௌபாக்கியவதி திரைப்படத்து பாடல். நீண்ட காலத்துக்கு முன் வந்த அற்புதமான பாடல், இன்று கேட்டாலும் இனிக்கும் பாடலும் அர்த்தமுள்ள பாடல். இன்றைய நிகழ்ச்சியை வந்து அலங்கரித்து இரண்டு பாடல்களை பாடி வைத்ததோடு மட்டுமில்லாமல் முடிவிரையையும் அழகாக கொண்டு கூட்டு செய்து திருப்தியாக முடிவிரைக்கு கொண்டு வந்து வந்த அன்பு மகள் ரேவதி, உங்கள் விருப்பமாக இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? சென்னை கே கே நகரிலிருந்து நீங்கள் கேட்கும்படி நாங்களும் உங்களோடு இணைந்து தில்லை அம்பல நடராஜா என்ற பாடலை மகள்வோடு பக்தியோடு கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அங்கே அடுத்து வரும் பாடல்கள் எந்த பாடலாக இருக்கும், எல்லோருடைய பாடலையும் தந்துவிட்டேனே என்று எண்ணும் வேளையில் நான்காவது நேயராக வந்து அற்புதமான ஒரு பாடலை பாடி காட்டிய எங்கள் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் இறுதிப் பாடலை கேட்பதில் அலாதி பிரியமுள்ளவர். ஏனென்றால் எல்லோருடைய பாடலையும் கேட்டு ரசித்து தன்னுடைய பாடலை கேட்கின்றேன் என்ற பெருங்குணம் கொண்டவர். எல்லோருடைய பாடலையும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம். தன்னுடைய பாடல் வந்தவுடன் ஒரு சிலர் விட்டு சென்று விடுவார்கள் தானே, அது சாதாரணமாக நடப்பதுதான். அப்படி இல்லாமல் மிகவும் பண்போடுதான் இப்படி கேட்பார். நாகப்பன் அவர்கள், நீங்கள் அழகாக ஒரு பாடலை பாடி காட்டிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலாக தங்க ரங்கன் என்ற திரைப்படத்து பாடலை கேட்டீர்கள். அந்த பாடலை இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். உதட்டினில் உனது பெயர் என்ற ஒரு பாடல் தான் நீங்கள் கேட்ட வரி கொண்ட பாடல். இங்கே அந்த பாடலை கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரும் நேரமும் கேட்டு மகள வேண்டும் என்று நேர் நேரத்துக்காக அன்பு உறவுகள் வந்து பாடினோர். பாடல் நிகழ்வை அலங்கரித்தவர்கள் தங்கள் விருப்ப பாடலை தந்து சென்ற வேளை அவை ஒலிபரப்பாகின. ஒளிபரப்பாகிய அத்தனை பாடல்களும் சிறப்பான பாடல்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். உலகளாவை இருக்கும் அன்பு உறவுகள் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டும் இருந்தார்கள். அங்கே நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் பலவிதமான கருத்துக்களை, ஆரோக்கியமான கருத்துக்களை தந்து மகள வைத்தார்கள். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அலங்காரித்துக் கொண்டு சென்றது நிகழ்ச்சி என்று கூறி திருப்தியான மனத்தோடு இப்பொழுது பாடினோர் நேயர் விருப்பமாக பாடி வந்த நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஒலிபரப்பி மகள வைத்திருக்கின்றன. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வையை சந்திக்கலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த பாடல். கன்னி ராசி என் ராசி என்ற வரி கொண்ட பாடல், குமார விஜயம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்க வேண்டும் விடுமுறை விருப்பத்தில் என்று தன்னுடன் இணைத்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், ஷண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: பொருந்தாவிட்டால் சந்நியாசி, பொருந்தாவிட்டால் சந்நியாசி.
1: ஒலிக்கு இருக்கும் அடுத்த பாடல் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல். ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இது குழந்தை பாடும் தாலாட்டு என்ற வரியோடு.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலோடு அடுத்து வரும் பாடல் என்றும் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தரும் பாடலாக நாங்களும் இணைந்து கேட்போம். அவரோடு அவருக்கு ஆறுதலாக பெரிய இடத்து பெண் திரைப்படுத்து பாடல். அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நானல்லவா என்ற அற்புதமான ஆழமான கருத்துள்ள வரி கொண்ட பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர் மட்டுமல்ல அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் சாஹில் வளமை போல உலகத் தமிழர்களோடு கேட்கும்படி நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படுத்து பாடல். தந்தன தந்தன தாளம் வரும் இனிமையான இந்த வரகொண்ட பாடலை சாந்தி சந்துரு நிர்மலம்மா இவர்கள் தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து கேட்டிருந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் கூறி வளமை போல என்றும் கேட்கின்றார் தமிழ்நாடு வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும். அவர்கள் தந்த அந்த பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படுத்து பாடல். ஆத்தோரம் மணல் எடுத்து என்ற வரி கொண்டு ஆரம்பித்து பாடுகின்றது முழு வரிகளையும்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளோடு இணைத்து கேட்கும் பாடலாக ஒலிக்க கேட்போம். மஞ்சப்பொடி தீக்கையிலே என்ற வரி கொண்ட பாடல். செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்ட ஒரு பாடல் வாடி வெத்தலபாக்கு வாங்கித்தாரேன் போட்டுக்கோ என்ற பாடல். இந்த பாடல் வீரா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அக்காளுக்கு வளைகாப்பு என்ற ஒரு வரி கொண்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலை இன்று காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்தவளை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம். அந்த பாடலை

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடல் கருந்தேள் கண்ணாயிரம் திரைப்படுத்து பாடல். பூந்த மல்லியிலே என்ற வரியை பல்லவியாக கொண்டு வரும் பாடல். இன்று இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்க வேளை யாமிருக்க பயமேன் சரவணன் உங்கள் பாடல் காற்றலையில்

அவ பேண்ட் தந்தா சட்ட தந்தா போட முடியல்லு, அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல்லு.

பொண்ணுக்கு நல்லா இல்லே.

பாட்டி நல்லாத்தா கண்ணு நல்லாலே.

பாடல்களோடு பாடல்களாக மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடல். அவர் கேட்ட ஒரு பாடல், அந்த பாடல் நாங்கள் ஒளிபரப்பது இல்லை என்று கூறியவளை மீண்டும் ஒரு பாடலை முயற்சித்தார். அந்த பாடலும் ஒளிபரப்புக்குள் அகப்படவில்லை. அதற்காக மீண்டும் ஒரு பாடல் அவர் கேட்ட திரைப்படத்திலிருந்து, பட்டணத்தார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றோம். அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. முறையோ என்ற வரியை முதல் வரியாக கொண்டு ஒலிக்கும் பாடலை கேட்போம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலேதான் தரமான ஒரு பாடலை வணிகர் சில்வை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் சிதம்பரத்தில் இருந்து. அந்த பாடல் நெல்லிக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நான் ஒரு கோவில் என்ற வரியை கொண்டு

அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருகின்றார் வளைகுடாமன் நீண்டகால உறவு ஜோர்ஜ் அவர்கள். பொன்மானம் பூங்காவில் என்ற வாலிபமே வாபா திரைப்படுத்த பாடலை குவைத் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்புகின்றது. முன்றியல் தமிழ் வானொலி.

நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது விடுமுறை விருப்பம். கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் கேம் என்ற திரைப்படுத்து பாடல். குச்சிப்புடி நோக்கியதற்கு என்ற பாடலை தான் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து, இப்பொழுது முதல் காற்றலையில் அனைவரும் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எப்படித்தான் எப்படித்தான் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியோடு ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் கேட்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்த பாடலை கேட்டிருப்பது ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி. ஒரு நாள் இரவு என்ற ஒரு காவிய பாடல் காவிய தலைவி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

0: அந்த பாட்டு
1: அருவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் ரெண்டு
0: வந்து அந்த பாட்டு

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி. விஜயராணி, நீங்கள் தந்த பாடல் ஆகாயம் காணாத சூரியன் என்ற ஒரு பாடல், ஆலய தீபம் திரைப்படத்திலிருந்து எடுத்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷ், நீங்கள் தந்த பாடல் சூரத்துங்க அடரா அடரா என்ற ஒரு பாடல், கில்லி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து வரும் பாடலை தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி. அன்பேவா அருகிலே என்ற பாடலை கிளி பேச்சு கேட்க வா திரைப்படத்தில் இருந்து

ஒலிக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்திற்காக ஒலிக்கின்றன. சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலையும் கேட்போமே. வடமை போல இன்று அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல், கோழி கூவும் நேரத்திலே என்ற வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்து பாடலை.

அவரை தொடர்ந்து தினமும் எங்களோடு இசை பயணம் செய்யும் நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் கார்மேகம் ஊர்கோலம் என்ற வரி காலமெல்லாம் உன் மடியில் திரைப்படுத்திருந்து பாட வைக்கின்றீர்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி அவர்களும் ஓடி வருவார். ரமணி, நீங்கள் இன்று அருமையான பாடலை தருகிறீர்கள். காதல் என்று 2014 ஆண்டு வந்த திரைப்படத்திலே ஓ ஜிங்கிலி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையிலே காசி திரைப்படுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆத்தோரத்திலே ஆலமரம் என்று பாடுகின்றது. இந்த சிறந்த பாடலை தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

இந்த வழியிலே அடுத்து வரும் பாடலை சுவிட்சர்லாந்து நாடு சென்று ஜெனீவா நகர் நிரேஷன் தந்ததாக கேட்போம். விலையே உன் விலை என்ன என்ற ஒரு உட்கருத்து பொருந்திய ஒரு பாடலை விலை என்ற திரைப்படத்திலிருந்து நிரேஷன் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளுடைய பாடல் என்று ஒன்று இருக்கும் தானே என்று எங்களுக்கு தெரியும். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்து பாடலை காதல் என்னும் காவியம் என்று பாட வைக்கின்றார் என்னவள் அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

பழமை போல என்றும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் இறுதிப் பாடலை தருகின்றார் கனடாவிலிருந்து க. வைசேனா ஆசான் அவர்கள். இதய வானில் உலவுகின்ற என்ற பாடல் வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒலித்துச் சென்ற சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இன்றைய பாடல்களை தெரிவு செய்து அனுப்பிய உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் என் மனதார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்று செல்லுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். என் நண்பர் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல லேட், ஆனா 10 மணி ஆக போறது, 9:57 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 11:27. இன்றைய நாளில் எல்லாரும் பிஸியா இருப்பீங்க, இந்த கிறிஸ்துமஸ் டைம் இருந்தாலும் கொரோனா, ஆனா வீட்டில தான் இருப்பீங்க, அது நல்லா தெரியும். அந்த வீட்டில இருந்தாலும், அதாவது இந்தியாவில எங்க தாயத்துல இருப்பவர்கள் எல்லாம் இப்ப அந்த கொண்டாட்டத்துல எப்படியும் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருப்பீர்கள். அது இங்க எங்களுடைய இந்த நாடுகளில் தான் இப்ப கன கட்டுப்பாடுகள், யாரும் கூடக்கூடாது, கோயில் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதாவது லாக்டவுன் ஆக்கி இருக்கிறார்கள், போகக்கூடாது. எல்லாரும் அங்கங்க வீட்டில இருந்து கொண்டே உங்களுடைய கிறிஸ்துமஸ கொண்டாடுங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய நாள் இதுதான் இந்த வருஷத்தின் இறுதி நாள், அதாவது இந்த திகதி 24 இந்த வருஷத்துல இதுதான் கடைசி. நேற்று அப்பா சொன்னது போல இனி இந்த வருஷத்துல இது திரும்பியும் வராதல்ல, அதனால மற்ற இன்னமொரு விடயம் முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு வணக்கத்தை அன்பையும் கூறிக்கொண்டு என் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு உங்களோடு மீரா. அது நல்லா தெரியுது தானே, ஒரு 2 நாள் வராட்டி மறந்துடுறீங்க என் அன்பு உறவுகள், அதுதான் ரொம்ப பயமா இருக்குது. யாராவது மீராவான்னு கேக்குறவங்கள அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரப்பாக்குது, மற்றது எம்டிஆரா என்று கேக்குற அளவுக்கு கூட வரப்பாக்குது. ஆனா சிலருடைய மனதுல அப்படி ஆழமா பதிஞ்சே இருக்கிறது, அது மாற்ற முடியாத உண்டு. இந்த வருஷத்துல நீங்க என்ன என்ன, இந்த மாதம் மார்கழி மாதம் ஒரு கனத்த மாதம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு வருடமும் வருஷம் முடிய போகும்போது நல்லது கெட்டு இரண்டுமே நடக்க நிற்கும், அது எல்லாருக்கும் தெரிந்த உண்டு. ஆனா அது உங்களோட மனதில் அது படாமல் இருக்கலாம். என்ன பொறுத்த மட்டும் இல்ல, நான் பார்த்த அளவில் அதுதான், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அதனால எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஏனென்றா குதூகலத்துல இந்த கிறிஸ்மஸ் வந்துடுது, நியூ இயர் வருது என்ற அந்த குதூகலத்திலேயே மக்கள் எல்லாரும் திகழ்ச்சி ஓடி திரிஞ்சு அதனாலே பல இழப்புகள் வர இருக்கும். அப்படி ஆன இதுகள் வராமல் அளவோடு சந்தோஷத்தை கூட அளவோடு அனுபவிச்சாத்தான் அது ரசனையா இருக்கும் என்று சொல்லுவார்கள். என்ற பாதுகாப்பா இருக்கும், ரசனை என்பதை விட பாதுகாப்பா இருக்கும். கூடிய அளவு வாய்விட்டு சிரித்த பின்பு சிரிச்சே அப்படியே விழுந்து இறந்தவர்கள் இருக்கிறார்கள். அது என்ன இங்க நடந்திருக்கிறது, சிரிச்சு வாய்விட்டு சிரிச்சு சின்ன ஒரு 13 வயது பெண் வாய்விட்டு சிரித்தார், விழுந்த உடனே இறந்து விட்டார் கட்டில அப்படியே, அவ்வளவு சந்தோஷம் மிகுதியார். அதனால அதுக்காண்டி எல்லாரும் சிரிக்க வேணாம்னு சொல்லல நான், என்ன அம்மா அப்படியெல்லாம் பயமுறுத்தாண்ட, வாழ்க்கை என்பது அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நாங்கள் மிக பாதுகாப்பாக பார்த்து வைக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் சொல்றேன். நல்ல பஞ்சு போல இருக்கே, நல்லா இருக்கு ஒன்று டக்குனு காலை வச்சிடாதீங்க, அதுக்கு கீழே முள் இருக்கலாம். மனிதனும் அப்படித்தான், பார்க்கும்போது நல்லா இருக்கும், நல்ல அழகா இருக்க, நல்ல மென்மையா பேசுகிறார், சாஃப்டா இருப்பார் போல இருக்கு, இவர் நல்லவரா இருப்பார். இந்த கணிப்பெல்லாம் உங்களுக்கு பழைய பின்புதான் தெரிகிறது. பின்பு என்ன, ஐயோ இவர் அப்படி இருந்தாரே இப்படி இருக்கிறாரே, உடனே கணிக்க முடியாது, யாரையும் கணிக்க எந்த ஒரு விடயத்தையும் கணிக்க முடியாது. உணவு பார்க்க அழகா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யோசிப்போம், கை வச்சு சாப்பிட்டு வாயில எடுத்து அதை சுவைக்கும் போதுதான் அதனுடைய விஷயங்கள் எங்களுக்கு புரியும். நஞ்சு கூட இருக்கலாம், அந்த அதனால்தான் எதையும் பார்த்து நடந்து கொள்ளுங்கோ என்று சொல்லுகிறோம். எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்கும் விதமாக கிறிஸ்தவ மதத்தவர்கள் எங்களுடைய இயேசுபாலன் பிறந்திருக்கும் பிறக்கிற இந்த நாள் இது. உங்களுக்கு சரியா 12 மணிக்கு பிறப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் தான் பிறப்பார். அதுலேயும் பாருங்க, நாங்கள் எவ்வளவு ஒரு இக்கட்டான இடைஞ்சலான ஒரு முறையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், முறையை நாங்கள் செய்கிறோம் என்றத நீங்க பாருங்க. கணிச்சவங்க சரியா 12 மணி என்று கணிச்சு எல்லா நாட்டுக்கும் அதே டைம் கொடுத்துக்கலாம். எனக்கு 10 மணி, இப்ப உங்களுக்கு 12 மணி வரைக்கும் எனக்கு என்ன நேரமோ அந்த நேரத்திலேயே கணிச்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி இல்ல, உங்களுக்கு இப்ப வந்துருச்சு, இப்ப வருது 12 மணிக்கு சரியா இயேசு பாலன் பிறக்க போறாரு என்று சொன்னா
இரவு பிறக்க போறேன்டா. அந்த டைம் மாதிரி உங்களோட கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு பேர்ந்த 12 மணி எங்களுக்கு பேர்ந்துதான் வருது. அப்ப திருப்பியும் பிறக்கிறாரா? இந்த கேள்வி எல்லாம் இப்ப எனக்கு எழுந்தது. அப்ப இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டாடுவதை நீங்க பொங்கிடுவீங்க, முதல்ல பொங்கல் பொங்கி நீங்க சாப்பிட்டுருவீங்க பொங்கல் திருநாளன்று. ஆனா எங்களுக்கு நீங்க சாப்பிட்டு தூங்கும் போது எங்களுக்கு பொங்கல் வரும், நாங்க பொங்குவோம். இது என்ன இவர்கள் பட இவர்கள் கணிச்சு வச்சிருக்கிற கணிப்பு என்ன? இது என்ன இது என்பதுதான். சுழற்சி முறப்படி எனக்கிரவு உனக்கு பகல் என்று இருந்தாலும் அந்த நேரத்தை சரியா வச்சு இரவுல பொங்கு கண்டு விட்டுருக்கலாம் எங்களைய உங்களோட சேர்ந்து. அதை சரியா செய்யலையே. ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் கொண்டாடுற மாதிரி வைக்கலையே. எந்த இப்ப உங்களுக்கு நியூ இயர் பிறக்க கூட ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு டைம்ல தான் பிறக்குது. எங்கேயோ ஒரு கருப்பினத்தவர்களுடைய நாட்டுக்கு தான் முதல் பிறக்கும். அது ஒரு சின்ன நாடு உண்டு. நியூ இயர் வரும் 12 மணி. இதெல்லாம் மனிதனால கணிக்கப்பட்ட நேரங்கள். எங்களுக்கு என்ற ஒரு கணிப்பு இருக்குது. இறைவன் படைக்கையே அது சக்தி என்று தான் சொல்லலாம். இறைவன் என்று சொல்வது உடைய சக்தி, ஒரு சக்தி தான் இருக்குது. நீங்க தான் மதத்தை பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் ஒருவர் தான். மதங்கள் பல, இன்னும் பல பல இன்னும் எத்தனையோ பேர்களை வச்சுக்கொண்டு இப்ப வேற வேற மதம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இல்ல, ஒரே ஒரு சக்தி மட்டும்தான். அந்த சக்தி எங்க இருக்கு என்று எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்குள்ளும் இருக்கலாம். அதுதான் இறைவன். யாரோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தார்கள், எங்கேயோ ஒரு கோல், அதாவது சந்திரன்லயோ எங்கேயோ ஒரு ஒரு கருப்பு கல்லோ கருப்பு உருவமான ஒன்று ஓம் ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்க கடவுள் இருக்கிறார் என்றது அவர்கள் அந்த ஒலி கேட்கிறது என்று. ஐயோ, எங்களுக்கும் அது பார்க்க கிடைச்சா என்ன என்று ஒரு தளத்தில் எழுதப்பட்டு கொண்டு போகிறது. அப்பதான் அதுல நான் சொல்லியிருந்தேன், கடவுள் எவன் துன்பப்படுபவனுக்கு எவன் உதவி செய்கிறானோ, பசியிலே கஷ்டப்படுபவனுக்கு எவன் உணவளிக்கிறானோ, ஒரு துன்பத்தில் இருப்பவனை அரவணைச்சு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை சந்தோஷப்படுத்துகிறானோ அவன் தான் கடவுள். இது யாரும் பணமுள்ளவன், நீங்க பணமுள்ளவர்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். என்ன இவன் உளர்றான்னு சொல்வீங்க, அவன் தான் கடவுள். நான் இன்றைக்கு இருந்து நோயில அழுகிறேன், தனிமையில அழுகிறேன், என்னை ஒரு கரம் வந்து அணைச்சு ஏனம்மா அழுகிற என்று கேட்டு அணைச்சு வா இப்படி எல்லாம் செய்யக்கூடாது சிரிக்கலாம், அந்த அணைப்பு என்ற நேர்களிடம் இருக்கிறது. நீங்கள் தான் கடவுள் எனக்கு. எவன் ஒருவன் இன்னொருவருடைய துக்கத்தில் சோகத்தில் கலந்து அவனை அந்த சோகத்தில் இருந்து மீட்டு சந்தோஷமாக அரவணைக்கிறானோ அவனே கடவுள், அவனே இறைவன். இதுதான் என்னுடைய முடிவு. யாரும் மாற்ற முடியாது. சின்ன பிள்ளையா சிரிக்கலாம் பேசலாம், நாங்க எல்லாம் செய்யலாம், புத்தகத்தில் இருக்கிற படிக்கலாம், இதுதான் எங்களுடைய வரலாறு என்று சொல்லலாம், இதுதான் இந்த கடவுள் என்று சொல்லலாம். எத்தனையோ கோயிலுக்கு நாங்கள் பூந்து உள்ளுக்குள்ள போய் நமஸ்காரங்கள் செய்து தீபங்கள் ஆராதனைகள் பார்த்து கைதட்டி கும்பிட்டு அங்க சமைச்சு வச்சுக்கிற பிரசாதம் என்று சாப்பிட்டு வரலாம். ஆனா உண்மையிலேயே கடவுள் எவன் ஒருவனுடைய துன்பத்தை துடைக்கிறானோ அவன் தான் கடவுள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், செய்திருந்தார். துன்பப்படுபவர்களுக்கு எல்லாம், நோயிட்டவர்களை எல்லாம் சொச்சமாக்கி அவர்களை சுகப்படுத்தி துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளித்து, பணக்காரர்களுக்கு எல்லாம் ஒன்றும் செய்யல. அப்ப அவரை பார்த்து கடவுள் என்றார்கள். நான் அப்படி சொல்றேன், யாரும் கோவிக்க வேணாம். எந்த மனதில் பட்டதை தான் சொன்னேன். உண்மை என்றான் சரியண்ணுங்க, இல்லையேண்டா என்ன வந்து பேசிட்டு போகலாம், என்னமா இப்படி நீங்க இப்படி பேசிட்டீங்க. ஆனா எந்த மனதில் இப்படித்தான் இருக்கு. எந்த மனதில் இருக்கிறத யாரும் மாற்ற முடியாது. ஒரு சக்தி எங்களிடம் இருக்கிற ஒரு சக்தி தான் எங்களை எல்லாம் இயங்க வைக்கிறது. அந்த சக்தி தான் கடவுள். அதைத்தான் ஒன்று ஒன்றா உங்களை படைச்சு விட்டுருக்கு. மனித நேயம், மனித பண்பு, மனித இரக்கம், இரக்கம் மற்றவர்களுக்கு இரக்கம், பரிவு. நான் மட்டும் நல்லா சாப்பிட்டா காணும், அப்படியே திரும்பி இருந்து இவன் என்ன இந்த டேபிளை பாக்குறானா,
நான் பிரியாணி சாப்பிடுறேன்னு அவன் என்ன அங்க சைரும் சாதம் சாப்பிடுறான்னு இந்த பிரியாணியை பாக்கறான் ஒழிக்க சாப்பிடுறவன் மனிதன் இல்ல. என்னையா சைர் சாதமா அது நல்லா இருக்கும், நீ இதுல பாதி எடுங்க அதுல பாதி தாங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அது ரெண்டையும் ரசிச்சு ரெண்டு பேரும் சிரிச்சு சாப்பிடுற அந்த இடத்துல கடவுள் இருப்பார் ரெண்டு பேர்களையும். திருப்பி திருப்பி எல்லாம் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஆனா உதவி செய்கிறானே என்று சொல்லி என்னை அரவணைக்கிறானே என்று சொல்லி அவனையும் ஏமாத்த முற்பட்டால் அதுதான் அந்த மனிதனின் கடைசி காலம் அப்படியும் இருக்கிறது. அன்பா ஒருவர் வந்து எனக்கு அன்பு காட்டி எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார், அந்த அரவணைப்புல நான் சந்தோஷப்படுகிறேன் நல்லா வர்றேன், இவர் இப்படியே நான் ஆளுகிற மாதிரியே காட்டி காட்டி இவரை எல்லாம் செய்யலாம் என்று சொன்னால் அதுல இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களையும் மேட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போறது என்றுதான் அர்த்தம். அதுதான் அவனுடைய அழிவு. இப்படி சொல்லிக்கொண்டு போறேன்னா ஒரு கண்ணன் பாட்டு கேட்போம், நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். ஒரு மணித்தியாரம் அப்படித்தான், இன்றைக்கு கூடிய நேரம் இருக்க நான் விரும்பல, என்ன எல்லாரும் கொண்டாடுறது, எல்லாரும் கோயிலுக்கு போகணும், எந்த நேரத்தில் ப்ரே பண்ணணும், என்னால ஒவ்வொரு மதத்தவர்களும் அதாவது ஒவ்வொரு நம்பிக்கைகளுக்கும் நாங்கள் துணை போக வேண்டும் அவர்களுக்கும். இப்ப நாளைய தினமெல்லாம் சிறப்பு நிகழ்ச்சி தான், எங்களுடைய நத்தார் பண்டிகையொட்டு கிறிஸ்துமஸை ஒட்டு, கிறிஸ்துமஸ் என்பது ஆங்கிலத்தில் நத்தார் பண்டிகை, அதையொட்டு நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் தான் கூடுதலாக வரும் என்று சொல்லிக் கொள்கிறோம். நாங்களும் இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் நீங்கள் உறவுகளுக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாட்டு கேட்கலாம். கண்ணன் பாட்டு வந்தா கொஞ்சம் ஏதோ ஒன்று இப்படி கதைக்கு, ஏன்னா என்னன்னா இந்த கொரோனா காலத்துல என்ன அடைச்சு ஒரு நாடு சிவத்துக்களை என்ன வச்சிருக்கிறார்கள் இருந்து இதை எல்லாம் யோசிச்சு இதையெல்லாம் சொல்லணும், ஏதாவது ஒன்று எடுத்து அவ்வளவு நிரம்பிடும் என்ற நெஞ்சில, எத்தனை பேரோட சிரிச்சு பேசினாலும் மனசுல சிலவற்றை பட்டை பட்டையாகவே ஒன்றுக்கு மேல் அடுக்கிய வண்ணம் எல்லா சிந்தனைகளும் அடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எனது வார்த்தையோடாக இப்பொழுது வழியிலே அள்ளி கொட்டிட்டா கொஞ்சம் நான் பாரமில்லாமல் இருந்திருவேன் என்றதுதான். பாட்டு கேட்கலாம், வாங்க சிரிக்கலாம், பேசலாம். ஒரு பாட்டு கேட்கலாம். விஜயராகவன் அழைச்சிருந்தார், நான் இப்படி பேசுறதால இப்ப அன்பு உறவுகள் வருவது குறைவு. என்ன அம்மா ஒரே இப்படியே சொல்ற, இதெல்லாம் நன்மைக்கு தான் சொல்றேன், இதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல, காது வழியா கேட்டு நல்லதென்றால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாவிட்டா அடுத்த வழிய ரெண்டு காது அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே மறந்துடலாம் நீங்க. அதனால டேக்கிட் ஈஸியா, சரி அம்மா சொன்னது இது நியாயம் இருந்திருந்தால், நான் சொன்னது நியாயம் இருந்திருந்தா சரி இப்படியேதான் இருக்குமான்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சரிப்பட்டா நீங்க உங்களோட வச்சிருக்கலாம், இல்லாட்டி விட்டுடுங்க. இப்படி சொல்லிட்டாவே என்றுட்டு நீங்க துக்கப்பட வேண்டாம். எங்க ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாப்போம், அப்பதான் தெரியும் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வந்திருக்காங்க. விஜயராகவன் வருக வருக என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். சந்தோஷம், ஒரே ஒரு நான் சொன்ன அவர் மட்டும்தான் அழைச்சிருந்தேன், மற்றவர்கள் எல்லாம் இந்த கொண்டாட்டத்தோடு நான் வீணா இதுல மற்ற நிகழ்ச்சியை போட்டுட்டு இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, இன்னைக்கு ஒரு பெருநாள் எல்லாரும் கலகலன்று இருக்கிறது, கொஞ்சம் தூங்குவார்கள், இதுல 12 மணிக்கு எழும்பி எல்லாரும் ஜபிக்க வேண்டும் இல்லையா என்று யோசிச்சிருந்தேன். சரி பாட்டு கேட்போம், ஒரு பாட்டை இல்லாட்டி என் விருப்பமாக சில பாடல்கள் காற்றலையில் எடுத்து வரலாம், இணைஞ்சு கொள்ளலாம், பேசுவோம் பாருங்கள்.

வணக்கம் ராஜ்குமார், உங்களுக்கு நீங்களும் ஸ்கூலுக்கு வந்தவர்கள் முதல் விஜயராகவன். அந்த சட்டியே அவர் நான் நினைக்கிறேன் படிக்கிற காலத்திலயும் கிளாஸுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு சட்டியா முதன்மையற்ற மாணவனாக இருந்திருப்பார், முதன்மை உள்ள மாணவனாக. ஏனென்றா அந்த டைமுக்கு சரியாக என்று அழைப்பும் எடுத்து அதுல நான் எடுக்க விட்டுட்டேன், அழைப்பும் எடுத்து இருக்கையும் போட்டார். அடுத்து ராஜ்குமார், சரியா டைமுக்கு 9 மணிக்கு தூக்கத்துக்கு போயிருவாரு, என்ன இன்னைக்கு கை போடுவாரு, சரியா கையை ஹாய் என்று போட்டிருக்காரு, என்னென்று 10:12 பாக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.